வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள். மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம். தலம் திரு ஆளவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கழனி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துஞ்சலும் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய ஐந்தெழுத்து திருப்பதிகம் பொது. ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓர வேண்டிய திருப்பதிகமாகும். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தொண்டை நாட்டின்கள் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற திரு வெண்பாக்கம் என்ற தலம். இத்தலம் திருவள்ளூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக திருவள்ளூருக்கு சென்று அங்கிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறி இந்த தலத்தை அடையலாம். மக்கள் தற்காலத்தில் இதனை திருவுளம்பூதூர் என்று வழங்குகிறார்கள். தலத்தின் பெயர் வெண்பாக்கம் என்றும் கோயிலின் பெயர் வெண்கோயில் என்றும் வழங்கி வந்ததாக சுந்தரர் தேவார் பதிகத்தினால் நாம் அறிய முடிகிறது. இந்த தலத்தில் பழமையாக அமைந்திருந்த திருக்கோயிலை பூண்டி நீர்த்தேக்கம் அமைக்கும் காலத்தில் அகற்ற நேரிட்ட பொழுது அன்பர்கள் பலர் அங்கிருந்த மூர்த்திகளை கரையில் அண்மையில் கொண்டு வந்து புதியதாக ஒரு கோயில் எழுப்பி அதில் அந்த மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். நீர்த்தேக்கத்தில் உள்ள பழமையான கோயில் அப்படியே அமைந்திருக்கிறது. கரையில் உள்ள கோயிலை மட்டுமே நாம் இன்று தரிசிக்க முடிகிறது. இந்த திருக்கோயில் பூண்டி அணையின் தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் வந்தபோது கைலாயத்திலிருந்து அனிந்திதையாக இருந்த சங்கிலிநாச்சியார் அனிந்திதை என்ற சேடியார் சங்கிலிநாச்சியாராக ஞாயிறு என்ற தலத்தில் அவதரித்து திருவொற்றியூரில் தங்கியிருந்த காலத்தில் மலர்மாலை தொடுத்து அளிக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வந்தார். சுந்தரர் திருவொற்றியூர் வந்த காலத்தில் அவரை கண்டு திருமணம் செய்து கொள்ள எண்ணினார். மகிழ மரத்தடியில் இறைவன் திருமுன்னர் என்னை பிரியேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். இளவேனிற் காலத்தில் திருவாரூர் நடக்கும் திருவிழா அவருக்கு நினைவு வரவே திருவொற்றியூரை வணங்கிக் கொண்டு திருவாரூர் செல்வதற்காக புறப்பட்டார் சுந்தரர். ஊர் எல்லையை தாண்டியவுடன் அவர் செய்த சத்தியம் பிழைத்த ஒரு காரணத்தினால் இரண்டு கண்களையும் ஒளி இழந்தார். பின்னர் வழியில் பல தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூரை நோக்கி அடியார்களோடு வரும் வழியில் திருவெண்பாக்கத்தை வந்து அடைந்தார். இறைவனை நோக்கி, யான் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழையை பொறுத்து அருள வேண்டியது தேவரீர் அல்லவா, அதை விடுத்து அடியேனது கண்ணொளியை பறிக்கலாமா, அதனால் உனக்கு பழி வரும் அல்லவா, இந்த கோயிலில்தான் நீர் இருக்கிறீரா என்று கேட்கும் முகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. வெண்பாக்கத்து இறைவர் இப்பதிகம் முடிந்த உடனேயே கோயிலில்தான் இருக்கிறேன் போக வேண்டாம் என்று உரைத்தார். உளோம் கோகீர் என்று உரைத்தார். அதோடல்லாமல் சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்றையும் தந்தருளினாராம். ஆகவே இந்த தலம் திருவுளம்பூதூர் என்று வழங்கியதாக சொல்கிறார்கள். பெருமானுக்கு ஊன்றுவதோர் கோல் அருளி உழவும் போகிறீர் என்று சொன்ன காரணத்தினால் ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அம்பிகை சுந்தரர் இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வரையில் மின்னல் போல தோன்றி வழித்துணையாக இருந்தபடியால் மின்னொழியம்மை என்று வழங்கப்படுகின்றாள். கனிவாய் மொழியம்மை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த தலம் கிழக்கு நோக்கியது. அம்பாள் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறாள். சுந்தரர் இடது கையில் கோலுடன் நந்தி தேவர் அருகில் இருக்கிறார். நந்தியின் வலது கொம்பு சிற்று சிறிது உடைந்திருக்கிறது. ஊன்றுகோல் பட்டதால் ஒடிந்தது என்று கூறுகிறார்கள். இத்தலத்தின் தீர்த்தம் குஜத்தலை ஆறு, கைலாய தீர்த்தம். தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த திருப்பதிகத்தில் இறைவனிடம் தனது நிலையை கூறி முறையிடும் பொழுது முதுமு சுவாமிகள் பெருமான் மீது அவர் வைத்த எல்லையற்ற ஒரு பக்தியும் புறப்படுமாறு இந்த பதிகத்தை அருள் செய்திருக்கின்றார். இந்த பதிகத்தை கேட்ட இறைவர் கோயிலில்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவில் இந்த திருப்பதிகம் பெருமானுடைய செவிக்கேட்டியது, அருள் தந்தது என்றும் கூறலாம்.

திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பழித்திடனும் பொறுத்திடனி வேண்டாவோ பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்யவல்லான் உழவும் போயீர் என்றானே. கம்பமரும் கரியுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் சேயுழையோடு உடனாகி நம்பி இங்கே இருந்தாயே என்று நான் கேட்டதுமே உம்பர் தனித்துணை எனக்கு உழவும் போகீர் என்றானே. இளங்குணரும் கொன்றை குறிச்சடைமேல் பொலிந்து இளங்க மின் இளங்கு நுண்ணடையாள் பாகமா இருது ஏரியே துண்ணி இருபால் அடியார் தொழுது ஏத்த அடியேனும் உண்மைதாய் கட்டலுமே உழவும் போகிறன்றானே. உன்னமதாய் கட்டலுமே அடியேனும் உன்னமதாய் கட்டலுமே உழவும் போகிறென்றானே. கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரள் கங்கை மலர் தன்னிலவு செஞ்சடை மேல் ஈ மலர்ந்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பித்தாய் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமான் தான் உளோம் போகிறின்றே. பார் நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நரும் கொன்றை சடையனார் தாங்கரிய கார் நிலவு மிடம் மணிமிடற்றீர் இங்கிருந்தீரோ என்ன ஊரறவும் அறைக்கு அசித்தான் உளோம் வாரிடம் கொள் வனமுறையாள் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல சூழப் பயின்று ஆடும் பரமாட்டி காரிடம் கொள் கண்டத்தன் கருதுமிடம் திருவுற்றியூரிடம் கொண்டிருந்த பிரான் உளோம் போகிறென்றானே. பொன்னபிலும் கொன்றையினாய் போய்

இங்கு இருந்தாயோ என்ன, பொன்னலரை கண்டால் போல் உளவும் போகிறேன்றானே. மான் திகழும் சங்கிலியை தந்து மறு பயன்கள் எல்லாம் போன்ற அருள் செய்தளித்தாய் என்றுரைக்க, உலகம் எல்லாம் இன்றவனே, தன் கோயில் இங்கு இருந்தாயோ என்ன, ஒன்றுதோர் கோலருளி உளவும் போகீர் என்றானே. ஏராறும் பொழிநிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காராறும் அடற்றானை காதலித்திட்டு அன்பினோடும் சீரரும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த

0: சிவாயரவர். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: தொண்டை நாட்டின் தேவார திருப்பதியங்கள் பெற்ற தலங்கள் 32 18வது தலமாக அமைவது திருக்கல்லில் என்பது. இந்த தலம் தற்போது திருக்கண்டலம் என்று வழங்கப்படுகிறது. சென்னையிலிருந்து பெரியபாளையம் செல்லும் பேருந்துகள் மூலமாக இந்த தலத்தை அடையலாம். வழியில் கன்னிப்புத்தூர் என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த தலத்தை அடையலாம். சென்னையிலிருந்து வடக்கில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், பெரியபாளையத்திலிருந்து கிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், பொன்னேரியிலிருந்து தென்மேற்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் அமைந்திருக்கிறது. கள்ளி மரத்தை தல விருட்சமாக கொண்டபடியால் இந்த தலம் கள்ளில் என்ற பெயரை பெற்றது என்பார்கள். முள்ளி என்றும் இந்த தல மரத்தை குறிப்பிடுவது வழக்கம். முள்ளின் மேல் முதுகூகை முரளும் சோலை என்று ஞானசம்பந்தருடைய தேவாரம் இதனை குறிப்பிடுகின்றது. ஞானசம்பந்தருடைய திருப்பதியும் இத்தலத்திற்கு ஒன்று அமைந்திருக்கிறது. பிருகு முனிவர் இத்தலத்தை அடைந்து சிவபெருமானை வழிபட்டபடியால் இறைவன் அவருக்கு லட்சணாமூர்த்தி வடிவம் காட்டி அருள் அணுகினான் என்பது வரலாறு. இந்த ஊரானது மிகச்சிறிய கிராமமாக அமைந்திருக்கிறது. ஆலயமும் மிகச்சிறிய அளவில் அமைந்திருக்கிறது. ஒரே பிரகாரத்தோடு விளங்குகிறது. சுவாமி அம்பாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. இவ்விருவருடைய சன்னதிக்கு நடுவில் முருகப்பெருமானுடைய சன்னதியும் அமைந்திருப்பதால் சோமாஸ்கந்த வடிவில் நாம் தரிசிக்கின்றோம். ஆலயத்திற்கு எதிரில் உள்ள அழகிய நீர்நிலை நந்தி தீர்த்தம் என்றும் சிவானந்த தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகின்றது. சுவாமியினுடைய பெயர் சிவானந்தேஸ்வரர் என்றும் அம்பிகை ஆனந்தவல்லி என்றும் மக்களால் அழைக்கப்படுகின்றார்கள். முனிவர்க்கு காட்சி நல்கிய தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி மிகச் சிறப்பு வாய்ந்தது. இவ்வாறு பிரம்மகுமாரனாகிய பிருகு முனிவர் சிவ வழிபாடு செய்த தலம் இந்த திருக்கல்லில் என்பது. இந்த தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி பெருமானை ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். இந்த பெருமானை நினைபவர்கள் உயர்வு எய்துவார்கள் என்றும், அப்பெருமானை வழிபடுவோர்கள் நினைகள் எல்லாம் எளிதில் அகலும் என்றும், இந்த பெருமானுடைய புகழை பெரியோர்கள் அறிவர், பெரியோர்க்கும் பெரியவனாக அடியார்கள் நெஞ்சுள் இருப்பவனாக இந்த இறைவன் பெண்ணாளும் பாகனாக நூறு அணி மார்பனாக பரமயோகியாக ஆடலும் பாடலும் மேற்கொள்பவனாக அறவங்கள் கூம்பவனாக ஓடுதல்லால் கலன் மற்றும் எந்துபவன் அல்லாதவனாக இங்கு அருட்காட்சி வழங்குகின்றான். அப்பெருமானுடைய அடியார்கள் அவனே போன்று நுண்ணுயிர் பூசுபவர்கள், எளிய தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள், ஊரூர் திரிந்து பெருமானை வழிபடுவர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை இகழ்பவர்கள் எல்லாம் ஆதர்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். மாதவம் செய்பவர்களுக்கெல்லாம் மலவாதனைகளை எல்லாம் தீர்க்கும் பெருமானாக இங்கு எழுந்தருளியுள்ளான் கள்ளில் ஈசன். அந்த பெருமானுடைய தேவி ஒரு பாகமாக விளங்குகின்றாள். அவளுடைய கண்கள் நீல மலர்கள் போன்றவை. பெருமான் புரிநூல் கொண்டவன், சிறுநீர் புல்கும் மார்பை உடையவன். அப்படிப்பட்ட பெருமானை பேண வேண்டும் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார் காழிவள்ளல். அந்த கள்ளில் மேயவனை பெரியான் என்று அறிவார்கள் பேசுவார்கள். அவன் ஒருவனே பெரியான் எனப்படுபவன், வேறு எவரும் பெரியார் அல்லர் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கின்றார் இந்த பதிகம் மூலம். மேலும் சமன் சாக்கியர்கள் பேச்சுக்களையெல்லாம் ஒரு நெறி என்று கருதாமல் இந்த தலத்தை அடைமீன்கள் என்று நமக்கு ஆட்படுத்தும் வகையில் 10வது பாடலை அமைத்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். இந்த திருப்பதிகத்தை அனுதினமும் ஓதுபவர்கள் புகழோடும் பேரின்பத்தோடும் வாழ்பவர்கள் என்று திருக்கடைக்காப்பில் எழுச்சுகின்றார் ஞானசம்பந்த பெருமான்.

தான் நல்லவலனாய மழுவாழும் வேலூவல்லான் கலனாய தலை ஓட்டான் கள்ளில் மேயான் மலனாய திற்கு எய்தும் மாதவத்தோர்க்கே ஒடியார் நீ பூசினும் புறவின் நரவும் குடியா ஊர் திரியினும் குப்பிடனும் கடியார் பூம்பொழில் சோலை கள்ளில் மேயான் அடியார் பண்பு இகழ்வார்கள் ஆதர்களேயே திருநீல மலர் உன் கண் தேவி பாகம் உரினூர்.

என்றும் பெருநீளமிடற்று அண்ணல் பேணுவதே வரியாய மலரானும் வையம் தன்னை உரிதாய வளந்தானும் உள்ளுதற்கு அங்கு அறியானும்

ஆச்சியப் பேய்களோடு அமணல் குண்டர் பெச்சினை நெறியல்ல போனுமின்கள் மாச்செய்த வளவயல்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த வீங்கு விளை என்றும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எலும்பு முறிவு குணம் அடைவதற்கும், இளம்பிள்ளை வாதம் பக்கவாதம் போன்ற நோய்கள் தீர்வதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் சாதாரி, ராகம் வந்துவராளி,

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

அம்வரு கங்கை தோய்ந்த சடையவனே என்கின்றாள். கழிவுலாம் சூழ்ந்த கழிப்பாலை கழிவுலாம்

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய லிங்கபுராண திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மதி உடம்படுத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அபக்குவன். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் அபக்குவன்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. இளம்பெருமான் அடிகள் அருளி செய்த சிவபெருமான் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

உளருளிய கங்கை ஒலி திரைகள் மோத வளருளி தேங்குள் வளைந்ததும்

அந்த நாளர் செல்தொடை ஒழுக்கம் அடலோர் பயிற்சொல் நில் சுடரே.

மேல் ஓலை பொருள் மலையாடிக்கற்றே இவனோர் பேரிழல் கொங்கை பிணாவொடல் கூடி பிறை கொழந்தில் ஓரிழல் துண்டல் சுமந்தையும் கையல் வேண்டி உழிதருமே உழிதரல் மடிந்து கழுதுகள் படுக்குள் இடரு புதுகாட்டு சீரியல் பெருமன் புகர் முகத்துளைக்கை உறவோன் தாதே நெடியோன் பாக நில் சுடரு மொழி ஆழ்

தன்னையோ தெளிவறியவள் கையிலை நேர் பொறுப்பவான் தோய் மதிச்சடையாய் கொள்கையிலை கையிலையல் மாறை குறையா பலிவை கொள்க இல்

0: 드레츠톤
1: Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் திருநியான சம்பந்த நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் கு சுப்பிரமணிய உதுவார் அவர்கள். திருச்சி.

எடுத்து மனத்து எழுந்த பெருமகிழ்ச்சி. மண்ணில் நல்ல என்று எடுத்து மனத்து எழுந்த பெருமகிழ்ச்சி.

திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மதுரை மணிகண்டன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

கரத்தில் பொன்னடைய எடுத்து உனக்கு தருவது பொய்யாது என்று பொன்னடைய எடுத்து

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருத்தெல்லேனம் திருத்தில்லையில் அருளியது சிவனோடு அடைவு. தெல்லேனம் எனப்படுவது அம்மானைப் போன்று பண்டைய தமிழ் மகளிர் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டாகும். இதிலே சிவபெருமானுடைய மேலான தன்மைகளை எடுத்து கூறி அவனை அடைவதற்காக பாடப்பட்டதே இப்பகுதியாகும். சிவனோடு அடைவு என்னும் உட்கருவினைக் கொண்டு மாணிக்க வாசகப் பெருமான் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

கருவெந்து விழ கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடித்தல்லேனம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைத்த பிரானவன் இன்மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடு

அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கழல்கள் சித்தம் புகுந்தவா தெல்லேனம் கொட்டாமோ ஓளைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலைக் கடல் உலனாய் கிடந்து தடுமாறும் கவலைக்கெடுத்து

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திரு அம்மானை திருவண்ணாமலையில் அருளியது ஆனந்த களிப்பு. அம்மானை எனப்படுவது பழந்தமிழ் சிறுமியரின் விளையாட்டுக்களுள் ஒன்றாகும். இது பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு. இவ்வகையிலே மாணிக்க வாசகப் பெருமான் தன்னை சிறுமியாக பாவித்து இறைவனுடைய பேரானந்த பெருமிதத்தை நினைந்து களிப்புடன் பாடி விளையாடுவதாக அமையப்பெற்றதே ஆனந்த களிப்பாகும். இது 20 பாடல்களை கொண்டது.

பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து

தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழ்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய் செப்பார் முளைப்பங்கன் தென்னன் பெருந்துறையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்புவாறு சடையப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ள

கேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு யச்சந்தலையறிந்து அந்தரமே செல்லும் மலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துறையா.

வேன் பூங்கொன்றைச் சூடிச் சிவன் திரள் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடிச் சிவன்களே சிந்திப்பெண் வாடு.

பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரா பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி என் அறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ள

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் நமிநந்தி அடிகள் நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நமிநந்தி அடிகள் வரலாறு. யார் அவங்க? நமிநந்தி அடிகள். சரியா, இவங்க நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. புரிஞ்சுதா? இவங்க நம்ம திருவாரூர்ல இருந்தவங்க. இவங்க என்ன சிவத்தொண்டு செஞ்சாங்க, இவங்க எப்படி நாயன்மார் அளவுக்கு உயர்ந்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புரிஞ்சுதா? எழுதி வச்சுக்கோங்க, நமிநந்தி அடிகள். இவங்க ஊர் என்ன தெரியுமா? ஏமப்பேரூர். திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். சரியா, அந்த ஊருக்கு பேரு ஏமப்பேரூர். அந்த ஊரை இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? திருமப்பற்று அல்லது திருநெய்ப்பேரு. இந்த ரெண்டு பேர்ல இப்ப இந்த ஊரை சொல்றாங்க. இப்போ இந்த ஊர்ல அந்தனர் குலத்துல நம்ம நமிநந்தி அடிகள் அவதாரம் செஞ்சிருக்காங்க. என்ன, அவங்க வந்து அந்தனர் குலம் எப்பவுமே அப்படியே அந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊரு. அந்த ஊர்ல ஒரே சிவ வேள்விகள் நடந்துட்டே இருக்கும். எல்லா வீட்லயும் வேள்விகள் நடந்துட்டே இருக்கும். பாக்குறதுக்கே அப்படியே ஒரு தெய்வீக மனம், சிவ மனம் கமழுகிற ஒரு ஊரா அந்த ஊர் இருக்கும். என்ன, இந்த மாதிரி ஒரு ஊர்ல நம்ம நமிநந்தி அடிகள் அவதாரம் செஞ்சிருக்காங்க. அவங்களும் எப்போதும் இரவும் பகலும் சாமியை நினைச்சிட்டே இருப்பாங்க. எப்போதும் சிவத்தை நினைச்சிட்டே இருப்பாங்க. சிவபூசை பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க தினமும் தன் வீட்டுல சிவபூசை முடிச்சுட்டு, காலையில சிவபூசை முடிச்சுட்டு நடந்தே திருவாரூருக்கு வருவாங்க. 8 கிலோமீட்டர் இல்லையா, நடந்தே திருவாரூருக்கு வருவாங்க. வந்து அங்க கோயில்ல வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அங்க பெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு நடந்தே போயிடுவாங்க. போயிட்டு திரும்பவும் தன்னோட வீட்டுல சிவபூசை பண்ணி, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, அப்புறம்தான் அவங்க சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. இதுதான் அவங்களுடைய தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில. சரியா, அந்த அளவுக்கு சிவத்தின் மேல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. என்ன, இப்போ இந்த நமிநந்தி அடிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு நாள் அப்படியே ஏமப்பேரூர்ல சிவபூசை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து கோயிலுக்கு வருவாங்க. திருவாரூர் கோயிலுக்கு வருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, திருவாரூர் கோயில் ரொம்ப பெரிய கோயில். அதுல அந்த பெரிய கோயில்ல உள்ள நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா, கோயிலுக்குள்ளேயே கோயில் இருக்க மாதிரி இருக்கும். திருவாரூர் போனா கவனிச்சு பாருங்க, அந்த அவ்வளோ பெரிய கோயில்ல கோயிலுக்குள்ளேயே சின்ன சின்ன சின்ன சின்ன கோயில்கள், சிவன் கோயில்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதுல ஒரு கோயில் அறநெறி, திருவாரூர் அறநெறி. சரியா, அது ஒரு தனி தலம். அந்த தலத்துல தேவார பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா, இதை எழுதி வச்சுக்கோங்க. பெரிய கோயிலுக்கு பேரு திருவாரூர் பூங்கோயில். அந்த பூங்கோயிலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நிறைய கோயில்கள் இருக்கும். அதுல ஒரு கோயில் திருவாரூர் அறநெறி. சரிங்களா, இந்த திருவாரூர் அறநெறி கோயில்ல நம்ம நமிநந்தி அடிகள் வந்து வணங்குவார். சாமியை வணங்கிட்டு அப்போ ஒரு சாயந்திரம் ஆயிடும். அங்க எல்லாரும் சுத்தம் எல்லாம் பண்ணுவீங்க, எல்லா தொண்டெல்லாம் செய்வாரு. செய்துட்டு சாயந்திரம் ஆயிடும். அப்போ அவருக்கு சாமிக்கு விளக்கு போடணும்னு ஆசை வரும். சரியா, அந்த விளக்கு போடணும்னு ஆசை வரும்போது அப்பதான் சாயந்திரம் ஆயிடும். இனி வீட்டுல போய் நெய் கொண்டு வந்தா ரொம்ப காலதாமதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போவார். அந்த கோயிலுக்கு பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுல ஒரு வீட்டுல போயிட்டு கொஞ்சம் நெய் கொடுங்க, சாமிக்கு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அவர் போற வீடு வந்து சமணர்களுடைய வீடு. அவங்க நம்ம சாமியை ரொம்ப இகழ்ந்து பேசுவாங்க. நம்ம சாமியே சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல போய் இவர் கேட்டுருவார். இவருக்கு தெரியாது அது சமணரோட வீடுன்னு, அவருக்கு தெரியாது. அதனால போய் கேட்டுடுவார். அவங்க வந்து, என்ன உங்க சாமி தான் கையிலேயே நெருப்பு வச்சிருக்காரே, அந்த வெளிச்சம் பத்தாதா, அது போக தனியா விளக்கு வேற போடணுமாக்கும் சொல்லிட்டு, ஓ அப்படி கண்டிப்பா விளக்கு போடணும்னா அந்த குளத்துல தண்ணி இருக்குது, அதை எடுத்து ஊத்தி விளக்கு போடுங்க அப்படின்னு ரொம்ப இகழ்ந்து சொல்லிடுவாங்க. அப்ப நமிநந்தியலுக்கு ரொம்ப மனசெல்லாம் நோவாயிடும், கஷ்டப்படுவாரு, மனசுக்குள்ள ரொம்ப கண்ணில் தண்ணி வரும் இருக்கு. அப்படியே வந்து திரும்ப கோயிலுக்குள்ள வந்து அப்படியே பெருமானை விழுந்து வணங்கி நிற்பாரு. அவருக்கு மனசெல்லாம் அப்படி ஒரு ஆறாத வேதனை. அப்ப சாமி வந்து அப்படியே ஒரு அசரீரி போல சொல்லுவாரு, நீ கவலைப்படாத நமிநந்தி, நீ குளத்துல இருக்க தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி விளக்கு இன்னைக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல அப்படியே அசரீரி போல நம்ம சாமி சொல்லிடுவாரு. அது பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாயிடும். சாமி அப்படியே வானத்துல அசரீரியா சொன்னதை கேட்டோடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமாவும் ஆயிடும், மகிழ்ச்சியாவும் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ஓடுவாரு. அங்க கோயில் பக்கத்துல பெரிய குளம், கமலாலய குளம் தெரியல. திருவாரூர்ல வந்து கோயிலும் ரொம்ப பெருசு, அதே அளவுக்கு பரப்பளவு உள்ள குளம். அந்த குளமும் ரொம்ப பெருசு, கமலாலய குளம் அது சரியா. அந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு, விளக்குல ஊத்தி அந்த அறநெறி கோயில் இருக்கு இல்லையா, திருவாரூர் அறநெறி கோயில்ல விளக்குல அப்படியே அந்த திரி போட்டு வச்சிருப்பாரு, அதுல தண்ணி ஊத்தி அப்படி விளக்கு போட்டோன்னே பிரகாசமா அப்படியே சுடர் விட்டு எரியும். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாரும், சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், தண்ணியில எப்படி இப்படி விளக்கு எரியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே விளக்குல தண்ணி ஊற்றி அந்த விளக்கு சுடர் விட்டு எரியறத பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த அறநெறியில இருக்க எல்லா இடத்துலயும் விளக்கு போட்டுருவாரு, அந்த கோயில் கூட விளக்கு போட்டுருவாரு தண்ணி வச்சு. எப்படி இருக்கும் இல்ல, அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. அந்த இகழ்ந்து பேசினாங்கல்ல சமணர்கள், அவங்களுக்கு அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடும், அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு சரியா. அங்க வந்த பக்தர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இப்படி கூட ஒண்ணு நடத்தே உண்டுமா, தண்ணியில விளக்கு இவ்வளவு அழகா எரியுதே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே வணங்கி நிப்பாங்க பெருமான. அப்படியே கோயில் எல்லாம் விளக்கு ஒளி, நமிநந்தடிகள் இந்த மகிழ்ச்சியோட அப்படியே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சாமிக்கு வழிபாடு பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க எப்போதும் போல படுத்து தூங்கிடுவாங்க சரியா. இப்படியே தினமும் கோயிலுக்கு வர தண்ணி எடுத்து சாமிக்கு விளக்கு போட இது செஞ்சுட்டே இருப்பாங்க. தண்ணியில விளக்கு தினமும் போடுவாரு, போட போட அப்படியே ஒரே ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த கோயில் இப்ப கூட நீங்க போனா பாக்கலாம், அறநெறி கோயில் சரிங்களா, பாருங்க அந்த தண்ணியில விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அவ்வளவு அழகா அந்த காலத்துல அவர் வந்து விளக்கு போட்டிருந்திருக்காரு. இந்த அதிசயம் நடந்துட்டே இருக்கும்போது அவர் வந்து ஒரு அண்ணனர் இல்லையா, அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கோயில்ல வந்து பூஜை பண்ற பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க சரியா. அப்ப அந்த கோயில்ல வந்து பங்குனி உத்திரம் வரும். பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழா. அந்த திருவிழா அன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ற பொறுப்பு நம்ம நமிநந்தி அடிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப சாமி என்ன பண்ணுவாரு, பல்லக்குல அப்படியே எல்லா வீதி உலா வருவாருல்ல சாமி, பல்லக்குல வருவாருல ரிஷப வாகனம், வாகனங்கள்ல சாமி வந்து உலா வருவோம் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம்ல திருவிழா காலத்துல எல்லாம் சாமி உலா வருவாரு. அது மாதிரி அன்னைக்கு பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம நமிநந்தி அடிகள் தான் சாமிக்கு பூஜை பண்ணுவாரு. அப்புறம் சாமி வந்து அப்படியே உலா வந்து திருமணலி அப்படிங்கிற ஊர்ல எழுந்துருள்வார். எந்த ஊருக்கு வர்றாரு, திருமணலி. இந்த ஊர் வந்து திருவாரூர்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும் சரியா. அந்த இடத்துல சாமி வந்து எழுந்தருள்வார், நமிநந்தி அடிகள் தான் அந்த பூஜைக்கு போயிருப்பார். அப்போ சாமி வீதி உலா வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் எல்லா குலத்தவரும் சேர்ந்து வந்து சாமியை வழிபடுவாங்க இல்லையா. அப்போ எல்லா குலத்தவங்களும் வந்தவுடனே நமிநந்தி அடிகள் வந்து அவர் என்ன நினைச்சிருவாரு, எல்லா குலத்தவங்களும் இன்னைக்கு என்னை தொட்டுட்டாங்க, அதனால எனக்கு தீட்டாயிடுச்சுன்னு நினைச்சிருவாரு சரியா. அப்புறம் என்ன பண்ணுவார், சாமியை அந்த வீதி உலா எல்லாம் முடிஞ்சு கோயில் பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாரு, திரும்ப வீட்டுக்கு போவார் இல்லையா. போனோடனே நேரம் போய் தன்னோட சிவ பூசையை செய்யாம புறக்கடை பக்கமா போய் சிங்மாசல்ல காத்திருப்பார். அப்ப அவங்க மனைவி வந்து கேட்பாங்க, என்னங்க புறக்கடை பக்கம் உட்காந்துருக்கீங்களே, என்னாச்சு, உள்ள வாங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு நீங்க வந்து எப்போதும் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, வாங்க எதுக்காக பின்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு திருமணலிக்கு போனோம், திருமணலியில நம்ம சாமி எழுந்தருளி செய்தாரு, அப்போ எல்லா குளத்தோடய என்னை தொட்டுட்டாங்க, அதனால சீட் ஆயிடுச்சு, அதனால நீ தண்ணி கொண்டு வா, நான் இங்க வச்சே குளிச்சுட்டு அப்புறம் தான் நான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்க மனைவி தண்ணி கொண்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ள போவாங்க. இந்த நேரத்துல அவர் நடந்து வந்தார் இல்லையா, அந்த அயற்சியில சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே அவரை புறக்கடையிலேயே தூங்கு பண்ணிடுவார். அந்த சிவபெருமான் புறக்கடையிலேயே அவரை தூங்கு பண்ணிடுவார். அப்ப அந்த தூக்கத்துல அப்படியே கனவுல சாமி வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, நம்ம நமிநந்தி நீங்க பாக்குற அந்த திருவாரூர்ல இருக்கிற எல்லாரும் சிவகணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாருங்க, சிவகணங்களோட தன்மையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனவுல காமிப்பாரு. அப்படியே திடுக்கிட்டு முழிச்சிருவாரு தூக்கத்துல இருந்து, முழிச்சு என்ன பண்ணுவாரு, சாமியா பண்ண தப்ப தவற மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்த பிள்ளைய போச்சிருங்க சாமி அப்படின்னு வேண்டிட்டு அப்புறம் உள்ள போய் எப்போதும் போல சிவபூசை பண்ணுவாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில வேகமா ஓடி வருவாரு, திருவாரூருக்கு ஓடி வருவாரு, வந்து உள்ள ஊருக்குள்ள நுழைவாரா, அப்படியே திருவாரூர் இருக்க எல்லாரும் அப்படியே பிரகாசமான உடம்போட சிவகணங்களா அவருக்கு காட்சி தருவாங்க. அப்படியே அந்த இடத்துல எல்லாம் அப்படியே அந்த வீடுகள் எல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே சிவகணங்களா தெரிவாங்க. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து போயிடும். கையை அப்படியே தலைமையில குவிச்சு விழுந்து வணங்குவாரு, தரையில விழுந்து வணங்குவாரு, விழுந்து வணங்கி நிமிருவாரு. எல்லா மக்களும் சாதாரண மக்களாயிருவாங்க. அந்த ஒரு ஒரு கணம் அப்படி எல்லாரையும் சிவகணங்களா சாமி காட்டுவாரு. இவர் விழுந்து வணங்கி நிமிரும் போது எல்லாம் சாதாரண மக்கள் மாதிரி தெரிவாங்க. அப்போ இவர் வந்து தன்னோட செஞ்ச பிழையை வந்து அதுக்காக மனசு வேதனைப்பட்டு சாமிகிட்ட, சாமி நீ மன்னிச்சிருங்க சாமி, நான் செய்த பிழையை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவார். அதுக்கப்புறம் எப்போதும் வழிபாடு பண்ணிட்டே இருப்பாரு. சிவனடியார்களுக்கு வேண்டிய எல்லாம் தொண்டு செய்வாரு. இப்படியே இவரோட தொண்டு, இந்த தண்ணீர்ல விளக்கு போடுறது, சிவனடியார்களுக்கு தொண்டு, சாமிக்கு பூசை பண்றது, இந்த வேலை தொடர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு, அவர் அந்த திரு ஏமப்பேரூர்ங்கிற ஊர் இருந்து அந்த ஊர்ல இருந்து வீடு மாத்தி அப்படியே திருவாரூர்லயே வந்து குடி வந்துருவாரு. திருவாரூர்லயே இருப்பாரு. சிவனடியார்களுக்கு வேண்டிய எல்லா தொண்டும் பண்ணுவாரு. இந்த சிவ தொண்டு பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாரு, அவரோட காலம் முடியும் போது அப்படியே திருவாரூர்ல வந்து நம்ம யார் இருப்பாங்க, தியாகராச பெருமான் இருப்பாங்க இல்லையா, தியாகராச பெருமானோட திருவடியில அப்படியே சோதியில கலந்துருவார். யாரு, நம்ம நமிநந்தி அடிகள், சரிங்களா. இவங்க அப்படியே சோதியில சாமியோட திருவடியில அப்படியே சோதியில கலந்துருவாங்க. இப்படிதான் அவங்களுடைய சிவத்தொண்டு நடந்தது. புரிஞ்சுதா? சரி, இந்த நமிநந்தி அடிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு ஆரூருக்கு போகும்போது நீங்க அறநெறி கோயிலையும் மறக்காம பாக்கணும். அங்கதான் நம்ம நவீனந்தேரிகள் தண்ணியில விளக்கு போட்டாங்க அப்படிங்கிற செய்திய நம்ம மட்டும் நினைச்சு பாக்குறது இல்ல, நம்ம கூட வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். புரிஞ்சுதா? நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் போவோம் இல்லையா நம்ம கோயிலுக்கு, அவங்களுக்கு எல்லாம் அதை சொல்லிக்கரணும். நம்ம அடியார்கள், நம்மளுடைய நாயன்மார்கள் எவ்வளவு சிறப்பானவங்க, அவங்களுடைய சிவத்தொண்டு எவ்வளவு உயர்வானது அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரணும். புரிஞ்சுதா? சரி, இப்ப இதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆரூருக்கு வந்தோடனே நமிநந்தி அடிகளையும் மறக்காம வணங்கிக்கணும், சரிங்களா. சரி, இப்ப நீங்க எல்லாம் இதை எழுதி வச்சுக்கோங்க. இனி நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருநள்ளாறு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருஞான சம்பந்தர் அருளிய திரு ஆனைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் போதுவார் அவர்கள். வணக்கம்.
3: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருவானைக்கா திருத்தலத்திற்குரிய இந்தளப்பண்ணிலே அமைந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

Ha ha ha ha.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறை அஞ்செழுத்து பதிகம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளம் தாளம் சதுசரஜாதி திரு

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டானம் தலத்தில் பாடி அருளியது பண் கொல்லி ராகம் நவரோஸ் தாளம் சதுஸ்ரஜாதி திரிபுடை தாளம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள் தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: சம்பந்த பெருமான் அருளை செய்துள்ள திருகாலவாய் திருப்பதியம் பண் கௌசி அமைத்தில் அமைந்த வீடலாக வாயில் என்ற திருப்பதியம்

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள மூன்றாம் திருமுறை பண் புறநிலைமையை கொண்ட மங்கேற்கரசி என்ற பாடல்

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள் தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: நான்காம் திருமுறை திருநாவுக்கரசர் அருளிய திருநேரி

திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டிய நாட்டு திருப்பதிகங்கள். பாடியிருப்பவர்கள் தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திரு ஆப்பனூர் சுற்றுங்கடைமேல் திருப்பதி

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சம்பந்த பெருமாள் அருளி செய்துள்ள திருப்பரங்குன்றம் திருப்பதி

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பதினான்கில் உள்ள முதலத்துடைய பதியம் திருஏடக திருப்பதியம் வன்னியும் வத்தமும்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பாலவிஜாம்பா ஜனக கடம்பவனேசருடைய திருவருளினாலே சிதம்பர புராணம் 80வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரனுடைய கருணை அருளாளர்கள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் ஆலயத்தின் மூலமாகவும் கிடைக்கும். அவனுடைய கருணை நேரா வந்து இந்த கருணைன்னு தரமாட்டான். ஆலயத்தின் மூலமாக, அருளாளர்கள் மூலமாக, அருள் நூல்கள் மூலமாகத்தான் அவனுடைய கருணையை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு முறையில ஆலயத்தின் மூலமாக, அருளாளர்கள் மூலமாக பெறுவதும் சிறப்புத்தான். அருள் நூல்கள் மூலமாக ஒரு எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த அருள் நூல்களிலே சுவாமியுடைய அருமை பெருமைகளையும் ஆன்மாவினுடைய சிறுமையையும் சொல்லி, அதற்கு மேல அந்த சிறுமையிலிருந்து நீங்குகின்ற வழியை சொல்லி, அந்த பெருமொருந்திய திருவுருளை சேரும்படியான நெறியை காட்டுவது அறிந்தது. அந்த அருள்களிலே நன்றாக தோய்ந்தவர்களுக்கு இந்த உண்மை விளங்கும். நம்முடைய சிறுமையை சொல்லி அந்த சிறுமையிலிருந்து எப்படி நீங்குவது, எப்படி பெருமையை அடைவது, எது பெருமையுடையது, எது சிறுமையுடையது, கடவுள் பெருமையுடையது, ஆன்மா சிறுமையை உடையது. அந்த சிறுமையுடைய ஆன்மா பெருமையுடைய பொருளாகிய கடவுளை சேர்ந்து விட்டால் அதுவும் பெருமையுடையதாக ஆகிவிடுகிறது. மேருகிரியைச் சேர்ந்த காகமும் பொன்னிறம் பெருமை. மேருகிரி பொன்மலை, அதைச் சேர்ந்த காகமும் பொன்னிறமா தெரியும். பாலோட சேர்ந்த நீரும் பாலாகவே தெரிகிறது. பாலோட நீர் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, இது நீரும் தனியா தெரியாது, பால் நிறமாகவே இருக்கும். அதனால பெரியவன் சிறியவன் சேர்ந்தான்னு பெரியவன் ஆகிடுவான். அதனால கடவுளோடு சேர்ந்தான்னு கடவுளாக ஆகணும். சிவத்தன்மை போய் சிவத்தன்மையை பெற்றுவிடுகிறது. அந்த வரையில் அங்கே ஊர்வலதான் ஆலயத்துக்கு போனா சொல்லாது, சாமி சொல்லுதா அருளாளர்கள். அப்படிப்பட்ட அருளாளர்கள் நமக்கு கிடைச்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு தவம் இல்லை. நூல்கள் மூலமாக இப்படி கேட்பதற்கும் படிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையும் பயன்படுத்த முடியாத ஜென்மங்களும் நிறைய இருக்கிறது. அது சில ஜென்மங்கள் தான் அதையும் பயன்படுத்துகிறார். அதற்காக அதனுடைய வேலைதான். உடுங்கு தீவினையே வினை கிட புகுந்து, அருமையான பாட்டு திருவசேப்பா. புழுங்கு தீவினை, தீவினையிலே புழுங்கிக் கொண்டு கிடக்கின்ற ஆன்மா, தீவினையிலே புழுங்குதல். இப்ப உக்கரத்துல புழுங்குன்னு சொல்றோம் அல்லவா, தாங்க முடியாம இருக்குது அல்லவா. அதுபோல தீவினையில ஆன்மா எதிராளமா புழுங்கி கொண்டு இருக்கிறோம். புழுங்கு தீவினையே வினை கிட புகுந்து, அந்த வினை கிடும்படியாக என்னுள்ளே புகுந்து, புனல் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்குவது என்று முடியும். புனல் பொருள் என்றால் சிறப்போடு ஆன்மா புணர்வதற்கான பொருளை சொல்லுகின்ற அருநூல்கள் மூலமாக வழங்குவது என்று முடியும். புனல் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்குத்தேன் பொழியும் பவளவாய் முக்கள் வளர்வொழி மணிநடும் ஒன்றே முழங்குத்தீன் புனல் வாய்ந்து இளவரால் உகழும் முகத்தலை அகத்தவர்ந்து அடியின் விழுந்து தீங்கனிய இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினையே என்பது திருவசைப்பா. திருமுகத்தலை என்கின்ற திருத்தலத்தில கருவூர்த்தேவர் பாடிய. அதனாலே அருள்நூல்கள் வந்து எப்படிப்பட்டது என்றால், அன்னாவில் இருக்கிற மலத்தை அசுத்தத்தை நீக்குவதற்கான வழியை சொல்லுவது. அந்த நோக்கத்தில்தான் நூல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. இதை படிக்கிறவன் உருப்படி ஆகணும், கேட்கிறவன் உருப்படி ஆகணும், அதனிடத்தில் குற்றங்களை போக்கணும். அதற்காகத்தான் இந்த நூல், குற்றங்கள் நீக்கி குணங்குண்டு கோதாட்டுவதற்காக. மாணிக்க வாசகருக்கு மாதிரி நேரம் நம்ம கிட்ட வரமாட்டார் சாமி, மாணிக்க வாசகர் புதுவாக போனாரு. அவர் வந்து உட்கார்ந்திருந்தாரு மாணிக்க வாசகரை பிடிக்கிறதுக்காக. அவரை பிடிச்சிருந்துச்சு பிடிச்சாரு, நம்மளை பிடிக்கிறார். அதனாலே நாம் என்ன பண்றோம்னா, அந்த நூல்களை பயின்று கேட்டு உணர்ந்து அதன் வழியாக ஒழுகினால் அந்த பேரும் நமக்கு கிடைக்கும். அது அவசியமானது. நூல் பாடம் கேட்பது அவசியமானது. இப்போ ஒரு உயர்ந்த பெரியோர் இருக்கிறார் என்றால் அவர் உயர்ந்த பெரியோரிடத்தில் உயர்ந்தவர்களை கேட்டிருப்பார். வேறதான் விஷயம். ஒரு உயர்ந்தோர் இருக்கிறார் என்றால் ஞானி, அந்த ஞானி இன்னொரு ஞானியிடத்தில் உபதேசம் கேட்டிருப்பார். அருணந்தி சிவாச்சார சுவாமி உயர்ந்தோர், பெரிய ஞானி. அவர் எப்படி உயர்ந்தார் என்றால் மெய்கண்டா இடத்தில் உபதேசம் பெற்று உயர்ந்தார். உமாமேஸ்வரன் உயர்ந்தோர், அவர் எப்படி உயர்ந்தோர் என்றால் மறைஞான சம்பந்தம் எடுத்து உபதேசம் கேட்டு அவர் உயர்ந்தார். இப்படியே பாரம்பரியமாக வழி வழியாக ஞானிகளிடத்தில் கேட்டு ஞானியானவர்கள், ஞானிகளிடத்தில் உபதேசம் கேட்டு ஞானியானவர். உபதேசம் பண்ணுகின்றவன் எப்படி இருக்கிறானோ அது போல கேட்கிறான். உபதேசம் பண்ணுகிறவன் எந்த தன்மை உடையவனாக இருக்கிறானோ அந்த தன்மையை கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். இப்ப உபதேசம் பண்ணினாரு சுவாமி, நாலு பேர் கேட்டாங்க. நாலு பேர் கேட்ட போது என்ன ஆனாங்க? அப்படியே ஆனார்கள். அவர் அப்படி இருந்தாரு, அவரும் அப்படி ஆகிட்டாரு. கன நேரம் அவர்களுக்காக இப்படி யோகம் இருந்தாரு. கன நேரம் அவர்கள் அந்த நிலையை பெற்றுவிட்டார். சொல்லாமல் சொன்னாரு, அவர் நினையாமல் நினைந்தார். இவர் சொல்லாமல் சொன்னார். அவர்கள் என்ன பண்ணினார்கள்? நிலையாமல் நினைந்தார். நிலையாமல் நினைக்கின்ற தன்மை வருவதில் சாதாரணமா? நினையாமல் நினைப்பது. எதை நினையாமல்? ஒன்றையும் நினையாமல் ஒன்றையே நினைப்பது. ஒன்றையும் நினையாமல் ஒன்றையே நினைப்பது சாதாரணமா வருமா? அப்படி ஒன்றையே நினைந்தபடியினால ஒன்றோடு ஒன்றாகிவிட்டார்கள். அழகான வாக்கு. ஒன்றையே நினைந்தபடுகிறாரே அந்த ஒன்றோடு ஒன்றாகிவிட்டார். ஒன்றை ஒன்றை உடன் கலந்தருடைய திருவாசகம், அன்புடன் சென்ற அன்பொரு அடியோ ஒன்றை ஒன்றை உடன் கலந்தருடைய. அப்படிப்பட்ட தன்மை நமக்கு வருமா? மேவும் ஒன்ற நடிகாரும் விரும்பியான் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணால் பங்கா உங்கள் கருணையினால் பாவியேற்கு உண்டாமோ பரமானந்த பணங்கடல் சேர்ந்து ஆவியாக்க யார் எனது என்று யாரும் நந்தியர்களே. இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மாதிரி தன்மை கிடைக்குமா அப்படிங்கிறார் மாணிக்கவா. மேவும் உண்ட அடியாரும் விரும்பி யாரும் மெய்மையை காவி செய்யும் கயற்கண்ணால் வந்தால் உந்தன் கருமையினால் பாவியேற்கு உண்டாகும். இது பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்க யான் எனது என்று யாரும் நந்தியர்கள். அப்படிப்பட்ட தன்மை எப்படி கிடைக்கும் என்று கேட்டால் பல ஜென்மங்களிலே ஞான உபதேசம் கேட்டவர்கள் கிடைக்கும். ஞான நூலை பயின்று ஞான நூலை கேட்டு அதன் மூலமாக இப்ப ஞான சம்பந்தர் மூன்றாவது சில ஞான பாடுதா அவர் எத்தனை ஜென்மத்தில் ஞான நூலை கேட்டிருப்பார்? மூணு விஷயத்த உடனே வந்து கொடுத்துருவாளா? அப்படி ஏமாந்தவளாக மிக கட்டிக்காரியான கொடுத்துருவாடான்னு நினைச்சு பாருங்க. யாருக்காவது கொடுத்துருக்காளா? அதுக்கு முற்பாடு யாருக்காவது கொடுத்துருக்காளா? அது மாதிரி யாரும் கிடைக்கல, கொடுக்கல. ஞான மட்டும் யாரும் கிடைக்கல, அதே போல ஞான அனுபவத்தை ஞான உபதேசத்தை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அதன் ஞானத்தை பெறுவோம். அதன் மூலமாக ஞானத்தை நாள் ஓய் விடாமல், வீணே நாள் ஓய் விடாமல் ஆறார வேகம் ஞானோதேசம் நல்லுவாய் என்பது திருப்போம். ஆகையினாலே இப்படி ஞான நூலை கேட்பதினாலே வருகின்ற ஒரு வேறுபேறு எதனாலும் வராது. ஞான நூலை கேட்பதினால் வருகின்ற ஞானம் வேற எந்த பூஷையினாலும், தானத்தாலும், தர்மத்தாலும், யோகத்தாலும், விரதத்தாலும் எதனாலும் வராது. இதே வர்றது எதனாலே வர்றாரு. அதனாலே அவசியம் கேட்க வேண்டியது ஞானம், அவசியம் கேட்க வேண்டியது ஞானம். கற்றிலனாயினும் கேட்க, கற்றிலனாயினும் கேட்க அல்லது ஒருவருக்கு ஒற்றத்தின் ஊற்றான் துணை என்பது திருக்குறள். படிக்கலைனாலும் கேட்கணும். அதனாலதான் கேள்வி முயல்னா அவ. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஞானம்னு சொல்லுகிறது, கேள்வி ஞானம் என்று சொல்லுவோம். கிடைக்கிறது இது ஞானிகள் வாக்கு கேட்க கிடைக்கிறது. கிண்ணம் குறித்து அடியே செவி நீ என்று கேட்க சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது. கூடுகுடல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் ஸ்ரீமதரை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் என்றவரை கந்தர் அலங்கார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. அருணகிரிநாதர் எதனால உயர்ந்தாரு? முருகன் சொன்னதை கேட்டதினாலே உயர்ந்தார். அதை சொல்றாரு கிண்ணம் குறித்து என்னுடைய துன்பத்தை, கிண்ணம்னா துன்பம் கிளேசம், என்னுடைய துன்பத்தை குறித்து அந்த துன்பம் போவதற்காக நீ வந்து என்னுடைய செவியிலே சொன்ன குண்ணம், குண்ணம்னா ரகசியம், இப்ப வெளியாக்கிவிட்டது. அந்த ரகசியம் வெளியாக்கிவிட்டது, ரகசியம் வெளியாக்கிவிட்டது. அது எப்படி வெளியாக்கிவிட்டது என்றால் என்னை ஞான வழியிலே சேர்த்து விட்டது. நீ சொன்ன ரகசியம் இது ஒரு சுவையானது. குண்ணம் குறித்து என்னுடைய துன்பத்தை குறித்து பாவா பாவி இவனுக்கு நல்லது செய்யலாம், துன்பத்தில் கிடக்கிறா என்று நீ இறங்கி வந்து எனக்கு சொன்னாவா? அந்த ஒரு வாக்கிய ரகசியம், அந்த ரகசியம் இப்ப என்ன ஆச்சுன்னா என்னை வெளியாக்கி விட்டது, வெளியாகி ஞான வழியில என்னை சேர்த்து விட்டது. கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ என்று கேட்க சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. குண்ணம்னா ரகசியம், வெளியாக்கி விட்டது. கோடு குழல் அங்க வள்ளி கல்யாணம், கோடு குழல் தப்பு கும்பு தாரையெல்லாம் வச்சு முளைக்கு கடந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த கல்யாணம், சின்ன குறிக்க குறிஞ்சி கிழவர் வேடங்கள், குறிஞ்சி கிழவர் சிறிவிதனை உன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் என்றவரே என்பது கந்தர் அலங்கார். அதனாலே நீ செவியில ரகசியமாக சொன்னாய், அது என்னை வெளியிலே ஆக்கி ரகசியம் வெளியா போச்சுன்னார். இது ஒரு ஒரு சுவையானது. ரகசியமா இருந்து வெளியாயிருச்சுன்னார், ரகசியம் இருந்தது வெளியாயிருச்சு. ரகசியமா எனக்கு சொன்னாய், அது என்னை வெளியிலே சேர்த்து விட்டு, எந்த வெளியில? ஞான வெளியிலே சேர்த்து விட்டு. ஞான வெளியே இருந்தது சிதம்பரம். ஆகையினாலே இப்படி இந்த கேள்வியானது நல்ல ஞானிகள் வாக்கியத்தை அனுபவிக்க புண்ணியம் நிறைய இருக்கணும் சாமானியங்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நூலில் இந்த சிதம்பர புராணமும் உண்டு. இதுல தலங்களை பத்தி விஷ்ணுவுக்கு சிவருவான்னு சொல்றார். தலங்களை பத்தி, சிவாலயங்களை பத்தி சிவருமானே விஷ்ணுவுக்கு சொல்றார். அப்படி சொல்லிட்டு வர்ற போது நீ ராமனாக பிறந்த போது விபீஷணனுக்கு, சிவபக்தி உள்ளவனாகிய விபீஷணனுக்கு நீ குலதெய்வமாயிருக்கிற ரங்கநாயகரை கொடுத்தாய் அல்லவா, அந்த ரங்கநாயகன் பக்தியோட அவன் இலங்கைக்கு கொண்டு போகும்படியாக வந்தான். வந்த இடத்திலே திருவாரூர் காவலுக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த மூர்த்தியை வைத்து விட்டான். அவன் வைத்து விட்டு மற்ற பூஜை முறைகளை செய்யும் போது நான் வந்து அங்கே இருந்து கொண்டு, அந்த ராமன் ரங்கநாயகன் அங்கே இருந்து கொண்டு நான் இங்கே இருக்கிற சம்புதேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரையும் நான் தினந்தோறும் கும்பிடுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த இடம், அதனால் நான் இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். திறந்தோறும் ரங்கநாதர் வந்து கும்பிடுகிற சுவாமி சம்புவேஸ்வரர். சம்புவேஸ்வரர் கும்பிடுறதுக்காக இங்க இருக்கிறாராம். இங்கே ஸ்ரீரங்கத்தில் சம்புவேஸ்வரர் கும்பிடுறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாராம். அப்படி இருக்கிற இடத்துல அவ வீட்டுக்காரியாய மகாலட்சுமிய அந்த இடத்துல மேடை அமைச்சு கொடுத்து ஆட வச்சு சிவபெருமான கிட்ட நாட்டியம் ஆட வச்சு அதனால ஸ்ரீரங்கம் என்று அதற்கு பெயர் உண்டு. அரங்கம் அரங்கம் என்றால் மேடை, அதுல ஸ்ரீராய மகாலட்சுமி ஆதியினால் ஸ்ரீரங்கம் என்று உண்டு. அப்படிப்பட்ட தலமாய் இருப்பது அப்புலிங்கமாய் இருப்பது எது என்று கேட்டால் திருவாரைக்கா. அப்படிப்பட்ட அந்த திருவானக்காவலில் இருந்து வடமேற்கு மூலையிலே லட்சுமியோட வாசம் பண்ணுகிறார். நீ பண்ணுகின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது அந்த திருவானக்காவல் என்கின்ற திருத்தலம். வெண்ணாவல மரத்துக்கு அடியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திருவானக்காவலை பத்தி கருத்தில் கலனொன்று இளங்கும், கருத்தில் கலனொன்றிலும் கருத்தில் கலனொன்றிலர் நீண்டிலங்கும் கதி ஈதி என நூல் விதியா நிலை பூன் துருத்திப்பதியும் பிறவிக் கடலின் துணை இங்ககலும் புனை என்ற அறிவை கருத்திலே மன வாக்கிலே குற்றமில்லாத சிவானுபோதமாக மனத்தை செலுத்தியவராகிய இங்கே உரையாசிரியர் எடுத்தார். அப்பர் சுவாமிகள் முதலிய தபோதனர்கள் இருந்து பிரகாசித்த மோட்சஸ்தலம் அது எது என்று கேட்டால் வேதாகமங்களிலே சொல்லப்படுகின்ற திருப்பூங்குருத்தி என்கின்ற திருத்தலம். அப்பர் சுவாமிகள் அங்கிருந்து மடமும் கட்டியிருக்கிறார். அங்கிருந்து திருவங்கமாலை முதலான பாடல்களை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலம் அந்த திருப்பூந்துருத்தி. ஜனன மன்னனாகிய பவசாகரத்தில் நின்ற ஏழ மனதை நன்மார்க்கத்திலே செலுத்தி ஆனந்தத்தை அடைய வாய்ப்பாக இருப்பது அந்த தலம். அது அப்பர் சுவாமி தேவாரத்தில் சொல்றாரு. நேருந்துருத்தி உருவாக தடங்க கண்டு நிலைகளாயிரமாங்கத்தினோடு பாய்ந்துருத்தி படகடையில் பயிலக்கண்டு படவரவும் பணிவரி வைத்த செல்வன்

புன்னா புனார் துருத்தி போக்கலாமே. அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த திருப்புருத்தி. அதற்கு மேல நன்னறியிலே மனத்தை செலுத்தி ஆனந்தத்தை அடைவதற்கு திருத்தி தெளிவித்து அழிகூர் முதியோர் சேரும் திருநல்லூரும் புணர்வோர். ஏழு திருநல்லூர் என்கின்ற ஒரு கருத்தலம் இருக்கிறது. அதை நல்ல நெறியிலே மனம் செலுத்தி ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்ற தலம் அந்த திருநல்லூர் என்கின்ற திருத்தலம். அங்கதான் அப்பர் சுவாமிக்கு திருவடி தீட்சை பண்ணப்பட்ட திருத்தலம் திருநல்லூர். நல்லூர் சேவை செய்யப்பட்டவர்கள் பிறப்பாகிய சுழலில் வருத்தப்படாமல் இருக்க சுகத்தை கொடுக்கும் திருவலஞ்சுழியிலும் நாம் சந்தோஷமாக இருந்தவர்கள் இருப்போம். அவர்கள் அழகு உருந்திய நம்முடைய பட்டணங்கள் அப்படிங்கிற திருவலஞ்சுழி திருப்புந்துருச்சி திருநல்லூரில் இருக்கிறோம், திருவலஞ்சுழியிலும் இருக்கிறோம் என்று பாடுகிறார். என்ன புண்ணியம் செய்தர நெஞ்சவே, இருங்கடல் வையத்து முன்னணி ஒரு நல்வினை பயனடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வாழனை வாயார பண்ணி ஆதித்து ஏத்தியும் பாடியும் வழிபடு அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை என்று வயந்து பாடுறாரு ஞான சம்பந்தர் திருவலஞ்சுழியில். திருவலஞ்சுழி அது தேவாலூர் தனிச்சிறப்புடையது. என்ன புண்ணியம் செய்தாய், சிவபெருமானை மனசார நினைக்கவும் வாயார பாடவும் கையார பூசிக்கவும் நீ என்ன புண்ணியம் செய்தாய் நெஞ்சவே. உலகத்தில் இருக்கிறவன் கையில் அள்ளி வாயில போட்டு அதோட காலத்தை கட்டுக்கு போறேன், கையில் அல்றா வாயில போடுறேன், கையில் அழிக்கிறா வாயில போடுறேன், காலம் வந்தா காலம் போடுறேன், இப்படி போறேன். நீ வந்து தினந்தோறும் சிவபெருமானை பூஜை பண்ற, வாயார பாடுற, மனசார நினைக்கிற, கண்ணார காணுகிற, நீ என்ன புண்ணியம் செஞ்சா நெஞ்சமே அப்படின்னு தன்னுடைய மனசு ஆச்சரியமா சொன்னால் திருஞான சம்பந்தர் என்ன புண்ணியம் செய்தல நெஞ்சமே. இருங்கடல் வையத்து முன்னம் நீ உரி நல்வினை பயனடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சுழிவாளனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடு அதனாலே நீ என்ன புண்ணியம் செய்தல நெஞ்சமே என்று கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தேவாரத்தையுடைய திருத்தலம். அதற்கு மேலே வடந்தான் முளையான் மணிமார்வகனி வந்தித்தவையே சிந்தித்திருக்கும் குடந்தா உரியும். அதனாலே லட்சுமியை உடையவனாயி நீ எப்போதும் நம்ம சேவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலம் குடந்தா உரியன் இருக்குது கும்பகோணம். அதுலேயும் இருக்கிறேன் கடல் சூழலில் குலவும் சிவரோகை இதென்று அருளைத் தொடர்ந்தார் மணியும் புகழ் வந்துகளும் தொலையாவிடையால் மருதும். அதனாலே உலகத்திலேயே இது சிவரோகம் இது என்று சொல்லி சிவரோகம் இது என்று சொல்லி அருளை தொடர்ந்தார்கள் பணியும் அருளை தொடர்ந்தார்கள் அருளை தொடர்ந்தார்கள் ஞானிகள் அருளை தொடர்ந்தவர்கள் பணிகின்ற புகழும் சிறப்பும் உடையது அது தொலையாயிடைமா மருதுங்கிறார். எப்பொழுதும் அழிவில்லாததாயிருக்கின்ற திருவிடை மருது திருத்தலம் என்று சொல்லுகிறார். திரு மருதும் தரும திடந்தா நிகரா நிகரா வடுகொண்டுறையும் அதனாலே நிகரா வடுகொண்டுறையும் திருவாவடுதுறையும் எப்போது நமக்கு இயல்பாமிடமே. இதற்கு மேலே தருமபுரமும் திருவிடமருதூரும் தருமபுரமும் திருவாவடுதுறையும் நமக்கு எப்போது வாசமாயிருக்கின்ற தலங்கள். பயிலா இமையோ படிணம் பதியே பணியற்றிய பறவை திரை துயிலா உயிரும் புவனத்தருளும் சுருதி தொகையும் புருத தருணம் ஜயிலாதிபம் மான் மயிலா எவையே தனிவந்த நெசை தனி கொண்டதுமா மயிலால் அவியும் புயபோல திரு மயிலாடுகளை திருமாநகரம். அதுக்கு இவ்வளவு சொல்றாரு. பயிலா இமையூர் பணி நம்பதியே இமையூர்கள் எப்போது அங்கு இருந்து கொண்டு பணிகின்ற நம்முடைய பதி பணியில் தனிய பறவை திரையில் துயிலா உயிரும் புவனத்தரணம் தேவர்கள் எல்லாரும் வந்து வலஞ்செய்து தொழும்படியாகிய நன்மை மிகுந்த ஒரு தலம் உண்டு. அந்த தலத்தை தரிசனம் செய்து வணங்கின உடனே ஓய்வில்லாத ஜனநமனமாகிய சாகரத்திலிருந்தும் கரையேற்றி ஓய்வு இல்லாத பறவைத்திரையை தனிய பறவைத்திரையை துயிலா உயிரும் புவனத்தரணும்
ஜனன மரணமாய் சாகரத்திலிருந்து கரையேற்றி மோட்சத்தை கொடுக்கும். அன்றியும் சகல சீவர்களையும் சகல நோங்களின் வளப்பங்களையும் அனந்த வேதங்களையும் அவைகளின் பொருள்களை உண்டாக்கிய மலையரசன் மகளாகிய நமது தேவி பார்வதி மயிலூருவாயி நம்மை நனிபத்தியோடும் பூசித்து துதித்து ஆனந்தத்தினால் நடிக்கும் சத்தங்கள் மேக கர்ச்சனை போல் முழங்கும் கௌரி மாயூரமும் நாம் ஒசிக்க அளவு பொருந்திய மகன் மழைவரத்துக்கும் ஒரு பாட்டு முழுசாக போடுறார் மயிலாடுதுறைக்கு மயிலா இருந்து பூசம் பண்ணியிருக்கா மயிலாப்பூர்லயே மயிலா இருந்து பூசம் பண்ணியிருக்கா இங்கேயும் மயிலா இருந்து பூசம் அது என்னமா மயிலா இருந்து பூசம் நடந்தது அவளுக்கு மயில்னே வேறு குமாரதேவிக்கு உமாதேவிக்கு மயில்னே பேர் அது பெண்களுக்கு மயில் போன்ற சாயல்னு சொல்றது குயில் போன்ற மொழி அன்னம் போன்ற நடை மயில் போன்ற சாயல் அது நம்ம நிறம் வேற மயில் மாதிரி இருக்காளா பச்சையா இருக்காளா அதனால மயில் சொல்றோம் நம்ம குமரன் ஒரு சொன்னாரு சிவபெருமான் கழுத்துல நஞ்ச வச்சிருக்கிறாரு பாம்பை மேல போட்டிருக்காரு இதெல்லாம் அவரு கெடுதல் பண்ணாது அப்படின்னு சொல்றமே சொல்றமும் இல்ல கெடுதல் பண்ணாம இருக்குதுன்னு சொல்றமும் இல்ல இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்ல கழுத்துல நஞ்ச வச்சிருக்கிறாரு கெடுதல் பண்ணல உடம்புல பாம்பு போட்டிருக்காரு கெடுதல் பண்ணல இது ஆச்சரியமா தெரியுதா உண்மை ஆச்சரியம் இல்ல பக்கத்துல மயில் இருக்கும்போது அது என்ன ஒரு பக்கத்துல மயில் இருக்கும்போது என்ன விஷயத்துல என்ன பயம் அவர் மயில் இருப்பதனால அவரு தைரியமா அவர் போட்டுவார் கரை கொண்டு நச்சரவ கச்சனிந்தார் என்று கரை கொண்டு நச்சரவ கச்சனிந்தார் என்று மறை கொண்டு வாழ்த்துவது வம்பே அறை கொண்டு அயிலிருக்கு முத்தலைவேல் சூலப்படையுடைய அயிலிருக்கு முத்தலைவேல் அண்ணலுக்கு என்னேயோர் மயில் இருக்க தில்லை வணக்கம் தில்லை சிவகாமியை மிரட்ட முடியுமா அப்படி மயில் பக்கத்தில் இருந்தா பயம் இல்லைங்கிறார் அதனால அப்படி மயிலாயிருந்து பூஜை பண்ணினத்தரும் அந்த மயிலாடுதலை அதற்கு மேலே முருகா தருமா இளம் மலரான் முன்னால் வழிபட்டு உண்ணாதரவால் தினந்தோறும் நீ ஆயிரம் தாமரை மலர்களாலே நம்மை அர்ச்சனை பண்ணினாய் தினந்தோறும் ஆயிரம் தாமரையினாலே அர்ச்சனை முழு புசமா அர்ச்சனை விடும் இதெல்லாம் திச்சு போடாது நீற்றினை நிறைய பூசி நித்தல் ஆயிரம் பூக்குண்டு மகாஷ்மி நிறைய திருநிலை பூசிக்கிட்டாராம் இப்படி போடல வேணும்னு போட்டதானே நீற்றினை நிறைய பூசி நித்தல் ஆயிரம் பூக்குண்டு ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆளிலே அவன் குணம் திடிச்சும் வீட்டிலிருந்தடிப்பர் போல் வீடு விடலை என்று அப்பதேவா என்ன நிறைய முருகு முருகாதருமாய் இரமலரான் வழிபட்டு நாதரவான் வருநாள் ஒரு நாள் மலரும் நிறைய குறையாவகையும் தனவு குறையாவகையும் தனகன் மலரால் அருளால் அர்ச்சனை செய்திட என் மனதேந்துடரும் உடனே உறவும் திருவார் ஒருவன் நெடிவிமானம் என்னும் திருவேலி என்னும் திருமாநகரம் அதனாலே நீ நேத்திரத்தையே நமக்கு வரதாக அர்ச்சனை பண்ணி அப்படின்னாலே உனக்கு சக்கர ஆயுதமும் கண்ணன்கிற பேரும் கொடுத்ததாக இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த திருவிழி மடலையும் நம்முடைய நகரம் அதற்கு மேலே தள்ளக்கு அரிதா வினை சாடி தள்ளக்கு அரிதா வினை சாடியிடும் சம்பாதி சடாயுனும் பெருமை புல்லுக்கு அரசானவர் சம்பாதி சடாயு என்று இரண்டு கழுகுகள் அண்ணனும் தம்பியுமா அந்த ரெண்டு கழுகும் அண்ணன் தம்பியா சம்பாதியம் ஜடாயி அதை அந்த அந்த இதுலேயே அந்த சொல்லையே வச்சு அந்த இதுகளையே வச்சு பாடியிருக்காரு இவர் இது எப்படி பாடியிருக்காருன்னா தள்ளர் கரிதா வினசாடியோடு அந்த தள்ளல் புல்லல் துள்ளல் வெள்ளல் இவர்கள் இது ஏன் இப்படி பாடியிருக்காருன்னா

எல்லோடும் தல்லாய சம்பாரி ஷடாயன்பார் தாமிருவர் புள்ளாதார் கரையனிடம் புள்ளிருக்கு அப்படின்னு வாழ்றாரஞ்சன சம்பந்தர் அந்த முறையிலே படித்திருந்த பாடு. தள்ளற்கரிதாவினை சாடியடும் தள்ளற்கரிதாகிய வினையை சாடி வினையை தள்ள முடியாது அனுபவிச்சுதான் தேரணும். அந்த வினையை அவங்க சாடி விட்டார்களாம் அடித்து விட்டார்களாம். அது சம்பாதிங்கடாய் சம்பாதி சடாயுகனும் பெருமை புள்ளுக்கரசானவர் இயற்கை புள்ளுங்க பச்சிகள் பறவைகளுக்கு புல்லுன்னு ஒரு பெயர் உடாரம் புல்லு அதனால புல்லிருக்கு வேணும்னு வந்து புல் என்றது பறவையும் இருக்கு என்கின்ற வேதமும் வேல் என்ற முருகனும் ஊர் என்ற சூரியனும் உசித்தது அதனால புல்லிருக்கு வேணும் புல் பறவை பறவை இருக்கு வேதம் வேல் முருகன் ஊர் சூரியன் இவர்கள் உசித்தபதி அதனால புல்லிருக்கு வேணும் புல்லிருக்கு வேணுங்கிறாரை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன்னு அப்பருவானார் அல்லவா அந்த குறிப்பு உள்ள களி மேற்கொள்ள புவி மேலுண்டாம் எவரும் கொண்டா சுரு நோய் வெள்ளத்துறையாது மருத்துவராய் மேவும் பதி எவரூர் நகரம் அதனால மருத்துவராக இருக்கிறேங்கிறார் மருத்துவன்ன வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியர் மருத்துவராக இருக்கிறார். செடியாய உடல் தீர்ப்பான் திவினை கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு அலூரை கடியார்ந்த ஊழிற்காளி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே என்பது சம்பந்தர் தேவான். அதற்கு மேலே மடனான் மலரான் முதலாம் இவையோர் மடனான் மலரான் மடல்களை உடைய மலரிலே இருப்பவனாகிய பிரமன் அப்படி பிரமன் முதலான தேவர்கள் எல்லாம் திறந்தோறும் வந்து வணங்கி வரம் பெய்வதும் வரத்தை பெறுவதற்கு இடமாகும் நாம் மிகுந்த பிரியமாக உறவதாகவும் இமயந்த ரிசியருடன் அங்கிருடன் இமயந்தது இமயம் மலையை பெற்றவளாகிய பார்வதியோடு இந்த உலகத்திலே முதலாக இருப்பதாய் விளங்குகின்ற உலகம் அழியும் காலத்திலும் அது தோணியாக மிதக்க திறமையுடையதாயிருக்கின்ற சீகாழிப்பதி இருக்கிறத அதுவும் நம்ம ஊர் அந்த ஒரு நம்ம மடனான் மலரான் முதலாம் இறையோர் வந்தித்துலவா வரமீதிடம் நம் இடநாதனவால் இடமாயுறையும் இமயந்தரு சீருமமெங்கையுடன் தடனா நிலமே முதலாம் உலகன் சாயும்படி வந்தெடுவேர் இறுதி கடனான் மறையூர் கலவேல் உரையும் கதிர்பூர்ப்பு இசை காளிப்பதியும் அதனாலே உரிக்காலத்திலும் வெள்ளத்திலே மிதக்கும் முடியாக தோணிபுரம் என்ற பெயரையுடையதாய் விளங்குகின்ற சீர்காழிப்பதியும் நம்முடைய ஊர்தான். அதற்கு மேலே புதியன் மறை திருமுனிவன் யாரு அகத்தியம் பொன்னி படிந்து பொன்னியிலே குளிச்சுட்டு பொன்னியிலே குளிச்சுட்டு எமை பூசை புரிவான் என்னை பூசை புரிவான் எங்கே அந்த ஊரு வரும்பாரு விதிமுறைய தலத்தணுக பூசை புரிவான் எண்ணி விதிமுறை அத்தலத்தணுக இப்படி பொன்னியிலே படிந்து எம்மை பூசை புரிந்து புரிந்தான் புரிவதற்கு எண்ணி அந்த தலத்துக்கு வந்தான் நின்னைப்போர் முக்கோடி மிக்க மதிமுறை அகத்தியில் பணிந்தன சரீரமிலா மாற்றம் தோற்ற அவதிசயித்து எய்தினன் அதனாற்றிருக்கூடி காவனத்து நகர் நந்தானம் அதனால அகத்திய முனிவர் காவிரியில ஸ்நானம் செய்துட்டு சிவபெருமான பூஜை பண்ண வந்தார் அந்த ஊருக்கு அப்படி வந்தபோது
நம்மை போல பூசரியர்கள கெட்டிக்கார யாரு இருக்கிறான்னு நினைச்சாராம். அகத்தியர் நம்ம போல பூசை கொண்டதுல கெட்டிக்கார யாரு இருக்கிறான்னு நினைச்சாராம். அக்கறமே நமது தேவமாகிய சிவலிங்கத்தில் முன்னர் நின்னை போன்ற அறிவுடையவர்கள் 3 கோடி அகத்தியர்கள் வந்து வேதாகமதி பொடி பூசு செய்து பேறு பெற்றார்கள் என்று அவர்களை காண்பித்தவுடன் அகத்தியர் ஆச்சரியமடைந்தார். 3 கோடி அகத்தியர்கள் பூசை பண்றாங்களாம், நம்ம போல யாரு பூசை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாரா? அவ்வளவுதானா? எப்படின்னா நம்ம எல்லாம் பார்க்கிறோம் அட்ரஸ் பூச்சு முடிஞ்சு போல யாரு பூஷம் பண்ண முடியும் நினைச்சாரா? பாரு போல 3 கோடி அகத்தியும் பூஷம், அதனால கோடி தாவணம் திருக்கோடி தாவணம் பேரு பெற்றார் என்று அவர்களை காண்பித்தன அகத்தியர் ஆச்சரியம். அதனால் அத்தலத்துக்கு திருக்கோடி தாவணம் என்று பெயர் உண்டாயிற்று. ஒரு காலத்தில் அழிவில்லாத அத்தலமும் நம்முடையதான். அதற்கு மேல விஞ்சை நூல் அவர் புகழ திகழும் மங்களக்குடியும் விஞ்சை வித்யாதரன் முதலானவர்கள் எல்லாம் புகழுவதற்கு வாய்ப்புள்ளதாயிருக்கின்ற திருமங்கலக்குடியும் திருமங்கலக்குடி சூரியநகர் பக்கத்தில் திருமங்கலக்குடியும் வெய்யதண்ட வஞ்சனூர் அடையாத மகிழ்ச்சி தரும் ஆந்துறையும். அதற்கு மேல யமனுடைய ஊருக்கு போக விடாமல் தடுக்கின்றதாயிருக்கின்ற சிறப்புடைய திருமாந்துறையும் திருமாந்துறை. அதற்கு மேல மஞ்சூமயங்கு மஞ்ச நூறினர் அகலா அக்கினேச பெயரோடு அமர்ந்தியாமோங்கும் கஞ்சனூரும் திருக்கஞ்சனூரும் அக்கினீஸ்வரர் பணில கருமுகிலே நம் பதியா கருதுவாயே. அதனாலே இப்படி பாஞ்சசன்னியத்தையுடையவனாகிய திருமாலே கஞ்சனூரு நம்முடைய ஊர் அப்படின்னார். அதற்கு மேலே முத்தி நதி பயனுகளும் உக்குளங்கள் செறிந்தாட முயங்கு சோரை. முத்தி நெறி பயனுதவும், முத்தி நெறிக்கு பயனுதவுகின்ற முக்குளங்களுடையதாயிருப்பது ஒரு ஊர் தான். 3 குளம் ஒரு ஊர்ல சிறப்புடையது. ஒரு ஊர்ல 3 குளத்துக்கருக்கு தனியாக விளங்குகிறது. பல ஊர்களில் குளம் இருந்தாலும் அந்த குளங்களை பத்தி சிறப்பாக ஓரளவு விளக்கமாக இருக்கிறது இல்லை, சிறப்பு தான். ஆனாலும் முக்குள நீர் என்று சொல்லி சிறப்பாக சொல்லப்படுவது திருவெண்காடு. பேயடையா பிரிவையினும் பிள்ளையினோர் உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனது உமைவங்கன் நுண்காட்டு முக்குள நீர் தோய்வனையார வரம்பை தோயா வாந்திவனை அப்படின்னு தேவாரத்தில் பாடிவிட்டார். அந்த பாட்டை வச்சு ஒரு உள்ள வரந்துச்சு. அந்த பிள்ளைதான் பெய்யண்ட தேவன். இந்த பாட்டு மூலமா ஒரு உள்ள வரந்துச்சு. இந்த பாட்டு மூலம் அந்த பிள்ளைதான் மெய் கண்டார். அப்படிப்பட்ட திருத்தலாம் அந்த திருவெண்கார். நம்முடைய தலங்களுடைய பெருமையெல்லாம் அழகுபடாது. திருவெண்கார் அதை சொன்னார். முக்கி நெறி பயிருடனும் உக்குளங்கள் செறிந்தார முயங்கு சோலை வித்துரும கொடிகடலில் செங்கதிரின் கரணமென விரிவந்தாடும் தத்துதரை கடற்கடல நிலவெறிக்க வளகெறிக்கும் சாய்க்காடு திருச்சாய்க்காடு உத்தம சலன் இலகிமயம்

நமது லிங்க சுரூபமே. அன்றியும் வேண்டிய வரங்களை மேன்மேலும் பாலிக்க அழகிய நதிகள் இருகரையிலும் நாம் இல்லாத இடமில்லை, காவேரி நதிக்கரையில். ஆதலால் மகிமையற்ற எண்ணற்ற தலங்கள் உண்டு. அவற்றில் சில தலங்களை உனக்கு எடுத்துச் சொல்லினோம். ஆற்றறிய தீவினைகள் உளவேனும் இளவேனும் அங்கள் வந்து தோற்ற உயிர் ஆன வேளா நித்த மிகு முத்தி பெறத் துவங்காதீயும் போற்றும் உயர் போற்றும் உயர் அண்ட புருடன் அருளிலகாதி புண்டரீக தேற்ற நீய ஆலயமான் திகழாரும் மறைவனையாம் இருக்குமில்லை. வினை இருந்தவர்களும் வினை இல்லாதவர்களும் வினை செய்தவர்களும் செய்யாதவர்களும் ஆகிய எப்படிப்பட்டவர்கள் அந்த எல்லையில வந்து பிறந்தவுடனே அவர்கள் வினைகளை போக்கிவிட்டு அழிவில்லாத மோட்சத்தை பெற்று விடுகிறார்கள். அந்த ஊர் எந்த ஊரு? அதுதான் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கடியில் வாழ்றார். திருவாரூர் பிறந்தா புத்தி. திருவாரூர் பிறந்திடம் ஆரூர். அது மோட்சத்தை ஒரு காலம் அழிவில்லாத மோட்சத்தை கொடுப்பது. பிரமாண்ட குருவாகிய விராட் பூரணமது அனுக்கிரம் வழங்க மூலாதார கமலமே நமக்கு ஒப்புமை இல்லாத கமலாலயம் என்னும் திருவாரூர். அது மூலாதார தலம் சொல்றது. வேதாரண்யம் என்னும் திருமறைக்காடு நாம் இருக்கும் தலங்கள். கந்தமலர் கனவறுத்த அன்னதனை புணர்ந்து வரும் காதலோங்க தந்ததனை கொலை செய்து தொலைவறிய பாதகங்க டாங்கி நுந்த சிந்தையுடன் வந்தனைந்த அந்தனன்மா முத்தியனை சேர நல்கும் இந்த பொண்ணு தென்மதுரை அவருக்கு மதுரைக்கு போயிட்டாரு. பெரும்பாலத்தை செய்தவனாகிய ஒருத்தனை நல்லவனாக ஆக்கி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்போம். பெரும்பாதகத்தை செய்தவன் மாபாதகன் அப்படிப்பட்ட ஒரு தலம் மதுரை. மதுரையை பார்க்காதவன் ஆபாவில் ஒரு வளமொழி. மாபாதகன் தீர்த்தது மதுரை. துவாத சார்ந்த தலம் ஒரு துவாத சார்ந்த துவாத சார்ந்தம்னா 12 அங்கலத்துக்கு மேல மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் சுத்தி ஐக்கியை பிரமரந்தரம் துவாதசாரம். மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் சுத்தி ஆக்கியை பிரமரந்தரம் அதுக்கு மேல துவாதசாரம். மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கியை ஆக்கிய புருவரணும் விசுத்தி ஆக்கியை இது பிரமரந்தரம். இதுக்கு மேல 12 மேல துவாக சாப்பிடும். அப்படிப்பட்ட அந்த தலம் சோதையை கொடுப்பது, கோபுரங்களால் அழகு பெற்றது, மாபாதகத்தை நீக்குவது, அதுல எப்போதும் விருப்பமாயிருக்கிறோம். விலங்கறிய தவப்பெருது முனியுறையான் மானிடனாய் மிக்க பன்மேல் வளர்ந்துவிடும் தசரதந்தன் மைந்த நீ ராகவனன் நீ வந்து தோன்றி. திருக்குமுனிவருடைய பத்தினி கட்டினை தவறு செய்தபடியினாலே திருகமுனிவருடைய பத்தினியை கொலை பண்ணிவிட்டார். திருமாலூர் ஜீவியை அதுக்காக அவன் வந்து செய்தவன் 10 பிறப்பு பறக்கட்டும்னு சாப்பிட்டான். அப்ப பிறப்பு எவ்வளவு உயிர்னு வரும்? 10 பிறப்பு பறக்கட்டும்னு சாபம் போட்டார் திருமாலுக்கு. அந்த சாபத்தினாலே நீ வந்து தசரதனுக்கு புத்திரனாக பிறந்தாய். பிறந்து நீ பட்டப்பாடு சொல்லி முடியாது. சீதையினால பட்டப்பாடு சொல்லி முடியாது. அவளை போயிட்டான்னு சொல்லி பட்டப்பாடு கொஞ்சம் இல்ல. அவளை மீட்கறதுக்கு பட்டப்பாடு கொஞ்சம் இல்ல. மீட்டு வந்து பட்டப்பாடு கொஞ்சம் இல்ல. கடைசியா போயிட்டான்னு படத்துல ராவணன் வீட்டு போட்டான்னு பட்டப்பாடு கொஞ்சம் இல்ல. கவலை அவளை மீட்டு கொண்டு வர்றதுக்கு பட்டப்பாடு பட்ட கஷ்டம் அளவு இல்ல. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு திருத்தலம் நீ வந்து அந்த ராவணனை கொன்னா இல்லவா அந்த பாவம் போக பூசித்த திருத்தலம் அந்த ராமேஸ்வரம் பரமகத்தியை போக்குவது. விலங்கறிய தவப்பிருது முனியுறையால் மாண்டனாய் மிக்கப்பன் மேல் வளர்ந்துகளும் தசரதண்டன் மைந்தனி ராகவனென வந்து ஒன்றி இலங்கை அரையன் தலை பத்தறுத்தலால் பரமகத்தியை நெஞ்சம் கலங்கி நம்மை கண்டு அர்ச்சித்து உயர்ந்த ராமேஸ்வரனன் காதல் நூறு. ஆகையினால இப்படியெல்லாம் தலங்களை பற்றி சிவபெருமானே சொல்லுகின்ற ஒரு சிறப்புடைய ஒரு பகுதி இந்த சிதம்பரம் தான். தலங்களை பற்றி சொல்லி அந்த தலங்கள் இப்படி சிறப்புடையதுன்னு சிவபெருமானே சொல்லுகிற ஒரு சிறப்புடையது. ஆகையினாலே இன்னும் சில சொல்லுகிறாரு. அதுக்கு மேல சிதம்பரம் வருது அடுத்தாப்புல. அதை பத்தி எப்படி சொல்ற சிதம்பரத்தை படி எப்படி சொல்றாரு அப்படிங்கறத பத்தி

முடிவதில்லை. அதை எப்படி சொல்றார் என்பதை அடுத்த வாரத்தில் சிந்திப்போம், சந்திப்போம். நம்ம பார்வதி இதுல வந்து 93 பாடல் ஒலிங்கிருக்கு. திருச்சிற்றம்பர தருக்கத்துல 93 ராமேஸ்வரம் வல்லிஞ்சு இருக்கிறோம். அதுக்கு மேல வர்றது இதுதான் சம்பரம் தான் வருது.

0: வேண்டியது உலகம் எல்லாரும்
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு பொருள் வணக்கம். பாடல் எண் 1-3 வரை. பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே. பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பார்வதி வதய ரர மகாதேவ தென்னாடுடைய சுவரே போர்த்தி எல்லாட்டவர்க்கு விரைவா போர்த்தி பராய்த்துறை மேவிய வரரே போர்த்தி சிராப்பள்ளி மேவிய சுவரே போர்த்தி கவாய் கரகத்திரளே போர்த்தி கைலை மலையாரே போர்த்தி போர்த்தி தாய்மான சுவாமி திருவடிகள் போர்த்தி போர்த்தி. மெய்யன்பர்களே, ஆங்காங்கு இருக்கின்ற சிவனடியார் பெருமக்கள், பெரியோர்கள், குழந்தைகள், இந்த பாடலை கேட்கின்ற புண்ணியசாலிகள் அனைவருடைய திருவடிகளையும் தொட்டு வணங்கி எல்லாம் வல்ல மட்டுவார் குடியுடனாய தாய்மார சுவாமியினுடைய திருவடிகளை திருவருளை சிந்தித்து இப்பொழுது மிக சிறப்பான முறையில் அவருடைய அருள் திருவருள் கூட்ட நேற்று முதலாக இந்த தாய்மானடிகளார் பாடல் இசைப்பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாய்மானடிகளும் இந்த தலத்திலே மட்டுமார் குழந்தையுடனாய தாய்மான சுவாமியை பலகாலும் பலகாலும் வணங்கி முன்ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தின் பயனாகவும் இங்கே வந்து இருந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் சிம்மையானந்த குரு, மௌன குரு வணக்கம் போன்ற அற்புதமான பாடல்களை எல்லாம் உலகமெல்லாம் தெரிகின்ற பாடல்களாக அவருடைய பாடல்கள் விளங்குகிறது. தாய்மான அடிகள் அப்படின்னு சொன்னாலே இந்த எல்லாரும் இன்புத்திருக்க நினைப்பதிவே அல்லாமல் பேரண்டறியேன் பராபரமே என்ற பாடல் நமக்கெல்லாம் வரும், நமக்கெல்லாம் நினைக்கணும். அப்பேற்பட்டதான உயர்ந்த பாடல்களை அவர்கள் பாடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடல்களை நாம் ஒரு முடிந்த அளவுக்கு பெருமானுடைய திருவருள் கூட்ட பாராயணம் செய்கிறோம். இன்று அதனை தொடர்ந்து தாய்மான அடிகள் பாடல் இதை நாம பாட கேட்க இருக்கின்றோம். இதுல என்னன்னா, தாய்மான அடிகள் அப்படின்னால தாய்மான சுவாமியா தாய்மான அடிகளா அப்படின்னு ரொம்ப பேருக்கு வந்து ஒரே சிந்திக்கிறாங்க. இறைவன் வந்து ரத்னாவதி அப்படின்ற ஒரு அற்புதமான பக்தியே வடிவமான ரத்னாவதி அப்படின்ற ஒரு பெண், அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருந்தது. அவர்கள் இந்த திருச்சிராப்பள்ளியிலே வாழ்ந்த பெரியவர்கள், பெரிய கோடீஸ்வரன். அவர்கள் வந்து ரத்ன வியாபாரம் செய்கிறவர்கள், ரத்னகுப்தன். ரத்னாவதி என்ற பெண்ணை மணந்து இந்த தலத்திலே வாழ்ந்து பலகாலம் வாழ்ந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா இந்த சாமியை நாம வணங்கினோம்னா, இந்த தலத்திலே இருக்கின்ற சாமியை வணங்கினோம்னா குழந்தை பேர் செல்வம் நமக்கு உண்டாகும். அதே போல அந்த காலத்திலேயும் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருந்து அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லை. இந்த சுவாமிக்கு பேரு மலைக்கொழுந்தர், திருமலை கொழுந்தர், ஜெவந்தீஸ்வரர். ஜெவந்தி புல்பத்தினாலே வழிபட்டதுனால சுவாமிக்கு ஜெவந்தீஸ்வரர், திருமலை கொழுந்தர் அப்படின்னு திருநேத்திரதாரி அப்படின்னு அந்த சிவபெருமானுக்கு பேர். அதனால அப்பேற்பட்ட பெருமானை அவர்கள் நோக்கி தவம் செய்தார்கள். அவனுடைய அருளினாலே பிறந்தவர் தான் இப்ப நாம பாராயணம் செய்கின்ற இந்த தாய்மானாடிகள். ஏன்னா சில பேருக்கு அது முதல்ல சொல்லணும், தாய்மான சுவாமின்னு சொன்னாலே சாமி இந்த ஊர்ல இருக்கிற சாமிக்கு பேரும் தாய்மான சுவாமின்னு சொல்றாங்க, இவரு பேரும் தாய்மான சொல்லியது அப்படிங்கிற. அதனால இறைவனுக்கு தான் தாய்மான இறைவன் அப்படின்னு அவருக்கு தாயா வந்து பிரசவம் பார்த்தனால தாயான ஈசருக்கே சென்றுதாய் கோத்திமின்னு சொல்லி நம்ம திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் அதை அழகா சொல்றார், தாயான ஈசருக்கேன்னு சொல்றார். அதனால தாய்மான ஈசர் அவரு அவருடைய அருளினால பிறந்ததுனால இவர் இவருக்கு பேரும் தாய்மான அடிகள் அப்படிங்கிறார் பேரெல்லாம் நமக்கு அந்த வரலாறுகள்லாம் சிந்தனை வருகிறது. இப்பேற்பட்டதான ஒரு அரிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்தவர்கள் சைவம் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாகத்தான் நாம இந்த இசை பாராயணத்தை தாய்மான் அடிகளுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு கொண்டு இருக்கின்றோம். அவர்களுக்கும் அதற்கு துணை செய்கின்ற அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளினாலே எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களுக்கும் அந்த பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். மேலும் மேலும் இதை போல தொண்டு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்னைக்கு பிரதோஷம். அதனால சிவபெருமானை நாம் எல்லாம் வணங்க வேண்டும். ஏன்னா சிவபெருமானை தாய்மான சுவாமியை வணங்கிதான் இந்த அடியார்கள்லாம் திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், அப்படி நிறைய ஐயடிகள் காடவர்கள் இந்த ஊர்ல திருப்புகழ் பாடியிருக்கிறாரு. அருணகிரிநாதர் தாய்மாரடிகள் பிரதானமா இருந்து பாடியிருக்கிறாரு. மௌன மடம்னு இந்த வலையில இருக்கிறார். அந்த மௌன மடத்துலதான் சாரமா முனிவர் மடாலயன்னு அந்த இடத்துக்கு பேரு. அதுல 17வது மகா சன்னிதானம் தான் மௌன குரு சுவாமிகள், அவருடைய சிஷிய பிள்ளைதான் தாய்மாரடிகள் என்பதை சொல்லி இப்பொழுது அந்த முறையாக நால்வர் துதியோடு கூட நாம் இப்பொழுது பாராயணம் செய்கின்றோம். அனைவரும் நன்றி, வணக்கம். இப்பொழுது கேளுங்க. திருச்சிற்றம்பலம் பராய்த்துறை மேவிய பரவே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவரே போற்றி, புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்

அன்றொண்டர் வளம் போற்றி பாடி திருநாவலூர் தொண்டர் பதம்போற்றி உளிமலி திருவாத உடருகே திருத்தாள் போற்றி நல்ல சைவத்தின் மேல்

வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் புத்தாள். தேவாரம் திருவாசகம் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் புத்தாள்.

அவரு நம்மையும் ஆட்கொள்வரு. தேடி சென்று திருந்தடியேற்றுமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆ

நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வரே. அண்ணாமலை ஏத்துமில் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர், நம்மையும் ஆட்கொள்வர். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ

0: பிரியங்களே, தாய்மானவர் பாடல் அப்படியே கல்கண்டு மாதிரி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடலும் இனிமையான கருத்தும் அளவில்லாத ஒரு பொருளும் உடையது. எல்லாம் பெருமானுடைய திருவுருளினாலே, தாய்மான சாமியுடைய அருளினாலே பிறந்ததினாலே அவருக்கு தாய்மானடிகள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாடல். நேற்று ஒரு அற்புதமான பாடலோடு நிறுத்தினால் அந்த பாடலில் சேர்த்து இன்று தொடங்க இருக்கின்ற பொருள் பொருள் வணக்கம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஆசைக்கோர் அளவில்லை என்ற அற்புதமான கருத்தை உடைய அந்த பாடலோடு கூட இப்பொழுது நாம் தொடர்கிறோம்.
1: ஆசைக்கோரளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் ஆசைக்கு ஓர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் ஆசைக்கு ஓரளவில்லை கடல் மீதிலே ஆணை செலவே நினைவரே அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த வேறு ஏதித்து வராத வித்தைக்கு அலைந்திடுவரு நடுநாள் இருந்த வேறு நிலையாகவே இன்னும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணா

பகுதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் எனக்குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாதக்கடற்குளே விழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்குவிட எங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பொருள் வணக்கம் என்ற அற்புதமான தலத்தின் கீழ் பாடல்கள் சிறப்பாக அமைந்துள்ளது. எல்லாம் பெருமானுடைய திருவரும். இதையெல்லாம் கேட்கின்ற நீங்கள் எல்லாம் புண்ணியசாலி. இதோ பாடல்

துடிய நிறை சுடராய் எல்லாம் வைத்திருந்த தாரகமாய் ஆனந்தமயமாகி மனம் வாக்கு எட்டா சித்துருவாய் நின்ற ஒன்றை சுகாரம்ப பெருவழியை சிந்தை செய்வா ஆ

0: பரவழியா இருக்கின்ற அந்த பெருமானை சிந்தை செய்வான் அப்படின்னு ரொம்ப அற்புதமான கருத்து சொல்லப்படுகிறது.
1: யாது மனம் நினைவும் அந்த நினைவுக்கு நினைவாகி யாது

ஆகி அன்பருக்கே பேரானந்த போதையில் அமுதோற்று அரும்பி குணங்குறி ஒன்று அறத்தனை அறந்தன்னை கொடுத்து காட்டும் திதியில் பராபரம் தான சித்தாந்த பேரொழியை

பராபரமான சிதாந்த பேரொளியை சிந்தை செய்வார். சித்தாந்த பேரொளியை பேரொளியை

பெருவெளியாய் ஐம்பூதம் பிறப்பு இடமாய் பேசாத பெரிய மோனம் வரும் இடமாய் மனம் ஆதிக்கு எட்டாத பேரின்பமாய் ஞான குருவருளால் காட்டிடவும் குருவருளால் ஞான குரு அருளால்

காட்டிடம் அன்பரை கோத்து அற விழுங்கிக் கொண்டு அப்பாலும் தெரிவு அரிதாய் கலந்தது எந்த பொருள் அந்த பொருளினே யார்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அறியும் நெறி. அந்த அறியும் நெறி என்று பார்த்தோமானால், அவர் என்னதான் நமக்கு உணர்த்தினாலும் அதை அறியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அறியும் நெறி என்றால் அறியும் முறைமை என்பது பொருள். யார் அறியும் நெறி, யாரை அறியும் நெறி, எவ்வாறு அறியும் நெறி அப்படின்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் இதை தலைப்பை கேட்கும் போது. சரி, அதெல்லாம் நிரப்பணும். எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, அறியும் பொருட்கள் வந்து மாந்தர், அறியப்படும் பொருள் வந்து சிவம். எப்படி அறிய முடியும்னா, அருளாலே தான் அறிய முடியும். அந்த அறியும் முறை வந்து அருளால் தான் அறிய முடியும் அப்படிங்கிறது இந்த தலைப்போட பொருள். சரி, நம்ம மாந்தர்கள் என்ற நமக்கு வந்து இரு திறன் இருக்கு. அவங்க தனித்தே நிற்க மாட்டாங்க. ஒன்று உலகத்தை சார்ந்திருப்பாங்க, இல்லைன்னா சிவத்தை சார்ந்திருப்போம். அப்படி தான் அறிய முடியுமே தவிர தனித்து நின்று அறியவே முடியாது. உலக பொருள் பற்று இருந்தால் உயிர் பற்று உள்ளவங்களாம் அப்படியே வாழ்ந்து கழிஞ்சு போயிடும், கருவிகரணங்களையே சார்ந்து. அதனால் ஏகதேச கருவி அறிவு அதுதான் பாசஞானம். அதனால் உலகத்தை மட்டும் அறிஞ்சிக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை மட்டும் அனுபவித்து கொண்டே காலம் சென்று விடுகிறது. எப்போ இந்த சிற்றின்ப நுகர்வில் உவர்ப்பு வருகிறதோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சிற்றின்பம் நீங்கள் சொல்கிறது நம்மளுடைய உணவிலிருந்து, நம்மளுடைய உடையிலிருந்து, நம்ம ஒவ்வொரு பொருள் மேலேயும் வைக்கிற ஆசைகள் எல்லாமே. ஏன்னா சின்ன வகையில் ஏன்னா பேரின்பம்ங்கிறது முக்தி, அது அல்லாத மீதி எல்லாமே சிற்றின்பம் தான். அதனால் அது மேலேயே நமக்கு பற்று இருக்கும் தன்னையும் நிச்சயமாக நமக்கு இறைப்பற்று என்பது வரவே வராது. அதனால் உலகத்தில் உள்ள சிற்றின்பத்தை நுகர்வதிலேயே காலம் கழிந்து கொண்டே இருக்கும் அந்த பாசஞானத்தினால. அதுக்கப்புறம் அதில் உவர்ப்பு வந்த காலத்தில் அவங்க பேரின்பம் அடைய வேண்டும் இந்த ஆன்மா என்பதற்கு ஏதுவாக வீட்டு நெறியில் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு, அதாவது எந்த நெறியில் நின்னா இறைவனை அடையலாம் அப்படின்னு ஒரு அவா வருகிறது அப்போது. இப்போது இவ்வளோ நாள் இருந்ததுலேருந்து அது ஒரு மடைமாற்றமாக ஒரு உணர்வு வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ ஏதாவது ஒரு அருள் வடிவில் அவங்க முன்னாடி வெளிப்பட்டு இறைவன் வந்து இந்த வீட்டு நெறியை நமக்கு உணர்த்துவார் என்று நமக்கு மிக அழகாக அந்த அறியும் நெறியிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் மிக அழகாக, அதாவது ஒரு அருள் குறவன்ட்ட கேட்டுத்தான் நம்ம சிந்தித்து அருளால் அறிய முடியுமே தவிர தானாக இதை அறிந்து கொள்ள முடியாது. இதனால் ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அதாவது சிவஞான போதும் 9வது சூத்திரத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத மிக அழகாக இதிலே நமக்கு திருவருட் பயணியிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு உரிய பாடல்களை நமது ஞானசம்பந்த பெருந்தகை நமக்கு வழங்கிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம். மிக அழகாக திருக்கழுமலம் என்ற தலத்துக்கு வியாழக்குறிஞ்சிப்பன் திருத்தாழச்சதியிலே அருளிய பதிகம். பக்தி பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமே காவா பகையரும் வகை நினையா முத்திக்கே வித்துக்கே முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடா ஊடா நாள் அந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்பொருள் சேர்வார் தாமே தானாகச் செய்யும் அவன் உறையும் இடம் கத்திட்டோர் சட்டம் கலந்துங்கு நற்பொருள் காலே யோவாதார் மேவும் கழுமல வளநகரே என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு இந்த கருத்துக்களை பூராவும் நமக்கு அப்படியே அள்ளி வழங்கி இருக்கின்றார் நமது ஞான திரளாக விளங்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான். அதாவது பகைகள்லாம் அரும் வண்ணம் இல்லையா, காமம் முதலிய அறுபகையும் நீங்கும் வண்ணம் நினைந்து ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமேன்னு சொல்லியாச்சு. உலக போக விஷயங்கள் நம்ம ஐம்புலன்களும் அது நினைச்ச போக்கிலே போனால் நிச்சயமாக அது உலக போகமாக தான் இருக்க முடியும். அதில் தான் இவர் சொல்வார், தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி என்று சொல்வார். அடக்கணும் அது. அதில் செல்லக்கூடிய ஐம்பொறிகளிடத்தில் செல்லாமல் முத்திக்கு இக்கத்தே முடிக்கும் முக்குணங்கள் என்று சொல்லியாச்சு. அதாவது வீடு பேற்றிற்கு தடையே விளைவிக்கின்றது இதெல்லாம். இந்த ஐம்பொறிகளும் வீடு பேற்ற அந்த ஐம்புலன்கள் நம்மளை என்ன செய்து வீடு பேற்றை நோக்கி செல்ல விடாமல் நம்மை உலக போகத்திலேயே அழுத்துகின்றது. அப்ப அந்த தடையை விளைவிக்கக்கூடிய சாத்வீகம் ராஜதம் தாமசம் என்ற முக்குணங்கள் எடுத்து மூடாதும் ஊடாதும் இல்லையா, மறைவுபடாமல் பிணங்காமல் தங்களை காத்து நான்கு அந்தக்கரணங்களை ஒடுக்கணும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கையும் ஒருவழிப்படுத்தணும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையில் தரிசனம் பண்ணுறாங்க, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு அதில் அழகாக வரும். அதனால் அதில் வந்து எல்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் தனித்தனியாக செயல்பட்டால் நிச்சயமாக இறைவனிடம் நாம் வழிபாடு முழுமையாக செய்யவே முடியாது. அவர் என்ன உணர்த்தினாலும் நம்மால் உணர முடியாது. ஆகையால் இங்கே என்ன சொல்லியாச்சு, அந்த கரணங்களை எல்லாம் ஒடுக்கி சித்தம் என்ற ஒரு வகைப்படுத்தணும். ஏன்னா சித்தம் தான் எப்போதும் உயர்ந்தது நாலுல. அதனால தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ அப்படியே சிந்தை செய்து சித்திக்கே உயித்துட்டுனா மெய் அறிவு பெற வேண்டும். மெய் அறிவு மெய்ஞானம் கிடைச்சாதான் முக்தி. அதனால அதுக்கு என்ன செய்யணுமாம், செலுத்தியும் பேர் பத்தி வித்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்காக ஒரு அழகான ஒரு பேரன்பாகிய அதான் பக்தின்னா அன்பு, பேர் பக்தி வித்துட்டுனா பேரன்பாகிய விதைய விதைச்சு அதன் பயனாக உள்ளத்துல அருள் ஒளியா விளங்கக்கூடிய உண்மையானது மேலானது அருள் ஒளியா விளங்கக்கூடியது அதை இடைவிடாத நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை, அந்த பொருளை இடைவிடாத நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை தானாக செய்யும் அவன் உரைகின்ற இடம், அதாவது தன்னோடு இரண்டர கலக்கும்படி செய்கின்ற சதாசிவமூர்த்தி லிங்க வடிவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, அருள் நூல்களை கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்த பெரிய கத்திட்டோ ஒரு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல்னு ஒன்று சொல்லியாச்சுனால தொடர்ந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் எல்லாமே வந்துடும். அதனால் கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்த பெரியார்கள் சட்டங்கம் சொல்லியாச்சு, தங்களுடைய செம்மையான அறிவோடு. அடுத்து என்ன சொல்லியாச்சு, கலந்து இலங்கு நற்பொருள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்து விதமாக சேர்ந்து சிவத்தோடு சேர்ந்து இருக்கிறது. சரியா, அப்படி இருக்கும்போது ஓவாதார் மேவும், அதாவது எப்போதும் இடையறாத சிந்தை செய்வதை விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விட்டு இறைவன் நீங்காது அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானை தொழுது உய்யுங்கள் என்று ஒரு குருநாதராக நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அறியும் நெறியை நீங்கள் இங்கனம் புரிந்து கொண்டு அதற்காக தான் சேர்வார் தாமே தானாக செய்யும் இறைவன் முறையும் இடம் சொல்லியாச்சு. நம்ம அவரை சார்ந்தா சிவமாக்கி என்னை ஆண்டன் வருது இல்லையா, அதுபோல் அவர் நமக்கு சிவமாம் தன்மையை தருவார் என்பதை மிக அழகாக இதிலே நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார். நமது அழகான முறையிலே மூன்று வயதிலேயே ஞானப்பாலை உண்ட பாலராவாயர் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக மிகவும் அழகாக மீண்டும் ஒரு திருவிழி மிளலை பாடல், மேகராக குறிஞ்சி பண். அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தீ உன் மிக உடைய புன்கு மலர் பொறியட்ட மனம் செய்யும் மிளலையாமே என்று சொல்லுகின்றார். ஐம்புலனும் அடக்கி மீண்டும் அதுதான் அறிவுறுத்தப்படுகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்று எட்டாம் சூத்திரமும் சொல்லுகின்றது அல்லவா, அதுபோல. அப்போ ஐம்பொறிகளையும் புற விஷயங்கள் அந்த உலக விஷயங்களில் போக விடாம ஆன்மாவிடம் இருக்கும்படியாக செய்து அறுபகை செற்று, அதான் காமம் முதலிய ஆறு பகைகளையும் வென்று. அப்புறம் அகன் அமர்ந்த அன்பினராய், புறத்தே சிறிதும் நோக்காது உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை மட்டும் அகன் அமர்ந்து இல்லையா, அகன் அமர்ந்த அன்பு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தின் மேலே மட்டும் அன்பு செலுத்தணும், வெளியில் அந்த அன்பு எக்காரணம் கொண்டும் செதறக்கூடாது, அப்படி அன்பு உடையவராய். அடுத்து என்ன சொல்லியாச்சு, ஞான புகழ் உடையோர் அருளையே கண்ணாக கொண்டு அதை தன்முனைப்பு இல்லாமல் ஒழுகுகின்றவர்களுடைய உள்ளம், அதாவது புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் இருதய தாமரையில் எப்போதும் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அதான் நம்ம பாழறையா இல்லாம பள்ளியறையாக வைத்தால் நிச்சயமாக பெருமான் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அவர் எப்போதும் கலப்பினால் ஒன்றாத்தான் இருக்காரு, ஆனால் அவர் இருப்பை நாம் உணர்வதில்லை. அதுதான் திருப்பி திருப்பி திருப்பி பாடல்கள் மூலம் அவர் நமக்குள்ளதான் இருக்காரு. உள்ள இருக்கிறவரை புரிஞ்சுக்கிடணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு மீண்டும் மீண்டும் மீண்டும் மிக அழகாக தெளிவாக வலியுறுத்தி கொண்டே செல்லுகின்றார். சரி, அப்படிப்பட்ட பெருமான் அவர் எப்படியும் மற்ற வரிகள் எல்லாம் வர்ணனையாகத்தான் இருக்கிறது. சரி, ஆக நமக்கு மிக அழகாக நமது ஏதாவது அசுத்தமாக இருக்குந்தனே இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. ஆன்ம சுத்தி செய்து அந்த பதிஞானமாகிய மெய்யறிவு எப்போ நமக்கு சித்திக்கோ அப்போ இறைவன் உள் இருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அவர் வந்து வேற எங்கேயெல்லாம் இல்லை, அடியார்களுடைய தூய்மையான உள்ளத்தில்தான் அவர் எழுந்தருளி இருப்பார் என்பது அவருடைய இருப்பிடத்தை நமக்கு மிக தெளிவாக. அப்போ இந்த இடத்தை இனிமேல தூய்மை பண்ணணும், உளவாரம் பண்ணணும். இதை தினந்தோறும் உளவாரம் பண்ணி கொண்டே இருந்தோம்னால் இந்த இடம் தூய்மையாயிரும். இந்த இடம் தூய்மையான சுவாமி கண்டிப்பாக அங்கே எழுந்தருளி இருப்பார். வீட்டில் நமக்கு பிடித்த 1000 விக்கிரகங்களையும் படங்களையும் மாட்டி வழிபடுவது வேறு, ஆனால் அகப்பூசையில் அங்கே பண்ணணுமே, அப்போ அவர் வந்து இருக்கணுமே, அப்போ அவர் வந்து அமர்வது போல அந்த இடமானதை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, மேனியில் சீவரத்தாரும் விரிதரு தட்டுடையாரும் விரவலாக ஊனிகளாயுள்ளார் சொற்கொள்ளாது முள்ளுணர்ந்தங்கு ஒய்மின் தொண்டீர் ஞானிகளாயுள்ளார் கணான்மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமே என்று திருமுதுகுன்றத்தில் மேகராக குறிஞ்சி பண்ணிலே பாடிய பதிகம். முதுகுன்றம் என்பது சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடிய தலம். அங்கே நான்மறை முழுதும் உணர்ந்து, 4 வேதத்தையும் முழுசும் கற்று கேட்டு தெளிந்து உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று, இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 உலக விஷயத்துல போகாம திருப்பி திருப்பி பாருங்க, அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட்டு, ஆனால் நாம் இன்று செய்து கொண்டிருப்பதனால்தான் நம்ம நேரம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். இதை விட்டுட்டு இந்த உலக விஷயத்துல போக விடாம தடுத்தால் இறை வழிபாட்டுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. மெசேஜை பார்க்குறோம், லைக் போடுறோம், அப்புறம் கமெண்ட் போடுறோம், அப்புறம் ஷேர் பண்றோம், பதில் மெசேஜ் போடுறோம். இப்படி நம்ம நேரம் போகிறோம், கையில் இருக்க செல்போன்லேயே மிகுதியான நேரம் சென்று விடுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ ஞானிகளாய் உள்ளவர்கள் அப்படின்னா சிவபெருமானை எப்போதும் தங்கள் உள்ளத்தில் இடையறாது தெளிவாக உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் யாரோ அவங்க தான் ஞானிகள். அடுத்து மோனிகள், மோனிகள்னா யார், உலக விஷய வாதனையிலிருந்து முற்றிலும் நீங்கி இருப்பவர்கள். மோனம்னாலே தனித்திருத்தல் தானே, அதனால தனித்திருந்து தவம் புரியக்கூடிய முனி செல்வர்கள், அடுத்து தனியாக இருந்து நிஷ்டை பண்ணக்கூடிய முனிவர்கள், அப்படிப்பட்ட எல்லோரும் வணங்கும் சிறப்புடையது எது, திருமுதுகுன்றம். ஆகையால் தொண்டர்களே, நீங்க சிவபுண்ணிய தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சாமானியமான ஒரு தொண்டு செல்ல, உலக தொண்டு செய்யல, சிவபுண்ணியத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஞானிகளைப் போல இந்த தலத்திற்கு வந்து வழிபடுங்கள் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதிலே புறச்சமயங்களின் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம் என்ற அறிவுரையும் நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்ப்போம், முதல்ல இங்கே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வேறொரு அமைப்புக்கு போயிடுவாங்க, அதிலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேறொரு அமைப்புக்கு போயிடுவாங்க. அப்படி போகாமல் சிவத்தை சிக்கென்று பிடித்து நிற்கணும். துடைக்கினும் போகேன், அது உள்ளேருந்து நீ என்ன தூத்தா செல்ல பொருள் போகும், தொடச்சா செல்ல பொருள் போகும், என்னானாலும் நான் உன் முன்னால் வந்து நகரவே மாட்டேன்னு அப்படி ஒரு ஆணித்தரமாக சிக்குன்னு இறைவனை பிடித்து வழிபட வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் அதிலே பார்க்கின்றோம். அதுபோல துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்தென்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வாணாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழைய நூர் ஆலங்காட்டு எம் அடிகளே என்று சொல்கிறார். துஞ்ச வருவாரும், இந்த 5 பொறிகளும் அந்த கரணங்களும் உலக போஷ விஷயங்கள்லையே போகுது, நம்ம பற்றுப்புற உலக பற்றாத்தான் இருக்கு. சரி, அப்போ அது 5 முற்றிலும் கெடணும் இல்லையா, அந்த உலக பற்று முற்றிலும் கெட வேண்டும். அப்படியானால் என் உள்ளத்தில் பேரொழியாக விளங்கக்கூடிய பெருமானை என்னால் உணர முடியும் என்று சொல்கின்றார். தொழுவிப்பாரும், அந்த அவர் பேரொழியாய் விளங்குகின்ற காரணத்தினால என்னுடைய அறிவு வேட்கை செயல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு வேட்கை செயல் என்கிற வியாபகத்துள்ள அடங்க வச்சு தற்போதம் இல்லாம தம்மை வணங்கும்படி என்னை செய்பவர் இறைவன் என்று நமக்கு மிக அழக தொழுவிப்பாரும். நாம நினைச்ச உடனே எல்லாம் தொழுதுற முடியாது. நான் இப்படி பூஜை பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. இவ்வளவு பதிகம் படிக்கணும்னு நினைச்சேன், முடியல. நான் இத்தனை கோயிலுக்கு தலையாத்திர போகணும்னு நினைச்சேன், முடியல. இவ்வளவு ஜபம் பண்ணணும்னு நினைச்சேன், முடியலேன்னு நம்ம சொல்றோம்னா, அந்த ஊழ் பெறுவதற்கு இன்னும் நம்ம விடாம வழிபாடு செய்துகிட்டே இருந்தா இதெல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். ஏன்னா நம்மை தொழ வைப்பதற்கும் அவருடைய அனுகிரகம் தான். அது இல்லாமல் நம்ம அவரை நிச்சயமாக தொழ முடியவே முடியாது. சரி, அதை நமக்கு மிக அழகாக அதை எடுத்து நமக்கு உணர்த்துகின்றார். நமக்கு அதை தொழும்படி நம்மை செய்கின்றவர் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார். இல்லையா, நான் அவருடைய வியாபகத்தில் அடங்கி இருந்தால் தான் நான் அவரை நினைப்பேன், இல்லைன்னா நான் அவரை மறந்துடுவேன். ஆனால் அவரை என்னை நிலையாக நினைக்கும்படி செய்கிறது அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முன்பு ஒரு நாள் நீலி என்ற ஒரு மாய பெண் வந்து தன்னோட கூட வந்த வணிகன் தனது கணவன் சொல்லி அவன் கையில் அவனோட கலந்திருக்கும்படி செஞ்சா அவனுக்கு நான் ஒன்றும் ஊறு செய்ய மாட்டேன்னு சொல்லி 70 வேளாளர்கள்ட்ட உறுதிமொழி கூறி அதை நம்பும்படி செஞ்சுட்டு அந்த வஞ்சகத்தை பண்ணிய வழுவி போய் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும். அவள் அந்த வணிகனை கொன்று விடுவாள் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாதிரி இல்லையா, வழுவி போய் வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அதெல்லாம் கேட்டு நம்ம இதெல்லாம் கதை கேட்கும்போது நம்ம உணர்ந்து கொள்ளணும், தொழுவிப்பார் அவர் தான். நம் அதான் பிறவினையாக, அது நம்ம தொழுவோங்கிறதே கிடையாது, தன்வினை கிடையாது, பிறவினைங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். சரி, அவர் நெஞ்சில் புகணும். புகுந்ததுக்கப்புறம் நம்மளை அவர் நிலையாக விளங்கி இருந்து நம்மளை நினைக்க வைக்கணும். அவரோட திருவடி வியாபகத்துக்குள்ள இந்த ஆன்மா வியாபியமாக அடங்கி இருந்தால் நாம் அவரை நினைப்பது, அதாவது அது சாத்தியப்படும். அவர் என்ன செய்கின்றாரோ அது நமக்கு புரியும். அதனால் அதை சொல்லிட்டு இதை நீங்கள் இந்த பழையனூர் தலத்தில் இப்படி ஒரு வரலாறுலாம் அந்த காலத்தில் நடந்தது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் அவரை வழிபட்டீர்கள் என்றால் அவர் உங்களை அவரை முறையாக தொழும்படி உங்களை அந்த நெறியிலே செலுத்துவார் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதே மாதிரி தான் இன்று இந்த தேவார அருள்முறை திரட்டில் இதுவரைக்கும் சிந்தனையை பார்த்து கொண்டு மீண்டும் ஒரு பதிகம், திரு ஆப்பனூர் என்ற தலம். அந்த தலத்தோட மகுடமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை பற்று அறுப்பாரு அப்படிங்கிறது. நமக்கு உலகப்பற்று இருக்குந்தனே வினை பற்று தான் இல்லையா, வினையத்தான் பற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் மிக அழகாக நீங்கள் அந்த தலத்தை பதிங்க, ஆப்பனூர் பதிகத்தை எடுத்து பாருங்கள். முதல் பாடலேருந்து கடைசி பாடல் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பனூரானை பற்றும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரு. முதல் பாடலில் சொல்கிறார், அதாவது வினை தொடர்ச்சி இருக்காது, நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பரவும் மனமுடையார். பரவுதல் என்றால் தோத்தரித்தல், இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை பாடுதல். அவர் மேலே அவ்வளவு பதிகம் பாடின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவாங்க, பரவும் பரிசு ஒன்று அரியன் என்று திருவையாற்றில் பாடுவாங்க இல்லையா. அதனால் பரவுதல் அப்படின்னா தோத்திரம் செய்தல். அது யார் செய்யக்கூடிய மனம் இருக்கிறதோ, தினந்தோறும் யார் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினை பற்றி அவர். அப்போ நமக்கு வினை பற்று அறணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு குருநாதராக உபதேசம் செய்திருக்கின்றார். முதல்ல இறைவனை பற்ற வேண்டும், உலகப்பற்ற விட்டு. ரெண்டாவது பரவும் மனசு இருக்கணும். மூணாவது பணியும் மனம் உடையார் வினை பற்று அறுப்பாரு. பணியும்னா நான் தான் தீட்சை வாங்கியாச்சே, நான் தான் பூஜை பண்ணுறனே, நான் சித்தாந்த ரத்தினம், எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னா இது எல்லாமே தன்முனைப்பு, அங்கே பணிவே இருக்காது. ஆனால் பணிவு கண்டிப்பாக வேண்டும் என்பதை சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது. தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்று சித்தியார் நமக்கு முழக்குகின்றது. அதனால் அந்த பணியும் இறைவனை கண்டு பெருமானே நான் எனக்கு என்ன தெரிஞ்சிட்டு எல்லாம் நீ உணர்த்தினா நான் உணரப்போகிறேன் அப்படின்னு எப்போதும் ஒரு பணியும் மனம் உடையவர்கள் வினையை பற்றிருப்பார். அடுத்து பகரும் மனம் உடையார். பகர்தல் என்றால் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை எடுத்து உரைப்பவர்கள், அவர்களுடைய வினை தொடர்ச்சியையும் இறைவன் நீக்குகின்றார். அடுத்து பாடும் மனம் உடையார். பாடணும்னு ஒரு உணர்வு இருக்கணும், இல்லை எனக்கு பாடலாம் வராதுன்னா வந்தவாறு செய்வதே வழிபாடுன்னு ஞானசுந்த பெருமானே சொல்றார். அடுத்து இன்னொரு இடத்துலையும் சொல்லிடுறாரு, கோளை மிடராக கவி கோளும் இழவாக ஏழை அடியார் என்ன சொன்னாலும் சுவாமி ஏத்துக்கிடுறாரு. இந்த வாயில கோள விடுஞ்சுன்னா பேச்சு, அது குழந்தையா இருக்கட்டும் முதியவராக இருக்கட்டும், பல்லு முளைக்காத குழந்தை பல்லு போன முதியவங்க அவங்கெல்லாம் சொல்லே சரி இருக்காது. அதெல்லாம் சுவாமி பார்க்க மாட்டாரோ, அந்த உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்ப்பாரோ. அதனால அப்படி பாடக்கூடிய மனம் இருக்கக்கூடிய அடியார்களுடைய வினை தொடர்பை நீக்கி விடுவார். அடுத்து பயிலும் மனம் உடையார். இந்த ஞான நூல்களை பயில வேண்டும் என்ற ஓர் உணர்வு வேண்டும். அந்த உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய வினைனா என்ன, பழைய பாவங்கள் தான், அதோட தொடர்ச்சி. பாவத்தெல்லாம் நீக்கிட்டே இருப்பார் சுவாமிக்கு. பாவம் மன்னிப்புன்னு சொல்றோம்ல, இதுதான் நம்மளுடைய பாவங்கள்லாம் அவர் வந்து சரி இந்த ஆன்மா இப்படி முன்னேறணும்னு நினைக்க, சரி இந்த ஆன்மா இப்படி முன்னேறணும்னு நினைக்கின்ட்டு அதை கடை தேற்றும் பொருட்டு வினை பற்று அறுப்பார். அடுத்து பருகும் மனமுடையார். இல்லை பருக்கும்னு வரும் செய்யுள் ஓசைக்காக, ஆனால் பொருள் வந்து பருகும் மனமுடையார். அதாவது பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் என்று சொல்லுவார். அதனால் அவரை வந்து நமக்கு அப்படியே அவரை ஒரு அமுதமாக நினைத்து அதை பருகக்கூடிய ஒரு உணர்வு யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுடைய வினை தொடர்பு நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பண்ணின் இசை பகர்வார். பண்ணோட பாடணும், முதல்ல ஓதணும், அடுத்து பாடணும், பயிலணும், அடுத்து பண்ணோ, அது அதுக்கு உரிய பண்ணோட பாடணும். பண் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று அழகாக நமது நாவுக்கரசு பெருந்தகையும் சொல்லியிருப்பாங்க. அதனால் பண்ணோட யார் பாடி போற்றுகின்றார்களோ அவங்களுடைய வினைப்பற்றையும் அறுப்பார். பைய நினைந்தழுவார், வினைப்பற்று அறுப்பார். பையன்னா என்ன, மெதுவாக தியானம் பண்ணணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு ஜபம் 5 நிமிடத்தில் இல்லையா, அல்லது 10 நிமிடத்தில் பரமன் பூஜைன்னு பண்ணுறது. அடுத்து அவற்றை மனம் ஒன்றாமலே, ஜபம் பூஜை எல்லாமே தியானம் எல்லாமே அவற்றை ஒன்றதுக்கு தானே, அதில் ஒன்றாமல் இல்லாமல் ஒரு பரபரப்பில் செய்யாமல் அந்த அமைதியாக மெல்ல யார் பண்ணுறாங்களோ நினைத்தல் அப்படின்னாலே தியானித்தல் தான். அவங்களுக்கு அவங்களுடைய வினை, ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த ஆன்மா முன்னேறுகிறது என்பதால் அந்த ஆன்மாவின் வினையையும் அவர் நீக்குகின்றார் என்று சொல்லி நிறைவாக ஒவ்வொரு பாடலும் இப்படி நமக்கு வினை நீக்கத்தை பற்றிய சொல்லி பதிக பலனாக நிறைவு பாடலில் என்ன சொல்லிட்டாரு திருக்கடை காப்பில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிலையான மெய்யறிவு பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டார். நமக்கு மெய்ஞானம் தானே வேணும், அந்த பதிஞானம் கிடைச்சா தானே நமக்கு பேரின்பமாகிய முக்தி வீடு பேர் கிடைக்கும். அப்போ அது கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இறைவனை எப்போதும் அதில் சொன்னது மாதிரி பற்ற வேண்டும், பரவ வேண்டும், பணிய வேண்டும், பகர வேண்டும், பாட வேண்டும், பயில வேண்டும், பருக வேண்டும், பண்ணின் இசையோடு பகர வேண்டும், பைய நினைந்து எழ வேண்டும். அந்த பைய நினைந்து எழுவார்னா அப்படி தியானித்தல். இதையெல்லாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மெய்யறிவு பதிஞானம் மெய்ஞானமானது கிட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா வினைகள் எல்லாம் அவர் பற்றெடுத்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உலகப்பற்று குறைந்திருப்பதால் அந்த இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் வந்ததால் சக்தி நிபாதத்தின் பின்பாக ஞானமானது மிகவும் அழகாக அந்த ஆன்மாவுக்கு கூடவே இருந்து துணை செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற தலத்திலையும் கரையினார் அப்படிங்கிற நிறைவு பாடல் கடைக்காப்பில் காளியுள் ஞான சம்பந்தன் அறத்துறை அடிகள் தம் அருளை முறைமையால் அதாவது முறைப்படி சொன்ன பாடல் மொழியும் மாந்தர். அந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ மாந்தர்தம் வினை போக பறையும் ஐயுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த 10 பாடலை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வினை நீங்கும், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லுவாங்க இல்லையா, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை, ஐயமே கிடையாது, சந்தேகமே கிடையாது அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார். அதே கருத்தை நமக்கு மிக விரிவாக இவர் ஒரு பதிகம் போற மகுடம்னா அத்தனை பாட 10 பாடலையும் கடைசி வரி அதுதான் வரும். மிகுதியாக சில பாடல் பதியங்கள்ல 8 பாடல்கள்ல வந்திருக்கும், 2 பாடல்ல கொஞ்சம் வேற, இப்ப இதுலயே ஒரு பாடல நீங்க மெல்ல மெல்ல நினைங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி திரு எருக்கத்தம் புலியூர் என்ற தலத்திலும் விடையான் அடியேத்த மேவா வினைதானே கலையான் அடியேத்த கருதா வினைதானே அண்ணா, அதாவது அண்ணானா தலைவா, தலைவா என வல்லார்க்கு அடையா வினைதானே இறையானை வேறா நினைவாரை விரும்பா வினைதானே அப்படின்னு. அப்ப அவரை ஏத்தனும், தலைவான்னு சொல்லணும், அவரை தனித்திருந்து நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இப்படிலாம் இருந்தால் வினை மேவாது கருதாது அடையாது விரும்பாது. கரைமிடற்றாரை கருத அவரை நினைச்சோம்னா கெடும் வினை, அந்த வினை கெட்டு போயிடும். தேவே என அல்லல் தீர்தல் திடமாமினது, தேவனே அப்படின்னு சொல்லி அவரை வணங்கணும்னா நிச்சயமாக நம்முடைய அல்லல் தீரும். நம்ம அவ்வி பாட்டி சொன்னது மாதிரி அல்லல் போம் இல்லையா, வல்வினை போம்னு சொன்ன மாதிரி அப்பர் சுவாமிகளும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அடுத்து சடையானை சேர திரு ஆமே என்று சொல்லுகின்றார். அந்த சடையான்கிறது சிவபெருமான், அவரை சேர்ந்தால் என்னென்ன செல்வம் வேணுமோ, கல்வி செல்வம், பொருள் செல்வம், அதாவது மக்கள் செல்வம், எல்லா செல்வமும் முடிவாக முக்தி செல்வம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறது அதுல. அதாவது இதெல்லாம் வராது, கிட்ட வராதுனாலே அதாவது கெட்டதெல்லாம் வராதுன்னா நல்லதெல்லாம் வரும்னு அர்த்தம். அதை மிக அழகாக சொல்லி அத்தன் அறவன் தன் அடியே அடைவோமே, ஆகையால் நமக்கு அத்தனாகவும், அறவன்னா தர்ம விஷயங்களெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியவர், தர்மத்தின் அடையாளமாக இருப்பவர், அதனால அப்படிப்பட்ட பெருமானை நாம் அடைவோம், அதுதான் நாம் இந்த பிறவி எடுத்ததன் பயன் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல இறைவனை எப்போதும் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே திருந்து தேவன் குடி மருந்து வேண்டில் என்று துவங்கக்கூடிய பதிகம், அதை நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா, அப்படியே உணர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தியான பொருளாக இறைவன் கண்டிப்பாக காட்சி அளிப்பார். அதற்காகவே அவருக்கு நமக்காக அந்த பதிகத்தை நமக்கு அவர் பாடி தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இது போன்ற பதிகங்களை எல்லாம் நீங்கள் இன்று நாம் எதையெல்லாம் ஏற்கத்தம்புலியூர் சிந்தித்திருக்கின்றோம், ஆப்பனூர் சிந்தித்திருக்கின்றோம், ஆகையால் இது போன்ற பதிகங்களை எல்லாம் நீங்கள் விடாது ஓதி, நாம் ஒரு காலம் தலைவன் அல்ல, அவர்தான் தலைவர், நாமெல்லாம் தொண்டர்கள் தான், அவர் ஆண்டான் தான், அடிமைதான், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, எல்லா நிலையிலும் நாம் அடிமைதான். நாம் ஒரு காலம் சிவமாக ஆக முடியாது, சிவமாம் தன்மை பெறலாமே தவிர நம்மால் ஐந்தொழில் செய்ய முடியாது என்பதை மனதிலே எடுத்துக்கொண்டு, ஆணவ மலத்திலிருந்து எங்கனம் நீங்கலாம், கன்ம மலத்திலிருந்து நாம் எங்கனம் நீங்கலாம் என்பதை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொன்ன அவருடைய கருத்துக்களை மனதில் இருத்தி கொண்டு நாம் வாழ வேண்டும். எட்டாம் பாடல் தோறும் ராவணனை பற்றி சொல்லுவார், எதற்காக என்றால் ஆணவத்திற்காக. ஒன்பதாவது பாடலிலே கன்மத்திற்காக அந்த மாலும் அயனும் அடிமுடி தேடியதை சொல்லுவார். பத்தாவது பாடல் தோறும் புறச்சமைகள் மாயைக்காக சொல்லுவார் என்று நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய பதியங்களை ஆழ்ந்து ஊன்றி ஓதி பண்ணோடு பாடி பகர்ந்து பயின்று பரவி பணிந்து இறையருளை பூரணமாக பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த நிகழ்வு நமக்கு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, இந்த அருமையான முறையிலே நமக்கு இந்த நிகழ்வினை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை, வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
5: திருவம்பாவை எங்கே அமையது? திருவண்ணாமலையில் அமையது. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? ஆதி மந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதியாயிருக்கிற இடம் இந்த இடம். எது? திருமால் பிரமனுக்காக பெரும் ஜோதி படம்பாய் இருக்கிற இடம் இந்த இடம். அதனால எடுத்த பாட்டே ஆதி மந்தம் இல்லா அரும்பு அருஞ்சோதி பெருஞ்சோதியாக இருந்த இடம் திருவண்ணாமலை. எனவே திருவண்ணாமலையில் அமைந்தது. இன்னொரு பாட்டு, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லவா, அதனால திருவண்ணாமலையாக இருக்கும் என்று சொல்றாங்க. சிதம்பரத்துக்காரங்க என்ன பண்றாங்க, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அப்படின்னு எங்க தில்லையில தான் பாடி இருக்கிறாங்க. யாரு? சிதம்பரத்துக்காரங்க. அதனால சீத புனலாடி சிற்றம்பலம் பாடிங்கிற பாட்டு வச்சுக்கிட்டு சிதம்பரத்துல பாடிங்கிறாங்க. இவங்க அதெல்லாம் கிடையாது சார், எங்க திருவண்ணாமலை தான் பாடுனது, பட்டிமன்றம் போடுறதா இது எல்லா பதிப்புகளிலும் ரொம்ப பெரியவங்க எல்லாம் இங்கதான் பாடுனதுன்னு சொன்னதுனால இங்கேயே இருக்கட்டும், திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால ஒண்ணு திருவண்ணாமலையில் பாடியதுன்னு சொன்னதுனால திருவாசகத்திற்கோ திருவண்ணாமலைக்கோ குறைபாடு இல்லை இல்லைங்களா. ரெண்டாவது இந்த ஆதிமந்திரம் இல்ல அரும்பெருஞ்சோதியான இடம் இந்த இடம் தான், அதனால திருவண்ணாமலை அருளியது என்றே வைத்துக் கொள்ள தப்பில்லை. ஆனா சீதப்புணலாடிக்கு ஒரு இடம் வருதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும், சீதப்புணலாடி சிற்றம்பலம்பாடி என்று சொன்னார், வேத பொருள் பாடி அப்பொருளாம வேடிக்கையாக கிடைச்சது சொன்னது. இனி சக்தியை வியந்தது, முதல்ல எப்படி நாம் பிரிக்கணும்னா திரு எம்பாவின்னு பிரிக்கணும் இல்லைங்களா, அது திரு வெம்பாவின்னு இருக்குது அல்லவா, அது போல திரு அம்மானி என்று சொல்லணும், அது திரு வம்மானி என்று இருக்கணும் இல்லைங்களா. இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குது, திரு ஏசரவு என்று இருக்கணும், திரு வேசரவு என்று இருக்குது இல்லைங்களா. திரு அண்ணாமலை என்னன்னா எல்லாம் இலக்கணம் இல்லைங்களா, திரு எம்பாவை ஏதான் இல்லைங்களா. அது என்ன ஆச்சுன்னு கேட்டா இதுல முன்னியோட சொல்லிருப்பேன் நினைக்கிறேன், சொல்ல திருங்கும் போது என்ன இருக்குது கடைசி எழுத்து ஊருக்கு இரு பிளஸ் ஊ திரு அல்லவா, ஊருக்கு எம்பாவிங்கும் போது ஏ இருக்கு அல்லவா. அப்ப இங்க ஊனா இருக்குது, இங்க ஏனா இருக்குது, ரெண்டு எழுத்து என்ன எழுத்து உயிரெழுத்து, உயிரெழுத்து அல்லவா, ஊங்கிறது உயிரெழுத்து தான், ஏ அப்படிங்கிறது அப்படித்தான், ரெண்டு உயிரெழுத்து ஒன்னோட ஒண்ணு சேராது. அதனால என்ன பண்ணுனாரு, ஒரு உடம்பு வேணும், உடம்புலதான் உயிர் போகும் அல்லவா, என்ன உடம்பு வேணும்னாரு, யூ என்ற ஒரு ஒரு உடம்பு வந்து இந்த ஊனாவையும் அந்த ஏனாவையும் சேர்த்து திரு வெம்பாவின்னு ஆயிடுச்சு அல்லவா. ஆகவே பிரிச்சு படிக்கும் போது திரு எம்பாவை தான், ஆனா இணைந்து சொல்லும் போது திருவெம்பாவை, இதுக்கு இலக்கணம் இருக்குது. இந்த ஈனா ஈயன்னா அல்லவா, ஐயன்னா வந்தது, அப்படி வருகின்ற பொழுது இந்த வானா வரும், யா யா வரும், ஐயா யா வரும், ஏனைய உயிரெழுத்து வந்ததுன்னா வானா வரும், இது அந்த இ ஐ அல்ல வேறெழுத்து, அதனால வானா வந்து திருவெம்பாவின்னு ஆச்சு திருவெம்பாவை. அதே போல திருவேசரும் அப்படித்தான், இதே கூத்துதான் திருவேசரவு, இரு பிளஸ் ஊ அது ஏ, எனவே ஏனை உயிர் வழி வந்தது திருவேசரவு. ஆகவேதான் திருவம்பாவின்னு வந்ததே தவிர வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம ஐயா சொல்ற மாதிரி பிரிச்சு போனோம்னா என்ன பண்ணணும், மேல திருவம்பாவை கீழே திரு எம் பாவை என்று பிரிச்சு போனோம், பிரிச்சு போட்டா நல்லது சரி. எனக்கு அப்புறம் சக்தியை வியந்தது என்று இருந்தது, என்ன சக்தியை வியந்தது என்றால் கருத்து வேற்றும் இருக்கு, இது கருத்து வேற்றும் இருக்கு. இதுக்கு முன்ன ஒரு பத்தாண்டுக்கு முன்ன வரைக்கும் சக்தியை வேந்ததுன்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இதுல இருக்கிற பாட்டுல முதல் 9 பாட்டு இருக்க, ஒருத்தரை ஒருத்தரை எழுப்புவது, தூக்கத்திலிருந்து எழுப்புவது, துயில் எழுப்புதல் என்று சொல்லுவது. அப்படி இருக்கிற அந்த 8 பாட்டு என்ன பண்ணாங்க இவங்க, இந்த உலக தோற்றத்துக்கு நவசக்திகள் இருக்கின்றன, அந்த நவசக்திகள் ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொன்றை எழுப்பி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. எனவே இந்த 9 சக்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பினதுதான் இங்க ஒரு பெண்களை எழுப்பினது போல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சக்தியை வியந்தது என்பது நவசக்திகளை வியந்தது என்று கருத்து சொன்னாங்க. அதுக்கு என்ன பின்னால மறுப்பு வந்துட்டு கேட்டா, அப்போ சக்திகள் நவசக்தி 9, இங்க சக்திகளை வியந்ததுன்னு போடணும், சக்திகளை வியந்தது என்று, அப்பதான் இங்கேயும் பன்மை. ஆனா சக்தியை நீங்க வந்து ஒருமையில இருக்கு, எனவே 9 சக்திகளை வேந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒன்று இன்னொன்று சரி, இது மொத்தம் எத்தனை பாட்டு, 20 பாட்டு. 20 பாட்டுல நீங்க முதல் 9 பாட்டுகளை மட்டும் வைத்து சக்தியை வேந்ததுன்னு கருத்து கொடுத்துட்டீங்கன்னா மற்ற 11 பாட்டுக்கு நீங்க கருத்து கொடுக்கலேன்னு ஆகுது. அதனால எனவே ரெண்டு கருத்தினாலையும் சக்தியை வேந்தது என்பது அந்த 9 சக்தியில வேந்ததுங்கிறதுக்கு ஒரு சொல்ல வேண்டாம். என்ன சார் பண்றது, சக்தி சக்தின்னு என்ன பொருள் கேட்டா, உமையம்மைங்கிற பொருள் உண்டு, என்ன பொருள் கேட்டா திருவடி என்று பொருள், திருவடி அந்த திருவடியை வியந்தது என்று சொல்லுவோம். அப்படி இருக்கான்னு கேட்டா 20 பாட்டுல ஒரு 13-14 பாட்டு வரைக்கும் திருவடியை பற்றி சொல்லிருக்கு. ஒவ்வொரு பாட்டு ஆதி மந்தம் எல்லாரும் பரஞ்சோதி ஆம்பாடக்கட்டையும், அப்புறம் மாதேவன் வந்தியோதி சீதான், அப்புறம் மாதேவன் வார் கடல்கள் வார் கடல்கள் முதல் பாட்டு, பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதமலர், மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் என்று புக்களை பேசும் அப்புறம் படிதி கடைதறிவாய் ஞானமே விண்ணை பெறுவியன் கோலம் நம்மை ஆட்கொண்டு கோதாட்டு சீலம் பாடி சிவனி சீலமும் பாடி சிவனி வாய்திருப்பாய் இல்ல அதுல இல்ல அதுல இல்ல அதுல இல்ல இல்லவா வந்து கடைசி பாட்டுல போட்டி அருணகனின் ஆரியாம் பாதமலர் போட்டி அருணகனின் அந்த எல்லா அப்படின்னு திருவடியை சொல்லுது. மானியை நீரன் நாளை வந்தவங்கள் நாளை எப்படினாலுமே போன செய்வரா இன்னும் பிறந்தென்றோ வாணியே நிலனே பிறவே அறிவறியான் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு வான்வார் கடல் திருவடி சொல்லணும். இப்படி திருவடியை சொன்னதுனால திருவடி தான் இங்கே சக்தி. அப்போ அருளது சக்தியாகும் அறந்தனக்குன்னு விஞ்ஞானசித்தியார். இங்க அருள் அருள் என்பது என்னன்னு கேட்டா திருவடிதான் அருள், திருவடிதான் அருள். எப்படி யார் சொன்னா திருவடிதான், அது உண்மை வழக்கம் படிச்சிருக்கும்ல, அதுல அருள் தான் எடுத்து. அப்ப எடுத்த பாதம் இருக்குதே, எடுத்த பாதம் என்னன்னாரு, கால் அல்லப்பா திருவடி அல்லப்பா, இந்த ஆன்மாக்களுக்கு வேண்டிய அருளை எடுத்து காட்டுகிறார் அப்படின்னாரு. அப்போ அருள் என்பதற்கு சீக்வல் டு திருவடி என்று பொருள். எதனால, உண்மை விளக்கத்தினால. இனி சிவஞான சித்தியார் வருகின்ற பொழுது ஐயா சக்தி சக்திங்கிறது என்னது என்னன்னாரு, என்ன சொன்ன அருள் அது சக்தியாகும். அப்ப திருவடியை அருள் என்றது உண்மை விளக்கம். சிவஞான சித்தியார் அருள் என்பதை சக்தி என்று சொல்லுது. எனவே திருவடியை அருள் என்பது உண்மை விளக்கம், அந்த அருளை சக்தி என்றது சிவஞான சித்தியார், எனவே சக்தியை வேந்தது. அப்ப திருவடியை வேந்தது, ஆதலால் தான் சக்தியை வேந்தது என்று சொல்லுது. அப்படி பார்த்தா ஏறத்தாழ 13-14 பாட்டுக்கு மேல திருவடியை வேந்தது என்று சொல்லுவதுதான் எங்களுக்கெல்லாம் கூட பொருத்தமப்படுதுயா. ஆனா அந்த காலத்துல சக்தியை வேந்தது என்ன, ஒன்பாம் சக்திகளை வேந்ததுன்னு தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லவா. அப்படி உள்ள போறதுக்கு முன்னால ஒரு காலத்துல தப்பா நினைக்காதீங்க, சொல்லிடுறது சொல்லிவிடுறோம் இல்லைங்களா. இந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் ஒன்னா சேர்த்து படிக்கிறது ஒரு காலத்துல வந்து, அது யாரு காலம்னா மார்க்கண்ட வேல்ராஜன் ஒருத்தர் நம்ம இவரா இருந்தார், ஐயாவுக்கு எல்லாம் கூட தெரியும் இல்லைங்களா. மார்க்கண்ட வேல்ராஜன் ஒருத்தர் இந்த அறநிலைய கமிஷனரா இருந்தார் திருநெல்வேலிக்காரர். அவர் காலத்துல என்ன பண்ணாங்க, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உறவா இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து பாடுறதுன்னு வச்சாங்க, திருப்பாவை திருவம்பாவை ரெண்டையும் சேர்த்து பாடுறதுன்னு வச்சாங்க. வச்ச உடனே என்னன்னு கேட்டா சைவ கோயில்களில திருவம்பாவையும் அந்த மாரளி மாசம் பேசுறது திருப்பாவையும் பேசுறதுன்னு வச்சோம். ஆனால் சைவ கோயில் அது வச்சு அது நடைமுறைக்கு வந்தது, வைணவ கோயில் நடைமுறைக்கு கொண்டு வரல. அதனாலதான் நான் சொல்றது, இன்னைக்கு கேடுகட்ட சமயம்னு ஒண்ணுன்னு நம்ம திருநீர் பூசன சமயம் தான், குறிக்கோள் இல்லாத சமயம் தான், மற்ற எல்லா சமயமும் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கு. இந்த ஒண்ணுதான் குட்டி வரா போனது. திருவானைக்காவல்ல திருப்பாவை திருவம்பாவை ரெண்டு நடக்குது, திருவரங்கத்துல திருப்பாவை மட்டும்தான் நடக்குது. அது எப்படி என்ன, ஏன் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அவங்க நல்லவங்க என்னண்டா, ஐயா இதனுடைய எல்லாமே வேற அதனுடைய எல்லாமே வேற, நாங்க திருப்பாவையில இருக்கிறோம் நீங்க திருவம்பாவில் இருக்கிறோம், அது உண்மைதாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அந்த திருப்பாவியினுடைய நிலைமையே வேற, இந்த திருவம்பாவின் நிலைமையே வேற. அது புரிய மாட்டேங்குதே, சொன்னா நாங்க பிரிக்கிறோம் கூடாது புட்டு புட்டு சொல்லுவோம், அது நிலைமை வேற. என்ன உடனே பத்தியா சமயவாதி அப்படின்னு அல்ல, நிலைமையை சொன்னாதானே தெரியும். இப்ப வயல்கள் அவங்க சாதம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால பாருங்க எங்க திருப்பாவின் நிலைமை வேற, உற்றியா உங்க திருவம்பா வேற, அவங்க வைக்கவே இல்லையே வைக்கவே இல்லையே. அப்புறம் 10 வருஷம் வச்சு பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிறதுலயே கேடு கட்டதா இருக்கிறது நம்ம சமயம் தான், தேநீர் பூசணம்தான். அங்க எங்கேயாவது திருமங்கை மன்னன் குற்றவாளின்னு பட்டிமன்றம் போறானா, இங்கேயாவது வைணவ கோயில்ல நம்ம ஆளு பாரு நைக்கிற குற்றவாளி பக்கெட்டவாளி வைக்கிறானவன் நைக்கிற குற்றவாளிதான். அவங்க திருமங்கை மன்னன் திருடராக இருந்து திருமாலையே கொள்ளடிக்க முறை வந்து உன் காலில் இருக்கிற அந்த இதே கழட்டுன்னு சொல்ல சீதை மிட்டிமா இருக்கிறத என்னை கழட்ட முடியலப்பாங்க, தான் கடிக்க உடனே ஞானம் பிறந்தது திருமங்கை மன்னனுக்கு. திருடராயிருந்தவர் பிறகு ஞானம் பெற்றார். யாராவது திருமங்கை மன்னன் குற்றவாளின்னு எந்த கோயிலையாவது எங்கேயாவது நடந்திருக்கா பட்டிமன்றம்? அவர் ஆழ்வார்ல ஒருத்தர் அல்லவா? இந்த முண்டம் இன்னும் பெரிய பரிகரிக்கிறதா, சிரிப்பான், இது பண்ணுவான், தூக்கி வச்சுக்குவான், தள்ளவாடி அப்படிலாம் செய்யறதுக்கு நைக்கேற குற்றவாளி இருக்கிறது. அதனால் பயணமும் அழகாக இருக்கிறது, கிறித்தவம் அழகாக இருக்கிறது, இஸ்லாமிய நன்றாக இருக்கிறது. குட்டிச்சுவராய் போன ஒன்று இந்த ஒன்று திருநீர் பூசினதுதான் இந்த யோகியதில் இருக்கு. நான் ஒத்துக்குதான் என்னையும் சேர்த்தா சொல்றேன் இல்ல. அதனால அது தனியும் அந்த அமைப்பேரு அமைப்பேரு கஜா அமைச்சா கிட்ட ஏன் ஒன்னாக்குறீங்க? எதுக்கு ஒன்னாக்குறீங்க? சமத்துவம் பண்றீங்களா? அதனால இதனால சமத்துவம் இல்ல. அதனால அவங்க என்ன அவங்க அவங்க வேண்டாங்கிறோமா? நல்ல ஆழமா படிச்சவங்க தான் நிறைய இருப்பாங்க, பயணவர் நிறைய இருப்பாங்களே. நாமையெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, அழகாச்சு வாங்க இல்ல கத்துக்கணும். அதனால திருப்பாவை திருவம்பாவைக்கும் அடிப்படையிலேயே வேற்றுமை. இங்க வந்து பேசுவது பெண்கள் தங்களுக்குள்ள நாம் குளத்துக்கு நீராட போவோம், எதுக்கு போவோம் அப்படின்னு கேட்டா, எதுக்கு போவோம்னு கேட்டா, ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். தூக்கத்திலிருந்து எழுப்புது, 1 முதல் 8 பாட்டு வரைக்கும் எழுப்பிட்டு எல்லாம் வந்து குளத்துக்கரைக்கு வந்துட்டது வரப்போகுது. என்னடி நம்ம எதுக்காடி போறோம்? குளத்துல குளிக்கிறதுக்கு. எதை பாடி பண்ண போறோம்? ஆண்டவனை பாடணும். ஏண்டி ஆண்டவன் உங்களுக்கு பாட தெரியுமா புகழ் தெரியுமான்னு? எனக்கு என்னடி தெரியும், உனக்குடி எனக்கும் தெரியாதுடி, உனக்கு எனக்கும் தெரியாதுடி. பின்ன என்னடி ஆண்டவனை பாடணுங்கிறோம் குளத்துக்கரையில போய், உனக்கு எனக்கும் தெரியாம எப்படி பாடுறதுன்னாரு. ஆமாடி ஆமா நடிக்கலாம் சார், இதெல்லாம் நடிக்கலாம் திருவம்பாவையெல்லாம் அப்படின்னா ஒருத்தி என்னடி நம்ம கோயில்ல ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, வயசான பாட்டியம்மா, அவங்க வந்து 90 வயசு இருக்கும், அவங்கள போய் கேட்டோம்னா ஆண்டவனை பத்தி தெரிய முடியும். ஆமடி அருமடி எல்லாம் சேர்ந்து போகுது. 9வது பாட்டு கோயில் பினா பிள்ளைகள், அம்மா கோயில் ரொம்ப நாளா பணி செய்றீங்கம்மா. ஆமடி அம்மா இங்க தாண்டி இருக்க நடிக்கலாம் சார் திருவம்பாவையெல்லாம். எங்கடி பொண்ணுங்களா இந்நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே, பாட்டி உங்களைதான் பாட்டி பார்க்க வந்தேன். என்னாடி என்னம்மா இந்நேரத்தில் பாட்டி? நாங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு போகும்போது ஆண்டவனை பாடலான்னு பார்க்குறோம் பாட்டி. எங்களுக்கு என்னடி பாட்டு தெரியும், சின்ன பிள்ளைங்க. ஆமாம் நீங்கள் தான் சின்ன பச்சை பிள்ளைங்க பாட்டி. நீங்கள் 90 வயசு அங்கே இருக்கீங்களே பாட்டி, உங்களுக்கு தெரியுமே என்ன? எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஆண்டவனை? ஒன்றும் தெரியாது. போங்க பாட்டி அப்படிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு. சரி என்னாடி கேட்குறீங்க என்ன பாட்டி? ஏது அவன் ஊர்? ஊர் எது பாட்டி? ஏது அவன் பேர்? பேர் எது பாட்டி? யார் உற்றார்? யார் வேண்டியவங்க பாட்டி? யார் அயலார்? யாரு அவங்களுக்கு வேண்டாதவங்க பாட்டி? ஏது அவனை பாடும் பரிசு? எப்படி எப்படி அம்மா பாடுறது என்று கேக்குது. யாரே கோயில் பின்னா பிள்ளைகள் இந்த பாட்டுலாம் லட்சம் அல்ல கோடி பொருள் பாடிட்டு இருக்கிறேன். ஏதவன் ஊர், ஏதவன் பேர், யாரு விட்டார், ஏதவனை பாடும் பரிசேல வரும்பாவாயின்னு முடிச்சுக்கணும். தீது பிடிச்சு வேலை மங்களம் பாடிக்கணும். தங்கம் அல்ல தங்கம் இப்படி கேட்கறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வாங்கடி அம்மா குளிக்க போவோம். போறதுக்கு முன்னே சரி வாங்கண்ண 11வது பாட்டுல இருந்து 18வது பாட்டு வரைக்கும் குளிக்கிறாங்க.

0: அருமையா குளிக்கிற குளிக்கிறாங்களே. பதினெட்டாவது பாட்டு பாட்டு குளிக்கிறாங்க.
1: குளிச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மா அப்பா எல்லாம் தேடுவாங்க. ஆமடி அப்படிங்கும் போது இதெல்லாம் குளிக்கணும். குளிக்கும் போது அந்த தெருவில் இருக்கிறதுல ரெண்டு மூணு வீட்டுல இருந்து வந்து எங்க பொண்ணுங்கள்லாம் எப்ப போனாலுவோ இன்னும் குதிக்கிறாளுவோ சி அப்படி அப்படி பாக்கணும் தெருவில். இங்க இருந்து ரெண்டு பெண் அம்மா பாக்குறாடி ஆமடி பொண்ணு நேரம் ஆச்சு எல்லாம் எந்திரிச்சு வருது. எந்திரிச்சு வந்து கரையில உட்காந்து எடுக்குது. என்ன செய்யறது ஏ ஆண்டவனை பத்தி இதை பத்தி பாடணும். பாண்டி நேரம் ஆச்சு வீட்டுக்கு போண்டு அம்மா பாக்குறாங்க அப்பா பாக்குறாங்க அப்படின்னாரு. ஆண்டவன்கிட்ட விண்ணப்பிச்சிட வேண்டி உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சல் புதுக்கு மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டுடைப்போங்கள் எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவை ஆமுடி இதுதாண்டி வேணும்னாரு. ஏ அம்மா கூப்பிடுறாங்கடி ஏ ஆண்டவனை வாழ்த்திட்டு போக முடியும் எல்லாரும் சேர்ந்து பாருங்கடி போட்டி அருளகனின் ஆதி யாம் பாதமலர் போட்டி அருளகனின் அந்தமாம் செந்தர்கள் போற்றிமா யாம் மார்கடி நீர் ஆரேலோர் எம்பாவாய் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இத நடிக்கலாம். திருப்பாவை அப்படி அல்ல, குளத்துக்கே போகல அவங்க. முருகா முருகா எங்க போகல, குளத்துக்கே போகல. பின் எங்க இருக்கு தூக்கத்திலிருந்து எழுப்பி நேர கண்ணபிரானுடைய இருக்கைக்கு போயிட்டு. ஆமா கண்ணபிரானுடைய இருக்கை இடத்துக்கு போட்டு அங்க போட்டவனே அங்க இருக்கும்போது கண்ணபிரான அங்க போய் எழுப்ப ஆரம்பிச்சுக்குது. ஏமா எழுப்பு நப்பின்னை பிராட்டி எழுந்திராய் யார முதல்ல மனைவிய வந்து அங்க இருக்கிற யசோதாய் எழுந்திராய் ஏம்மா இன்னுமா தூங்குறீங்க எல்லாம் எழுந்திருக்க வச்சு நப்பின்னை பிராட்டின்னு கண்ணபிரானே எழுந்திராய் யாமரும் காரியம் ஆராய்ந்தேலோர் எவ்வாவாய் எங்க காரியத்தில் வேட்டப்படாத என்று கேட்டு அணிங்களா என்ன நப்பின்னை குங்கை மேல் புள்ளி கிடக்கும் மணிமார்வா எழுந்திராய் பெருமானி எழுந்திராய் பாடி என்னன்னு கேட்ட உடனே

கருத்தை கேட்டுக்கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவு ஆமா போதுமினோன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நீராட போதுமினோன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நீராட போதவில்லை. எஞ்சிய பாட்டை நன்கு படித்தால் விளங்கும். அதுக்காகத்தான் உரையாசிரியர் என்ன பண்ணாங்க, இப்படி தப்பு வந்துடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீராடுதல் என்பது உரை எழுதினாங்க. கண்ணபிரானோடு உறவாடுதல் என்பது பொருள். சிவ சிவ படிச்சு பாருங்க. கண்ணபிரானோடு உறவாடுதல் என்பது பொருளாகும். ஆகவே கண்ணபிரானோடு கூடுவதற்கு அவங்க விரும்பினாங்களே தவிர இங்க இருக்கிற மொய்யார் தரம்பைகி புக்கு முகையர்கள். எனவே இதுக்கு அதுக்கு ஸ்நான பிராப்தி இல்லை. திருப்பாவியினுடைய நெறி அது வேற, அவங்க அனுபவம் வேற, இங்க அனுபவம் வேற. போட்டு குழப்பப்படாது. ஆமா குழப்பம் படிச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கு நூல் இருக்குது திருப்பாவி, அங்க 30 இங்க 20 சரிங்களா. அதனால அவங்களுடைய அமைப்புகள் அதான் நீராடல் என்பதற்கு உரையாடுதுனா இங்கு நீராடல் என்பது கலவியாடல் என்பது பொருள். கண்ணபிரானோடு உறவாடணும் அதுதான் எங்களுக்கு நோக்கம் என்று என்றே உரையாசிரியர் வைணவ உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. நாமல்ல வைணவ உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. ஆதலால் நாம் அங்கு இப்ப செல்லவும் இல்லை செல்லவும் போகல சரிங்களா. நிலைமையை உணர்கிறோம். அதனால இப்ப திருப்பள்ளி எழுதிக்கோங்க, திரும்ப பார்க்கிறோம். கண்ணபிரானை எழுப்புதல் யசோதி பிராட்டி எழுப்புதெல்லாம் எனக்கு இங்க வந்துருது சரிங்களா. ஆனா இங்க நம்ம திருப்பள்ளி அடிச்சுன்னு பாடி அது நேர பெருமானை எழுப்புறோம், அது தனி. இவன் என்ன பண்றான் நடுப்புற சரிங்களா, ரெண்டு ஒன்னா வச்ச உடனே அங்க திருப்பாவை 20 பாட்டு, திருப்பள்ளி அடிச்சு 10 பாட்டு, எனவே இங்கேயும் 30 பாட்டு இருக்குது. எங்க திருவம்பாவி இது என்ன ஆண்டாள் பாவை திருப்பாவை அதுல 30 பாட்டு இருக்கு, எனவே இது 30 இது 30 மா கூப்பிடல. திருப்பாவையில 30 பாட்டு இருக்கான், இங்க திருவம்பாவில 20 தானே இருக்குன்னு சொன்னோன்னு திருப்பள்ளி அடிச்ச கூட்டு, திருப்பள்ளி 10 பாட்டு. திருப்பள்ளி அடிச்சுங்கிறது என்ன, ஆண்டவனை தீர் எழுப்பது. அங்கிருந்து அனுப்புறாங்களே யசோதா எழுந்திராய் கண்ணபிரான் எழுந்திராய், எனவே கூட்டம் 30. எனவே நம் திருப்பாவை திருப்பள்ளி அடிச்சு திருவம்பாவை திருப்பள்ளி அடிச்சு சேர்த்தா 30, அங்க திருப்பாவை 30, எனவே ரெண்டு ஒன்றுதான். யார் இந்த பட்டிமன்ற முன்றங்கள்? ஐயோ உங்க தலையில ஏற்கனவே வெட்டி போன முடியாம உங்கடாங்க. நல்ல யோகியதையா படிச்சா என்ன கேடு இங்க திருப்பள்ளி அடிச்சுங்கிறது பெருமானையே வேண்டி அதோட நிறுத்தி விடுவது உயிரிழப்பு அல்லவா. என் பெருமானியே எழுப்பேன் அங்கு தங்களுக்குள்ள எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பிட்டு போய் நம்ம எல்லாம் மாதிரியே இது பண்ணி தனக்கு வேண்டுகோள் என்னது, பெருமானி உங்களுடைய அறிவர்கள் தான் எங்களுக்கு கணவனாக இருக்க வேண்டும், அவர்கள் தான் எங்களுக்கு இதா இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு நீராடி உண்மையிலேயே நீராடி வருகிறார்கள். இங்க நீராட போதுமேனோ என்று அந்த சொல்லளவில் அல்லது செயலளவில் யாண்டும் இல்லை, யாண்டும் இல்லை. அதனால திருப்பள்ளி நினைச்சா அது சரி, அதுக்காக நம்ம இது நான் பிற சிறப்புன்னு பேசியோ அது சிறப்புன்னு பேசுகிறது அதனுடைய. அதனால என்ன சொல்றேன், ரெண்டையும் குழப்பாதீங்க. அது பாட்டு விட்டுருங்க, ஆல்ரைட் இது பாட்டு இது படிங்க போட்டு ரெண்டு ஒன்னு பிடிச்சு கிடைச்சிட்டு வர வச்சா சங்கடம் வரும். சங்கடம் வரும். அதனால சிவம் அப்படி பார்ப்போம். திருப்பதி நம்ம எங்க படிக்கிறோம், திருவம்பாவை படிக்கிறோம். அதனால இப்ப நான் முன்ன என்ன சொன்னேன், 1 முதல் 8 பாடல் வரையிலும் ஒருவர் ஒருவரை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறேன். யார தெருவில் போய் நின்று இப்ப தெருவிலேயே சரியாடி 3:30 நம்ம எந்திரிச்சிருவோமா தெரியுதா அப்படின்னாரு. சரி அப்படின்னா 3 என்ன, நான் 3:30 வருவேன் அப்படின்னு. 3:30 என்னடி, நான் 3:00 வருவேண்டி நடிச்சு காட்டலாம் எல்லாம் வர. சரி மறுநாள் காலை இப்பொழுது விடியற் காலம் 3:30 இதோ திருவண்ணாமலை இங்கேதான் நம்ம இருக்கிறோம். 100 மட்டும் வேற அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணு வந்துருதுன்னா ஒரு 25 பெண்கள் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிச்சு. ஒரு 9 பெண்கள் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிச்சு போலான்னு. போனா அங்க என்னன்னு கேட்ட, வந்ததே 2 பெண்ணு தான் வந்திருக்குது. என்னடி நம்ம மணி 3:30 ஆச்சு, 3:35 ஆகுது, 3:40 ஆகுதுடி அப்படின்னு. ஆமாடி வரல என்ன என்னடி போடி, சரி எழுப்போம்.

0: ஜோதி ஆயிட்டு ஜீவே ஜீவே. இவங்க நான் சொன்னதுதான் பின்னால அருப்பெரும் ஜோதி என்றும் பின்னால வருவதற்கு காரணமாயிற்று. சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதை பத்தி நாங்க கவலைப்படல, எங்கள் கருத்து சொல்லிவிடுவோம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை. நம்ம பாடுறது யாரடி? சோதி சோதி பேரொளி பேரொளி. அந்த ஒளிக்கு இனிய வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த பேருடைய எந்த பேருடைய அருட்பெருஞ்சோதி, வெறும் விளக்கல்லடி, அருளே ஒளியாக இருக்கிறது, அருளே பெரிய ஒளியாய் பேரொளியாய் இருக்குது அருட்பெருஞ்சோதி. அது என்னைக்கு நேர்த்திட்டாரு? நம்ம கிபி கிமுகலாம் உட்பட்டதில்லடி. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. அந்த ஜோதியை நம்ம இங்க 3:30, 3:35 பாடுறோம். யாம் பாட யாம்னா ஒரு 2-3 பெண்கள் வந்துட்டு வராத நாளஞ்சு தூங்குது. அதனால பழைய பேராசிரியர் விளையாடினா யான் என்னாது யாம் என்றார் சில பெண்கள் வந்தவை பற்றி. துயிலு அத்தையில் துயிலுப்புதல் எற்றுக்கோயினின் பல பெண்கள் துயிலில் இருப்பது பற்றி அப்படிதான் எழுதணும். சுவைக்கணும். இதெல்லாம் பேராசிரியர் விளையாடுதான் எழுதிப்பாங்க. நம்ம போல ஆட்கள் எழுத முடியா போச்சு. அச்சனார்கினியர் போட எழுதியிருந்தா. அதனால இங்க வந்திருப்பது ஒரு 4-5 பெண்ணு தான், ஆனா தூங்குறது ஒரு 5-6 பெண்ணு. ஆதலால் தான் யாம் பாட கேட்டேயும். பையன் கேட்கிறான் என்னன்னு, ஐயா இவங்க பாடுறது சரி அந்த பொங்கலுக்கு கேட்டுதுன்னு சொல்றாங்களே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டான். கேட்கணும் இல்ல கேட்டேயும். இப்படிதான் ஒரு செய்யணும். ஏன் பாட ஏன் பாட கேட்டையும் கேட்டையும் வாழ்த்துறவங்க வாழ்த்துறவங்க கூப்பிடாது. ஏயா இவங்க பாடுறது இவங்களுக்கு தெரியுது, அது உள்ள தூங்குற பெண்களுக்கு கேட்டுதுங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாங்க. என்ன ஓ அங்கேயா கூட்டுற? இதுதான் கேட்டேயும். என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இந்த தோழி இந்த மாதிரிலாம் பல நாட்கள் பழகினவங்க, அங்க தூங்குறவங்க அவ்வளவு வந்து லேசா தூங்கி இல்ல, காது கொடுத்து கேட்பாங்க தான் நல்ல உண்மையான உண்மையானவங்க. ஆதலால் நாம முழுக்கணும் செஞ்சுவாடி. இப்ப நம்ம பாடுறது காதல கேட்காமையா இருக்குது, கேட்டு இருக்குடி அப்படி அப்படி அப்படி இருக்கிறாங்க அல்லவா. ஏன் முழுக்கணும் எந்திரிச்சிருவா? ஏற்கனவே தோழி அல்லவா, அதனால தெரிஞ்சது. சாதா அப்படி சுடைக்காம எந்திரிச்சிருவா? நம்ம இங்க எந்த கத்துறோம் கார் உள்ளாம இருக்குமா? ஆதலால் கேட்டேயும். அருமையான பகுதி இல்லது வாழ்த்தடங்கன் மாதிரி அருமையான வாழ்ன ஒளி தடன நீண்ட ஒளி பொருந்திய நீண்ட கண்களையுடைய பெண். வாழ்த்தடங்கன் மாதிரி வளருதியோ அருமையான சொல் தூங்குறியோன்னு கேட்பான். இந்த காலத்தால தூங்குறியோன்னு கேட்கணும். இல்லைன்னு கொஞ்சம் படித்தவனா துஞ்சுதியோ, கொஞ்சம் மேல படித்தவன் துஞ்சுதியோ. ரெண்டும் அபசகனம். தூங்குறதுன்னு சொன்ன ரொம்ப அம்மா என்ன சார் வியாபாரம் வர வர தூங்குதாட்டு இருக்கேன்னு சீக்கொல்ட்டு கீழே போகுதுன்னு அர்த்தம். எனவே அது அமங்கல சொல், அமங்கல சொல். ஆதலால் அது வேண்டாம் என்று கருதி வளருதியோ. அப்படியானால் தூங்குனா கண் வளருமா என்று கேட்டால் ஆம் வளரும். வளரும். ஆமா, நம்ம ஒன்னு உரிய நேரத்தில் நம்ம தூங்கணும்னா தான் கண் வந்து ஒளியெல்லாம் வளரும். நீங்க பிடிச்சி ராத்திரி பகல பொறுப்பு தீர்த்துனீங்கன்னு ஒரு கண்ணாடிக்கு 2 கண்ணாடி போட வேண்டியதான். அது அந்த கண்ணாடி எடப்பா, அந்த அந்த கண்ணாடி அவர் இந்த கண்ணாடி எடப்பாங்க. ஆமா, கண் ஒளியா இருக்கணும்னு சொன்னா ஒளி படைத்த கண்ணினா வா வா வா அப்படின்னு சொன்னோம்னா யாரு கண்ணாடி இல்லாம இருக்கிறான்னா அவன் தான் நல்ல கண் உடையவன் அர்த்தம். அப்ப அந்த கண்ணுக்கு என்ன வேணும்? நல்ல வளருதியோ. நல்ல புதன்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கணும்? ஆமா ஆமா ஆமா ஆமா. என்ன ஏன் தேய்க்கப்படாங்கிறான் டாக்டர் எல்லாம் சும்மா முட்டாள். இங்க யாரையும் என்ன வருத்தப்படக்கூடாது. ஆமா ஆமா. வளருவியோ தூங்குறியான்னு கேட்கல. அப்போ நல்ல தூங்கினால் நல்லா அந்த உங்க கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தால் கண் வளர்ச்சி பெறும். அதனால் வளருவியோ என்றார். இதெல்லாம் என்ன வேணாம, இதெல்லாம் பழைய உரையாசனா இருந்தால் தூங்குதியோ என்ன அது வளருதியோ என்றார்.
1: தூக்கம் அதற்கு வளர்ச்சியாதல் பற்றி அப்படின்னு. எனவே வளர்வியோ அங்கேயும் பாருங்க, வன் செவியோ நின் செவிதான். ஏன்னா நான் ஒருத்தர்ல யாம் பல பேர் பாடுகிறோம், யாம் பாட பலர் பாடும்போது உன் காது வந்து ஊமையோ செவிடோ அப்படிலாம் திட்டல, இங்க திட்டல. வன் செவியோ நின் செவிதான், உன் காது என்ன வலிமையான காதாடி, மென்மையான காதாடி, வன்மையான காதாடி, ஊமையோ செவிடோன்னு திட்டல என்ன திட்டல என்ன. திருவள்ளுவர் அங்க இருந்து என்ன வளருதியோன்னு சொன்னார், வன் செவியோ நின் செவிதான்கிறார் தவிர செவிடுன்னு சொன்னது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்தற்று வணக்கம் அப்படின்னு போடுவார். சிவசிவ திருவள்ளுவர் வருவார வருணமா சொல்லமாட்டார். திருவள்ளுவர் நம்ம எல்லாம் வராம போடுவார. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்தற்று, நீங்க எல்லாம் திருவண்ணாமலை வணக்கம்னு போகணும். அதனால செவிடோ ஊமையோ இல்லாமே வன் செவியோ நின் செவிதான். ஆனா சீக்கிரம் செவிடுதான்.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருமூலருடைய திருமந்திரம் ஒரு ஒரு வாழ்வியல் நூல். இதில் வந்து சொல்லாத கருத்துக்களே இல்லை. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் பயன்படக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். இப்போ திருமந்திரத்தை பற்றி நான் ஒரு முன்னுரையை சொல்லணும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் வந்து 3047 பாடல்கள் திருமூலரால் அருளப்பட்டது. இந்த 3047 நூல் மட்டுமே கிடையாது, இதில் 300 ஒரு நூல் இருக்கு. திருமந்திரம் 300 ஒரு நூல் இருக்கு. ஸோ அந்த நூலை நம்ம கொஞ்சம் ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அது எல்லாருமே. அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இருக்கலாம், அவ்வளோதான். திருச்சியிலேயே 4 பேர்கிட்ட இருக்கும். தஞ்சாவூரில் 2 பேர்கிட்ட இருக்கும். அந்த 2 பேரில் அது நான் ஒன்று, அவ்வளோதான். வேறு யார்டும் கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட இருக்குது திரும்பி தஞ்சாவூரில், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடைக்காது. உரையோட அது ரகசியத்தோட. அப்புறம் மூலன் செய்தது 30 உபதேசம்னு ஒன்று இருக்கு. அந்த 30 உபதேசம்ங்கிறது இந்த 3047 இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தோம்னா 30 உபதேசம் 30 நூலுங்கிறது தனி ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 30 இருக்கு. திருமந்திரத்தில் வந்து மணி மந்திர ஔஷதம் சொல்றோம் இல்லையா, மூணுமே இல்ல அடக்கமாயிடும். எல்லா மந்திரங்களும் உண்டு, மந்திரங்களும் உண்டு. அதே மாதிரி சில வானியல் நுட்பங்களும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஆன்மீக மருத்துவ வானியல் எல்லாமே கலந்துருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நம்முடைய திருமூலரோட பெருமை சொல்லும் பொழுது, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். இந்த திருமூலரோட திருமூலர் வந்து 63 நாயன்மார்களிலையும் வருவார். நல்லா கேட்டுக்கணும். இந்த திருமூலர் சித்தராகவும் வருவார், சிவயோகியாகவும் வருவார், சிவஞானியாகவும் வருவார். எல்லா நிலைகளிலும் வரக்கூடியவர் திருமூலர். இவருடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நண்பர் வந்து அகத்தியர். சுருக்கமான வரலாறு மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இப்போ நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, அப்பப்போ நிறைய சொல்லிக்கலாம். இந்த நண்பர் அகத்தியர் வந்து பொதிகை மேல் இருக்கும் பொழுது திருமூலர் வடக்கிருந்து தென்னாட்டுக்கு வந்தார். இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன். திருமூலர் சொல்றார், மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம் அப்படின்னு. அப்போ இது தமிழ் பேர் தான், தமிழ் பேர் தான் அது. அது வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு சோதனை கிடைக்குது. சிவயோகியாக இருந்த அந்த சுந்தரநாதர் இந்த மாணாக்கராக இருந்தார். நந்தியம் பெருமானுடைய மாணாக்கராக இருந்தவர், சிவபெருமானுடைய மாணவர், தென் திசை நோக்கி வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருப்பதம், காளகஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், சிதம்பரம் அப்படியே வர்றார். வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் அவருக்கு கூட கிடைச்சிது. இந்த திருவாவடுதுறைங்கிற ஊர் இருக்கு பார்த்தீங்களா, திரு ஆவடுதுறை அப்படி பிரிக்கணும். அது ஏன் இந்த திருமந்திரத்தில் வந்து உங்களுக்கு 3047 பாடல்களில் எந்த இடத்தில் சந்தேகம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இறைவன் திருவருளால் விளக்கம் கொடுக்கிறேன், கவலைப்படாது. இன்னும் நம்ம இது இந்த ஒரு வகுப்பு மட்டும் கிடையாது, நாம் நிறைய செய்ய சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அங்கே இந்த பசு கூட்டம் அழுகிறது. அப்படி அழும் பொழுது ஒரு அருளாளருக்கு என்ன இலக்கணம்னா, பிற உயிர்களை பார்த்த உடனேயே இரக்கம் வரணும், அதுதான் அருளாளருக்குள்ள இலக்கணம். அவன் திருமலர் பார்க்கும் பொழுது ஒரு எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த பசு கூட்டங்கள் அழுகின்ற பொழுது அந்த அந்த துயரை நீக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சார். அவருக்கு சித்தர் நிலை தெரியும், அட்டமா சித்தின்னா உங்களுக்கு 3வது அந்தத்துல நான் பேச போறேன். ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு உயிரை மாத்திக்கலாம், அதே மாதிரி அது ஒரு கூடு விட்டு கிடு கூடு பாய்தல்னு சொல்றது. நம்மளால முடியுமான்னு கேட்காதீங்க, நான் அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சித்துக்கள் உள்ள நிலை கொஞ்சம் அப்படி 3வது தந்திரம் பேசும்போது அந்த நிலைகளை கொஞ்சம் தொட்டு காட்டுவேன். நீங்க வாய்ப்பு இருந்து கடவுள் துணை இருந்ததுன்னு சொன்னா கெட்டே பிடிச்சிங்க. என்ன அத்தமா சித்தி எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணனா கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு உண்டு, இந்த காலத்திலே உண்டு. யோசனை பண்ணலாம், இத திருமூலர் அந்த காலத்துல தான் இருந்தாங்க, இப்பெல்லாம் முடியுமாலாம் கேட்காதீங்க, எப்பொழுதும் முடியும். அன்றைக்கும் சித்தர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள். அப்படி அந்த சித்தர் திருமூலர் சுந்தரநாதன் தானே, இயல்பான பேர் சுந்தரநாத யோகி தான். அவர் வருகின்ற பொழுது பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே அழுகுது. அழும் பொழுது ஏன் அழுகுதுன்னு கேட்டா, அந்த பசுமாடுகளினுடைய தலைவர் மூலர்னு இருக்கார் இல்லையா, மூலன், அவருக்கு இறந்துடுறார். அப்ப தன்னுடைய தலைவனை நோக்கி அந்த பசுமாடினுடைய முதலாளி இல்லையா, அதற்காக அந்த பசு கூட்டம் அழுகுது. உடனே என்ன செஞ்சிடறாரு, அவர் யோகியா இருந்ததுனால சித்தர்களுக்குள்ள தகுதி அவர்கிட்ட இருக்கு, அத்தமா சித்தியும் தெரியும். யோக நிலை கொஞ்சம் சின்னது, சித்தர் நிலை கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் அவரை சொல்ல முடியுமா அவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் என்ன செஞ்சிடறாருனா, தன்னுடைய உடம்பிலேருந்து தன்னுடைய உயிரை பிரிக்கிறார். உடம்புலேருந்து உயிரை பிரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல, பிரிக்க முடியும். உடம்பையும் உயிரையும் பிரிக்க தெரியணும். மாணிக்க வாசகரே இந்த இடத்த சுட்டி கட்டுறார், உடம்புக்கும் உயிருக்கும் நினைச்சா உடம்புலேருந்து உயிரை பிரிக்க தெரியணும், நினைச்சா உடம்பையும் உயிரையும் சேர்க்க தெரியணும். அதை கற்றுக் கொடுக்காத கல்வி என்ன கல்விங்கிறார், சொல்றா இல்லையா, செத்திடவும் பிறந்திடவும் இனி சாவாது இருந்திடவும் அத்துணையும் அறியாதால் அறியும் அறிவு எவ்வறிவோ. ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ. அப்போ உடம்புல இருந்து உயிரை பிரிக்கவும் தெரியணும், அந்த உடம்புல திரும்ப உயிரை நம்ம வச்சுக்கவும் தெரியணும். அந்த மாதிரி ஏதாவது தேடி பாக்குறீங்களா, அது அட்டமா சித்தில அது ஒரு நிலை, கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இப்போ அந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து இந்த ஆகாய மார்க்கமாக வருவாங்க, ககன மார்க்கம்னு பேர். இப்போ நம்ம எப்படி நம்ம உங்களுக்கு வந்து பெரிய உயரத்தில் வந்து பறந்து பறக்கிறது இல்லைங்களா, அது மாதிரி சித்தர்கள் பறந்து வருவாங்க. போகர், கருவூரார், அகத்தியர் இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ககன மார்க்கமா வருகின்ற பொழுது அவர்கள் பறந்து வருவாங்க. ஆழமா கேளுங்க, எல்லாம் புதுசாவே உங்களுக்கு தெரியும். அது மாதிரிதான் ஒரு இடத்திலேருந்து ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுதுதான் இந்த காட்சி அவர் பார்க்கிறார். இந்த சுந்தரநாதன் என்ற பெயரில் உள்ள யோகி அந்த பசுவினுடைய அழுகைய பார்த்த உடனேயே அந்த மூலன் என்ற இடையருடைய உடம்பில் புகுறார். புகுந்த உடனேயே அந்த உள்ள இருக்கிற உடம்பு மூலருடைய உடம்பு, உள்ள நுழைஞ்ச உயிர் யோகியினுடைய உயிர். சிறுமூலரை வந்து யோகியிலையும் சேர்த்துக்கணும், சித்தர்லையும் சேர்த்துக்கணும், ஞானியிலையும் சேர்த்துக்கணும், அருளாளர்லையும் சேர்த்துக்கணும், நாயன்மாரையும் சேர்த்துக்கணும். எல்லா வரிசையிலையும் வரக்கூடியவர் அவர், அவர் மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உயிரை வச்சு தானங்க உடம்பு, உடம்புக்கு மரியாதை எதனால, உயிருக்கு தான் மரியாதை. உள்ள இருக்கிற உயிர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, அப்ப அந்த உயிரினுடைய அனுபவம் தான் அங்க பேசும். உள்ள இருக்கிற யோகியினுடைய உடம்பா இருக்கிறதுனால, உயிரா இருக்கிறதுனால செயல்பாடு மாறி இருக்கு. அந்த பசுமாடெல்லாம் வீட்டுக்கு போகுது மாலையில, அதை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு போற, இன்னும் தெரியாது இல்ல, வீடு தெரியாது, அதில் வீட்டுக்கு போற. போன உடனே அந்த அம்மா வழக்கம் போல வரவேற்கிறாங்க. இவர் ஒதுங்குற உயிர்ல உங்களுக்கு உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னும் ஒரு சப்ஜெக்ட் திருமந்திரம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சைவ சித்தாந்தம் உள்ள நுழைஞ்சிடும். திருமந்திரம் 14 சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது முறைப்படி படிக்கிறோம். ஆனா இங்க திருமந்திரம் படிக்கும் பொழுதே சாத்திர கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் அந்தந்த பாட்டில் வந்து விடும். அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவர் யோக நிலையில இருந்ததுனால அந்த அவருடைய மூலனுடைய மனைவி தடுமாறுறாங்க, என்னமோ மாற்றம் இருக்கு அப்படின்னு. இவர் ஒதுங்குறார். அப்புறம் ஊர்ல கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தா அந்த காலத்துல பஞ்சாயத்து தானே, ஊரு கூடி 5 பேர் சேர்ந்த பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கணும், குறைந்தபட்சம் அம்பேத்கரோட முடிவு பண்ணிட்டாங்க. ஆஹா, இது உடல் வேறு உயிர் வேறங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்டாங்க. சுருக்கமா சொல்றேன் வரலாறு. மூலனுடைய உடலில் அமர்ந்து அதனால திருமூலர்னு பேர் வந்துச்சு. இந்த திருவாவூர்துறையில படர அரசுன்னு இன்னைக்கும் இருக்கு. அந்த மரத்துல உட்கார்ந்தார், சிவ யோக நிலையில் உட்கார்ந்தார். நான் இப்ப யோக நிலையை பத்தி நான் பேசணும்னா அது 1 மணி நேரம் ஆகும். அந்த யோகத்துல உட்கார்ந்தாருங்க பல ஆண்டுகள், எண்ணற்ற ஊழிகாலம், பல்லூழி காலம்ங்கிறார். யோகத்திலே இருந்தார். எப்ப கண்ணா முழிக்கிறாரோ அவருக்கு தெரியாது. அவர் பரவாயில்லையே, நல்ல வாழ்க்கையா இருக்காது. உட்கார்ந்த ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார். அது பேர் திருமந்திர மாலைன்னு பேர். திருமந்திர மாலை ஏன் மாலைன்னு பேர் வைக்கணும்? ஒரு பூ கதம்பத்துல பல பூக்கள் இருக்கும் இல்லையா, ரோஜா பூனா ரோஜா மட்டும் இல்ல, கதம்ப மாலை. இந்த பல செய்திகள் இருக்கும். ஆனா காலையில தொண்ணூறு மாதிரியில வந்து எல்கேஜில இருந்து பிகேஜி வரைக்கும் உள்ள சிலம்பஸ் உள்ளது. யாரு வேணாலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்படிப்பட்ட வயதிலையோ அதுக்கு பொருள் தேட முடியும். அத்திருமந்திர மாலை என்ற ஒரு நூலை அருளினார். இது ஏன் அருளினார்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அவர் என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா கேட்கிறார், உலகத்தார் உய்ய பிறவிப்பினி நீங்க. திருமந்திரம் ஏன் அருளப்பட்டது ஒரு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், உலகத்தவர்கள் உய்வதற்காக. பிறவியில் இருக்கக்கூடிய பிறவி என்ற பிணி, பிணின்னா பிணிக்கப்பட்டது பிணி இல்லையா, இது எத்தனாவது பிறவி இது நமக்கு தெரியல. சொல்லிவிட்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தான், நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்ப ஒன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்ல. இப்ப திருமந்திரத்தை திருமூலர் ஏன் அருளினார் ஒரு கேள்வி கேளுங்க. அப்படின்னா திருமந்திரத்தை அருள்வதற்காகவே திருமூலர் இறைவனால் படைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அவர் ஒரு இறைவனுடைய திருவருளை பெற்றவர். இவரே தன்னுடைய வரலாறு சொல்ற பாருங்க, நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இப்ப நந்தி வழிகாட்டனா நந்திங்கிறது யாரை குறிக்குதுன்னா குரு, நந்தி என்பது அவருடைய குரு சிவன் வச்சுக்கலாம், சிவனுக்கும் நந்தி என்ற ஒரு பெயர் உண்டு. நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் அப்படின்னு அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்றார். இப்படித்தான் அவர் வந்து இந்த திருமந்திரத்தை அருளினார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பந்த வேலை முடிஞ்சிருச்சு, அது உள்ள அகத்தியர் வந்து கைலாய போயிட்டார். எல்லாம் கேட்டேங்க, கைலாயத்துல இருந்தவர் இல்லையா, அவர் அங்க போயிட்டார். திரும்பவும் போய் உதகைக்கு போயிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி காரு ட்ரெயின் எல்லாம் போறது கிடையாது, அவங்க அப்படியே கூப்பிட்டா வருவாங்க போவாங்க, ஆகாய ககன மார்க்கம்ல வருவாங்க அவங்க. இது நம்ம படிக்க போறோம் திருமந்திரத்துல வந்து இப்ப நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு வார்த்தைக்கும் நான் பொருள் சொல்லித்தரேன். எத்தனை வார்த்தைகள் எண்ணி பார்த்துக்கங்க சொல்லி. அப்புறம் முடிச்சிட்டு திரும்ப கேளாம போயிட்டார். நமக்கு கிடைச்சது என்ன திருமந்திரம்? இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா, தேவாரம் மறைக்கப்பட்டதை போல திருமந்திரமும் மறைக்கப்பட்டு மீண்டும் திருஞான சம்பந்தரால் எடுக்கப்பட்ட நூல். இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த திருமந்திரத்தில் பதி பசு பாசம் இந்த மூன்று உண்மைகள், மூன்று பொருள்கள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மைகள், இதை முதன் முதலாக சொன்ன நூல் திருமந்திரம். அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு இலக்கணம், சைவத்துக்குள்ள இலக்கணம். நான் பேசும் பொழுதே உங்களுக்கு புரியும், சில பேருக்கு வந்து படித்தவங்க இருப்பாங்க, சமய துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து திருமுறையில் ஊன்றியவர்கள் இருப்பார்கள், பல பேர் சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து இது என்னதான் திருமந்திரத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு புதுசா வர்றவங்களும் வருவாங்க. அதனால இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்ப சொல்லும் பொழுது புரிஞ்சுங்க, சொல்லும் போது புரிஞ்சுங்க, அது புரியலன்னா அதை வச்சிருங்க. அது எது என்ன எந்தெந்த பகுதி புரியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தானா புரியும். அது அந்த அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம், கவலைப்பட வேண்டாம். இதுல முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு இறைவனுடைய திருவடியோடு கூடுதல். அது இந்த உடம்புலே பூந்துடலாம், இந்த உடம்பு இருக்கும் பொழுதே அந்த முத்திய வாங்கிடலாம், கடவுள் கொடுத்துருவார். அப்படி கடவுளே கொடுக்க தவறினாலும் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், உரிமையை கேட்கலாம். நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறார்? ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டாலும் சிவபெருமானுக்கு வேற போக்கிடம் கிடையாது, நம்மளுக்கும் அவரை விட்டா ஓக்கிடம் கிடையாது. அப்ப அவரு நம்மளை சிந்திக்கணும், நம்ம அவரை சிந்திக்கணும். இதுதான் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. இப்படித்தான் இந்த பாடம் படிக்க போறீங்க. இப்போ அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் உரிமையாகவும் கேட்கலாம். நான் ஏன்னா பக்தர்கள் அடியார்கள்னா அவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு, மரியாதைக்கு உள்ளவர்கள் இல்லையா, வாங்கிக்கலாம். இப்படி முக்தி பெறுவதற்கு தமிழில் ஒரு நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம். வேலை எங்கேயும் போக வேண்டாம், இங்கே கிடைக்கும். இந்த 9 தந்திரங்களாக இது பிரிக்கப்பட்டதுங்க. மந்திரம், திருமந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. மந்திரம்னா என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள் தான். இல்ல நம்ம தொல்காப்பியத்துல ஒரு வரி வரும், நிறைமொழி மாந்தர் ஆணையிருக்கிற மறைமொழிதானே மந்திரம் என்ப, மறைமொழிதானே மந்திரம். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்பது வேறு, மந்திரம் என்பது வேறு. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது குறிச்சு வச்சுங்க, பின்னாடி தானா விளக்கம் புரியும். மந்திரம்ங்கிறது ம என் இத்து ரயும் போடுறோம், மந்திரம் போடுறோம். மந்திரம் அது வேற. திருமுறை பாடல்கள் எல்லாம் மந்திரங்களை சேரும். திருமுறை பாடல்கள் அத ஒரு அந்த ஒரு பதிகத்தை ஒரு விட படிச்சா போறோம். அதெல்லாம் மந்திர வகையை சேர்ந்தவை. அருளாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மந்திரம். இந்த தந்திரம்னா பிரிவுன்னு சொல்றது, டிவிஷன்ஸ். 9 வகையான உபாயங்கள், 9 வகையான வழிகள், இதெல்லாம் தந்திரம்னு பேர். இல்ல 9 தந்திரங்கள் உண்டு, மெயினா பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரிய 28 ஆகமங்களினுடைய பிழிவை 9 தந்திரங்களாக பகுத்து சொல்லியிருக்கு. பெற்றனல் ஆகமம் காரணம், காமிகம், உற்றல் வீரம், உயர் சிந்தம், வாதுளம், மற்ற வியாமலம், ஆகும் காலோத்திரம், சுற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. மகுடாகமோ, சுப்பிராகமோ, காலோத்தராகமோ, வியாமலாகமோ, வாதுலாகமம், சிந்தாகமம், வீராகமம், காமிகாகமம், காரணாகமம், 9 ஆகமா பிரிச்சாச்சு. 28 ஆகமங்களையும் நாம் தமிழில் படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை. அந்த 28 ஆகமங்களையும் பிரித்து 9 ஆகமங்களை படித்தால் போதும் அப்படி என்ற நிலையில 9 ஆகமமும் 9 தந்திரங்களாக அனைத்து செய்திகளும் உள்ள இருக்கும். இந்த திருமந்திரத்திலே இந்த 9 பிரிவுகளும் என்னென்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம். இதில் திருமந்திரத்தில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழணும், மனிதன் தெய்வ நிலைக்கும் போகணும், அதானே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப தெய்வ நிலைக்கு நம்மளால போக முடியும், ஆனா கடவுளாக முடியாது. யோசனை பண்றாங்க, கடவுள்னாரு இப்ப தெய்வம்னாரு, நாம எல்லாம் ஒன்னா தானே நினைச்சிட்டு இருந்தோம். கடவுள் வேற, தெய்வம் வேற. நாம எல்லாரும் தெய்வமா மாறிடலாம், முயற்சி பண்ண. முயற்சி பயிற்சி கடவுள் அருள் எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருந்து எல்லாம் கூட்டி வைத்தால் நாம் இறைநிலைக்கு கொண்டு போவோம். கடவுள் என்ன நிலைக்கு வருங்கின்ற பொழுது கடவுள்ங்கெல்லாம் ஒன்னே ஒரே கடவுள் தான். ஒன்றே குலம், ஒன்றே கடவுள், ஒன்றே ஒரே ஒரே தேவன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே கடவுள் தான். எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் எளிமையா நான் பாடத்தை நடத்திடுவேன். முதல் தந்திரம், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு, அறங்களை பற்றிய செய்திகள் நான் பார்த்தா முதல்ல படிக்கணும். அது முதல் தந்திரம் முழுக்கதும் அப்படிதான் வரும். எல்லாருமே அறத்தான் முதல்ல சொல்லுவாங்க. அடுத்த இரண்டாவதா பார்க்கும் பொழுது புராணத்தில் வரக்கூடிய சில செய்திகள் வரும். இந்த புராண செய்திகள் ஏன் வருதுன்னா, சிவபெருமானை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய அட்ட வீரட்டானம் பேசணும். அட்ட வீரட்டானம் பேசணும்ல, ஏன்னா இறைவனுக்கு வந்து 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லையா, வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 25. புரிஞ்ச வரைக்கும் சரிங்க. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் புரியும். அப்படி சைவ சித்தாந்தத்தை நேரடியாக படிக்காதவர்களுக்கு சொல்றத மட்டும் காதல வாங்குங்க போறோம், போக போக விளங்கிடும். ஆனா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். வழிபடுவதற்குன்னு ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு, சிவபெருமானுடைய வடிவங்கள். அந்த வழிபடக்கூடிய மூர்த்தங்களிலே வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம்னு மூணா பிரிக்கணும். இப்ப அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொன்னா அவர் வேக வடிவத்துக்கு வருவார், தட்சிணாமூர்த்தின்னு சொன்னா யோக வடிவத்துக்கு வந்துடுவார். சோமாஸ்கந்தன் எடுத்தீங்கன்னா போக வடிவத்துக்கு வந்துடுவார். அப்ப அந்த 25 உள்ளேயே தான் வருவார். அப்ப சிவபெருமானை பற்றிய செய்திகள் நமக்கு தேவை. அதனால அவருடைய அட்ட வீரத்தானம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சொல்றேன். நிறைய செய்திகளை சொல்றாங்க இரண்டாம் தந்திரத்துல. மூன்றாவது தந்திரம்ங்கிறது ரொம்ப நாள் நம்ம பேசணும். இன்றைக்கு நடத்தக்கூடிய யோக பயிற்சி மையங்கள் சீராங்க இருக்குங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர ரகசியங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே வைத்துக் கொண்டு யோக பயிற்சியை அளிக்கிறார்கள். சரி, தெளிவா புரியுதா? அப்ப நிறைய இருக்கு. சின்ன ஏரியாவை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மையங்கள் பயிற்சி கொடுக்கறாங்கும் போது அப்ப திருமந்திரத்தில் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 12 யோகங்கள் சொல்ல போறோம். இறைவனை அடைவதற்கு உள்ள மார்க்கம் யோக மார்க்கமும் ஒன்று. யோகத்தாலும் இறைவனை அடையலாம், அதாவது சரியை நிலையில் அடையலாம், கிரியை நிலையில் அடையலாம், யோக நிலையில் அடையலாம், ஞான நிலையில் அடையலாம். இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறது, திருமுறை படிக்கிறது, அது எல்லாம் ஞான வழியில் இறைவனை அடையும் நெறிகள். இறைவனை உள்ளத்தில் வைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுதலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து விநாயகர் அகவல் எல்லாம் படிக்கிறீங்க, முழு விநாயகர் அகவல் தான் மூணாம் மந்திரம். அதை சொல்லும் போது உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். அன்றாடம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அதுலேயே நான் யோகத்தை சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. எப்படி உட்காரணும், எப்படி வந்து மூச்சு மாறுது, மூச்சை மாற்றவே கூடிய கலை சொல்லித்தரேன். எங்கேயுமே கிடைக்காது, ஞாபகம் வச்சுங்க. 15 ஆண்டுகள் தீர்ன மூச்சை மாத்திர கலைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கஷ்டம், எங்கே மூச்சை மாற்றணும், வலது பக்கம் ஓடுறத இடது பக்கம் மாற்றணுமே, இடது பக்கம் ஓடுறத வலது பக்கம் மாற்றணுமே, கண்டே பிடிக்க முடியல. என்னால் சொல்லி தரத்துக்கும் கிடைக்கல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பெரிய புத்தகத்தில் எடுத்து பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல ரகசியம் தெரிஞ்சது, கப்புன்னு பிடிச்சேன். உட்கார்ந்து இருக்கும் போதே மாற்றிக்கலாம், மூச்சை மாற்றிக்கலாம். மூச்சு இந்த பக்கம் ஓடுதா, வலது பக்கம் ஓடுதா, உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு சொல்லுவேன். மூச்சு இந்த பக்கம் ஓடுது உங்களுக்கு, மாற்றணும் உடனே மாத்தி காட்டுவேன். சரவோட்டம்னு பேர். அது எல்லாமே வந்து யோக சாதனங்களை குறிக்கும். அந்த யோக ரகசியங்கள் அத்தனையுமே மூணாம் தரம் தாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது ஆகும் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு. அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்ல முடியும், இப்போ இவ்வளோ வேகமெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மெதுவாக சொல்லுவேன். மூணு மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டு. 4வது தந்திரம் தான் உங்களுக்கு யந்திர வழிபாடுகள், மந்திரம் யந்திரம் தந்திர வழிபாடுகள். அது வந்து ரகசியமாக தான் வச்சுருக்காங்க எல்லாரும், அதை யாருன்னு வெளிப்படுத்தலை, யாருன்னு வெளிப்படுத்தலை. அதை வந்து கூடுமான வரைக்கும் நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு உறுதியை வாங்கிக்கிட்டு, சத்திய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வழி நிறையா இருக்குது அதில். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு சொல்லித்தரேன். 5வது தந்திரம், இறைவனை அடைவதற்குள்ள வழிகள். கடவுள் வந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் நிறைந்து செறிந்து இருக்கக்கூடிய பொருள். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் உட்காரல, கடவுளுடைய வியாபகத்தில் தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப கடவுளும் கேட்டுட்டு இருக்க, கடவுளும் உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்க வந்து கடவுள் வந்து என்ன ஒரு மைக்கா பயன்படுத்துற, உள்ள இருக்கிறது யாரு, கரண்ட் உள்ள இருக்கு, இது வெறும் மைக்கு. அப்போ உள்ள இருக்கிறது யாருங்க, அப்ப இறைவனை விட்டு நம்ம எப்பொழுது நீங்கள அந்த அப்படிப்பட்ட அந்த இறையை, இறைவனா தங்கி இருத்தல் அர்த்தம், இறைவன் இறைனா தங்கி இருத்தல். இப்ப இந்த மயக்கறின்னு வச்சீங்களேன், இதுல வந்து இறை தத்துவம் தங்கி இருக்கிறது, தங்கி இருக்கின்ற நிலையில் இறைவன் பேர். எல்லா பொருள்களிலும் கலந்து அதே நேரத்தில் கடந்தும் இருக்கக்கூடிய நிலையில் கடவுள்னு பேர். இன்னும் சொல்ல போனா இந்த கடவுள்ங்கிறதே வந்து அனுபவ பொருள், நவுன் இல்லது அது ஒரு அந்த அந்த கடவுளை வந்து நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வழிமுறைகள் சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லி சைவ சித்தாந்தத்திலையும் சரி திருமுறைகளிலும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம நிறைய பேச போகிறோம். அடுத்ததுல சிவகுரு, இறைவனே குருவா வரணும். ஞானத்தை, உண்மை ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவனே நமக்கு குருவாக வந்து அருள் உபதேசம் செய்வதை குறிக்கிறது தான் 6வது மந்திரம். 7ல சிவபூஜை, குரு பூஜை, செய்ய வேண்டிய தன்மைகள், எப்ப செய்யணும், யார் செய்யணும், இதை பற்றிய செய்திகள். அடுத்த தந்திரத்தில் வந்து பஞ்சகோஷங்கள், அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு ஐந்து கோஷங்கள்னா உரையின் அர்த்தம். ஐந்து வகையான உடம்புகளை பத்தி பேச போறோம். அப்புறம் சைவத்தினுடைய மணிமுடியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, நடனம், முத்திநிலை, இப்படி அதையெல்லாம் பேசக்கூடியது ஒன்பதாவது தந்திரம், முத்தி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் உங்களுக்கு வந்து திருமந்திரமாக இருக்கிறது.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: அறிந்த அதிபாதகமாதி அடைந்த அடைந்த அடைந்தார் யமன் உலகத்தில் செறிந்து சிவந்த விழிகண்டு யமன் உலகதனை செறிந்து சிவந்த விழிகண்டு சித்தங்கலங்கி செயலழிந்து பிரிந்து புணர்ந்து பல வழியை பிடித்து தூதர் அடித்தெறிய மறிந்து நிறைய குழி வீழ்ந்து வருந்தும் விதத்தை வகுப்பதன். ஐயாலே பாதகம், அதிபாதகம், உபபாதகம் என்று பாதகங்களை பல வகையாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாதகங்களை செய்கின்றவர்கள் எங்கே செல்லுவார்கள் என்றால் யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். புண்ணியஞ்சீரமும் யமன் உலகத்துக்கு தான் போய் ஆகணும். அங்கதான் சங்ஷன் பிரிச்சு விடுறது. யமன் உலகம் தான் சங்ஷன், பெரிய சென்ட்ரல் ஸ்டேஷன். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய்தான் இந்த பக்கம் போறவன் இந்த பக்கம், அந்த பக்கம் போறவன் அந்த பக்கமா பிரிச்சு விடுறது. எங்கே யமன் உலகம், பாவம் செய்தவனும் சரி புண்ணியம் செய்தவனும் சரி. ஆகவே அப்படி பாவத்தை அதிபாதகத்தை செய்தவர்கள் எங்கே செல்லுவார்கள்? யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அப்படி யமன் உலகத்துக்கு சென்றால் இந்த பாவிகளை கண்ட உடனே யமனுக்கு கண் சிவந்து போகுமா? பாவிகளை கண்ட உடனே யமனுக்கு கண் சிவந்து போகுமா? வருபவர்கள் ஓலை கண்டு நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது மயலது பொலாத வம்பன், மயலது பொலாத வம்பன் விறகுடைய நாகும் என்று வசைகள் உடனே தொடர்ந்து அடைவார்கள். கருவி அதனால் எரிந்து தசைகள் தனையே அறிந்து கரிய புனலே சொரிந்து விடவேதான். கழு முனையிலே இரண்டு விடுமெனும வேலை கண்டு கடுகி வர வேணும் எந்த முனைவேதான் என்பது கதிர்காம திருப்புகள். ஆகையினாலே இப்படி வந்து யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். சென்ற உடனே யமன் இந்த பாவிகளை கண்டு கண் சிவந்து கோபித்து அவர்களை வந்து விசாரிக்க கூட இல்லாம, விசாரிக்க கூட அவனை இல்லாம உடனே அந்த யமதூதர் உத்தரவு போடுவான், இவனை கொண்டு நரகத்துல போட்டுருவான், அவரை அடிச்சு தள்ளி நரகத்துல போடுவான். அப்போ எந்த தேகம் என்று கேட்டால் அதுதான் யாதனா சரீரம் என்று பெயர். சுக்கும சரீரம், இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரம் அல்ல, அந்த வேதனையை படுறதுக்காக ஒரு சரீரம், அதுக்குதான் யாதனா சரீரம்னு பேர். இது பூதனா சரீரம், அது யாதனா சரீரம்னு பேர். இது பூதனா சரீரம், இதுக்கு அந்த நரகத்துல போய் அனுபவிக்கிற சரீரத்து யாதனா சரீரம்னு பேரு. ஆகவே உயிர் அழியாது, எங்க போனாலும் உயிர் அழியவே அழியாது, உயிர் அப்படியே தான் இருக்கும். அந்த உயிருக்கு அங்க ஒரு சூக்கும சரீரத்தை கொடுத்து நீ செய்த பாவத்தை எல்லாம் அங்க அனுபவிச்சுக்கிட்டு என்று சொல்லி அந்த யமன் உலகத்துல போட்டு வருத்துவார்கள். இவனை கண்ட உடனே கோபிப்பானா யமன், யமனுக்கு யமனுக்கு கண் சிவந்து போகுமா? அடைந்த அதிபாதகமாதி அடைந்தார் யமன் உலகதனை செறிந்து சிவந்த விழி கண்டு சித்த, அவன் கண்ணு சிவந்த உடனே இவனுக்கு நெஞ்செல்லாம் கலங்கி போயிருமா அந்த பாவிக்கு. யாரு யமன் எப்படி இருப்பான் தெரியுமா? யமன் எப்படி இருப்பான்? மென்மையா தன்மையா அப்படி பார்க்க பொசுக்கு பொசுக்குன்னா இருப்பான். இல்ல இல்ல இல்ல, கரிய பெரிய எருமை கடவு கட்டிய கொடிய திரிசூலன், கடிய குடிய திரிசூலன், சூலம் பிடித்து எம பாதம் சுழச்சு தொடர்ந்து வரும் காலம் கனைத்தவன் சுருட்டிய நாவில் பதைத்து உங்கனே. சுருட்டிய நாவில் என்பது அப்பர தேவாரம். கனைத்தெழும் பகட் அத்துப்பிடர் மிஷவரு கருத்த வெஞ்சின மரல் இதன் உலகினர். கண்ணங்கரையன் இருப்பானா யமே, அந்த எருமக்கடாவும் கண்ணங்கரையன் இருக்குமா? அது மேல அவன் யமன் உட்கார்ந்து வரும்போது இந்த அண்டங்கள் எல்லாம் நடுங்கி போகுமா? அப்புறம் இவன் என்னமா இருப்பான் அந்த நேரத்துக்கு? சொல்லவா வேணும். கனைத்தெழும்ப கட்டத்துப்பட்ட ஒரு கருத்த வெஞ்சின மரல் இதன் உலகினர் கதித்தடர்ந்தறி கயிறு கதை கொடு ஒருபோதை கலக்குறுஞ்செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்தளம் உருபுழு தளவுகள் கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாய் என்பது திருப்பரங்குன்ற திருப்புகள். அதனாலே அப்படிப்பட்ட ஆளை போட்டுக்கும் போதே எத்தனை அக்கிரமங்களை பண்றான். அதனாலே இப்படி அதிபாதகத்தை செய்தவனாகிய பாவிய கண்ட உடனே கண் சிவந்து போகும். இவன் சித்தம் கலங்கி போவான், செயல் அழிந்து போவான். அதற்கு மேல பிளவழியில பிடித்து தள்ளுவ பிளவழின்னா அது கீழே இருக்கிற பாதாள லோகத்துல நரகத்துல தள்ளுவார்கள். அதனால அங்க கொண்டு போய் வருத்துகின்ற அந்த விதத்தை சொல்லுகிறேன். அதற்கு முந்தி என்று ஆரம்பிக்கிறார். அதிக முனி அரிக முனிவ அறம்புரிந்தார் சிலரும் இயமன் உலகு அதனை நெறியில் தர்ம பலன்களை நீடு மகிழ்ச்சி கூடியிட. ஐயாலே முனிவனை நீ அறிந்து கொள்வாயாக. அறம்புரிந்தார் தர்மத்தை செய்தவர்கள் புண்ணியத்தை செய்தவர்கள் சிலரும் யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அப்படி சென்றார்களே ஆனால் தர்ம பலம் நிகழ தர்ம பல நிகழ என்றால் அங்கு இவர்கள் செய்த புண்ணியம் வந்து யமனுக்கு முன்னால கணக்கு போயிடும். யமன் கிட்ட கணக்கு கொடுத்துருவான். அந்த கணக்கனுக்கு பேர் தான் சித்திரகுப்தர்னு பேர். சித்திரகுப்தர்னு பேர். அவன் வந்து இவன் இன்னது செஞ்சா இன்னது செஞ்சா இன்னது செஞ்சா இவன் கடம்பூர் கோயில்ல வெள்ளிக்கிழமையில சிவதர்மோத்தரம் காட்டாங்கிற கணக்கு அங்க போயிரும். ஏழுல இருந்து எட்டரை வரையிலும் எட்டரை வரலையுமா எட்டு மணி வரலையும் சிவதர்மோத்தரம் கேட்டான் என்று சொல்லி கணக்கு போயிடும். ஒவ்வொன்று ஒரு கூட அவன் வந்து கணக்குல வந்து விடுறதே கிடையாது, மறக்கிறதே கிடையாது, ஒருத்தனை கூட விடுறது கிடையாது. எல்லாம் சீஏடி போட்டு ஒரு இடம் தவறாம எல்லாருடைய கணக்கு எழுதி போடுறான். எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரீஷன் எழுதும் கீழ்கணக்கு பொழுது போக்கி புறக்கணிப்பு அறையும் தொழுது தூமலர் தூவி துதித்தின்ற அழுது காமுற்று அரற்றுகின்ற அறையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரீஷன். அதனால இவ வேணும்னாத்திட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அவரை ஏமாற்றவே முடியாது. ஆகவே அரிய முனிவ அறம்புரிந்தார் சிலரும் யமன் உலகு அதனை நெறியில் தர்ம பலன்களை நீடு மகிழ்ச்சி ஊடியிட சிறியும் முறையும் அவர்க்கு அவனும் செய்யும் சிறப்பும். ஐயாலே அந்த புண்ணியம் செய்த ஆன்மாக்கிழங்க யமலோகத்துக்கு செல்ல அப்போடு இந்த யம தர்மராசா மகிழ்ச்சியோடு அவரை சிரித்த முகத்தோடு அவர்களை வரவேற்பார். இந்த புண்ணிய ஆன்மாக்களை சிரித்த முகத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து உபசாரங்களை செய்ய செய்து விசிறியிடச் செய்து அதற்கு மேலே அவர்களுக்கு வேண்டிய நல்ல உணவுகளை தந்து உபசார வார்த்தைகளை சொல்லி இனிமையான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் புண்ணியை எவ்வளவோ அந்த புண்ணியத்துக்கு தந்தவாறு எந்த உலகத்துக்கு அவர்கள் செல்ல விரும்புகிறார்களோ அந்த அந்த உலகத்துக்கு அவர்களை அனுப்புவார். நம்ம வாழ்க்கை இதோட இந்த கட்டையோட முடிஞ்சு போறது இல்லை தம்பி. சாக்கிறத இந்த கட்டையோட போயிடுச்சுன்னு நினைக்காதே. காத்து காத்தோட போயிரும்னு சொல்றாள் சில குருட்டு போயக அப்படிலாம் இல்ல. விலங்குதா இந்த உயிரோட இந்த உடம்போட போய்விடாது. அடுத்தார் போல என்ன இப்பொழுது சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தார் போல பலன்களை தந்து விடுவான். அதனால சாக்கிரதையா இருக்கவன். அப்படி செய்யும் சிறப்பும் துறக்கத்தில் உறையும் முறையும் தொகை செய்தே உரைப்பாம் உலகம் ஓப்புறவே. அதனாலே அதை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி உடல் நிலையற்றதுங்கிறார். உடல் நிலையற்றது இது நன்றாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். உடல் நிலையற்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். முளைத்த கருவும் மல உருவும் குழந்தை வடிவும் முதிரா உருவும் முதிர்ந்தமையால் விளைத்த விளைந்த வடிவும் எனும் இவற்றில் இருந்த உயிர்கள் வினையிறலும். கர்ப்பத்தில் இருக்கிற உயிர் வேற இந்து போச்சுன்னா கர்ப்பத்தில் அழிஞ்சு போகும். அப்புறம் பிறந்த குழந்தை வடிவா இருக்கும் போது வேற இந்து போச்சுன்னா இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அழிந்து போகும். அதற்கு மேல நடுவயசு வந்தான் குமாரனா வந்தா வேற இந்து போச்சுன்னா அழிந்து போகும். அதுக்கு மேல வயசாச்சா உயிர்கள் வளைத்த தூதர் வதை செய்ய மற்றோர் உடலம் பற்றியாலே இந்த வினை தீர்ந்து போனால் இந்த உடல் ஓய்விடும். அதற்கு மேல இந்த புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்காக உடல் வேணும் அல்லவா, மற்றோர் உடலை தருவார்கள். அந்த உடலில் இந்த ஜீவன் புகுந்து மற்றோர் உடலம் பற்றி முன விளைத்த செய்தி பலம் வினைய வரவிடுமே. முன்னே செய்த பாப புண்ணியத்தினுடைய இன்ப துன்பங்களை அனுபவிக்க அங்கே செல்லுவார்கள். எங்கே செல்லுவார்கள்? யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அப்படி செல்லுவதிலே வந்து இந்த புண்ணியம் செய்தவர்களுக்கு செய்கின்ற சிறப்புகளை சொல்லுகிறார். முதலிலே புண்ணியம் செய்தவர்களுக்கு, ஏல புண்ணியம் என்பது வந்து இந்த தர்மம் என்று சொல்லிருக்குது அல்லவா. புண்ணியம் தர்மம் இவைகளை எல்லாமே வடமொழி சொல்லுத்தான். புண்ணியம் தர்மம் என்பதெல்லாம் வடமொழி சொற்கள் தான். ஆகவே அப்படி தர்மத்துக்கு நேரா தமிழ் சொல்லு அறம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அறத்தை செய்தவர்கள், தர்மத்தை செய்தவர்கள், புண்ணியத்தை செய்தவர்கள், அவர்கள் இன்ன பொருளை தானம் பண்ணினவர்கள் இன்ன பலனை அடைவார்கள் என்று வருஷப்படுத்தி சொல்லுகிறார். முதலிலே பாதுகை அளித்தவருங்கிறார். பாதுகை என்ன? பாதரட்சை. பாதரட்சை தானம் பண்றது, பாதரட்சைய தானம் பண்றது. இப்ப வெயிலே போறவனுக்கு, குடியிலே போறவனுக்கு, முள்ளில போறவனுக்கு, பாதையில போறவனுக்கு எது துணையாக இருக்கும்? காப்பாத்து.
6: பாதுகை உதவினர், பாதுகை உதவினர், பணவரும் உறவே, பாதமு அன்னபரி வரவழி உகையா, அன்னபரி வரவழி உகையா, ஏது அறியது என வெளிதுற எவையும் போதகர் இவர் என யமபுரி புகுவார். தக்கவர்களுக்கு பாதுகையை தானம் பண்ணினவர்கள், தக்கவர்களுக்கு பாதுகையை தானம் பண்ணினவர்கள், பாதுகை உதவினர், பணவரும் உறவே, வாதமும் அன்ன பரி வரவழி உகையா, ஏது அறியது என வெளிதுறையவையும் போதகர் இவர் என யமபுரி புகுவார். அதையால பாதுகையை உதவினவர்கள். அதுக்கு பாதரட்சைன்னு வேறு, பாதரட்சைன்னு வேறு. அதனால அப்படிப்பட்ட பாதரட்சையை அதையால தானம் பண்ணினவர்கள், பெரியவர்களுக்கு தக்கவர்களுக்கு தானம் பண்ணினவர்கள். அப்படிப்பட்ட தானம் பண்ணினவர்கள் யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அவர்களுக்கு நல்ல குதிரையை தருவானா அங்க யமன், அதுல ஏறி நீங்கள் செல்லுங்கள் என்று குதிரைய. அன்ன பரிவர வழி உகையா, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அரியது எதுவும் இல்லையா, அரிய பொருளா கிடைக்காத பொருளும் ஒன்றும் இல்லையா, அப்படிப்பட்ட அவர்களுக்கு செல்வத்தை தருவானாங்க. எளிதூர அவர்களுக்கு எளிமையாக அவைகள் கிடைக்கும் என இவர் யமபுரி புகுவார். அதனாலே பாதுகை என்பது மரத்தினாலே செய்யப்பட்ட பாதுகை பெரியோர்களுக்கு. அதற்கு மேல இப்ப வந்து எத்தனைய வகையான பாதுகைகள் வந்து இருக்கிறது. அது இந்த வெயற் காலங்கள் மற்ற காலங்களுக்கு அவசியம் பாதுகை இருக்கத்தான வேணும். பாதுகை என்பது பாதத்தை காப்பது என்பது பொருள். பாதத்தை காப்பது, பாதுகாப்பது, பாதத்தை பாதுகாப்பது பாதுகை. பெரியவர்களுடைய பாதுகையை திருவடின்னு சொல்லணும். பெரியவர்கள் பாதுகையே திருவடின்னு சொல்லணும். அதை சொல்லிருக்கப்பா, அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லப்படாது, மிதியடி எடுத்துட்டு வரட்டுமா சொல்லப்படாது, பாதரட்சைன்னு சொல்லலாம், அது பொது வார்த்தை. பெரியவர்கள் பாதரட்சை என்ன சொல்ல வேணும்னா திருவடியை எடுக்கட்டுமான. இவர் திருவடின்னு அவர்தான் சொல்லப்படாது, இவர் சொல்லப்படாது. அவர் பெரியவரே என் திருவடி எடுத்துக்கிட்டுவான்னு சொல்லப்படாது, தப்பா போதும். பெரியவரே என் திருவடி எடுத்துக்கிட்டுவான் சொல்லப்படாது. திருவடி எடுத்துட்டு சில பேர் போட்டுக்கிட்டு கொண்டு போய் கொடுப்பான், இவங்க காலில் மாட்டி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பான். அப்படி சில பேர் புரியறது இல்ல இந்த நுட்பங்கள் எல்லாம் தெரியாமையினாலே எடுத்துக்கிட்டு வா மருதேன்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, காலில் போட்டு வரக்கூடாது, பெரும்பாதம் அதே கையால கொண்டு வந்து சமர்ப்பிக்க போடும். இவர் என் திருவடி புரிய சொல்லக்கூடாது. அதனாலே இவ்வளவு நுட்பங்கள் அப்படி பாதுகாத்த. அதுக்கு மேல குடை கொடுத்தவர்கள் பாதுகையா, அப்புறம் குடை கொடுத்தவர்கள். வெயிலினாலும் மழையினாலும் மற்றவெளினாலும் அதனால பாதுகாப்பது குடையும் பாதுகையும். அதுதான் முதல்ல சொல்றாரு. குடை தானம் பண்ணினவர்கள், குடை கொடுத்தவன், கொடை கொடுத்தவன், குடை கொடுத்தவன், கொடை வள்ளல்னு பேரு. கொடை வள்ளல்னா கொடுப்பவனுக்கு கொடை வள்ளல்னு பேரு. கொடுப்பவனுக்கு கொடை வள்ளல், பிடியதன்

பெரியாரிடுக்கு சத்திரம் உதவினவன். சத்திரம் என்றால் கொடைக்கு பேர் சத்திரம், சத்திரம் சாமரை என்று வரும். சத்திரம் உதவின தகமயர் வரவே முய்த்தொடு முகிநிழல் வலியுற முறையா. ஆகவே அவர்கள் செல்லுகின்ற வழியிலே மேகங்கள் வந்து மேலே வர வர வர வர வர செல்ல செல்ல மேகங்கள் நிழல் கொடுத்து கொண்டு போகுமா, மேகங்கள் நிழல் கொடுக்குமா. இப்ப மேக நிழல் இருக்குது அல்லவா, சூரியனை மறைத்து மேகம் நிழல் கொடுப்பது. அப்படி குளிர்ந்த நிலையிலே செல்லுவார்கள். எத்தொகை இனியன அவை எளிதுறவே, அவர்களுக்கு எந்த பொருளும் அதால அவர்களுக்கு அரியதல்ல, எளிதாக சித்தமும் மகிழ்வுற யமபுரி சிரிவார். அவர்கள் மகிழ்ச்சி அடைய யமபுரிக்கு செல்லுவார்கள், சிவலோகத்து யமலோகத்துக்கு செல்லுவார்கள். அதற்கு மேலே ஆடை அளித்தவர் பட்டினை உதவினர். ஆடை தானும் மிகச் சிறப்பான தானம். ஆடை என்பது வஸ்திரம், இம்மையே தரும் சோறும் கூறையுங்கிறாரா. மனிதன் வாழ்வதற்கு ரெண்டு பொருள் அவசியமானது, உணவும் உடை. உணவும் உடையும் அவசியமான, அரசன்லிருந்து ஆண்டி வரையில ரெண்டும் அவசியமானது. அது அந்த ஆடை தான மிகச் சிறப்பு உடையது. ஒரு நாயனார் இருந்தார், அவர் சாப்பாடும் போட்டு வஸ்திரமும் தருவாராம், சாப்பாடும் போட்டு வஸ்திரமும் தருவாராம். அவர் யாரு? நல்ல பழுத்த செய்வர்கள் நீங்க. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்று இல்லார், வேற ஒண்ணும் தெரியாதான். சிவன்கடலை தவிர வேற ஒண்ணும் தெரியாதான் பாரு. அப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு பாருங்க. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்று இல்லார். அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து, கந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து, கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி. கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி, வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். அவர்தான் செல்வத்தினாலான பயனை பெற்றுக் கொள்கிறாராம். இந்த தானம் அடியவர்களுக்கு கந்தை கீழுடை கோவணம் இவைகளெல்லாம் செய்து அதன் மூலமாக செல்வத்தை பெற்ற பயனை பெற்றுக் கொள்கிறாராம். வச்சு காப்பாத்திக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவன் செல்வத்தினாலான பயனை பெறாமல் அவன் இறந்து போகிறான். வைத்தான் வாய்ச்சான் என்ற பெரும்பொருள் அது உண்ணான் செத்தான் செய்ய கடந்தது. அந்த பொருளினாலே அவன் செய்தது ஒண்ணு கூட இல்லை. அவன் செத்து போனா அந்த பொருள் அப்படியே கிடக்கு, வீணா போயிட்டான். அதனாலே அப்படி வந்து வஸ்திரதாரம் மிகச் சிறப்புடையது. ஒரு நூல், ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜவலோகத்துல லைசன்ஸ். ஒரு நூலுக்கு, அந்த வஸ்திரத்துல இருக்கிற ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜவலோகத்துல லைசன்ஸ். அதனால வஸ்திரதானம் மிகச் சிறந்ததுப்பா. வஸ்திரதானம் மிகச் சிறந்தது. அது நல்ல வஸ்திரங்களை எடுத்து கொடுக்கணும், நல்ல வஸ்திரங்களை தானம் செய்யறது. நல்ல பொருளை தானம் செய்யணும், நல்ல பொருளை தானம் செய்யணும். ஒருவர் சொன்னாரு, வஸ்திரதானம் செய்ய வேணும்னு ஒருத்தருக்கு சொன்னோம். அவரு என்ன பண்ணாரு, அவரையே கூட்டிக்கிட்டு கடைக்கு போனாரு, செவுளி கடைக்கு போனாரு. அங்க போய் அந்த கடைக்காரன் கேக்குறான், என்ன ஓரளவு நல்லதா எடுக்கட்டுங்களா இல்ல சுமாரா இருக்கட்டும், சும்மா பேருக்கு இருந்தா சரிங்க எடுங்க. யாரு இந்த குடுக்கறவன், தானம் குடுக்கறவன். அவரையும் கூட்டிட்டு போய், என்ன கொஞ்சம் நல்ல வசந்தொழில் எடுக்கட்டுங்களா இல்ல சுமாரா நடுத்தரமா எடுக்கட்டுமா போட்டுமா அப்படி என்ன, சும்மா வீட்டிங்கிற பேருக்கு இருந்தா சரிங்க அப்படிங்கிறான். ஆறு ஒரு புலவர் போனாரு, ஒரு புத்திரனையும் கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த புத்திரனோடு அந்த புலவர் போனவருக்கு அந்த புறவு என்ன பண்ணா, வள்ளல் இவருக்கு நல்ல வஸ்திரங்கள் எடுத்து தானம் கொடுன்னா. அந்த கொடுக்கற அந்த ஆள் இருக்கிற அம்பாரு ஏவலர், அவ ஒரு கஞ்ச போய அவன் என்ன பண்ணி போட்டான், கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறத பழச பார்த்து கொண்டாந்து கொடுத்துட்டான் புலவர்கிட்ட. அந்த புலவரும் சாதாரணமான புலவர் இல்ல. அந்த புலவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல பயல்கிட்ட கொடுத்தாரு. அந்த பய இப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆகா கொடி இருக்குது பாரு, மலர் இருக்குது பாரு, பூ இருக்குது பாரு, அரும்பு இருக்குது பாரு, பிஞ்சும் இருக்குதுப்பா அப்படின்னு பாருப்பா, பிஞ்சும் இருக்குது அப்படின்னா. உடனே அந்த வள்ளல் அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டான். பாரு இந்த கொடுத்தவன டிஸ்மிஸ் பண்ணி, வேலையை டிஸ்மிஸ் பண்ணி உடனே நல்ல வஸ்திரத்தை அப்புறம் அடுத்தவனை விட்டு எடுத்து கொடுக்க சொன்னார். அது போல பாரு கரெக்டா இருக்குது. ஆகையினால இப்படி வந்து கொடுப்பது, நல்ல பொருளை தானம் பண்ணவனும், நல்ல பொருளை தானம் பண்ணவனும். எந்த பொருளா இருந்தாலும், உணவில் இருந்து வஸ்திரத்திலிருந்து எதுவா இருந்தாலும் நல்ல பொருளை தானம். நாம் சாப்பிடுவது மோசமா இருந்துட்டா கூட கொடுப்பது நல்ல அடியாகனுக்கு நல்லதை செய்யணும். தானம் தானே பெரிய புராணம் முழுவதும், தானம் தானே தருமம் தானே சொல்லுது. பெரிய புராணம் முழுவதும் தருமம் தத்தானே சொல்லுது.

0: அது மாதிரி ஒரு புராணம் இருக்குமா? முழுவதும் அது தர்மத்தை, தானத்தையும் தர்மத்தையும் தான் சொல்லுது அந்த புராணம். அதனால அது பெரிய புராணம் தானே, சந்தேகமா? ஆகையினாலே இப்படி வஸ்திரதானம் மிகச் சிறப்பு. அதிலே பட்டினை உதவினருங்கிறார் பணவரும் முறவே. ஆகையினாலே பட்டை தானம் பண்ணினவர்கள், வேற வஸ்திரங்கள்ல பட்டு உயர்ந்தது. பட்டு வந்து பட்டுக்கு தீண்டல் கிடையாது. பட்டு அதனால பூஷா காலங்களில பட்டு வஸ்திரம் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால அப்படி பட்டினை உதவினர் பணவரும் முறவே. தொட்டிட இனியன துகில் உனை வடிவுடன் வழி எளிதுறவே சிட்டருமுவரன யமபுரி செய்வார். அதனாலே பட்டு என்கின்ற வஸ்திரத்தை தானம் பண்ணினவர்கள் அவர்கள் அழகு பொருந்திய ஆடைகளை அணிந்தவராயும் அதற்கு மேல விரும்பிய எல்லாவற்றையும் பெறுவதற்கு உரியவர்களாயும் மிக உபசாரத்தோடு இவன் தான் நல்லவன் என்று யமன் சொல்லும்படியாக, இவர் ரொம்ப நல்லவர் என்று யமனே சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்போடு அவர்கள் யமலோகத்துக்கு சொல்லுவார்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய்.

என்கின்ற வஸ்திரத்தை தானம் பண்ணினவர்கள் அவர்கள் அழகு பொருந்திய ஆடைகளை அணிந்தவராயும் அதற்கு மேல விரும்பிய எல்லாவற்றையும் பெறுவதற்கு உரியவர்களாயும் மிக உபசாரத்தோடு இவன் தான் நல்லவன் என்று யமன் சொல்லும்படியாக, இவர் ரொம்ப நல்லவர் என்று யமனே சொல்லுவான், அப்படிப்பட்ட ஒரு சிறப்போடு அவர்கள் யமலோகத்துக்கு சொல்லுவார்கள். அதற்கு மேல தவிசு அளித்தவர், தவிசு அளித்தவர் என்பது இது ஒரு வகையான தானம். அது எப்படி என்று கேட்டால், தவிசு என்றால் அதனால இருக்கை, தவிசு என்றால் இருக்கை, இருக்கை இருப்பதற்கு இடம் தருவது. இப்ப யாராவது வந்தார்களையான, யாராவது வந்தார்களையான இருங்க என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி இருங்க என்று சொல்லும் போது தகுதி உடைய வந்தார்களையான அவர்களுக்கு தக்க ஆசனம் தர வேணும், தக்க ஆசனம் தர வேணும். உயர்ந்தவர்கள் வந்தா உயர்ந்த ஆசனத்துல அவர்களை இருக்க செய்யணும். ஆதனம் தன்னை சிவாயவன அங்கு உதவு, ஆதனம் தன்னை சிவாயவன அங்கு உதவு. மாதவர் வந்தால் உன் மனைக்கு என்பது சைவ சமய நெறி. மாதவர் உன் மனைக்கு வந்தால் சிவாய என்று சொல்லி ஆசனத்தை போடும். அதனால ஆசனம் அர்க்கிய பாத்தியம் என்றெல்லாம் வந்து பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள்ல வரிசையாக வரும். ஆசனம், அதுக்கு மேல ஆசமனம், அர்க்கிய பாத்தியம் முதலானவர்களை கொடுத்து பத்திரப்பங்களால் அரிச்சு தர், இது மாதிரி பெரியவர்கள் செய்கின்ற உபாசனம். அது முதலிலே தருவது தவிசு, தவிசுனா இருக்கின்ற இடம். பொற்றவிசு நாய்க்கிடுமார் அன்றே உன் பேரருடைய என்பது திருவாசகம். நாய் மேல் தவிசிட்டு, அதனாலே இப்படி வந்து தவிசு என்பது இருக்க உதவுவது. தவிசினை உதவினர் தகமையர் பெறவே, புவிதனில் அரியது பொருவினை அரியது, சிவிகையும் முறவதன் மிசை வழிதுகள்வார், இவர் மிகு தவர் என யமபுரி செய்வார். இவர் மிகுந்த தவமுடையவர், பெரியவர்களுக்கு நல்ல ஆசனம் தந்தவர். ஆசனம் தர்றதுக்கு பலன் இருக்கு, வந்தவர்களுக்கு ஒரு தக்க ஆசனம் கொடுக்கறதுக்கு பலன் இருக்கு. எதுக்கும் பலன் இல்லாம இல்லை, எதுக்கும் எந்த சின்ன செயலக்கா இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் சரி அதற்கு பலன் உண்டு. தவிசினை உதவினர் தகமையர் வரவே, புவிதனில் அரியது புருவினை அரியது, சிவிகையும் முறவதன். அவர்கள் வந்து யமலோகத்துக்கு சிவிகையிலே செல்லுவார்களாம், பல்லக்கிலே செல்லுவார்களாம். தவிசு தந்தவர்கள் பல்லக்கிலே செல்ல, யமன் மிகுந்த உபசாரங்களை செய்ய, இவன் பெரிய ஒழுக்கமுடையவன், இவன் உயர்ந்தவன் என்று சொல்லும்படியாக யமன் உலகத்தை அடைவார்கள் என்று இப்படி சொல்லுகிறார். அது புண்ணியங்கள் செய்வதற்கு எல்லாராலையும் இயலாது, எல்லாரும் புண்ணியத்தை செய்ய மாட்டார்கள், எல்லாரும் பாவத்தை செய்வார்கள், புண்ணியத்தை செய்வார்கள் சில பேர் தான் செய்யும். புண்ணியம் என்று தெரிந்து செய்வது, புண்ணியம் செய்வதிலே வைராக்கியமாக செய்வது. புண்ணியம் எல்லாராலையும் செய்ய இயலாது, எல்லாருக்கும் புண்ணியத்தை பற்றிய பெருமையும் தெரியாது. புண்ணியம் செய்தால் இப்படிப்பட்ட பலன் என்று தெரியாமல் இருந்தால் எப்படி செய்ய மனசு வரும்? அதனாலே புண்ணியம் என்பது எங்கோ சிலருக்கு தான் கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்கள் தான் செய்வார்கள். அப்படி செய்தவர்கள் இறுதியிலே அவர்கள் செல்லுகின்ற இடம் அவர்களுக்கு வேண்டிய இன்பங்களை தருவதாக இருக்கும். புண்ணியங்களை செய்யாமல் பாவங்களை செய்வர்கள் செல்லுகின்ற இடம் துன்பத்தை அடையும்படியாக இருக்கும். அப்படி அந்த புண்ணியத்தை செய்வதற்கு புண்ணிய சம்பந்தமான நூல்களை பயின்று புண்ணியம் செய்வர்களோடு பழகி அதை பற்றிய ஒரு ஞானம் இருந்தால்தான் புண்ணியம் செய்ய இயலும். மனசு வரும், இவ்வளவுதான் நூல்களை காட்டாலும் இயற்கையாக அவனுக்கு தர்மம் செய்யப்படாதுன்னு மனசுல ஒரு கொள்கையை வச்சிருந்தான்னா செய்யவே மாட்டான். என்னதான் அவன் சொல்லிட்டு போற, இதுல எப்படி சொன்னாலும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் செய்யப்படாது என்று சொல்லி கெட்டியா இருக்கிறவர்கள் உண்டு. உலக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சிலர்கள், வழக்கே என்னை பிழக்கேம் என்பர் மதிமாந்திய மாந்தர், சளக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செய்யணும், கிழக்கே சில இடுவார்தோடு கேதாரமெனீரே. உலக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து, ஈட்டி வைத்து என்ன சேர்த்து வைத்து இழப்பார்களும் சிலர்கள், வழக்கே என்னில் பிழைக்கேம் என்பர் மதிமாந்திய மாந்தர். வழக்கே என்னில் தர்மம் செய்வதுதான் வழக்கு என்றால் இங்கே வந்து முறை, முறை இயல்பாகவே தர்மம் செய்ய எண்ணமுடையவர்கள், அதற்கு மேலே வந்து கேட்டதற்கு பிறகு செய்ய எண்ணமுடையவர்கள், கேட்டாலும் செய்யப்படாது என்கின்ற எண்ணமுடையவர்கள், அப்படி மக்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதனால எல்லாருக்குமே அந்த
புண்ணியம் செய்ய தர்மம் செய்ய மனம் வராது. அப்படி அந்த புண்ணியம் செய்தவர்கள் செல்லும் போது யமலோகத்தில் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்கிறார். புண்ணியம் செய்தவர்கள் அங்கு சென்றால் அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்கள், அவர்களுக்கு நல்ல சௌகரியங்கள், நல்ல இனிமையான வார்த்தை, இப்படியெல்லாம் அந்த யம தர்மன் செய்வாராம். அந்த முறையில சோலை அமைத்தவர்களை பத்தி சொல்றாரு. சோலை, சோலை என்றால் மரங்கள், மற்ற நிழர்ந்திருக்கின்ற சோலைகளை அமைத்தவர்கள் சிவலோகத்துக்கு செல்லும் போது அங்கே நல்ல சிறப்புகளை செய்து அவரை வரவேற்பார் என்று சொல்லுகிறார். அதற்கு மேல திருநந்தனவனம் அமைத்தவர். திருநந்தனவனம் என்பது சிவனுக்காக அமைக்கின்ற அந்த நந்தனவனம், அதுக்கு வனம் என்று பெயர், நந்தனவனம் என்று பெயர், திருநந்தனவனம் என்று அதற்கு பெயர். அதனாலே சிவபெருமானுக்காக மலர்கள் தருகின்ற செடிகளை மரங்களை நடுவது, நட்டு அதை காப்பது நந்தனவனம். அது மாதிரி வந்து செய்கின்றவர்கள் செட்டி நாட்டுக்காரர்கள் தான் அப்படிலாம் செய்து வச்சிருக்கார். நந்தனவனம், பசுமடம், இவைகள் எல்லாம் அமைத்து வைத்திருக்காரு. நம்ம பக்கத்து ஆளுகளா யாரும் செய்யறதே கிடையாது, அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. யாராவது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது நந்தனவனம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி பசுமடம் கட்டி வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்காரு? இல்லது எங்கேயோ இருக்கிற செட்டியார் வந்து இங்க வந்து நந்தவனம் வச்சிருக்கிறாரு, பசுமடம் கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவ இங்க இருக்கிற அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். அதனாலே அப்படி அந்த நந்தனவனம் அமைக்கிறது பெரும் புண்ணியம். பூமலி பொழிலினை நிறுவிய புகழினர், தேமலர் இரதமும் மொரவணி செறிவார், ஏமமும் இசைவர்கள் வழியிட எளிதே, நாமலி புகழோடு நடுவனை அடைவார். அதனாலே அப்படி நந்தனவன அமைத்தவர்கள் புகழுக்கு உரியவராகவும், மலர் தூவ தேரிலே அமர்ந்து செல்ல புண்ணியம் பண்ணினவர்களாயும், யமனுடைய உலகத்துக்கு சென்று அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அதற்கு மேலே கோயில் பணிவிடை செய்தவர், தேவர்கள் முதலியர் பணிமுறை செய்யும் அவர், ஓவிய மனமட வரலியர் உளையே, மேவிட வழியிட மிகுகளி உறவே, நாவணி புகழோடு நடுவனை அடைவார். அதனால கோயிலிலே பணி செய்கிறது என்பது சிறப்பான புண்ணியம். கோயிலிலே எத்தனையோ வகையான பணிகள் இருக்கிறது. புலர்வதனும் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை உணர்ந்து எத்தி புகழ்ந்து பாடி என்றார் போல, கோயிலை தூய்மை செய்வது, அதற்கு மேலே அந்த பொருள்களை எல்லாம் சரி பண்ணி வைப்பது, அப்புறம் மலர் பொறித்து கொடுப்பது, அதற்கு மேலே தீபம் விடுவது, தூபம் விடுவது, பூஜைக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, இப்படி பல வகையான பணிகள் கோயிலிலே இருக்கிறது. அதிலே அவரவர்களுக்கு எது இயலுமோ அதை செய்வது மிக்க புண்ணியம். அதற்கு மேல விளக்கு இட்டவர்களை பத்தி சொல்லுகிறார். விளக்கு இடுதல் என்பது புண்ணியங்களிலே ஒரு தனி சிறப்புடையது. கோயிலிலே விளக்கு ஏற்றுவது தனிச்சிறப்பு. இதால விளக்கிட்டார் பெரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்பார் அப்பர் சுவாமிகள். அதனாலே விளக்கு இடுகின்றவர்கள் அளவில்லாத இன்பத்தை அடைவார்கள், அவர்களுக்கு ஞானம் உண்டாகும் என்றும் சொல்லுகிறார். விளக்கானது இருளை போக்கும் ஒளியை தரும், இருளை போக்கும் ஒளியை தரும். அதுபோல அவர்கள் மனத்திலே இருக்கிற இருளை போக்கி ஞானத்தை கொடுக்கும் என்பது அதனுடைய குறிப்பு. ஆகவே அப்படி விளக்கிடுவது நல்ல பசு நெய்யினாலே விளக்கிடுதல், தாமரை நூலினாலே விளக்கிடுதல், யாரே சன்னிதானத்திலே விளக்கு ஏற்றுவது மிகச் சிறந்த புண்ணியம். அப்படி விளக்கேற்றி முத்தி பெற்ற நாயன்மார்களும் உண்டு, விளக்கு போட்டு முத்தி பெற்ற நாயன்மார்களும் உண்டு. ஆகவே அப்படி விளக்கு ஏற்றினவர்கள் ஒளியினை அவருற உதவிய அவரும் தெளிதரு திரு உரு அடைவர்கள் இறை இசைசேர் மலினமும் மரவழி மறுவர் மதியோ அழியு அழியுளர் இவரென நடுவனை அடைவார். இப்படி யாரும் விளக்கு ஏற்றுகிற புண்ணியம் சிறப்பான புண்ணியம். அதற்கு மேல இரவலருக்கு இடம் அளித்தவர், இரவலருக்கு இடம் அளித்தவர், யாரும் தம்மை நாடி வந்து தங்கிக் கொள்வதற்காக கேட்பவர்களுக்கு யாரும் இடம் கொடுப்பது, உறங்குவதற்கோ உண்பதற்கோ இழைப்பாறுவதற்கோ, இப்படிப்பட்ட ஒரு முறையிலே கேட்கின்றவர்களுக்கு இடம் தருவது. அவர்கள் வந்து எல்லா இன்பத்தையும் எளிதாக பெற்று யமபுரி அடைந்து உபசாரத்தை பெறுவார்கள்.
அதற்கு மேலே பசுவை குடையாக அளித்தவர். தானங்களிலே ஒரு சிறப்புடையது பசு தானம். அப்படி பசுவை பாதுகாப்பவர்களுக்கு, அந்த பாலை கறந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுபவர்களுக்கு பசுவை தானம் செய்வது மிகச் சிறப்பு. வேதியருக்கு கோவினை உதவினர் குலமறை அவர்கள் பூவணி ரதம் முறவது புகுவார். ஓவிய மனமட மனவட ரிலியருடனே தேவரும் இவரென யமபுரி சிரிவார். அதனாலே அவர்கள் வந்து பல பேர் புகழும்படியாக யம உலகத்து சொல்லுவார்கள். அதற்கு மேல உணவு அளித்தவர், பிராமணருக்கு உணவு அளித்தவர், அன்னமும் உதவினர் அருமறை அவர்வார். தன்னிகர் அல்லன முறவழி தனினும் பண்ணிய அவைதனை உணும் முறை பயிலார். நன்னையர் இவரென நடுவன அடைவார். அதையாலே அன்னதானம் சிறப்பு, பிராமணருக்கு உணவு அளித்தல் சிறப்பு. அதனால பிராமணர் வந்து எல்லார் வீட்டிலையும் உண்ண மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்களுக்கு மற்ற பொருளை, உணவுக்கு வேண்டிய பொருளை தானம் பண்ணுவது சிறப்பு. அதற்கு மேல நோயாளருக்கு மருந்து அளித்தவர். அதனால நோய் வினியினால வாடுகின்றவர்களுக்கு வேண்டிய பரிகாரம் மருந்துகளை அவர்களுக்கு உதவுவது மிகச் சிறப்பு. முடியாதவர்களுக்கு அப்படி கொடுத்து அவர்களை காப்பது நல்லதுங்கிறாரு. ஆசிரியருக்கு பணிவிட செய்தவர் குறவன பணிபுரி குணமுடை அவர் முன். அதனால ஆசிரியருக்கு பணி செய்தவர்கள் ரதத்திலே ஏறி யமன் உலகத்து சொல்லுவார்கள். அவனை யமதர்மராசன் மிக்க உபசாரத்தோடு வரவேற்பு செய்வார். அதற்கு மேலே சிவாச்சாரியின் பாதங்களை கழுவியவர் அருமறையவர் திருவடியினை அதனில் பறிவோடு குளிர் புனல் பயில்வினை அவரும் தரும் அவர் குளிர் நிழல் வழிவரு தகையே பொருவிலர் இவரென யமபுரி புகுவார். ஆகையினாலே ஆச்சாரியருடைய பாதத்தை குளிர்ந்த நீரினாலே அபிஷேகத்து உபசாரம் செய்தவர்கள் குளிர்ந்த நிழல் வழியாக யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அதற்கு மேலே சிவாச்சாரியருக்கு விலை உயர்ந்த பொருளை கொடுத்தவர். அதனாலே விலை உயர்ந்த பொருள் என்கின்றது ரத்தனம் தங்கம் பட்டு முதலான உயர்ந்த பொருளை தானம் செய்வது. அப்படி செய்தவர்கள் பொன்மலை வழியாக ஈகையாளர் என்று எல்லாரும் இவரை புகழ யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். பெரியோருக்கு பணிவிட செய்தவர் பெரியோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அடியவர்களுக்கு, மூத்தோர்களுக்கு, தாய் தந்தைக்கு பணி செய்கின்றவர்கள் இசை முழங்க நாட்டிய மாதிரி நடனமாட யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அதற்கு மேலே வாகனங்கள், அதனால வாகனங்களை தானம் பண்ணினவர்கள். வாகனம்னா காரு வாங்கி கொடுக்கலாம், வந்து டிவிஎஸ் வாங்கி கொடுக்கலாம், அது மாதிரி வாகனங்களை தானம் பண்ணினவர்களும் அங்கே யமன் உலகத்து பல்லக்கிலே செல்லுவார்கள். அதற்கு மேலே நிலதானம் கொடுத்தவர்கள் பூமியை உதவிய பொறுவொரு புகழினர். அதனால பூமி தானம் பூதானம்னு சொல்றது, அதை கோயிலுக்கு கொடுப்பது, வந்து மடங்களுக்கு எழுதி வைப்பது, அடியார்களுக்கு கொடுப்பது, இப்படி எல்லாம் சிவசம்பந்தமானதுக்கு தானம் செய்வது, சிவசம்பந்தமானதுக்கு சிவ தர்மத்துக்காக நிலம் தானம் பண்ணுவது. அப்படி செய்தவர்கள் எத்தனையோ கர்ப்பகாலம் சிவலோகத்தில் இருப்பார்கள் என்று பேசுகிறார்கள். அப்படி தெரிஞ்சுதான் முன்னே கோயிலுக்கெல்லாம் நிலத்தை எழுதி வச்சிருக்கிறான். பல பேருக்கு இது உபயோகமாக இருக்கட்டும், சாமிக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கிறேன். சாமிக்கு எழுதி வச்சா பல பேருக்கு உபயோகமா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எழுதி வச்சா அடுத்தவனுக்கு விட மாட்டேன். சாமி பேர்ல எழுதி வச்சு போட்டனா எத்தனையோ பேர் நம்மளுது நம்மளுதுன்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உண்மையை தெரிஞ்சுதான் அந்த காலத்துல கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கிறான். அந்த உண்மையை தெரிஞ்சுதான் கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கிறான். அதற்கு மேல உண்ண உணவும் பருக நீரும் அளித்தவர், பானமும் உதவினர், பறிவோடு பலவித போனமும் உதவினர். பான போனம் என்று சொல்லுவது, பானம்னா தண்ணீர், போனம்னா உணவு, இவைகளை கொடுத்தவர்கள் தானினிது உற அவை தானே அனுபவியா ஏனையர் இவர் என யமனுளை விளைவார். அதனாலே அவர்கள் செல்லுகின்ற வழியிலே அவர்களுக்கு பானகம் நல்ல ஆரஞ்சு ஆப்பிள் ஜூஸு இப்படியெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போவானா அங்கே எவ்வளவு நடுவில் இல்லைன்னா தண்ணி கூட தர மாட்டான். நல்ல ஜூஸ், நல்ல ஜூஸ் மற்றள்ள வினைனால மறுவினர் அவரும். இதையெல்லாமே இந்த மற்ற வழிகளிலே இயன்ற தர்மங்களை செய்தவர்களும் அப்படி
தீய நெறி இல்லாத நல்ல நெறியிலே சென்று யமன் உலகத்தை அடைவார்கள். இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேல உணவு பத்தி நிறைய சொல்றாரு. இந்த சாப்பாடு தானே முக்கியம், அதை பத்தி நிறைய சொல்றாரு. அன்னதானம் அறிந்த அவற்றுள் அதிக பலமே, யாரு அன்னதானம் என்பது மிக சிறந்த தானம்ங்கிறார். மற்ற தானங்களை எல்லாம் விட அன்னதானம் சிறந்ததுங்கிறார். அது என்ன காரணம்னா, அறிந்தினனுக்கு இன்னல் கெடுக்கும் அப்பொழுதே, சாப்பிட்டவனுக்கு அப்பவே அவனுக்கு துன்பம் தீதுவோம். சாப்பிட்டவனுக்கு என்ன துன்பம் தீரும், பசி. பசி வந்தா மற்ற துன்பங்கள் எல்லாமே வந்துடும். பசி வந்துச்சுன்னா கருவிகரணங்கள் எல்லாம் செயலிழந்து போகும், கருவிகரணங்கள் எல்லாம் செயலிழந்து போகும், நடை தடுமாறி போகும், வாய் புலர்ந்து போகும், கண்ணு இருண்டு போகும், காது அடைச்சு போகும், காது அடைச்சு போகும். பசி இது ஒண்ணு வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து அவனுடைய தேகத்தை கெடுத்து விடும். அதனால சாப்பிட்டான்னா உடனே அவனுக்கு எல்லா வகையான கருவிகளும் வேலை செய்யும். கரண்ட் வந்துருச்சுன்னா காத்தாடியும் ஓடும், மிக்சியும் ஓடும், கரண்டரும் ஓடும், அதுக்கு மேல வந்து டிவியும் ஓடும். அப்படி கரண்ட் மாதிரி சாப்பாடு, கரண்ட் மாதிரி உள்ள பூந்துருச்சுன்னா சாப்பாடு, கருவிகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனாலே அன்னம்தான அறிந்தவற்றுள் அதிக பலமே, அருந்தினனுக்கு இன்னல் கெடுக்கும் அப்பொழுதே, சாப்பிட்டவனுக்கு அப்பவே அவனுக்கு இருக்கிற துன்பத்தை போக்கிவிடும். இன்பந்தனையும் இசைவிக்கும். மண்ணும் உடலுள் வலியதனால் வலியதனால் மாறின் பொருளே அகுதாதனை எண்ணில் ஓமை இதற்கில்லை மண்ணின் கண்ணோ எவிடத்தும். அதனாலே உடலில் இருக்கிற வலிமையை அது உடனே கூட்டி வைத்து விடும். அதற்கு மேல இதுக்கு ஓமையான தானம் கிடையாது. அதற்கு மேல எந்த லோகத்திலையும் இது மாதிரியான ஒரு தானம் கிடையாது, உயர்ந்தது கிடையாதுங்கிறாரு. அன்னமதனில் ஆமுதிரம், அதனால அன்னத்துலதான் உதிரம் உண்டாகுதுங்கிறாரு. உதிரம் உண்டாகுது அன்னத்துலதான் உண்டாகுது. உதிரம் என்ன, அன்னத்துலதான் உதிரம் உண்டாகுது. அதனால் தசையா, அதனால தசை உண்டாகுது. உதிரத்தினால தசை உண்டாகுது. அதனாலே மண்ணும் மலின சுக்கிலமும் மலினம் மதனார் கருவாகும் அன்னமென்றேல் உயிர்வாடும் ஆக்கை வரைய அடிந்தகலும். அதனால ஒன்றால ஒன்று அன்னத்தினால எல்லா வகையான சக்திகளும் உண்டாகிறது. அதற்கா அதனாலே அன்ன இல்லையானால் உயிர் வாழ ஆக்கை விரைய அழிந்தகலும். அதனால உயிர் வாழாமல் சீக்கிரமே அழிந்து போய்விடும். அன்னம் அதுவே உடல் தன்னை ஆக்கு நிறுத்தும் அழித்திடுமே. அதனால அன்னந்தான் உடலை உண்டு பண்ணுகிறது, வளர்க்கிறது, இல்லாவிட்டால் அழிந்து போகிறது. அன்னம் அன்னம் உடலை உண்டு பண்ணுகிறது, அன்னம் உடலை காக்கிறது. அதனால அன்னம் இல்லாவிட்டால் உயிர் அழிந்து போகிறது. அதனால அன்னந்தான் வந்து படைக்குது, காக்குது, அழிக்குது. அதனால அன்னம் அவசியமானது, அதை யாரும் மறுக்கவே மாட்டார்கள். யாராவது மறுப்பார்களா? யாரும் மறுக்க முடியாது. உணவு இல்லாமல் பசி நீங்காது, உணவு இல்லாமல் பசி நீங்காது. உற்றான் பசியை கனகத்தால் ஒளிசேர் மணியால் உண்டுடியால் மற்றும் உடனல் வளனாலும் மாற்ற வளனும். அதனாலே பசியை வந்து தங்கத்தினாலே போக்கிக் கொள்ள முடியாது, ரத்தினத்தினாலேயும் போக்கிக் கொள்ள முடியாது, மற்ற எந்த வகையாலும் பசியை போக்கிக் கொள்ள முடியாது. நல்ல பசியா இருக்கிறான்னு வச்சுக்க, அவர்கிட்ட ஒரு 10 பவுன் கொடுத்தோம்னா பசி நீங்குமா? அதனாலே மாற்ற வளனும். வளன் வயிறுள் கற்பந்தனக்கும் பாலனுக்கும் கிளர்ந்த தருணந்தனக்கும் முடலுக்கும் உடைய விருத்தனுக்கும் உண்டோ நிலையோ தனம் முடிந்து. அதனாலே அவன் பாலனா இருந்தாலும் சரி, வயசு உள்ளவனா இருந்தாலும் சரி, வயசு ஆனவனா இருந்தாலும் சரி, கற்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு கூட உணவு இல்லையானால் வாழாது. கற்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு கூட உணவு போய்கிட்டு இருக்குது. உயிர் வந்துருச்சுன்னா அப்புறம் உணவு போகுது. கற்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு டீப்பு போட்டு உள்ள கொடுத்துருக்கான். தாயர் வயிற்று ஊடு அனமும் தண்ணீரும் தந்தருளும் தாயர் வயிற்று ஊடு அனமும் தண்ணீரும் தந்தருளும் நேய உன யாரே நினையார் பராபரமே. தாயும் இதை நினைச்சு பார்த்தானா உன்னை யாராவது நினைக்காம இருப்பானாங்க? இதை நினைச்சு பார்த்தானா, இந்த கருணை நினைச்சு பார்த்தானா உன்னை நினைக்காம இருப்பானா? ஆகையினாலே இப்படி வந்து பசி நோய்க்கு மருந்து, பசி என்பது ஒரு நோய்,
பசி என்பது ஒரு நோய், பசி பிணீனேது, பசி என்பது ஒரு நோய். பசியினாலே வந்து மனிதன் மற்ற செயல்களை செய்ய முடியாமல் போய்விடும். மற்றைய நல்ல செயலை செய்யறவன் கூட பசி வந்து சாப்பிட்டு விடுதாயா மற்ற வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். ரொம்ப வீரனா இருந்தாலும் சரி, தவசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கூட பசி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான், அதை அந்த பசியை போக்கி விட்டுத்தான் அடுத்த காரியத்தை பார்க்க முடியும். தேவர் முனிவர் தானவரும் திளைப்பர் உணவை திதி விரும்பி, தேவர்களும் உணவு உண்கிறார்கள், முனிவரிடம் உணவு உண்கிறார்கள், தானவர்களும் உணவு உண்கிறார்கள். தானவர்னா யாரு, அசுரர்கள். சாப்பிடாதவன் கிடையாது, சாப்பிடாம இருக்கிறா ஒரு ஆள்னா யாரு, சிறுமான். உண்ணாது உறங்காது இருந்தாய்க்கு மேல என்ன நிறைய சொல்றாரு, பல தர்மங்களை செய்தலாம் வகவரிசையா தொகுத்து சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் நாம் அவசியமாக நாம் கேட்க வேண்டியவர்கள், நாம் கேட்க வேண்டியவர்கள், கேட்டபடி நடக்க வேண்டியவர்கள், கேட்டபடி நடக்க வேண்டியவர்கள், செய்ய வேண்டியவர்கள். மற்றவர்களுக்கெல்லாம் கூட இது அவ்வளவு உடன்பாடு உரிமை இல்லை, மற்றவர்கள் எல்லாம் அதிகமாக கேட்கவும் மாட்டாருங்க, கேட்டாலும் செய்ய மாட்டா. இது நமக்கு இது முக்கியமானது, இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு மிக முக்கியமானது. முக்கியமா கேட்கணும், முக்கியமா செய்யணும், என்ற வரையிலும் செய்யணும், முக்கியமா செய்யணும். ஆகையினால தவறாமல் வந்து கேட்டு சிவதர்மோத்தரத்தை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி

الريال

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் வி தேவபரி ஹிரிதி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹ

0: நமஹ சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பியந்தை காந்தாரப்பண்ணில் அமைந்த பொது திருப்பதிகமாக உள்ள வேயுறு தோழிபங்கம் என்று சொல்லக்கூடிய கோள் அரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அருளிய திருஞான சம்பந்தர், நாம் எல்லாம் சொல்லுவோம், நல்லதை நினை, நல்லதை சொல், நல்லதை செய் என்று சொல்லுவோம். அதுபோன்று இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு தீங்கு செய்யாது என்று சொல்ல வந்த திருஞான சம்பந்தர் அந்த தீங்கு என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க கூடாது என்பதற்காக நல்லனவே செய்யும் என்று அருளியுள்ளார்கள். ஆகவே நல்லனவே செய்யக்கூடிய இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லனவே புரிந்திட வேண்டி கோள் அரு திருப்பதிக பாடல் இங்கே இசைக்கப்படுகிறது.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

மலரங்கை புனல் தூவி பக்தரோடு பலரும் பொலிய மலரங்கை

தேத்த உயர் சென்னியே ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் துழுதேத்த உயர் சென்னியே மத்தம் வைத்த

தொண்டைமான் நாட்டுத் தேவாரத் தலங்களுள் சென்னை மாநகரத்தின்கண் அமைந்துள்ள திருவலிதாயம் என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த தலம் தற்பொழுது பாடி என்ற பெயரோடு வழங்கப்படுகிறது. அம்பத்தூர் செல்லும் பாதையில் லூகாஸ் பஸ் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள திருப்பு சாலையில் சுமார் 10 நிமிடங்கள் நடந்தால் இந்த திருக்கோயிலுக்கு சென்று அடையலாம். கோயில் வாயிலில் சிறிய அழகிய ஒரு ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அதனை கடந்து உள்ளே சென்றால் விசாலமான பிரகாரத்தை காண்கின்றோம். இந்த வெளிப்பிரகாரத்தில் கோஷாலையை காண்கின்றோம். நவகிரகங்களுக்கான சன்னதி அமைந்துள்ளது. அதன் அருகில் மேற்கு நோக்கியவாறு தேவகுருவாகிய பிரகஸ்பதி தனிச்சன்னதி கொண்டு வழங்குவதை காண்கின்றோம். இந்த தலம் தேவகுருவாகிய பிரகஸ்பதியால் பூஜிக்கப்பட்டதால் அவருக்கென்று ஒரு சந்நிதியை அண்மை காலத்தில் அமைத்திருக்கிறார்கள். இந்த தலம் பாரத்வாஜர், ஹனுமான் ஆகியோரும் பூஜை செய்த ஒரு சிறப்புடையது. பிற பறவைகளால் தான் துன்புறப்படுவதைக் கண்டு வருந்திய வலியன் என்ற ஒரு கரிக்குருவி இத்தலத்து இறைவரிடம் வந்து தஞ்சம் வேண்டி வணங்கின்ற பொழுது பெருமான் அதற்கு அதிக பலத்தை கொடுத்து அருள் செய்தார் என்று புராண வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. அதன் காரணமாகத்தான் வலிதாயம் என்ற திருப்பெயர் இந்த தலத்திற்கு அமைந்தது. இந்த தலத்து பெருமானை வேண்டி விக்ரமசோழன் மகப்பேறு பெற்றதாகவும் கூறுவர். கொடிமரம், நந்தி ஆகியவற்றை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் சுவாமியினுடைய உள்பிரகாரத்தை அடைகின்றோம். இதில் விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோருடைய சந்நிதிகளை தவிரவும் பைரவருக்கும் ஒரு சன்னதி இருப்பதை காண்கிறோம். விநாயகர் பிரம்மகுமாரிகள் இருவரை மணம் செய்து கொண்ட தலவரலாற்றை ஒட்டியபடியால் இங்கு உற்சவமூர்த்திகளில் விநாயகருக்கு இரு தேவியாருடன் காட்சியளிப்பதை நாம் காண்கிறோம். சந்நிதி திரு முறையில் கோவிலை நோக்கியவாறு ஒரு விநாயகர் சன்னதியும் அமைந்திருக்கின்றது. இறைவன் வலிதாயநாதர் என்று குறிப்பிடப்படுகின்றார். திருவல்லீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். அம்பிகையை ஜெகதீஸ்வரி, ஜெகதாம்பிகை என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கின்றார்கள். தூய தமிழில் அதனை தாயம்மை என்று குறிப்பிடுவர். இந்த தலத்து இறைவன் மீது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய ஒரு திருப்பதிகம் நட்டபாடை என்ற ஒரு பண்ணில் அமைந்திருக்கிறது. இந்த வலிதாயத்தை நினைத்த அடியார்களுக்கு எந்த துன்பமும் வராது என்பதையும் துயரங்களும் வினைகளும் பிணிகளும் நீங்கும் என்றும் சம்பந்த பெருமான் இதில் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு வையம்பந்து பணியும் ஊர் இது என்பதை குறிப்பிடுவது நயமான ஒரு பகுதியாகும். இந்த தலத்தை நினைத்தாலேயே வினை தீரும் நலம் ஆமே என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தை பற்றி வாழ்வதே நமக்கு உண்மையான சரணாகதி. சரணாவது அடியார்களுக்கு அதுவே நல்ல கதியை கொடுக்கக்கூடியது என்று அவர் குறிப்பிடும் பொழுது மற்றொரு செய்தியும் குறிப்பிடுகின்றார். இதனை சிந்திக்காதவர்களுக்கு துயரம் தீர்வது என்பது அவ்வளவு எளிது அல்ல என்பதையும் கோடிட்டு காட்டுகின்றார்.
அதுவே நமக்கு உண்மை கதியையும் தருவது. மேலும் இந்த தலத்தினுடைய தன்னிகரற்ற ஒரு சிறப்பின் காரணமாக அவருடைய திருவாக்கிலிருந்து மற்றொரு உபதேச மொழி வெளிப்படுகின்றது. அதாவது எட்டாவது பாடலில் இந்த தலத்தை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை கூற வந்த பெருமான், உடலில் உயிர் உள்ள அளவும் தொழ வேண்டும் என்று ஒரு உபதேசத்தை எடுத்து உரைக்கின்றார். உடல் இளங்கும் உயிர் உள் அளவும் தொழ உள்ள துயர் போமே என்பது அந்த வாக்கியம். உள்ள துயர் போக வேண்டும் என்றால் நம்முடைய உடலில் எத்தனை காலம் உயிர் இருக்கிறதோ அத்தனை காலமும் இந்த பெருமானை வழிபட வேண்டும், எண்ண வேண்டும். அப்படி எண்ணினால் உண்மை கதி நமக்கு சித்தமாகும். அப்படி யார் வழிபடுகிறார்களோ அவர்களையே இந்த உலகம் பெரியவர்கள் பெரியார் என்று கொண்டாடும். இந்த பெருமான் வாசி தீர அடியாருக்கு அருள் செய்து வளர்ந்தான் என்றும் அருமையான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த பதிகத்தை இசையோடு பாடினால் குளிர்வானத்து உயர்வார் என்று பதிக பலனையும் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த பெருமான் நொய்யை போல மிக எளியவனாக இருக்கின்றான், நணியனாகவும் இருக்கின்றான் என்றென்றெல்லாம் அந்த பெருமானுடைய பெருமைகளை எடுத்து வருகின்றார். கரம் எட்டு உடைய பெருமான் மனைகள்தோறும் பலிக்கென்று செல்லும் நாடகம் ஆடுபவன். அப்படிப்பட்ட இந்த பெருமானுடைய ஆலயத்தை உலகத்தில் உள்ள அடியார்களெல்லாம் வந்து பணிய வேண்டாமா? அப்படி வையம் வந்து பணிய பிணி தீர்த்து உயர்கின்ற வலிதாயம். உடலில் உள்ள பிணி மாத்திரமா இந்த பெருமான் தீர்த்து வைக்கின்றார்? பிறவியாகிய பெருங்கடலாகிய பிணியையும் சேர்த்தல்லவா நம்மை கரையேற்றி காப்பாற்றுகின்றான். ஆகவே இந்த பவரோக வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய இந்த வலிதாய பெருமானை நாமும் வழிபட வேண்டும் என்ற பெருங்கருணையோடு இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த தலத்தில் சித்திரை மாதத்தில் பிரம்மோத்சவம் நடைபெறுகின்றது. அங்கு அதிகார நந்தி சேவையும் ரிஷபவாகன சேவையும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த தலத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் பல கல்வெட்டுக்களும் இருக்க காண்கின்றோம். இறைவனுக்கு திருவலிதாயமுடைய நாயனார் என்றும் இறைவிக்கு திருவீதி நாச்சியார் என்றும் பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தெரிகின்றது. மற்றொரு கல்வெட்டின் மூலம் திருவெண்காட்டிலிருந்து அழகிய திருச்சிற்றம்பலம் உடைய நாயனாரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை சிவனே நடத்தி அவ்வாறு பூஜை செய்யும் சிவாச்சாரியார்களையும் இங்கு குடியமர்த்தி அவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டதையும் அந்த கல்வெட்டு தெரிவிக்கின்றது. தானமாக கொடுக்கக்கூடிய நெல்லுக்கும் திருஞான சம்பந்தர் பெயரில் ஒரு நாழியை அளந்து கொடுத்தார்களாம். திரிபுவன சக்கரவர்த்தி ஆகிய ராஜராஜனுடைய திருப்பணியாக க்ஷேத்திரபால பிள்ளையார் கோயிலை கட்டியதாக குறிப்பிடுகின்றார். அந்த சோழ அரசன் நிவேதனத்திற்காக நிலங்களையும் தானம் செய்ததாகவும் கல்வெட்டு தெரிவிக்கின்றது. விஜயகண்ட கோபால தேவர் என்ற ஒரு மன்னர் காஞ்சிபுரத்திலிருந்து நடன மாதர்களை இங்கு குடியேற்றியதாக அறிகின்றோம். இதைத் தவிரவும் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் ஆபரணங்களும் பாத்திரங்களும் வழங்கப்பெற்ற செய்திகளையும் கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. சாளுக்கிய யாதவராயன் பாடியைச் சேர்ந்த
சிந்தாமணிபுரம் என்ற இடத்தில் இரண்டு வேள்களையும் இரண்டு நந்தவனங்களையும் தானமாக தந்த செய்தியும் அறிகின்றோம். விளக்குக்காக பொன் கொடுத்த செய்தியையும் நாம் அறிகிறோம். இவ்வாறு சீரும் சிறப்புமாக மன்னர்களால் பராமரிக்கப்பெற்று வந்த இந்த ஆலயம் தற்போது நல்ல முறையில் தொடர்ந்து அடியார்களுடைய பேராதரவினால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய ஒரு பாடலும் அமைந்திருக்கின்றது. திருப்புகழில் உள்ள திருவலிதாயம் பற்றிய பாடல் இந்த தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வேண்டிய செய்தியை தருவதோடு இந்த பெருமானை மாதவர்கள் பெருமானே என்று அன்போடும் பக்தி சுவையோடும் அழைப்பதை காண்கின்றோம். மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருள் ஒளி நாயடியன் அலையாமல் மறுவல்லியா குழலின் மடமாதர்

கருநெல்லி மேனி அரி

0: திகழ்வல்ல மாதவர்கள் இவ்வாறு தேவாரம் திருப்புகழ் ஆகிய இரண்டாலும் பரவப்பெற்ற சிறப்புடைய இந்த திருவலிதாயம் என்ற தலத்தை அன்பர்கள் தரிசித்து, பலமுறை தரிசித்து, உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழுது வந்தால் நமது வினையாவும் நீங்கி உள்ளத்துயர் நீங்கி நமக்கு நல்ல கதி கிடைக்கும் என்பது தெரியும். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஐயாறு. திருவிராகம் பண் வியாழக்குறிஞ்சி.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேட்டக்குடி. பண் பஞ்சமம். திருச்சிற்ற

தலம் திரு ஆவடுதுறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய மனத்தொகை திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகம் சித்தத்தொகை திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அறுபத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அருள் பத்து

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு வார சூலம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வார சூலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பரியங்க யோகம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் பரியங்க யோகம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பதிகப் பெருவழி காட்ட பருப்பதக்கோல் பயல்த மதியல் திருநுதல் பங்கல் அருள் பெற வைத்த எங்கள் நிதியை பிரமாபுர நகர் மல்லனை என்னுடைய

கொண்டினல் சோழன் சுரி குழலாதல் மணல் தொடர வண்டின சூழ வரும் இவள் போலும் மயிலுகத்த கண்டின சூழ்ந்தேன்.

நம் வேணுத்தலைவனை வாழ் நிகத்து முத்தகம் காட்டு முருவல நல்லாதல் மலையணைய உத்தகல் போல் திரு

முழுநிதிகள் பரிசல் கொணர்வான் அமைகின்றனர் பலர் பார்த்தீனி அரிசல் கணைதல் எல்லாமும் கருதர் காசனிதல் சுரிசன்கணே வயல் தந்த நகரல்ல தோ மொழிக்கே மொழிவதே

கலிகழத்தில் தோல் கவுளியர் ஜீவல் கடல் உடுத்த ஒலிதரே நீர் வையகத்தை உரையிட்ட தொத்து திருவலி தருவார் பனியாம் மடமாதினை வாட்டுவதே வாட்டுவர்

என்று தாதைக்க சோழ்வி சொல்வி காட்டிய கல்லில் களத்திரவானவை களத்திரமானவை கத்தவரே அவரை சென்று அணுகுவரே.

புரல் பல்கதிரோல் பரிய கவருகின்ற சோலத்தொடு நின்று தோன்றுனே கடிநகரே நகரம் கிடப்பண்டு தேர் திசை நின்று நார்மறைகள் பகர் அம் கழலவனை பதினாறாயிரம் பதிகம் மகர கிளறு கடல் வையல் துயர்கட வாய்மொழிந்த

பல்தல் சம்பந்தல் காட்டிய நாதனையே நாதல் நனி பள்ளி சூழ்நகர் கானகமாக்கியதே போதில் மலிவயலாக்கிய போல் அமர் பொற்புக

தொழுவாள் தனக்கென்று அருளல் கொளால் தொழு நேர் வைகை குழுவாய் அதில் உரிக்கை பரிதலை கொண்டது.

கவிக்கு தகுவன கண்ணுக்கு இனியன கேட்டில் கண்ணுக்கு இனியன கேட்டில் இல்பொன் செவிக்கு தகுவன சிந்தைக்கு உரியன பயந்தரளல் நவிக்கள் சிறு

மாடச் சிறபுறத்தான் இருந் தமிழே இருந்த புகழி கோலக்கா கோலக்கா எழில் ஆவடு துறை சீர் பொருந்து அறத்துறை ஓனகள் தாழ நல் பொன்

திருவாய் மொழிகள் அருளிச்சேர எல்லாலே பணிவார்க்க இல்லை கால் கயமாலயவே மாலை ஒப்பாகுள் பிறை முன்பு நின்று மணி குறுக்கே வேலையை பாடனை தாங்கு எழில் மல்மதல்

0: திருச்செற்றல்வலம்.
1: ஓம் நமஃ சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு குலச்சிறை நாயனார் புராணம். பாடியப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம்.

தீமையராயினும் அம்புரில் இலகு செஞ்சதை யார்க்கு அடியாரெனில்

தலமுறப் பணிந்து எத்தும் தகைமையார் பண்பு மிக்கார் பலராய் அணையினும்

தார் பொறிந்து ஆதிதேவர் தம் மஞ்செழுத்தாம் அவை ஓது நாவணக்கத்தால் உரைப்பவர்

தொண்டர் ஆயினார் புன்னையத்தரு கந்தரு பொய் நீக்கவும்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழு.

0: வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வல்லாள மகாராஜன் சருக்கம். வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தது சொல்வோம். பாசமுற்ற வஜ்ரங்கத பாண்டியன் சீரை வாசமாய் நவின்றோமினி மன்னன் வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தை திப்பின் உறுதி ஓசையாய் அருள் செய்ததை உமக்குறை செய்வாம். அருணையம்பதி வளம். மணி கொழித்திடும் மாடம் மாளிகை தவழ் சோலை திணிகொளம்பரத்தினையுறு சிறப்பினை ஆர்ந்த கணிகையாம் அவர் கற்பினை அருந்ததி தனக்கே இணையெனச் சொல இசைக்குமா அருணையம்பதியாம். வல்லாளன் திருப்பணி செய்ய வந்தவன். இத்தகைச் சிறப்பை பகித்திடும் நகருக்கிறைவனாம் வல்லாள பூபன். சத்திய மொழியான் நற்குணம் உடையான் தன்னுயிர் மண்ணுயிராக பத்தியாய் நாளும் பாதுகாத்திடுவோன் பகரரும் சேரனல் குலத்தோன். அத்தனாரடியை நித்தமும் துதித்தே அவர் திருப்பணி செய்ய வந்தோன். வல்லாளன் குணநலன். பிறர் பொருளாசை அற்றவன் தனது பெண்டிரை அன்றி மற்றோரை முறையுடன் தமக்கை தங்கையர் எனவும் மொழிந்திடும் நன்னடை உடையோன். நெறிவுடன் ஆறில் ஒரு பங்கு குடிகள் நிலையுடன் தரப்பெறும் புனிதன் கரைமிடற்றண்ணல் ஆலயப் பணியை கருத்துகந்து எற்று நல் அன்பன். அருணை வளமும் மக்கள் செயலும் நீதியாய் புலியும் பசுவுமோர் துறையில் நெருங்கியே புனலுண்டு வசிக்கும் போதனை அருளும் வேதியர் மறையைப் புகண்டிட யாவரும் கேட்பார். ஆதியாம் கடவுள் அருள் பெற நகரை அலங்கரித்தற்புதம் செய்வார். வீதியில் புனலைத் தெளித்து மின்னார்கள் நெம்படு கோலமும் இடுவார். மாதம் மும்மாறி சொரிந்து வேளாண்மை மாறிலாச் செழிப்புற விளையும் சாதம் என்போரை அக்கணமழைத்தே தழைக்க சச்சுவய முதளிப்பார். மாதவர் கேவல் புரிந்தவர் கேட்கும் வகையெல்லாம் தந்தருள் பெறுவார். நீதன் ஆலயத்தில் நெய்விளக்கமைத்து நிரந்தரம் பூஜித்து வருவார். வல்லாளனுக்கு சந்ததி இல்லை என்ற கவலை. இந்த வண்ணம் இறைவன் விதிப்படி அந்த மாநகரானதிலங்கு நாள் எந்த சீரும் இருக்க மண்பே சொல்ல சந்ததி இல்லை என்று தளர்ந்தனன். என் பணிகளில் குறையோ ஐயன் பூஜை அதில் குறைவோ இந்த பையம் நீதியில் மாறுளதோ அன்றி கொய்யு மலர்களில் கோதுரச் செய்தனோ செய்யும் வண்ணம் என் செப்பும் அமைச்சரே. அறஞ்செய்தால் மகவுண்டாம் அண்ணலே நமையாதறி தாண்டிடும் கண்கள் மூன்றுடையான் கருணையால் நண்ணும் ஆதுலர் யார்க்கும் நல்லன்புடன் தென்னமாயறம் செய்யில் சுதன் உண்டாம். எது கேட்டாலும் வழங்குவோம் சுந்தர அருணைநாதர் துலங்கும் இந்நகரின் உள்ளே வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் என இப்போது அந்தரமளாவ நீங்கள் அழகிய துவஜம் நாட்டி எந்த நல் பெயர் விளங்க எழ்முரசு அறையச் செய்மீன். அமைச்சர்கள் கூற்று. தாத்திரி முற்றும் நச்சீர் தழைக்குமெம் கோனே கேண்மோ சாத்திரம் புகழும் ஈசர் தாழ் தொழும் தொண்டர் முப்பர் தொத்திர இரவலோர்கள் தோன்றிய வண்ணம் ஈய பாத்திரரோனாம் என்று பகர்ந்தனர் அமைச்சரானோர். உலகில் இலா பொருளைக் கேளார் பூவிலா பொருளைக் கேட்க போகுமோ கேட்கில் அவ்வாறு யாவராயினும் தான் நல்கார் ஆதலால் புகன்ற வண்ணம் தீவிரமாகச் செய்வீர் எனத் துவஜத்தை நாட்டி தேவநாடளவும் ஓங்கச் செயமுரசு அறிவித்தாரால். அருணையின் அறக்கோடி நாடி வந்தோர். நாதன் வாழருணை நகரினில் வேந்தன் நாட்டிய துவஜத்தை ஓர்ந்து பூதலத்துள்ள விருத்தர் காவடிகொள் பூரியர் உடன் மிகச் சிறந்த மாதவர் மறையோர் ஜோகி ஜங்கமர்கள் வாணர்கள் யாசகர் யாவரும் நீதமாய்த்திரளாய் எய்தியன்னோர்கள் நிலைபெறப் பரிசினை அடைவார். யாவர்க்கும் பொன் பதுவை செய்ய பொன் வேண்டி வந்தோருக்காயிரம் பொன் வழங்கிப் பின்னும் கொதுவைமனை நிலம் பணிதி கொற்றவனே அதை மீட்டுக் கொடுமென்றோர்க்கத்ததியிலீராயிரம் பொன் தந்தவரை மகிழச் செய்ததன் பின்னாங்கு முதுமறையோர் உபநயனம் முடிக்க என்றால் அவர்க்கு நிதி முன்னூறிவான். ஆலயம் மண்டபம் மடம் கட்டப் பொன் வழங்கியது. ஆலயத்தில் உற்றமணி மண்டபமும் சூழ்மதிலும் அவமாம் தம்மை கோலமுற அமைப்பதனுக்கிறையவனே திரவியங்கள் கொடுப்பாய் என்ன. சீலமுடன் இருபதினாயிரம் பொன்னும் தந்து சீறு செய்யென்றான் பின் ஞாலமதில் மடந்தருமம் செய்ய ஐம்பதாயிரம் பொன் நல்கினானால். நாரதர் வந்தது. அந்தகர்க்கும் ஜங்கமர்க்கும் உடவருக்கும் யோகிகற்கும் ஆபத்தென்று வந்தவர்க்கும் ஆதுலர்க்கும் மாறாத சஞ்சலத்தால் வறுமை நோயால் நொந்தவர்க்கும் சொல்லுமின்னமற்றவர்க்கும் தினம் தினமும் நுவன்றவாறு சந்தமொடு பரிசளித்தல் நாரதரும் நோர்ந்தங்கண் சார்ந்திட்டாரால். நாரதரை வரவேற்றது. மாதப முனிபராங்கு வந்ததை மன்னன் நோர்ந்து காதல் கொண்ட அமைச்சர் சூழக் கடிதினில் தவிசை விட்டு பூதலன் எதிர் சென்றேத்தி புனிதனை அழைத்து வந்து ஏதமில் பீடம் நல்கி எழுந்த பின் இயம்புவானால். வல்லாளன் வேண்டுதல். அயந்தவத்தினில் ஊதித்தே அழகிய கரத்தில் வீணை வியமுறக் கொண்டு பாடும் மேன்முனி வரனே தாங்கள் நயமுடன் நாயன் மீது நாட்டம் முற்றேந்த செய்தி தயவுடன் அருள்க என்ன தாபதர் இசைப்பதானார். உன் தர்மம் கேட்டு வந்தோம். தலத்தினில் மகிமையுற்ற தாபதர் புகழும் மாயம் புலத்தினை வென்ற மோனர் புகழும் மூவகையுள் வன்னி குலத்தினில் வருமன்னானின் கோதில தருமம் கேட்டன் நலத்தினை அறிய வந்தோம் நவின்றிடா என உரைப்பான். மனமுறை அறிந்த தாபதர் புகழும் மாதவ முனிவரே கேள்மோ தனியில் என் அரசை தங்கவும் என் பேர் சாற்றவும் மகவிலன் அதனால் பனிமலர் குழலாள் பாகனார் தொழும்பர் பறிவுடன் கேட்டவை மண்மேல் கனிவுடன் அளிக்க துவஜமது உயர்த்தேன் கடவுளின் செயலறியேனே. உனக்கு மகப்பேருண்டு. திருவுயர் தருமம் நடத்துவர் மண்மேல் சேயரை பெறுவரென்றே நல் தரும நூல்களிலும் செப்புவதன்றி தக்கவரும் புகழ்வதனால் பெருகுமானதியும் மதியமும் ஜடையில் பெற்புடன் உற்றலாங்காக்கும் குருபரன் அருளால் குழபியும் உண்டாம் கொற்றவா செலவிடை தருவாய். நாரதர் கைலை சென்றது. மன்னவன் தன் நீதிதனைக் கைலை வளர் பரமனுக்கு வழங்க வேண்டி துண்ணுமுனி காதலுற்றுச் செல்லுகையில் சிவகணங்கள் துதித்து நிற்க முன்னிலங்கும் சங்கரனை நாரதனும் பணிந்து பின்னர் முனிவர் சூழ சென்னிமதி அணிந்த பிரான் திருக்கோலம் கண்டிரஞ்சிச் செப்புவானால். பரமசிவனிடம் நாரதர் கூறியது. தேஜின் மிகு கைலையில் வாழ் தேவாதி தேவே நின் திருத்தாள் போற்றி மாசின்றி விளங்கருணை அம்பதியின் வல்லாள மன்னன் என்போன் ஓசை பெறச் சுதன் வேண்டிக் கொடி நாட்டி உலகில் உள்ளோரு வந்து கேட்கும் பாசமுடன் எதையேனும் தருவனென்று பறைசாற்றும் பண்பைக் கேண்மோ. வல்லாளன் மெய்த்தொழும்பன். நீதியை வளர்ப்போன் உண்மையைக் காப்போன் நெறிமுறை தனில் பிறழாதோன் கோதினை களைந்த அறமெனும் உருவாய் குவலையத் துதித்தனல் பூபன் பூதலத்துயிர்கள் யாவும் தன் உயிர் போல் முந்தியுள் கருதியே காப்போன் ஆதியே நினது பதமலர் துணையின் அனுதினம் தொழுது வாழ் அன்பன். அந்த வல்லாளனை யாமும் காண்போம்.

தேவர்க்கும் நிருடிகட்கும் தம் தமாச்சிரமம் நெய்த சாட்சி நான் தன்னேரில்லான். பரமசிவன் குபேரனை அழைத்தது. அக்கணம் கையிலை நாதன் அழகை கோண்டனை அழைக்க திக்கெலாம் மதிக்க அன்னோன் திரண்ட பொன் குவியல் தாங்கி அக்கரவணிந்த ஈசன் அருள்பதம் வந்து போற்ற செக்கர்மேனியனும் அங்கு சிலமொழி அருளல் உற்றான். வல்லாளனைச் சோதிக்கச் சென்றது. அழகையாள் அரசே கேள் நாம் அருணை எம்பதி வாழ்வேந்தன் உளமுருதியைச் சோதிக்க உன்னிய வடியால் நீயும் வளமுறும் சீடனாகி மாநிதியுடன் எம்மோடு புலகமாய் வருக என்று புகன்றனன் கையிலைநாதன். பரமசிவன் ஜங்கமறி வடிவாய் நின்றது. மாலையன் இருவர் கண்டு மனத்தினில் என்றும் இல்லா மால்கொள உம்பராறும் மலர் மழை சொரிய வேத நூல்களும் துதிக்கையாரும் நுவலுதற்கரிய மாதோர் பாலொளிர் பரமன் யாரும் பரவும் ஜங்கமராய் நின்றார். சிவகணங்கள் ஆண்டிகளாய் உடன் வந்தது. தேபுரை கையிலை வாழும் திருவுயர் சிவகணங்கள் யாவுமெம் ஐயன் நற்சீர் அருளினால் ஆண்டியானார். பூவுலகினில் வல்லாளன் பொருந்து நல்பதியை நாடி கோமுறை ஓர் கொண்டாடக் கூட்டமாய் வருவதானார். சிவனடியார்கள் உணவு இடுமாறு வேண்டிச் சென்றது. கற்பினில் உயர்ந்தும் கணவனை இறைபோல் கருது தாய் ஒருவரும் இலையோ பொற்புறும் மைந்தர் இல்லையோ பசிக்குப் போனகமளிப்பவர் இலையோ விற்பனம் உடைய அரசர்கள் இலையோ வியப்புடன் எங்களை கூப்பி கற்பனையோடும் நபுதினைப் படைக்கும் கண்ணியர் இல்லையோ என்பார். பொன்னளித்தாலும் வேண்டுவதிலை நல்பூடனம் தரினும் யாம் வேண்டோம் துண்ணுமா மணிகள் நல்கினும் விரும்போம் தொங்குமுத்தாரமும் கருதோம் மன்னர்கள் செங்கோல் அரசினை எமக்கு வழங்கினும் மனமதில் இல்லை அன்னமீந்தெம்மை ஆதரிப்பாரேல் அன்புடன் உண்ணுவோம் என்பார். ஜங்கமர் கணிகையர் வீதியில் வந்தது. நவ்வியங்கரத்தில் இருந்ததை நீத்த நாதர் ஜங்கமருமே நற்சீர் ஒவ்விய அருணை மாநகர் தெருவில் ஒளியழக் குமுதவாய் மலர்ந்து வெவ்விய பசியால் மெலிந்தவர் ஏற்க மேபுவர் போலவும் கூவி செவ்விய கொவ்வை வாயராம் கணிகை தெருவினைச் சார்ந்தவரானார். ஜங்கமரின் கூற்று. கெண்டே போல் விழியும் கிளிநிகர் மொழியும் கிளர்மதி வதனமும் மென்பூத் செண்டையார் குழலும் கந்தமதுலவும் தெங்கதிர் குறும்பை நேர் முலையார் அண்டையில் இருந்தே அல்விடிவு அளவும் ஐங்கனை மாறனால் புரியும் சண்டையை அகற்றத் தருபொனை மின்கால் சாற்றுவீர் என அவர் மொழிவார். கணிகையர் கூற்று. பையரவணிந்த பரமனை போன்ற பகரரும் ஐய கேள் யாங்கள் பொய்யதும் உறையோம் வஞ்சகம் உணரோம் புணர்தலுக்கோர் இருள் முற்றும் தையலர் ஒருத்திக் காயிரங்கனகம் தருவதவ்வாரளித்திடில் யாம் மெய்யுடன் மெய்யும் பொருந்திடக் கலவி விளைத்துவன் மதன் வினை தவிர்ப்போம். பரத்தையர்கள் உரைத்த வனம் தந்துடன் ஒவ்வொருத்திக்கோர் பண்டாரத்தை கரத்தமைத்துப் பிரியாதீர் என்னவும் கண்காட்டி மிகக் கட்டுப்பாடாய் உரைத்து விலை மாதர்களின் வீதியெல்லாம் ஜங்கமராய் ஒளிரச் செய்து வரத்தை மிகத் தருமருணை நகரினில் என் காதம் மட்டும் அருவச் செய்தார். வீதியில் வந்த ஜங்கமரை வல்லாளன் வரவேற்றது. விலை மாதர் தனித்தொருவர் இல்லாமல் அரிதாக்கி வெய்ய காமன் கலைமார்க்கப் படிமருவச் செய்த ஜங்கமரும் நீங்கிக் கமழும் மானன் நிலைமார்க்கம் ஆய்ந்திட்ட சீடனுடன் மேவ அந்த நிலத்தை ஆளும் சிலைமார்க்கம் அறிந்த மன்னன் கண்டெதிர் சென்றிறைஞ்சழைத்து இருத்திச் சொல்வான். வல்லாளன் புகழுரை. பண்ணிய தவமோ அன்றி பாரினில் யானியற்றும் நன்னிய கருமம் யாதோ நயக்கின்னம் பாரு நல்க புண்ணிய வசமோ தேவர் பொன்னடி வருந்த இங்கு கண்ணியம் உருவேன் தங்கள் கடைக்கணும் பெறுவேன் என்றான். கண்ணியை நல்குவாய் மன்ன கேள் அரசு நீதி மார்க்கமும் நீடு வாழி உன்னையான் கருதி வந்தது ஓதுவம் உருவில் மாறன்
பன்னுமைங்கணையால் இன்று படுத்திடும் துயரை மாற்ற கன்னியை நல்கில் கீர்த்தி கடலேழும் பயங்கும் என்றார். கணிகையரே வேண்டும், இதைவிட தேவரீருக்கு எழில்மணம் முடிப்பிப்பேன் என்ற அதை உணர்ந்த ஐயரானோர் அரசகேள் அதுமா தொல்லை வதை செய்யும் காம நோயை மாற்றுதல் விலைமாதற்கே புதையல் போல் தெரியும் என்று புகன்றனர் பெரியோர் ஆங்கு. விரும்பியவாறே வேசையை அழைப்பேன் என்றது. நிட்டை செய்வோர்க்கும் போதம் நிகழ்த்து ஜங்கமரே தங்கள் இட்டத்தின்படியான் செய்வேன் என்றிரை காவலோரை விட்டனன் விரைவில் சீரார் வேசையாம் முருமின் நாளை இட்டமாய் அழைமின் என்ன ஏகினர் வாய்வின் மிக்கோர். கணிகையர் எவரும் இலர் சென்று வேசையர்கள் வாழும் தெருமனை தோறும் புக்கு நின்றங்கு நோக்குங் காலை நேயமாய் நடன கீதம் கொன்றை சூடிய எம்மான் தன் குழுமுணராடல் கண்டு இன்றுதவாதென்றெண்ணி இறைக்கு வந்துரைப்பதானார். எது கேட்டாலும் வழங்குதும் என்றதற்குச் சோதனை. அம்மொழி ஒர்ந்த மன்னவன் வெகுண்டே அமைச்சரை நோக்கியே புகழ்வான். நம்மொழி பிறழ்வது அறன் திருச்செயலோ நாம் செய்த பூஜையின் குறையோ? செம்மொழி ஆர்ந்த ஜங்கமர் கேட்ட தெரிவயர் கிடைப்பதும் அரிதென்று இம்மொழி அவர் முன் இசைப்பதும் முறையோ? என்னவும் அமைச்சர்கள் இசைப்பார். அமைச்சர்களே கணிகையை அழைத்து வரப்போது. சிந்தையில் கவலை உட்கிட வேண்டாம் செல்வனே பேதையேம் சென்று விந்தைகோள் வேசை மாதினை கொணர்வோம் வியாகுலம் விடுமென அவர் வாழ். சந்தைகோள் வீதி அடைந்தவர் மனையில் தங்கிய கோலமும் நோக்கி பந்து நேர் முலைமேல் கந்தமும் அணிந்த வரத்தையர்க்கெடுத்துரைப்பாரால். கருத்து முடிக்கும் கணிகையருக்கு நிரந்தரம் பொருள் தருவோம். மையுலாம் விழிநேர் மாதர்கள் நெருங்கி வாழும் இவ்வீதியில் ஒருத்தி மெய்யுலாம் அரசை நாடிய பெரியோ விரகத்தை தனித்திடுவாரேல். கையுலாம் கடகப் பணிமணி வடமும் கலித்திடும் சதங்கையும் அணிந்து நெய்யுலாம் தயிர் பால் அறுசுவை அன்னம் நிரந்தரம் உண்டு வாழ்குவரே. கணிகையர் மறுத்துரைத்தல். இன்னவாரமைச்சர் உரைக்க அம்மின்னார் இறைஞ்சியே யாங்கள் எல்லோரும் முன்னம் இவ்வடியார் இடம் பொருள் இரவு முழுமையும் இருந்திடப் பெற்றோம். துன்னும் இவ்விரவு கழிந்த பின் நீவீர் சொற்றது போலவாம் அமைச்சர் தன்னகம் சலித்து மன்னனு கதனைச் சாற்றவும் அங்கவன் மொழிவான். வல்லாளனை தேடிச் சென்றது. அற்பம் இது நமக்கரிதாயிருப்பதென்கோலந்தோ என்றயர்வுற்றாங்கு பற்பலவாய் சிந்ததனில் ஏக்கமுற்றி திரையருளும் பன்மைதானோ தற்பரனை போல் எழுந்த ஜங்கமருக்குரைத்த வண்ணம் தருவேன் என்று விற்பொருதும் வேந்தன் அதி விரைவாக கணிகையர்வால் மேவியினானால் என் அரசினைத் தருவேன். வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் எனப்பதாகை அந்தரம் அளாவ நாட்டி அழுத்திடும் நாளில் இன்று சுந்தர ஜங்கமர்க்கு சொல்மொழி பிறழாதென்னை பந்தமாய்க் காப்பவட்கிப் பதியினைத் தருவேன் என்றான். விரகம் தீர்ப்போர் என்னுடைய தாயார் கரிபறி உடனும் வேண்டும் கனகமும் தருவேன் முத்துச் சொருகிய சிவிகை ஈவன் தொல்லுல ஆழ்வதற்கிங்கு அரிய செங்கோலும் நல்கி அவர்க்கியான் பணியும் செய்வேன் பெரியவர் விரகம் தீர்த்தால் பெற்றதா எனக்காம் என்றான். விரகம் தீர்த்தால் என் உயிரும் தருவேன் உலகினில் வரும் சுகத்துள் உயர் சுகம் மிகுதே என்று கலை உணர் முனிவராரும் கழறுவராதலால் நம் தலமதில் உற்ற செய்ய ஜங்கமர் விரகம் தீர்த்தால் இலகுமின் உயிர் கேட்டாலும் ஈகுவேன் வருவீர் மின்காள். கணிகையர் காரணம் சொல்ல கவலையுடன் திரும்பியது. ஆதரவாகத் தங்கள் ஆணையின் படியேயாங்கள் ஏதமில் அடியர்தம்மோடின்புறப் பொருளும் பெற்றோம் நாதையன் செய்வோம் என்று நங்கையர் வணிந்தூரைக்க பூதல மன்னன் வெட்கிப் புகழ்மனை வந்து சார்ந்தான். வதனம் மாறிய வல்லாளனை மனைவியர் கேட்டது. இல்லமுற்ற மன்னன் மதிவதனம் மாறி இருப்பதனை மங்கையர்கள் இசைந்து நோக்கி மல்லமாதேவியரும் இளையாளாகும் வன்மமிகு சல்லமாதேவியாரும்
தொல்லுலகை புறக்க வல்ல எங்கள் கோவே, துன்பமுற்ற காரணம் என் அவற்றை நீவீர். சொல்லுமென அடிபணிந்து வினவ ஆங்கு தூய நெறியோன் அவர்க்கு இது சொல்வானால். வல்லாளன் நடந்ததை சொன்னது. இன்றொரு முதியோர்மானார் இன்பத்தில் இச்சை கொண்டு வென்றி சேர் நம்மை நாடி வினவிய வடுக்கி சைந்தேன் மன்றதில் விலை மின்னார்கள் வாய்ப்பதும் அறிதால் நொந்தேன் என்றவர் வாய்மை கேட்ட எழில் மனை யாரும் சொல்வார். இளைய மனைவி வல்லாளன் வாக்கை காப்பேன் என்றது. விரகமுற்று அழியவர்க்கு வாக்களித்த ஏந்தேனின் மனம் யாதோ அருகிலோம் யாம். இருவர்களில் சிறியவளாம் என்னை அன்னோர்க்கு இசைத்திடவும் கருத்துளதேல் இசைவேனென்றாள். திருவளரும் மன்னனக மகிழ்ந்து நோக்கி சேயிழையே அடியவரோடு அறையில் சேர்ந்தவ் உருவிலியால் படும் துயரம் ஒழிப்பாயென்றே உத்தமனும் பெரியவருக்கு உரைத்திட்டானால். சல்லமாதேவி அறையுள் புகுதல். அக்கணம் நன்னீராடி அழகுற அறையுள் சேர்ந்து மிக்கனல் யாழை மீட்டி வினோதமாய் கீதம் பாடி பக்கலில் நெருங்கி அந்த பரமனை பார்க்கும் காலை அக்கணி மெய்யன் அங்கே அரிய யோகத்தில் உற்றான். ஜங்கமர் உள்ளங்குளிர உதவ முனைந்தாள். பின்னும் அம்மங்கை அந்த பெரியவர் மகிழ எண்ணி துண்ணுமங்கவர் மீதுற்ற சுகந்த நீர் எடுத்து தூவி நல்நயத்துடனே நிற்க நயனமும் திரவாதன்னோர் தன்னையும் நோக்காதாலும் தயங்கியங்குரைப்பதானாள். அண்ணாமலையார் குழந்தையானது. வேந்தனால் உரைத்த வாய்மை வின்படல் முறையோ அந்தோ எந்தலே என்றீரஞ்சி எழிலுறும் அடந்தை ஆங்கு சந்தமாய் மேல் வீழ்ந்து தழுவ அப்பரமரானோர் எந்தவும் குழந்தையாகி இன்புற அழுவதானார். குழந்தையானவர் மறைந்தது. அறநொரு குழவியாகி அலறியே அழும்போதங்கே பரமனார் செயலென்றெண்ணிப் பார்த்திபன் விரைவில் வந்து கரமதில் எடுத்தணைத்து களிப்புடன் உச்சி மோந்து விறகுடன் இருக்கும் போதவ் விமலனும் மறைந்திட்டானால். வல்லாளன் மனம் வருந்தியது. ஐயனே நினது திருவுளச் செயலை அறிவமோ அறிவிலோம் யாங்கள் மெய்யனே கண்கள் மூன்றுடையானே வேதனே வேதநாயகனே துய்யனே எம்மை சோதனை செயவோ சுதனெனத் தோன்றியே மறைந்தீர் செய்யனே எங்கட்கென் விதி என்று தேவியோட அரசனும் மெலிந்தான். ரிஷபவாகனக் காட்சி. கொற்றவன் இவ்வாறுளம் மெலிந்தாங்கு கோயனக் கதருமக்காலை நற்றவத் தோர்கள் துதி செய்யும் மீசன் நாயகியுடன் விடை ஏறி சுற்றிலங்கணங்கள் சூழ்ந்திட விதி மால் தொடரவும் அருணயம் பதிவாள் வெற்றி கொள் இறைக்கு தரிசனம் உதவ விறகுடன் பணிந்தவன் துதிப்பான். ஒரு சே அருள்வாயே. ஆதியே சரணம் மண்மேல் அடியறை காக்க வல்ல ஜோதியே சரணம் கங்கை தூயசஞ்சடையில் துண்ண பாதிமாமதியணிந்த பரமனே தமியேற்குற்ற நீதியைத் தாங்க ஓர் செய் நிர்மலா அருளுவாயே. மகனாக இருந்து அந்திமக்கிரியை செய்வோம். சுந்தர மன்னா கேண்மோ சுதனுனக்கியாமே ஆனோம் அந்தத்தில் நாமூனக்கே அரை விதி முடிப்போம் என்று சந்திரசேகரனார் வாழ்த்தி சார்ந்தனர் கையிலை பின்னர் பந்தமாய் உலகை வேந்தன் பண்புடன்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: சோமவார விரத மகிமை ஸ்கந்த மகா புராணத்திலிருந்து. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. சௌனகாதி முனிவர்களே, இனி கைலாசநாதரை குறித்து வழங்கி வரும் விரதங்களை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். எந்த விரதத்தை கடைபிடித்த மாத்திரத்தில் மனிதர்களுக்கு சகல மனோபீஷ்டங்களும் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை குறித்து கடைபிடிக்கக்கூடிய விரதங்களை பற்றி இப்போது கூறுகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. சிவபெருமானுக்கு பிரியமான விரதங்கள் 8 விரதங்களாகும். அவை: சோமவார விரதம், ஆருத்ரா என்னும் திருவாதிரை விரதம், உமாமகேஸ்வர விரதம், சிவராத்திரி விரதம், கேதார விரதம், கல்யாண விரதம், சூல விரதம், ரிஷப விரதம் ஆகியவையாகும். இவற்றில் முதலில் சோமவார விரதத்தை பற்றி எடுத்துக்கொள்வோம். இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டுமென்றால், கார்த்திகை மாதத்தில் சோமவார தினத்திலும் பிரதி சோமவாரத்திலும், அதாவது திங்கட்கிழமையன்று சூரியோதய பொழுதில் கண்விழித்து எழுந்திருந்து பரமசிவனை தியானித்து வணங்க வேண்டும். பிறகு நிர்மலமான தண்ணீரில் நீராடி உரைப்படி சந்தியாவந்தனமும் செய்து சகல மங்களங்களையும் கொடுக்க வல்லவரான சிவபெருமானை பூஜித்து

செய்து முடித்து மங்களமான சிவாலயத்திற்கு சென்று பார்வதி மணாளரை வணங்கி வழிபட வேண்டும். பெருமானுக்கு சுத்தமான பஞ்சாமிரதம் முதலானவற்றால் அபிஷேகம் செய்வித்து நல்ல வில்வதளங்களினால் அர்ச்சனையும் செய்வித்து பணத்தை பெரிதாக பாராமல் திவ்யமான ஆகாரப் பொருட்களையும் நைவேத்தியம் செய்வித்து சிவபக்தர்களான அந்தனோத்தமர்களுக்கு உணவு படைத்துவிட்டு பிறகு தான் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அதிலும் அப்படி உட்கொள்ளும் ஆகாரம் எந்த விதத்திலும் விரதத்தை கெடுக்காத விதத்தில் இருக்க வேண்டும். ஆகாரம் எதையுமே உட்கொள்ளாமல் உபவாசம் இருப்பதும் நல்லதுதான். இவ்வாறாக சிறப்பு வாய்ந்த சோமவார விரதத்தை எவனொருவன் சாஸ்திரம் முறைப்படி அனுஷ்டித்து வருகிறானோ அவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு சகல போக பாக்கியங்களையும் இஷ்டப்படி இந்த உலகில் அனுபவித்து மகிழ்ந்திருந்து விட்டு கடைசியில் கைலாசத்தையும் அடைந்து விடுவான். பூர்வீக காலத்தில் பதிவிரதத் தன்மை மிகுந்த சுமந்தினி என்னும் அரசகுமாரி ஒருத்தி சோமவார விரதத்தை விதிமுறைப்படி அனுஷ்டித்து வந்தாள். அப்போது இரண்டு பிரம்மச்சாரிகள் கபடத்தனமாக தம்பதிகளை போன்ற வடிவத்தில் உருமாற்றம் செய்து கொண்டு அங்கே வந்தார்கள். அப்போது அவ்விருவரையும் உண்மையான தம்பதிகள் என்றே தன் மனத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த ராஜகுமாரி பூஜை செய்தாள். அதன் மூலமாக இரு பிரம்மச்சாரிகளும் உண்மையாகவே ஆண் பெண் பாலகர்களாக மாறி நிஜ தம்பதிகளாக ஆகிவிட்டார்கள். இத்தகைய அற்புதத்தை சோமவார விரதத்தின் மூலமாக அரசகுமாரி சீமந்தினி செய்திருக்கிறாள். தவசீலரான வசிஷ்டரும் இந்த விரதத்தை இம்மாதிரியாக அனுஷ்டித்த மகிமையாலேயே கட்டுக்கரசியான அருந்ததியை தம் பத்னியாக அடைந்தார். முன்பொரு சமயம் விபு என்னும் அரசனொருவன் இந்த சிறந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய பிள்ளையில்லா குறையை தீர்த்து கொண்டான். அதுபோலவே சோமசர்மா என்ற அந்தனரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்த மகிமையால் இஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈஸ்வரனின் பருளால் அடைய பெற்றார். வஜ்ரபாகு என்ற அரசன் ஒருவனுக்கு ஏராளமான பகைவர்கள் இருந்து வந்தார்கள். அப்போது அந்த அரசன் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து பகைவர்கள் அற்றவனாக ஆகிவிட்டான். கீச்சகன் என்ற அந்தனனோ இந்த சோமவார விரத மகிமையால் யமனை கூட வென்றுவிட்டான். சிம்மன் என்ற அரசன் இந்த விரதத்தை மேற்கொண்டதன் விளைவாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைய பெற்றான். வேதங்கன் என்பவன் இந்த சிறந்த விரதத்தை அனுஷ்டித்து தன் மனைவியுடனும் மானிட சரீரத்துடனேயே சிவலோகத்துக்கு சென்றான். தர்மவீரியன் என்பவன் இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு சென்றான். கர்கசீலன் என்பவன் இந்த விரதத்தை புத்திர பௌத்திரர்களோடு அனுஷ்டித்து அதன் பயனாக இந்த உலகத்தில் சகலவித போக பாக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு பிறகு அவர்களோடு சேர்ந்து சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். சத்யசந்தன் என்பவனின் மகனான விராடன் என்பவன் மகா பாபியாகவும் திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டும் பரஸ்திரீகளிடம் சகவாசம் கொண்டும் மகா துன்மார்க்கனாக திரிந்து வந்தான். அவன் ஒருநாள் வேசியொருத்தியின் வீடு தேடிச் சென்றபோது சில காவலாளிகள் ஆயுதபாணிகளாக அங்கே வந்தார்கள். அவர்களை கண்டவுடன் விராடன் அஞ்சி நடுங்கியவனாக அங்கிருந்து கானகம் ஒன்றை நோக்கி வேகமாக ஓடிச் சென்று விட்டான். அப்போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. காட்டிற்கு சென்ற விராடனுக்கு அன்றைய தினம் பூராவும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் எதுவுமே கிடைக்கவில்லை. அதனால் அவன் அங்குள்ள கிழங்குகளையும் காய்கனிகளையும் பிடுங்கி தின்றுவிட்டு அந்த காட்டினுள்ளேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அதற்கு மறுநாள் ஒரு நச்சுப்பாம்பு அவனை நன்றாக கடித்து விட்டது. அதனால் விராடன் விஷம் தலைக்கேற உயிர் துறந்து விட்டான். அப்போது அவனை கட்டி இழுத்து கொண்டு போவதற்காக யமதூதர்கள் அங்கு விரைந்து வந்தார்கள். அதே சமயம் அங்கு வந்திருந்த சிவதூதர்கள் யமதூதர்களை விரட்டிவிட்டு விராடனை ஒரு திவ்யமான விமானத்தில் ஏற்றிக் கொண்டு சிவலோகத்தை நோக்கி சென்றார்கள். சிவதூதர்களால் விரட்டியடிக்கப்பட்ட யமதூதர்களோ தங்கள் தலைவனிடம் விரைந்து சென்று எல்லா விவரங்களையும் அவனிடம் தெரிவித்தார்கள். உடனே யமன் அங்கிருந்து சற்றென்று புறப்பட்டு சென்று பாதி வழியில் சிவகணங்களை சந்தித்து அவர்களை வணங்கினான். பிறகு அவர்களை நோக்கி, சிவகணங்களே, இந்த மகாபாபியை எதற்காக இப்படி விமானத்தில் ஏற்றுக்கொண்டு செல்கிறீர்கள்? இவன் எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று வினவினான். அதை கேட்டதும் சிவகணங்கள் அவனை நோக்கி, யமனே, இவன் சோமவாரத்தில் மழையால் நீராட்டப் பெற்று அன்னத்தை ஆகாரமாக உட்கொள்ளாமல் கிழங்கு காய்கனிகளையே உணவாக உட்கொண்டு

0: நடுக்காட்டில் சஞ்சரித்து வந்தான். ஏதோ புண்ணியவசத்தாலும் தெய்வவசத்தாலும் இவனுக்கு இவன் அறியாமலேயே சோமவார விரதத்தை இட்டிக்கும்படி நேர்ந்து விட்டது. அதற்கு மறுநாள் இவன் பாம்பு ஒன்றினால் கடிக்கப்பட்டு உயிரை விட்டிருக்கிறான். இந்த புண்ணிய மகிமையால்தான் இவனுக்கு சிவலோகத்தை அடையும் வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. சிவலோகத்தில் இவன் நீண்ட காலம் தங்கியிருந்து விட்டு கடைசியில் மோட்சத்தையும் அடையப் போகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானின் உத்தரவின் பேரிலேயே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம். ஆகையால் நீ வீணாக எங்களுடன் வருவதை விட்டுவிட்டு உன்னுடைய உலகத்துக்கு சென்று விடுவதுதான் நல்லது என்று கூறினார்கள். அவ்வார்த்தைகளை கேட்டதும் யமன் அஞ்சி நடுங்கியவனாக சிவதூதர்களையும் அந்த புண்ணிய புருஷனான விராடனையும் வணங்கிவிட்டு தன் உலகத்திற்கு போய் சேர்ந்தான். சிவபெருமானின் பிரியத்திற்கு பாத்திரமான விராடனும் சிவலோகத்தை அடைந்து அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். இதுபோலவே சந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பரமசிவனாரிடமிருந்து சந்திரன் என்ற தன்மையை அடைந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் சிவபெருமான் காட்சியளித்தவுடன் அவன் அவரை மகிழ்ச்சி பெருக்கோடு வணங்கி, ஈசனே, இந்த மகிமை வாய்ந்த விரதத்திற்கு சோமவார விரதம் என்ற பெயர் உண்டாக வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு தங்களுடைய பேரருளால் அவர்கள் கோரும் சகல மனோபீஷ்டங்களையும் நிறைவேற்றி முடிவில் மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவ்வாறே அவன் வேண்டிய வரத்தை கொடுத்துவிட்டு சிவபெருமான் மறைந்தார். ஆகையால் சோமவாரத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு பிடித்தமான இந்த சிறந்த விரதத்தை எவன் ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ அவர்களுக்கு அப்பெருமான் தன் தேவியான பார்வதி தேவியோடு பிரத்யட்சமாகி மனதின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிவைப்பார் என்பது நிச்சயம். சிவசங்கரருக்கு பிரியமான இந்த சோமவார விரத மகிமையை எவர்கள் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ அல்லது கேட்கச் செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் குறைவர அனுபவித்து எழுந்திருந்து கடைசியில் மோட்சத்தையும் அடைவார்கள். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் கரவாடும் வன்னஞ்சற்கு அரியானை பண் காந்தாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஃ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அறிவுடையோர் பணிந்து ஏற்கும். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 50வது திருப்பதிகம் ஆனந்த மாலை. தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் சிவானுபவ விருப்பம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இதற்குரிய ராகம்

0: பெண்ணும் உள்ள பொருளே
1: பல்லாண்டு
0: பல்லாண்டு
1: போதுமே மீண்டு மனத்தவறு போமின்கள்
0: மனத்த

0: பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: முத்தா புத்தி தரவல்ல,
4: முத்தா புத்தி தரவல்ல,
3: முகிழ்மின் முளையாள்.

0: நமஹ சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். எழுந்தாக் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: பூத்தவளே, பூத்தவளே, புவனம் பதினான்கையும்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய.

வாய்த்ததோர் பிறவி நம் தமக்கு எனும் அப்பர் பெருமானின் திருவாக்கிற்கு ஏற்ப நாம் எடுத்துள்ள இப்பிறவியில் மனம் மொழி மெய்யினால் இறைவனை துதித்து பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும். நமது உடலின் ஒவ்வொரு அங்கமும் எவ்வாறு இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டுமென உரைக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான்.

யானை தோளை உரித்து போர்த்திய இறைவனும், நினைப்பவர் மனங்களை கோயிலாய் கொண்டவனும், உயர்ந்த திருக்கையிலாய திருமலையை எடுக்க முயன்ற இராவணன் சிரங்கள் பருத்து விம்முதல் அடைய ஊன்றிய திருவடியையும் உடைய தில்லைக்கூத்தனை தொண்டனேன் மறந்து வாழ இயலாது என உரைக்கின்றார் வாகீசர்.

பந்தமும் வீடுமாயிருக்கும் சிவபெருமான் என் நெஞ்சத்தில் தங்குவதற்கு எவ்வளவு பெருந்தவம் செய்திருக்க வேண்டுமெனவும், இறைவனின் சடைக்கு இண்டை மாலைகள் சூட்டி இரவும் பகலும் தொண்டுகள் புரிவார்க்கு அண்டங்களை ஆளவும் அருள் புரிவார் திருவாரூர் பெருமான் எனவும் கூறுகிறார் அப்பர் பெருமானார்.

திரு கச்சி ஏகம்ப இறைவனே, தாயாரின் கருவில் உதித்த நாள் முதலாக உன் திருவழியை தவிர வேறு எதுவும் அடைக்கலம் எனக்கு இல்லை என அறிந்து எனதுள்ளம் உருகியது என்கிறார் திருவிருத்தத்தில் தாண்டகவேந்தர். உலகப்பற்று அற்றவர்கள் திருப்போரூர், திருச்சிற்றம்பலம், திருவொற்றியூர் ஆகிய தலங்களைச் சேருவர். அத்தலைத்து இறைவனை நானும் நெஞ்சில் நிறுத்தினேன். உலகில் அனைத்திற்கும் உட்பட்டு தோன்றிய இறைவனை எந்தையே இறைவா, என் தலைவனே என பலகாலம் அழைத்து மகிழ்பவர்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உயர்ந்த காரியங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவபெருமானுடைய கீர்த்தியை பெருமையை இருக்கும். பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே. பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே. ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கடற்குறை உங்களே என்கிறார் அப்பர் சிவர். வாட்போக்கி தேவாரம் பார்த்து பாதம் கடைசியிலே வந்து நீங்க சிவபெருமானுடைய பெருமையை படிக்காம கேட்காம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வந்து வேலில குத்துவானோம். நீங்க திருவானக்காவில இருந்து சிவபெருமான் பெருமையை கேட்காம இருந்தீங்கள அப்புறம் உங்களுக்கு என்ன மன்னிப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கண்டிப்பான். பார்த்து பாதம் கணக்கு எடுத்து பாப்பானா, நம்ம கணக்கு எடுத்து பாப்பானா, இத்தனை வருஷம் அங்க இருந்திய என்ன பண்ணுன, சாப்பிட்டேன் தூங்கினேன், அதான் வேலையா? அசடு செய்ய வேண்டியதை செய்யாம கேட்க வேண்டியதை கேட்காம தூங்கினேன் சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன்னா ஒரு சும்மா விடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பான. வேளாள குத்துவான கூர்த்த வேளாள் பார்த்து பாசம் பிடித்தது தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னணி. ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கலந்துரை. அதனாலே அப்படி மதுவர்கள் வந்து உங்களை தண்டிப்பதற்கு முந்தையே சிவபெருமானுடைய கீர்த்தியை நன்றாக பேசுங்கள் கேளுங்க. சிவ தர்மங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இந்த சிவபெருமானுடைய கீர்த்தியை கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, சிவபெருமான் கீர்த்தியே கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, வேறு ஒரு கீர்த்தியும் கேளாமல் சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது. கேட்பதினால என்ன வரும் என்று சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு அதனால அந்த சிவனிடத்தில் பிரியம் உண்டாகும். சிவனிடத்திலே பிரியம், இப்ப சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு தான் இந்த காரியங்களே. சிவனிடத்திலே பிரியம் என்றால் அன்பு என்றாலும் ஒன்று, சிவனத்திலே பிரிய உண்டாவதற்காக செய்கிற காரியம் தான் இப்படி இந்த சுவாமியினுடைய புராணங்களை சொல்லுவது, கேட்பது, படிப்பது, பூஜிப்பது, வாசிப்பது, சகலமும் சகலமான புண்ணியங்களும் எதனையால முடியும் என்றால் எதற்காக என்று கேட்டால் சிவனத்திலே பிரிய உண்டாவதற்காக. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரன், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரன், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரன், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குறுந்தடியில் அமர்ந்தான். புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதவூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதவூர், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குறுந்தடியில் அமர்ந்தானம்மா. புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு பிரிய நுண்மேல் வேண்டும் மண்ணில், சிவனுக்கு நுண்மேல் பிரியம் வேண்டும் மண்ணில் திருவாத ஊரடி வாடுவீர் என்பது அந்த வாத ஒரு வள்ளல் இறகு. அதனாலே உலகப் பொருளிலே பிரியம் வருவதற்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியது தானே வரும். உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உலகத்தில் எவ்வளவு உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உலக இன்பங்களிலே பிரியம், உலக பொருள்களிலே பிரியம், ஒன்றா ரெண்டா? உலகத்துல நம்ம வச்சிருக்கிற ஆசை ஒரு பொருள் இல்ல, பல பொருள்ல வச்சிருக்கோம், பல பொருள். இப்படி பல பொருளிலே ஆசை வைப்பதினாலே பிறவி உண்டாகுது. பிறவி எதனாலே வருவது என்றால் ஆசையினாலே வருவது. அந்த பிறவி தொலைய வேண்டுமால ஆசை தொலைய வேண்டும். ஆனா ஆசையோட இருந்து கொண்டே பிறவியையும் தொலைக்கலாம். ஆசையோட இருந்து கொண்டே என்ன ஆசை? உலக பொருளிலே ஆசை வச்சு அந்த பொருளை சிவனடியாரு கொடுப்பது. அப்படி பொறுத்துதா இப்ப எத்தனை புண்ணியவான் ராஜாக்கள், மெய்ப்புற நாயனார் முதலாக, சேரமான் பெருமாள் முதலாக எத்தனை அரசர்கள் ராஜ்யத்தை உலகத்தை ஆண்டு ஆசை இல்லாம ஆட முடியுமா? பொருளை சேர்க்காம இருந்தாங்களா? தேடிய மாடு நின்று செல்லமும் செல்லம் என்று ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவனா ஆகும், அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று, அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மான் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவரை கொடுத்து வந்தார் என்றார் போல, அப்படியே சிவனுடைய புலகளா இருக்கிற அடியாளனுக்கு பொருளை கொடுத்து கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டு சம்பாதிச்சா பரவாயில்ல, தனக்குன்னே ஆசைப்பட்டு சம்பாதிச்சு சிவ தர்மத்தை செய்யாமல் இருந்தான்னா அவனுக்கு பிறவி மேலும் மேலும் எழுந்தவரை உண்டாது, உயர்ந்தவரை எழுந்தவரை உண்டாது. அதனாலே சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு சிவனுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கீர்த்தியே கேட்டு, அதனால கீர்த்தி திருவகவல்னே ஒண்ணு வாடினார் நம்ம நம்ம வரையாரு. கீர்த்தி திருவகவலே பாடுகிறார். கீர்த்தி திருவகவலே அவன் அங்கங்கே அடியார்களுக்கு செய்த கீர்த்தி எல்லாம் சொல்லி அங்கங்கே அடியார்களுக்கு செய்த ஓரியூரின் உபஞ்சின சொல்லி பாரிடும் பாடகர் ஆகிய புரிதம் என்றெல்லாம் சொல்லி இப்படியும் அடியவர்களுக்கு செய்த அந்த அருளை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக நம்மை அதுல பிரிய உண்டாக முடியாத செய்தது அந்த கீர்த்தி திருவகவல். அதனாலே இப்படி சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்கு சாமியினுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கறதுனால வர்றது வர்ற ஒரு புண்ணியம் பூசையினால கூட வராது. கேட்கறதுனால வருகின்ற ஞானம் பூசையினாலே கூட வராது. அதனாலதான் பூசையை கண்ணு பூசை என்றும் இதை ஞான பூசை என்றும் சொல்லப்படும். அது சிவதர்மோத்தரத்துல தான் தெளிவா சொல்லுகிறார். கண்மயாகம், சிவயாகம், தவயாகம், ஞான யாகம், இப்படிப்பட்ட அஞ்சு வகையான யாகத்திலே இதை ஞான யாகம்னு சொல்றாரு. ஞான யஜ்யம், ஞான யாகம் என்று சொல்லப்படும். ஞான வேள்வி, ஞான யஜ்யம், ஞான யாகம்ல ஒண்ணுதான். அப்படி இந்த ஞான யாகத்தினாலே வருகின்ற பலன் என்னவென்று கேட்டால் சிவனிடத்துல அன்பு அதிகமாகும். கேட்கவில்லைன்னா அன்பு வராது. இப்ப கேட்காதவங்களுக்கு அன்பு வருவா? காலையில ஒரு சப்ளஸ் பண்ணுறத சொல்லிட்டு இருந்தேன் பதஞ்சலி வரலாற்று. அதனால கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்க ஆசையா இருக்குங்களா? கருவுக்கு இருந்து வந்துட்டாரு இன்ஸ்பெக்டர் ஜாதகம் பார்க்க. அந்த நேரத்துல பதஞ்சலி வரலாறு சொல்லி முடியா போச்சாங்கண்ணே. ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சொன்னேன். அதனால கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்கறதுக்கு ஆசையா இருக்குங்க. நேரம் இல்ல அப்படி இல்லாரு. அந்த மாதிரி ஆகையால அவர்களை கேட்பதனாலதானே உனக்கு ஒரு பொருளிலே இன்பம் உண்டாகிறது, பிரியம் உண்டாகிறது. அதத்தான் அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். அவனுடைய முதலிலே என்ன கேட்டார்? அவன் நாமம் கேட்டாள். அப்புறம்தான் காண்பது. கேட்பது முதலிலே, பிறகு காண்பது. கேட்பதினாலே காண்பது உண்டாகும். கேட்பதினாலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார், மூர்த்தி அவன் இருக்க வண்ணம் கேட்டார், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார், பெயர்த்து அவனுக்கே பிச்சியாக. அதனாலே இது கேளாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டாகிறது இல்லை. எந்த வாய்ப்பு? சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்கான காரணமும் இல்லை. அதனாலே அப்படி சிவனுடைய கீர்த்தியை சிவபுராணங்கள் அத்தனையும் நிறைய சொல்லுவது. இந்த ஆசிரியர் ஒரு வகையில சிறப்பாச்சு. ஆனந்தபுத்திராய் இந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்லுகிறார். இதனால் இந்த பிறவியானது பிரயோசனமுடையதாக அமைந்தது. இந்த பிறவி பிரயோசனமுடையதாக அமைந்தது. உலகத்தில் இருக்கிறவன் தன் பெருமையவே பேசுவான். உலகத்தில் இருக்கிற மனுஷன்ல என்ன பேசுவான்? தன்னுடைய பெருமையே பேசுவான். என்ன சிவன் பெருமை அவனுக்கு தெரியாமையினார். சிவன் பெருமை தெரியாமையினாலே தன்னுடைய பெருமையை பேசுறான். இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல சிவனுடைய பெருமையை பேசுகிறவனுக்கு இருள் சேர் இருவனையும் சேராது, பேசாதவனுக்கு சேரும். அதனால இப்படி சிவபெருமானுடைய பெருமையை பேச கேட்க பேச கேட்க பேச கேட்க இருக்க இருக்க இருக்க சிவனிடத்துல அன்பு அதிகம் உண்டாயும். அன்பு உண்டாச்சுன்னா அப்புறம் வேற என்ன? அன்பு தான் சிவன் தான் சிவன் தான். அதனால இப்படி ஒரு முறையிலே சிவ நாமத்தை பத்தி இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அது காலனும் அத்தியும் சேர்ந்து சிவபெருமானை துதித்ததாகும். அவர்கள் சிவபெருமானுடைய நாமத்தை இப்படி எல்லாம் உன்னுடைய நாமம் இப்படிப்பட்டது, அந்த நாமத்துடைய பெருமை, அந்த நாமத்துடைய பொருள் இப்படிப்பட்டது என்று அந்த காலனும் அத்தியும் சிவபெருமானத்தில் சொல்லி துதிக்கிறார்கள். அந்த முறையில இப்ப 53வது பாட்டு இதுல முதல்ல உருத்திரனை பத்தி சொன்னாரு. உருத்திரனை பத்தி சொன்னாரு, பசுபதி என்கிற நாமத்துக்கு சொன்னாரு. அப்புறம் உருத்திரனுக்கு ஒரு மூணரை பாட்டு உருத்திரனுக்கே சொன்னாரு. உருத்திரன் என்கின்ற பேருக்கு மூணரை பாட்டு, அதுக்கு மேல இரண்டு வரி சிவத்துக்கு சொன்னாரு, சிவம் என்கின்ற சொல்லுக்கு. அப்புறம் அதுக்கு மேல வந்து பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். அதெல்லாம் இப்ப கேட்டா உங்களுக்கு மறதியா இருக்கும். பவன்னா என்ன சொன்னார் என்றால் உண்டு பண்ணுவோன் அவனே, அந்த பிறப்பை கடைத்து போனவன். பவம் என்றால் பிறப்பு, பவம் என்றால் பிறப்பு. பிறப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவன் அவரே, அதே பிறப்பை மாற்றுவோன் அவர். அதனால அவனுக்கு பவன் என்று. அதனாலதான் பவன் நாமம் பிடித்து திரும்பி பன்னால் அழைத்தால் இவன் என பன்னால் அழைப்பூடியான் என்று எதிர்ப்படுவே என்பது அப்பர் தேவார். அடுத்தாற் போல சொல்லுகிறாரு, அரண் சர்வம் அறம் ஈசன் என்ற மூன்று நாமத்துக்கு ஒரு வாட்டில பொருள் சொல்றாரு. சர்வம் அறம் அதற்கு மேலே ஈசன் இந்த மூன்று நாமங்களுக்கும் இதுல பொருள் சொல்லுகிறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, உலகம் அளவில்லாதது, உலகம் அளவு இல்லாதது. அந்த அளவு இல்லாத உலக அத்தனையும் அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வம் என்று. உலகத்தை அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வத்தையும் அவன் நாசம் பண்ணுகின்றபடியினால கடைசியாக அவனுக்கு அதையாலே சர்வம் என்று வேறு. உலகத்தை அப்படியே வச்சிருக்காமல் ஏன் நாசம் பண்றான் அப்படின்னா அது சிவஞானம் தான் சொல்லு. மலம் ஒடுங்காமையினாலே மதத்தை ஒடுக்குவதற்காக சர்வசங்காரம் பண்ணி அந்த உயிர்களையான சிலகாலம் ஆயில ஒடுக்கி வச்சு மறுபடி அந்த உயிர்களை உட்பவித்து அதுக்கு அதையால புதுரு சுற்றி புணர்வு உற்பவத்தை பண்ணி அது மூலமாக அதுக்கு புத்தி முத்திகளை அதையால கொஞ்சம் கூடுதலாக தந்து அதன் மேல அதை உயர்த்துவதற்காக அப்படி செய்கிறோம். சங்கார தொழில் வந்து மிக சிறப்புடையது. சங்கார தொழில் சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. உலகம் முழுவதையும் சங்கரிக்கிறவன் யாரு என்று கேட்டால் சிவபெருமான். ஐயாலே அது எதனால அவன் கட்டிக்காரன்னா பரமவிஷ்ணுக்களையே அவன் சங்கரிக்கின்ற காரணத்தினாலே, பரமவிஷ்ணுக்களையே சங்கரிக்கின்ற காரணத்தினாலே அவன் தான் சங்காரத்திலே வல்லவன். அது சிவஞான போதும் மகா சங்கார காரணனாகிய உருத்தரனையே முதலாக உடைத்தது உலகம். மகாசங்கார் என்றால் பரமவிஷ்ணுக்களை எல்லாம் கடைசியா காலி பண்ணுவோம். அது சித்தியார்ல இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே கடைசி ஊழி காலத்திலே எல்லா உலகமும் அழிஞ்சிடும். எல்லா உலகமும் எல்லாம் அழிஞ்சு சுத்தமா இருக்கும், எல்லாம் சுடுகாடா இருக்கும். உலகம் முழுவதும் சுடுகாடா இருக்கு, அதுதான் கோயில் சுடுகாடு. உலகம் முழுவதையும் சாம்பல் ஆக்கிடும். அக்னியில தான் எல்லாத்தையும் ஒடுக்குற, அக்னியில தான் எல்லாத்தையும் ஒடுக்குற. அக்னிக்கு தெய்வம் ஒருத்தரும், நீருக்கு தெய்வம் பிரம்ம, மண்ணுக்கு தெய்வம் பிரமா, நீருக்கு தெய்வம் விஷ்ணு, அக்னி தெய்வம் ஒருத்தரும். அக்னியில தான் எல்லாம் உயிர்க்கிறோம். தசித்து அந்த சாம்பலை பூச்சி கொடுக்குற, அந்த சாம்பலை பூச்சி கொடுக்குறோம். அதனாலே இந்த உலகம் முழுவதும் சுடுகாடு. அதனாலதான் கோயில் சுடுகாடு குழுபுலித்தோ நல்லா அடையிறது திருவாசகத்திலே பாடினார். அதனாலே சர்வசங்காரத்தை பண்ணி மாயையில உடுக்கி மறுபடியும் அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து அதன் பிறகு அதுக்காக கொஞ்சம் புத்தியை கொடுத்து அப்படியே படிப்படியா உயர்த்து ஒரு உயிரை. எல்லா தொழிலையும் அஞ்சு தொழிலையும் ஜெயருவான் என்ன பண்ணுகிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். அஞ்சு தொழிலையும் உயிர்களுக்காகவே செய்கிறான். அதே மாணிக்கவாசன் சொல்லுவான், அஞ்சு தொழிலும் நட்டம்பா, அஞ்சு தொழிலும் ஜெயருவான் அஞ்சு செய்தார், அஞ்சு நட்டம், அஞ்சுமே நட்டமா. இப்ப நட்டம்னா நம்ம தொழில விட்டுருவோம் இல்ல, அவன் தொழில விடுறது இல்ல, அஞ்சு தொழில ஓயா பண்ணிக்கிறது. அஞ்சு தொழிலுக்கும் நட்டம் தான், அஞ்சு தொழிலுக்கும் நட்டத்திலே அஞ்சு தொழில் நடக்குதுப்பா. நட்டத்திலே அஞ்சு தொழில் நடக்குது, நட்டத்துல நன்றாக நடக்குது. இது சுவையாது நட்டத்துல போனா நம்ம வாடி போடுவோம் இல்ல, நட்டத்திலேயே தொழில், நட்டத்திலேயே இந்த நட்டத்திலேயே உண்டு பண்ணுவதுக்கு ஒரு நட்டம், நிக்கிறதுக்கு ஒரு நட்டம், ஒடுங்கிறதுக்கு ஒரு நட்டம், மறைக்கிறதுக்கு ஒரு நட்டம், அருள்வதற்கும் பஞ்சகிருத்தியத்துக்கும் நாட்டியம் தான். நாட்டியத்திலேயே எல்லாமே உண்டு போட்டேன், ஆடியே எல்லாமே உண்டு போட்டேன். ஆகையினாலே இப்படி உலக எல்லாவற்றையும் உண்டாக்குவதும் நிறுத்துவதும் அழிப்பதும் அவனுக்கு விளையாட்டு. உலக யாவையும் தாமுல வாக்களும் நிலவிருத்தலும் நீக்கலும் எங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். கம்பர் பொதுவா சொல்லிவிட்டாரு, நான் என்ன செய்வேன் அதுன்னு சொல்லாத அந்த பாட்டுல, உலக யாவையும் தாமுல வாக்களும் நிலவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சிறந்தாங்க. அது உலகளாமல் உதற்கரியவங்கிற பாட்டினுடைய அடிப்படை. அதனால அழகிலா விளையாட்டுடையார், அழகிலா விளையாட்டா செய்யறான், அளவில்லாத செயல் அது, அளவில்லாத காரியம் அதை விளையாட்டா செய்யறான், அவன் தாண்டா தலைவர். இது எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் தெரியுமா, அதுதான் ஆர்த்த பறவை துயரட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில் சித்தம்பரத்தை தீயாடும் கூத்தனை வாழும் கோலையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று வருது அல்லவா திருவம்பாவை. அந்த திருவம்பாவையினுடைய கருத்தை வைத்து பாடியது இந்த பாட்டு கம்பநாட்டாழ்வார். ஆகவே இப்படி வந்து உலக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கடைசியா அறுக்கிறான் என்றால் எல்லாவற்றையும் அழிப்பு. உலகம் அளவில் உலகம் எவற்றையினே அறுக்கின்றதனால் சர்வன் என்பது. அதனால அவனுக்கு சர்வன் என்று, சர்வன் என்றால் முழுவதும் செய்பவன், முழுவதும். சர்வம் என்றால் சர்வம் என்று சொன்னால் முழுவதையும் நாசம் பண்ணுவன், முழுவதையும் உண்டு பண்ணுகிறான், முழுவதையும் காக்கிறான், முழுவதையும் அழிக்கிறான். அப்படி அப்படி அப்படி அதனால ஒரு சர்வம் முழுவது என்றாலும் சர்வம் என்றாலும் உண்டு. பூரணம் சர்வம் முழுவது என்றால் எல்லாம் உண்டு. அதனாலே முழுவதையும் அது முழுவதையும் கண்டவனை, முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்க்கு முன்னால் சிறுவரர் கொண்டு தேட அப்பாலனையும் இப்பால் என்கிறான் திருவாசகத்தில் வரும். அதனாலே உலகம் முழுவதையும் உண்டு பண்ணுதலும், உலகம் முழுவதையும் காத்தலும், உலகம் முழுவதையும் அழித்தலும் ஆகிய இந்த தொழிலே முழுவதுமாயிருக்கிற முதல் வஞ்சிகிறான், முழுவதுமாக இருக்கிற முதல்வன் செய்கிறார். அதனால அவனுக்கு சர்வம் என்பது. அளவில் பிறப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அதனாலே அந்த பிறப்பை அழிக்கிறான், உலகத்தை அழிக்கிறான், அதனால அவனுக்கு அரண் என்றும் பெயர், சர்வன் என்றும் பெயர். அதனாலே அரண் என்கின்ற பெயர் எதனால வந்தது என்றால் பிறப்பை அழிப்பதனாலே அவனுக்கு அரண் என்று பெயர். உலகத்தை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர், பிறப்பை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர். அதனாலே அரண் என்னும் நாமம் இருக்கு சிவநாம, அது நாமங்களிலே மிக உயர்ந்தது. அரண் என்கின்ற நாமம் சிவநாம மிக மிக உயர்ந்தது. அதனாலதான் வந்து வாழ்க அந்தனர் வானவர் ஆடினர் வீழ்க நன்குணல் வேந்தன ஒங்கு ஆழ்க தெய்யதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்ந்திருக்க வேண்டார். அதனால சிவநாமங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இரண்டு, ஒன்று சிவ இன்னொன்று அற, ஒன்று சிவ இன்னொன்று அற. அதனால வடமொழி அற அப்படின்னு வடமொழி ஹா போட்டு ரா போகணும், அது தமிழ்ல மாதிரி அறன்னு வரும். அதனாலே வந்து இப்ப வடக்கு எல்லாம் கூட கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுக்கு அஹே ராமா அரே கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. அரே ராமா முதல்ல சிவபெருமான வச்சு தான் சொல்லுவாங்க. அரே கிருஷ்ணன் தான், அரே கிருஷ்ணன் தான், அரே ராமா அப்படித்தான் போய் சொல்றாரு. அதனாலே வந்து யாரு அரண் என்ற நாமம் மிக சிறப்புடையது. அதனாலதான் அறநாமம் மிக சிறந்ததுன்னு திருமந்திரத்தில் சொன்னார். அது அழகில் பிறப்பை அழித்துலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அரண்ன்றது அவ்வளவு சிறப்பு. அதை வந்து அரகரன்னு சொல்றது, அரகர என்று அரகர என்ன அறியது ஒன்று இல்லை. ஒரே அரகர என்ன அறியது ஒன்று இல்லை. அரகர என்ன அருகிலை மாறும் இல்ல. அந்த நாமங்களிலே மிகவும் கொஞ்சம் எழுத்தாலே ரெண்டு எழுத்தாலே சொல்லப்படுகிற நாம சிவ நாமங்களிலே மிகவும் கொஞ்சமானது ரெண்டு எழுத்துல சொல்லும். அதை சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கு, சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கு. ஒரு சாயப்பே சொல்லிவிட்டார். ஒரு சாயப்பு ஜாதகம் பார்க்க வந்திருந்தவர், ஜாதகம் பார்த்துக்கிட்டு போது அப்பளக்காரன் வந்தான். அப்பளக்காரன் என்ன பண்ணா, நீங்க அப்பளம் வச்சுக்கிட்டு இல்ல வந்த உடனே எங்களுக்கு வேண்டாம் ஐயானார். அந்த சாயப்பு சாப்பிடும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு அவருக்கு ஒரு 70 வயசு இருக்க என்னைய கேட்டேன் அப்பளம் வேண்டாம் ஐயான்னு. அப்புறம் அவரை திருப்பி கேட்டேன், அப்பளம் நம்ம கேட்டீங்களே எவ்வளவு முதல்ல வேண்டாம். இது என்ன பண்ண அந்த வியாபார திறமை இன்னும் கேட்டீங்களே எவ்வளவு அப்பளம் அப்படின்னு. சிவ சிவ நான் எங்கையா கேட்டேன் சாயப்பு சாயப்பு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் அப்படியே சாயப்பு இப்ப நடந்து எவ்வளவு நாள் தெரியுமா 35 வருஷம். என்னைய அப்படி சொன்ன எப்படி சிவகிதான் ஏதோ வாயில வந்துருச்சு. அவ்வளவு எளிதாக இருப்பது, சுலபமாக சொல்லக்கூடியதாக இருப்பது பெரிய பயனை தருவது. திருநூல்கள் எத்தனை புராணங்கள் இடங்கள் ஆகமங்கள சொல்லப்பட்ட மந்திரம் தெரியுமா? ருத்ரத்திலே நடுவிலே இருப்பது சிவம், நடுவிலே இருப்பது சிவம். வேற இது நூல்களிலே ஏராளமா சொல்லப்படுகிறது. சைவர்கள் இப்போ வந்திருக்கிற சைவர்கள்லாம் இதை பத்தியில ஒன்றும் தெரிஞ்சோம். வேதத்தினுடைய மூன்று வேதத்துல நடுவிலே இருப்பது யஜுர்வேதம், இருக்கு இல்லாமல் அதர்வணம் என்கின்ற நாளிலே அதர்வணம் தொகுப்பும் மூன்று வேதம். இந்த மூன்றுலே வேத திரையும் சொல்லப்படுது. அந்த வேதத்துல நடுவில் இருப்பது யஜுர்வேதம், யஜுர்வேதத்தின் நடுவில் இருப்பது உத்தர, உத்தரத்தின் நடுவில் இருப்பது போதாயனசாக, அதுல நடுவில் இருப்பது சிவம். அப்படிப்பட்ட நாணம் இந்த நாணம். இந்த முறையெல்லாம் சைவர்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு. சைவர் சமயத்துல இருக்கிறவர்களுக்கு இது உரிமையாக உரிமையாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. மற்ற சமயவாதிகள் விரோதமா நினைக்கிறவங்க இருக்கிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே போறவர் இருக்கிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே விடுபடுது. அதுக்கு காரணம் சொன்னாரு, அவன் நிறைய தீவிரம் பண்ணிருக்கான்னு சொல்லலாரு சிவசிவ என்கிறார். அதனாலே சிவம் அறம் என்பது மிக சிறப்பு. அது திருப்பூர்ல நிறைய சொல்றாரு அருண்மார். சிவ சிவ நமோ நம திரிசன பரகதி ஆனாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம சேரும் என்பது சிதம்பரத்தில் போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் பழனிது போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அதனம் இடுவார்கள் தங்கள் மனைகள் அலைவாதல் நின்று அழுதி நமும் நாணம் இன்றி அழிவேனோ அப்படின்னு பழனி திருப்பூர்ல வர பல இடங்கள்ல வர அரகர. அதனாலே அளவில் பரப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரணர். அளவில் உலகை ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்கையினால் உலகம் எவ்வளவு என்று கேட்டால் அது மாணிக்க வாசகரை தான் கேட்கணும். அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்குந்து நின்றில் பகரின் 100 கோடியும் மேற்கொள்ளும். அத்தனை உலகம் சூரமன்மனுக்கு 1008 அண்டங்களை கொடுத்திருந்தாருனா ஒருத்தன் கொடுத்தது போகுது. அத்தனை உலகங்களையும் ஒருவனே ஆழ்கிறான். அத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு, இத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு சிவருவாங்க. 3 உலகங்களுக்கும் 1 தலைவர், இருதலை கொள்ளியும் உள்ளதும் புத்து நினைப்பிரிந்து விரிதலையேனி விடுதி கண்டாய். வியர் நூலகுக்கு ஒரு தலைவா, நூலகுக்கு ஒரு தலைவா, மண் உத்தர ஓசங்கைக்கரசே பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவன். அவன் வச்சிருக்கிற இந்த முத்தலை சூளத்தை பாத்தீங்கன்னா தெரியும்னாரு. முத்தலை சூழல் இருக்குதுவாரு, மூணு இலையா இருக்கா, மூணு இலையும் மூன்று உலகமா, அதுக்கு கால் எத்தனை, ஒரே கால், மூன்று உலகத்துக்கு மூணு இதெல்லாம் இருக்கிற அந்த சூளத்துக்கு ஒரே கால் இருப்பதோல மூன்று லோகத்துக்கு அவன் தான் தலைவனும். இது அப்படி சொல்லான்னு சொல்றாரு. இருதலை குள்ளியின் உள்ளெரும்புத்து நினைப்பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய். வேறு நூலகுக்கு ஒரு தலைவா, மண் உத்தர கோஷமங்கை கரசே பொறுதலை மூவிலை வேல் வலன் எந்தி பொலிபவன். அதனாலே மூன்று லோகத்துக்கு ராஜா ஒரே ஒரு ஆள் தான். இப்படி மூன்று லோகத்தை வச்சு அவன் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு இது பத்தாது. அவன் ஆற்றலுக்கு, சிவனுடைய ஆற்றலுக்கு இத்தனை உலகங்களையும் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், அவனுக்கு அது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி சொல்லணும் சிவபெருமான் பெரிய அடாடாடா, அவனுக்கு இந்த வேலை பத்தாது, அவனுக்கு இந்த வேலை பத்தாது. சிவஞான மொழியத்துல சாத்தருக்கு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் விளையாட்டு அப்படின்னு எழுதுவாரு. இந்த விளையாட்டுங்கிறதுக்கு முத்தொழிற்சி விளையாட்டாக சீரான் என்பதற்கு சிவஞான மொழியத்துல மாதவ சிவஞான யோகி சாத்தனுக்குன்னு ஒருத்தனை பேரை போட்டு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு, அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு. நமக்கு அஞ்சு படி சுமக்கிறது பாரம், அஞ்சு படி அஞ்சு கிலோ சுமக்கிறது பாரமாக இருக்கும். சாத்தனுக்கு சுமக்க தெரிஞ்சவனுக்கு சுமக்க படையினவுக்கு, நீங்க மூட்டை தூக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பாரத்து அப்படி மெதுவா பாத்திருக்கீங்களா? முதுகுல போட்டோம் நம்ம அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு இத்தனை உலகங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவனுக்கு சாதா. அளவில் உலகை ஆழ்வதானால் எல்லா உலகங்களையும் ஆழ்வதான் வரும். அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்ற நாமம் ஆழ்பவன் என்பது, ஆழ்பவன் எல்லா உலகங்களையும் ஆள். ஈஸ்வரன் என்ற நாமத்துக்கு ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது, அவன் தான் ஐஸ்வர்யவான், சிவன்மான் தான் ஐஸ்வர். அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்ற சொல் வந்தது. அளவில் உலகை ஆழ்வதானா ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈசன் என்பர். ஆழ்கையினாலே ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினாலே அளவுதலினாலே, அளவுதலினால எல்லா உலகங்களிலும் இருக்கிறது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறான்னா எல்லா இடத்துலயும் அவன் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் அவனுடைய ஆணை இருக்குமே தவிர அவன் இருக்க முடியாது. இந்த ராஜா எப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ராஜா உலகத்தை ஆளுகிறான்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் எல்லாம் அவனுடைய ஆணை இருக்கு, அதிகாரம் இருக்கும், அவன் இருக்க முடியாது. இந்த நம்ம ராஜா எப்படின்னா எல்லா இடங்கள்லயும், எல்லா இடங்கள்லயும் அவனே இருக்கும். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்பதை போல எல்லா இடங்களிலும் அந்த ராஜா இருக்கும். அதான் அளவுதல். அது அளவில் உலகை ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈசன் என்பது. அதனாலே அந்த ஈசன் என்கின்ற நாமம் சிவநாமங்களில ஒரு தனிச்சிறப்புடையது. அது ஈசாவாசி உபநிடதம்னே ஒரு உபநிடதம் இருக்கிறது. ஈசாவாசி உபநிடதம்னே ஒரு உபநிடதம் இருக்கிறது நூற்று எட்டுல. அதனாலதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு தொடங்கினார். போற்றிங்கிற வந்த உடனே ஈசன் அடி போற்றி, அதனால ஈஸ்வரன் என்றது ஈசன் என்று வந்தது. ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தையுடையவன், ஈசன் எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு உரிய சிறப்பு பொருள்கள். ஆகையினாலே இப்படி ஈசன் என்பதனாலே எல்லா உலகத்தையும் ஆளுகையினாலே அவன் ஈசன் என்பது, ஈஸ்வரன் என்று.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: தலம் திருப்பராய்த்துறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண்மேகராக குறிஞ்சி ராகம் நீலாம்பரி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. சைவந்தாத்தார்களின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்கார்.
2: குறிப்பால் உன் காது என்ன ரொம்ப வன்மையா இருக்குமோ அப்படின்னு கேட்ட, சத்தம் போட்டு இது இவ்வளவு சத்தம் போட்டு யாம் பாட கேட்டேயும் நாங்க பாடுறோம், உன் காதுலையும் உழுது, ஆனா கதவு திறக்க மாட்டேங்கிற. அதனால கொஞ்சம் காது மந்தமான்னு கேட்போம். அது கூட இல்லைங்க. வன் செவியோ மந்தம் என்னாது, செவிடு என்னாது, வன் செவியோ என்று கூறினார். நயத்தக்க நாகரிகம் பற்றி நாம அப்படி எழுதணும். நயத்தக்க நாகரிகம் பற்றி இல்லவா எழுதலாம், என்ன பண்றது எழுதலாம். எனவே வன் செவியோனின் செவிதான். அப்புறம் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலு நீ எண்ணி உன் வீட்டில இருந்து முன்ன பாடுறோம். உன் காதுல விடலைன்னு சொல்லக்கூடாது, வன் செவியா இருக்கு. உன் காது வன் செவியா இருக்கு அல்லவா, வலிமையான காதா இருக்குது. ஆனா நாங்க பாடுற பாட்டுல சத்தத்துல மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், அந்த போய் என்ன அர்த்தம், எடுத்து கெடுத்தழகு தோன்றுமே இடம் அப்படின்னு. இது யார் பாட்டு எழுத்துக்கழக தோன்றுமே இடம் தெரியாதல்ல, எழுத்துக்கிறது இல்லை.

தேசிய விநாயகம் இல்ல பாரதியார பத்தி இந்த மாதிரி பாட்டுலான்னு சார் பாட்டு. அல மாதேவன் வார்கடல்கள் பாடுவது யார பத்திரி நம்பத்தியாடி மாதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீ. அதை எங்க பாடுறோம் வார்கடல்கள் அவருடைய திருவடியை பாடுறேன் டி.

இது பாரு, நீ எந்திரிக்கல, இங்க இந்த வீதி வழியா ஒரு அஞ்சாறு வீடு தாண்டி வீதியில கேட்டிருக்கு. கேட்ட உன்னையே உள்ள இருந்த ஒருத்தி, அவன் நம்ம தோழி தாண்டி உள்ள இருந்த ஒருத்தி என்ன வேணும் கேட்ட உன்னையே விம்மி விம்மி மெய் மறந்து ராடா, நம்ம தோழிமாரெல்லாம் பாடுறாங்க, நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கிறச்சி எந்திரிக்க வேணா சொல்லிட்டு என்ன

0: யார் பாட்டு இது? கோரவசாமிகள் பாட்டு. எங்க மடத்தினுடைய ஆதி முதல்வர் கோரவசாமிகள், அவர் பாடிய பாட்டு. ஏன்னா வாழ்க்கையில இப்படி இருக்கணும். வாடி திருமந்தம் கண்டமலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்டவார் சீர்கள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். அப்படி வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமேல். நான் உங்க வீட்டு வாய் பாடுறோம், உன் காதல உள்ள வீதி வாய் கேட்டலுமே. அவன் எந்திரிச்சிட்டாடி, அவன் எந்திரிச்சிட்டாடி, அவளும் தோடி நீயும் தோடி. கேட்டலுமே என்ன செய்யறா? விம்மி விம்மி, இதுக்கெல்லாம் பொருள் சொல்லக்கூடாது சாமியே. மெய் மறந்து போதார் அமளி என் மேல் நின்றும் புரண்டு. அவருக்கு தூக்கம் இல்ல, எழுந்திருக்கவும் இல்லை. ஏன்? இந்த மாதேவன் வார்கடர்கள் திருவடின்னு அந்த வாழ்க்கையை கேட்ட உடனே அடாடாடா மாதேவா மாதேவா மாதேவா என்று பெருமானுடைய அந்த ஈடுபாட்டுல இருந்ததுனால விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளி. நல்ல அருமையான மலர்படுக்க, அதுல நின்றும் புரண்டு. இதுக்கு வர சொல்லப்படாது சாமி, நடிச்சு காட்டணும், நடிச்சு காட்டணும். புரண்டு இங்கன் ஏதேனுமாகாள், இந்த பெருமான் திருவடின்னு சொன்ன உடனே அவளுக்கு அந்த அதனையும் சொத்தி விட்டான். ஒன்னு செயல் மறந்து வைக்கிறான். இது ஏதேனுமாகாள் கிடந்தாள், அப்படியே அப்படியே தன்னை மறந்து கிடக்கிறான். ஏண்டி நான் வீட்டு வாசல் பாடிட்டு இருக்கிறோம் ஓங்காதல உடல, இந்த வீதி வாய் கேட்டல ஒருத்தி அப்படிலாம் இருக்கிறான், அவளும் தோழிதான் நீயும் தோழிதான். ஏண்டி ஏதேனுமாக கிடந்தால் என்னேயும் தோழி பரிசேலோர் என்பாய். இப்படி என்னடி நம்ம தோழியா இருந்து இப்படி மூன்றைக்கு வரேன்னு சொன்ன, மூணு நாற்பது ஆவுதடி, மூணு நாற்பது ஆவுதடி, எந்திரிக்க மாட்டேங்குது.
1: அடுத்த பாட்டு எழுப்புகிறார், இரண்டாவது பாட்டு. அது என்னது?

ஏண்டி இந்த காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு நீராடிட்டு போன்னு சொன்னோம், இதுக்கு நீ எழுந்திருக்கல. ஆனா ஆண்டவன் எப்ப பேசணும் தெரியுமாடி? பாசம் பரஞ்சோதிக்கு, நம்முடைய பாசம் எல்லாம் முழுது அந்த பரஞ்சோதி இறைவன் மேலேயே வச்சிடணும். அது எப்படி இருக்கணும்? என்பாய் அப்படியே அந்த எலும்பு அப்படி உருகணும். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது? நீ என்னமோ காலையில இந்த 4:30 எந்திரிச்சு வந்து பேசலையேடி, ராத்திரி பகலா பேசணும். அப்படி பேச வேண்டும் அடி அவனே, தூங்குறியேடி தூங்குறியே. இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது? இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. இது கிண்டல். ஏண்டி அந்த மலர்படுக்கை கிடைச்சதான் கிடைச்சது உனக்கு, அதில் அது வேற நீ வேற இல்லைன்னு அது மேலேயே நட்பு வச்சுட்டே இருக்க. ஏன் அந்த மலர்படுக்கையில இருந்து பிரிய மாட்டேன் இருக்க? அப்படியே 24 மணி இருந்துருக்க. நேசமும் வைத்தனையோ, அது படுக்க மேலேயே உனக்கு ஆசை வந்துட்டுதாடி என்று சொன்ன உடனே நேரிடையாய், நேரிடையாய் அப்படின்னா அருமையான அணிகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிற பொழுது, தோழியே நீ இப்படி இருக்கலாமா என்று கேட்ட உடனே இப்ப அவ பேச ஆரம்பிக்கிறா. இனிமே நேரிடை என நேரிடையாய் ஒருமை. ஆனா அந்த ஒருமையா இருப்பதனால இத்தனை பெண்களும் சேர்ந்து உள்ள இருக்கிற பெண்ணை கூப்பிட்டுதுன்னு அர்த்தம். நேரிடையீர் அது பண்மை, நம்முடைய தோடிமார்களே அப்படின்னு கூப்பிடுறா. அது அப்ப யார குறிக்குது? இந்த தெருவில் இருக்கிறவங்களை குறிக்குது. எனவே இப்ப உள்ள இருந்து பேசுறவ நேரிழையீர். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ. போங்கடி இப்பதான் விளையாட்டு சிரிக்கிறதா இருக்குது. பிடிங்கிறிய நேசம் வைத்து நீங்கிறிய, நான் படுக்க மேல என்ன ஆசை வச்சுக்கோனா அவ சொன்ன. அதனால எனவே நான் அப்படிலாம் செய்யறேன்னு உள்ள சொல்றேன். நேசம் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையே சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ. இப்படிய காலத்துல மணி 4:30 தாண்டி ஒருத்த ஒருத்தர் விளையாடுறது சி அந்த நேரமாடியது என்று அவ சொல்ல. உடனே இவங்க வெளியில இருக்கவங்க, ஆமடி நாங்க கூப்பிட்டு பார்த்தோம் உண்மையே பேச்சு காணும், அதனால நீ நேசம் வைத்தனியோன்னு சொன்னோம். எங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்துடலடி, உன்னை எழுப்புறதுதான் வந்திருக்கிறோம். தெரியுதா யார பத்தி பாடுறோம்? பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் பாடுற பெருமான் யாரு? சிவபெருமாண்டி. அவர்லாம் விண்ணவர்கள் கூட வாய்நாள வழிபாடு செய்வதற்கு கூசுவாங்கடி, கூசுவாங்கடி. ஏன்னா எப்படி பெருமானை போடுவது? மேலும் நம்ம போல்ற போச்சு அந்த பெருமானுக்கு பொருந்துமா? அவர் புகழ் எங்கே, நாம எங்கே என்று கூசுவாங்கடி. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம். என்ன நம்ம நல்லா வாழ்த்துறோமோ இல்லையோ, நம்ம இப்படி குறைபாடா வாழ்த்துறோமோ என்று கூசுவாங்களாம். அப்படிப்பட்ட திருவடி திருவடி. அதை எங்க பெருமான் என்ன பண்றான்? தந்தருள வந்தருளும் தேசன். ஆன்மாக்கள் எப்படியாவது அந்த திருவடியை பிடிச்சு எல்லாம் கரையேறணுங்கிறதுக்காக இந்த ஆன்மா போகுதோ இல்லையோ அவன் வந்துருவான். தந்தருள அந்த தன் திருவடியை கொடுப்பதற்கு கொடுத்தருள வந்தருளும் தானா வந்துருவாண்டி. அப்படி வந்ததுக்கு மேற்கோள் எங்கடி இருக்கு? மக்கு. இவ்வளவு நாள் படிச்சு விட்டு மேற்கோள் இல்லை கிடையாது. ஒரு குளத்தங்கரையில தம்பி அழைச்சிட்டு போனாரா ஒருத்தர், குளிச்சிட்டு வர்றண்டா எட்டி பார்க்கப்படாதரா அப்படின்னு சொன்னாரா? எட்டி பார்க்காம அந்த தம்பி இருந்ததா? அந்த தம்பி அப்புறம் மேல அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிச்சு தெரியாது தெரியுமா? அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டோன்னு, இங்க இருக்கிற அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, இது உடல் அப்பா, இந்த அம்மா இன்னொரு அப்பா உயிரப்பா. அது என்ன பண்ணுச்சு? அடாடாடா தம்பி குளத்தங்கள்ல நின்னு அம்மா அப்பாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வா வா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காலமாட்டில ஏறி தான் வரும்போது வரும்போது ஒரு அந்த பொன்கின்னு எடுத்துட்டு வா மறந்துடாத அப்படின்னு யாரு இவர் சொல்ல? அப்படிங்களா? ஆமா நானும் மறந்துட்டேங்க, நீங்க சொன்ன உடனேதான் உடனே பொற்கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ஏறு ஏறு காலமாட்டில நேரா போ
இந்த பத்தியா தம்பி அம்மா அப்பா அப்படிங்கிறான். கீழே இறங்கி சரி சரி பாலை கறந்து ஞானத்தை குழைச்சி ஊட்டு ஊட்டு என்ன உடனே அந்தம்மா பாலை கறந்து சீக்கிரம் ஞானத்தை எல்லாம் கலந்து குடிதா ராஜா அம்மா அப்பா ஞாபகம் வந்துட்டுது உனக்கு அதுக்குள்ள குளத்தங்கரில் வந்த உடனே குடிதா ராஜா என்று தந்தருள வந்தருளும் தேசம் குளத்தங்கல் நின்று கூப்பிட்டா கூட வருவான்டா அப்படிப்பட்டவன் இமயமலை இல்ல இன்னொரு 20-30 இமயமலையை சேர்த்து நீட்டினா கூட அவன் தாண்டும் அப்படி அருமையான பாட்டு. தந்தருள வந்தருளும் ரெண்டு இடத்தையும் அருளங்கிறது போட்டா பாத்தீங்களா தருவதற்கு ஒரு அருள வருவதற்கு ஒரு அருள இதுக்கெல்லாம் படிமையில உரையில இருந்தான்னா என்ன இருந்தான்னா நச்சினார்க்கினியின் உரையில இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க மக்கு பய மாதிரி அழுதுவாங்க தந்தருள தந்தருள வந்தருள வந்தருளும் உன் தலையில தாண்டா போட்டுக்கணும் உரைய அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் விழுவரு அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் அருளே வடிவாய் நிற்றல் பற்றி அருமையா எழுத மாட்டான் அருமையா எழுத மாட்டான் அருளே வடிவாய் நிற்றல் பற்றி அதல்லையா உர அதல்லையா உர விளங்காதுன்னா விளங்கிக்கணும்னா அப்புறம் என்ன மற்றதுக்கெல்லாம் விளங்குறீங்க இது மட்டும் தமிழ்ல மட்டும் உங்களுக்கு கிள்ளுக்கறிய கேட்டு கேட்டு ஸ்டாண்டர்ட் நீ வரணும் என்னன்னு சொன்னாரு அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் ஈரிடம் கருதியது தருதல் என்ற இடம் வருதல் என்ற இடம் அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் பெருமான் அருளே வடிவாய் நிற்கல் பற்றி அது உரை நாம கொடுத்து வைக்கல எத்தனையோ கொடுத்து வைக்கல ஒன்னு கொடுத்து நல்ல அந்த மாதிரி சிறந்த உரையா சொல்லு உரை நமக்கு திருமறைக்கு வாய்ச்சிருந்தது ஏ அப்ப இவ்வளவு நாள் நம்ம கைலாசிலே இருக்கும் இவ்வளவு நாள் கூட நம்ம இங்க இருக்க மாட்டோம் போயிருக்கோம் கிடைக்கல தந்தருள வந்தருளும் தேசன் தேசன் அர்த்தம் ஒளிவுடையவன் அர்த்தம் தந்தருளும் தேசன் அவனுக்கு ஊரில் தெரியுமாடி சிவலோகன் ஏப்பா சிவலோகத்தில் இருந்த நம்ம எங்கடி பாக்குறது அவன் இருக்கிறது அங்கேன்னு சொல்லுவாங்கடி நீ ஒண்ணு நம்ம தில்லை சிற்றம்பலவன் அதானே கேட்டேன் நம்ம தில்ல ஆமா நம்ம சிதம்பரம் தில்லை சிற்றம்பலவன் நம்முடைய திருமுறையில சிதம்பரம் இருக்குதா இல்லவே இல்லையே தில்லை என்றுதான் இருக்கு எப்படி சிதம்பரம் ஆச்சு தமிழனுடைய விழிப்பு இல்லாமையினால சிதம்பரம் ஆயிடுச்சு சித்தம்பரம் சிதம்பரம் என்றாய் நான் சொல்றேன் அதுக்கெல்லாம் நல்ல சொல்ல அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் தத்துவமான சொல்லுதான் ஆனா அந்த ஊருக்கு அது பேர் இல்லை தமிழன் அப்படி பேர் வைக்கல தில்லை என்றுதான் வைத்தான் தில்லை மாநகர் தில்லை நகரும் நகர்வுக்கு சிற்றம்பலம் மாறி ஒல்லை விடையானை பாடுதுங்கான மானை மண்ணுகதில்லை வளர்கனம் பத்தர்கள் மண்ணுகதில்லை வளர்கனம் மண்ணுக சிதம்பரம் இல்லை திருப்பல்லாண்டு தானே பின்ன இல்லாத சொல்றோமா தில்லை மூதூர் ஆடிய திருவடி ஆனா திருமுறையில் தில்லைன்னு தொகுத்தா இவ்வளவு சொல்லிருக்கு திருமுறையில் சிதம்பரம் அதனால அதெல்லாம் வரணும் மீண்டும் தில்லை மாநகர் என்று செய்யணும் தமிழாசிரியர்கிட்ட விட்டா இதை எடுத்தாலும் கோண புத்தி அப்படிங்குவாங்க அது கோண புத்தி அல்ல நேர் புத்தி உள்ளது சொல்றோம் வைக்க கூடாது தில்லை மாநகர் அந்த குடமுழுக்கு விழாவில் ஒரு மலர் வெளியிட்டாங்க மலர் வெளியிட்டாங்க அதுல ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க எழுதியிருக்காங்க அது கட்டுரையில் இருக்குது இந்த தில்லைக்கே வந்து தில்லை என்றே பெயர் நம்முடைய திருமுறைகளிலும் நூல்களிலும் இருக்கு நினைவே தவிர சிதம்பரம் என்று இல்லை அதனால் இனி விழிப்படைந்து இந்த குடமுழுக்கு வாயில் விழா வாயிலின் வாயிலாவது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதே போல திருக்கோலை நம்ம ஐயா கருணாநிதி ஊர் அங்க கேட்டிருந்தாங்க அங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு அங்க வந்து என்ன திருக்கோலைன்னு பேரே கிடையாது
கோழிலி என்றுதான் பேர். கோழிலி எம்பெருமான் குண்டை ஊற்றில நெல்லு பெற்றேன் ஆளில்ல எம்பெருமான் இவை அட்டித்தர பணியே. தமிழ் தமிழ்ங்கிறாங்க, இதெல்லாம் மாத்தனா என்ன? அது நான் இப்ப சுந்தரமூர்த்தி செஞ்சா முடியாது. நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா ஒன்னே முடியுமே ஐயா. சென்ட்ரல் அதான் நமக்கு எல்லாம் வேண்டிய சென்ட்ரல் பாஜக எல்லாம் இல்லைங்களா? திட்டம் பண்ணி இது மாதிரி தெரு அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இன்னென்ன இலக்கியங்கள்லயும் கல்வெட்டுகள்லயும் இதனுடைய பெயர் இப்படி இருப்பதனால் இந்த பெயர் இப்படி மாற்றணும்னு சொன்னா உடனே மாத்திடுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒன்னும் சென்ட்ரல் அவங்களுக்கு என்ன கவலை? டெல்லிக்காரங்களுக்கு இன்னென்ன சான்றுகளை கொண்டு நாங்க இப்படி சொல்றோம், அதனுடைய பெயர் இப்படித்தான் இருந்திருக்கிறது சொல்லிட்டா உடனே வித்தின் வீக் ஒரு வாரத்துல வந்துடும். மாயிரம் மயிலாடுதுறை ஆயிட்டுதே இல்ல சரிங்களா? ஏன் திருப்பெருந்துறை ஆயிட்டுதே? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில்னா ஆவுடையார் கோயில் எதுல இருக்குது? சிவாசம் முழுதும் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானி இந்த அளவா இருக்குது. மாத்திட்டாங்களே அருமையா. ஆனா சென்ட்ரல் ஒண்ணு நமக்கு ஒண்ணு மத்திய சர்க்கார் எதுவுமே ஒண்ணு எதிர்ப்பு இல்ல. தக்க சான்றோடு எடுத்து எழுதணும். இப்படி இருப்பதனால் இதை வந்து நீங்க அஞ்சல் வழியிலையும் போஸ்ட் ஆபீஸ்லயும் மாத்தணும்னா உடனே அடுத்த விஷயம் மாத்திடுவாங்க. பன்னெண்டு நாள் தமிழ தமிழ ஆப்ப வைப்பான். அப்படி செஞ்ச ஒண்ணு நமக்கு எல்லாம் சோறு வந்துருமாக்கும். சோத்திலேயே நெல்லு மக்கள் சோறு நம்மால கொடி முடிப்பாங்க. அப்படி சொன்ன உடனே சிதம்பரம் தில்லை ஆன உடனே அப்படியே நமக்கு என்ன சோறு வந்துருது? சோறு வராதடா, நம்முடைய மொழி வருகிறது. கோயில்னு வருது, கோயில் கோவில்னாலே சிதம்பரம் என்ற ஒரு பொருளா இருக்கு. ஆனால் பெயர் வந்து தில்லை மாநகர் என்றுதான் இருக்கு. தில்லை மாநகர் சிற்றம்புலம் புக்கு எல்லை இல்லதோர் எல்லாம் வேண்டிய அளவில் இருக்கு. தூத்தம்னா தூத்து போல தூத்துக்கலாம். முருகா முருகா என்ன செய்யறது? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நடுப்புற ஆதங்கம் இல்ல ஆதங்கம். தெரிஞ்சு சொல்றது ஏன்னா எங்க என்னையா நீங்க அரசியல் சொல்றீங்க? சில பேர் இது அரசியல் அரசியல் இல்ல, இது ஆதங்கம் பா. நாங்க என்ன பண்றது? இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் போது இப்படி வந்தா நன்றாக இருக்குமே என்று கருதுகிறோம். அவ்வளவுதான். தில்லை மாநகர் என்று வந்தால் திருமறை சொல் வந்திருக்கிறது என்று மகிழ்ச்சிப்படுவோம். திருமுதுகுன்றம் என்று வந்தால் அப்படி நினைப்போம். விருத்தாஜலம் அல்ல, விருத்தமாவது அஜலமாவது. ஏண்டா விருத்த அஜலம்? அஜலம்னா வட சொல்லு, விருத்தம்னாலும் வட சொல்லு. வடமொழியில வெறுப்பு எங்களுக்கு கிடையாது. உரிய பெயர் சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க ஒரு கால் அந்த அந்த விருத்தாஜலம்ங்கிறது கிமுல இருந்து விருத்தாஜலம்னு இருந்ததுன்னா நாங்க மாத்தல. கிமுல அப்படி இல்லையே, இல்லையே. திருமுதுகுன்றம் தான் இருந்தது. அது ஏன் நீங்க விருத்தாஜலம் மாத்திட்டீங்க? அங்கதான் இப்படி எல்லாம் இருக்குது போட்டோம். எனவே எங்க பாட்டம் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன். அப்படிப்பட்ட ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலூர் எம்பாவாயி. ஏமா நீ இன்னும் தூங்குறியே? ஈசனாருக்கா நான் நாம் யார்? நம்முடைய அன்பு ஆர். பிரிச்சுக்கணும். ஈசனாருக்கு நாம் யார்? நம்முடைய அன்பு ஆர். இப்படி தூங்கி நின்னா நாம தான் அந்த சிதம்பரத்துக்கு தில்லை சிட்டம்பலத்துக்கு உரியவங்களா? நம்முடைய அன்பு தான் உரியதா? ரெண்டு மில்லியடி, ரெண்டு மில்லியடி. பாடியேந்திரி மணியாயித்தது என்ற குறிப்பில் ரொம்ப அருமையா பாடிய பாட்டுது. முத்தன்ன வெண்ணகையாய் முத்தன்ன வெண்ணகையாய் எல்லாம் தோழி தங்களுக்குள்ள பேசிக்கிறது தானே. ஏண்டி நீ அப்படி வந்த உதடு அப்படி லேசா தெரிஞ்சு நான் பல்லு வளர்க்க வேண்டியதுலயே உனக்கு எப்பவும் பளிச்சல்ல இருக்கும். இருக்குமே முத்த பார்த்தா உன் பல்ல பார்க்க வேண்டியதில்ல, பல்ல பார்த்தா முத்த பார்க்க வேண்டியதில்ல. அப்படி இருப்பேடி. இதெல்லாம் ஐஸ். பையங்களுக்கு சொல்லும்போது சார் இது ஏன் சொல்றான் அப்படின்னா அப்படியாவது ஐஸ் வச்சு எந்திரிக்கிறதுக்கு தான். இவனுக்கு ஐஸ் வச்சுனாதான் விளங்கும். என்ன பண்றது? மீச முளைச்ச குழந்தைகள். அதனால சொல்லவா முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போல வெண்மையான பற்களை உடையவளே

0: ஆய் ஏண்டி பிள்ளைய பத்தி நான் நீ பேசாதாடி, நீ பேசிதாண்டி எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி பேசுவேடி, எப்படி பேசுவே? முன் வந்து என் எதிரெடுந்து எனக்கு எதுக்கால வந்து என் அத்தன் ஏண்டி அந்த சிலையில இருக்கிற பெருமா அந்தாண்டி எனக்கு அப்பா ஆனந்தன் அப்படி இன்பத்தை கொட்டுவாண்டி கொட்டுவாண்டி ஆனந்தன் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்னவா அது அமுது கூட கூட அந்த அமுதம் எல்லாம் கூட சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் இனிக்கும். இது நினைத்தரும் காந்தரும் பேசுந்தரும் எப்போதும் இனிக்கும்படி என் அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படி இந்த மூணையும் சொல்லும் போது வாய் அப்படியே நொர நொறையா எச்சு வருமா. அல்லூரி தித்திக்க பேசுவ வாயெல்லாம் அப்படியே தில்லையாவே பேசுவேடி. அல்லூரி வாயூரி பேசுவாளாம். அல்லூரி தித்திக்க பேசுவாய். இப்படி பேசுற நீ ஏண்டி மணி 4:40 நாங்க வந்து 4 மணிக்கு வந்துட்டோம், 40 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏண்டி வந்து உன் கடை தீரவாய் வந்து கதவை திறக்கிறது யோகிதை இல்ல. பட் இதெல்லாம் நடிக்கலாம். இந்த என் அத்தன் ஆனந்தன் அமுதன் சொல்லும் போது பேசுற பேச்சு வேற மாதிரி இருக்கணும். என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவ அப்படி பேசியடி. இப்ப என்னடி எந்திரிக்கல வந்து அந்த பந்துன் கடைதிரவாய்ங்கிறத மூஞ்சி கோணிக்கணும். அதாடா உண்மையிலேயே தில்லை மாநகரில் இந்த மாதிரி பெண்கள் இந்த திருவண்ணாமலையில் அந்த பெண்கள் இருக்கும்போது இப்படித்தான் பேசியிருப்பாங்க. இந்த அத்தன் ஆனந்தன் அல்லூரிங்கும் போது இவங்க வாய் ஊறும். ஆனா வந்தும் கடைதரவாய் கொஞ்சம் கோபம் வந்திருக்கும். இப்படித்தான் இந்த திருவண்ணாமலையில் பேசியிருப்பாங்க. நாம் எல்லாம் காண கொடுத்து வைக்கவில்லை நேரடியாக. என்னமோ நம்முடைய பெருமை மணிவாசகர் பாவிகளே, நீங்க எல்லாம் அன்னைக்கு இருந்து பிறந்து பிறந்திருப்பீங்க, இந்த பக்கம் நீங்க திரும்பலையாட்டிருக்கிறா, இப்போது படிங்கப்பா என்று சொல்லி கருணை தித்திக்க பேசுவாய். நான் மடங்களை கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்ம பந்து உன் கடை தீரவாய் பத்துடையீசன் பழாடியீர் பாங்குடையீர். இது உள்ள இருக்கோ இப்பதான் எழுந்துச்சுட்டா. எழுந்துட்டு என்ன சொல்றா? பத்துடையீர். இதை பற்றுடையீர் என்று கூட சொல்லிவிட்டு அப்படி உரை செஞ்சிடுவாங்க, உரை சொல்லுவாங்க. என்ன ஏண்டி உள்ள இருக்கோ எந்திரிச்சிட்டா பத்தியா? அவங்க எல்லாம் நம்மளை திட்டுறாங்க. திட்டிக்க பேசுவாய் வந்தும் கடைதரவாய் கதவு திறக்க மாட்டேங்கிறியான்னு சொல்றாங்க பத்தியா. இந்த அளவு நம்ம தூங்கிட்டோமே, சே என்ன மடத்தனும். உடனே பத்துடையீர் எம்மா நான் தான் தவறு பண்ணிட்டேன், நீ எல்லாம் திங்க முடியும். 3:50 எந்திரிச்சு குடிச்சுட்டு எங்களை வந்து திரும்ப கூப்பிடுறடி. அதனால நீ பத்து உடையீர். என்ன பத்து? என்ன பத்து? பத்து கொலாம் அவர் அடி அவர் செய்கை. யாரு சொன்னது? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். அப்ப இங்க பற்றுங்கிறத விட பத்துன்னு வைத்து பேசுவது நல்லது. அப்ப அடியவராயிருந்தால் அடியவர்களுக்குரிய செய்கை பத்து என்று. சிவ சிவ என்ன எழுதியிருக்காங்க பெரியவங்க எல்லாம் படிச்சொலைச்சா போதும் எழுதியிருக்காங்க. பத்து என்னன்னா உடனே எங்கேயோ எப்போ குடிச்சு வச்சது அப்பா இப்படி இப்படி படிச்சாதான் தெரியும். இந்த ரொம்ப அன்பு மிகுமானா இந்த கழுத்து பேசும்போது கொஞ்சம் அப்படியே கணக்குமா, அப்படி அப்படி கொஞ்சம் தூக்கி காட்டுமா, தூக்கி காட்டுமா. நம்ம இயல்பா பேசும்போது பேசாம இருக்க தொண்டை சத்தம் போடுங்க தொண்டை வந்து அப்படிங்கல. ஏன் இப்ப இந்த நாசுரம் வாசிக்கிறவங்க அல்லது கொஞ்சம் நல்லா கனமா பாடுறவங்க எல்லாம் பார்த்து தொண்டை அப்படியே கம்மு வந்து அப்படின்னு. அதான் இப்ப அந்த மிட இந்த கழுத்தானது கொஞ்சம் அப்படியே விரிவாகுமா. அது ஒரு செய்கை. எதுக்கு? ஆண்டவன் நினைத்து தன்னை மறந்து அப்படி அது ஏதேனும் கூப்பிடும் போது இந்த கழுத்தானது இப்ப இருக்கிற வடிவை விட கொஞ்சம் பெருக்குமா. அதான் அர்த்தம். அது ஒரு செய்கை. யாருக்கு? நல்ல அடியவர்களுக்கு. மிடருது மல். அடுத்தது நா தழுதழுத்தல். நாக்கு சொல்ல பேச வராது, ஆனா சொல்ல சொல்ல தவிப்பாங்க. அது அந்த மெய்ப்பாடு நா தழுதழுத்தல் ரெண்டு. மூன்றாவது இதழ் துடித்தல், பேசும்போது இந்த இதழ் இப்படியே தன் தன்னை மறந்து பிடிக்க முடியும் இல்லைங்களா. இது மூன்றாவது. நான்காவது உடல் குலுங்கல், ஒரு சொல்ல பயிர் குலுங்க சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அந்த உடல் அப்படி குலுங்கும். அதெல்லாம் நினைச்சு செய்யறது இல்ல, அந்த அந்த மகிழ்ச்சி பெருக்கில் தானா வர்றது, அதெல்லாம் நடிக்கிறது இல்ல, நடிக்கிறது இல்ல, மெய்ப்பாடுன்னு பேர். அந்த தன்னுடைய அந்த இன்ப அமைப்புல அப்படிலாம் அந்த உடம்பு வரும் சரிங்களா. இப்ப அது நடிக்க வேண்டியிருக்கு அல்ல, என்ன பண்றது, அந்த மாதிரி அடியவர் இருந்தா தானே உடல் குலுங்கள். அடுத்தது மயிர் சிலிர்த்தல், அது இன்னைக்கு பார்த்த சில காரியம் சொல்லணும்னா அப்படியே பாரு மயிரெல்லாம் சிலுத்துட்டு இருப்பா, எனக்கு அப்படி இருக்குப்பா நினைச்சா அப்படிங்கிறோம், அது ஒரு செய்தி சரிங்களா. மயிர் சிலிர்த்தல், அப்புறம் வியர்த்தல், உடம்பு வேர்வை வரும். இந்த மாதிரி ஒரு தன்னுடைய எல்லை மீறி ஒரு இன்பத்துறையோ மற்றது வந்தான அது வியர்த்தல். அப்புறம் சொல் எழாமை, சொல்ல நினைப்பாங்க அது சொல்ல முடியாது, அப்படி அப்படி தவிப்பாங்க சொல் எழாமை. அடுத்தது கண்ணீர் அரும்புதல், அது அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஒரு அன்பினுடைய எல்லைக்கு என்னன்னு கேட்டா கண்ண தண்ணி தரதான். ரெண்டு விதமான கண்ணீர் வரும், ஒன்று அழுகை கண்ணீர், இன்னொன்று ஊகை கண்ணீர். மகிழ்ச்சியாக வரும், மகிழ்ச்சி மிகுந்திருக்கும் போதும் கண்ணில் தண்ணி வரும், அழுகை மிகுந்திருக்கும் போது தரும். மகிழ்ச்சியினாலும் கண்ணீர் வரும், துன்பத்தினாலும் கண்ணீர் வரும். இது மகிழ்ச்சி கண்ணீர். அப்புறம் வாய், வாய் விம்முதல் நல்லவா, வாயே அந்த சொல்றதுக்கு பானா மானா சொல்றதுக்குள்ள வாய் அப்படியே மேல மேல பெருத்து காட்டுவான் அதெல்லாம். அப்புறம் மெய்மறத்தல், அது என்ன தன்னை மறந்துடுறது அதான். இப்படியாக பத்து செய்கை பத்துடை, நீங்க எல்லாம் பத்து விதமான மெய்ப்பாடுகள் உடையவர்கள். ஏன் அப்படி நீங்க அன்பா இருப்பவங்க, இந்த பத்துல ஒண்ணு கூட இருந்து எனக்கு அதனால தாண்டி நான் தூங்கிட்டேன். பத்துடை ஈசன் பழாடீர், நீங்கெல்லாம் இன்னைக்கு நேத்தா காலகாலமா நீங்க அடிமை, என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ என்று தாய்மானார் சொன்னாரே, அது போல பெருமானி நீ என்று அன்றே நாங்கள் அடிவர்கள் என்றெல்லாம் நீங்க இருப்ப முறி. ஈசன் பழாடீர் பாங்குடையீர், எப்ப எந்திரிக்கணும் எப்படி நம்ம நேற்று சொன்னோம் அதெல்லாம் நினைச்சு உடனே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டீங்க, நான் அப்படி இல்லடி பாவிடி பாங்குடையீர். அதனால நீங்க எல்லாம் பழைய அடியவர்கள், நாங்க இப்பதான் அடியவர் ஆகிறதுக்கு பயிற்சி பெறோம். புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, நாங்க இப்பதாண்டி பழகிறோம் அடிமையே, அதனால நான் இந்த மாதிரி தவறி பண்ணிட்டேன், நேரம் கழிச்சு தூங்குறேன், அதனால என்ன மன்னிச்சுங்கடி. புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று இப்படி போய் சொன்ன உடனே உள்ளிருப்பவங்க, இப்ப வெளியில் இருக்கவங்க பேசுறாங்க, இது வந்து உள்ளே இருக்க பேசுறவர் இனிமே பேசுனேன் போரி என்னமா பேசிட்டு இருக்கிற, உன் அன்பு எங்களுக்கு தெரியாதா, எத்தோனின் அன்புடமை எல்லோம் அறியோமோ, ஏண்டி உனக்கு அன்பு இல்லை, நீதான் புதியவங்க நாங்கெல்லாம் படையடியாரா, ஏண்டி இப்படி உனக்கு மட்டும் அன்பு இல்லையா, எங்களுக்கு தான் அன்பு இருக்குதா, உனக்கு அன்பு குறைச்சல் இல்லடி. எத்தோனின் அன்புடமை எல்லோம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, நல்ல மனமகிழ்ச்சி உடையவர்கள் எல்லாம் நம்ம சிவனை பெருமானி பாடுவாங்கடி. நீ நானும் மட்டுமல்ல, திருவண்ணாமலையில போய் பாருடி, உஷா காலத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு, பிரதோஷத்துக்கு எத்தனை பௌர்ணமி இன்னைக்கு எத்தனை பேர் மலை வலம் வர்றாங்கன்னு பாருடி. எத்தோனின் அன்புடமை எல்லோம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாராரோ நம் சிவனி என்று வெளியில் இருக்கும் சொன்னாங்களாம். உடனே இத்தனையும் வேண்டும் எமை கேளோர் எம்பாவாய்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு முதலாம் பாடல் முதல் இரண்டாம் பாடல் வரை, வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் திருக்குறள்ங்க. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்து ஒரு கேசட் வச்சிருக்கேன், ஐயா எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள் நடத்தினால ஒரு நாள் அந்த ஒரே ஒரு ஒரு குரலுக்கு மட்டும்தான் நடத்தினேன், ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க, சித்திரா மாறிடலாம். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்னும் 5 வகை தெரியவான் கட்டே உலகு. ஆமாங்க, ஒரு குரலுக்கு படி விளக்கத்தோட வாழ்ந்த சித்திரா இல்லை. முடியுமா? உட்காந்துக்கிட்டே டீ வள்ளி நினைக்கிறோம், உட்காந்துக்கிட்டே நம்ம பஸ் வள்ளி நினைக்கிறோம், மனம் இழுக்குதா இல்லையா? இவன் எங்க நான் புலன்களை வென்றோம்? அதாவது புலன் ஈர்ப்பு விசையை கடந்தால் புவி ஈர்ப்பு விசையை கடக்கலாம். இதெல்லாம் புலன் ஈர்ப்பு விசை தானே. இப்ப புலன் ஈர்ப்பு விசையிலே உட்கார்ந்துட்டு நான் சித்திரா மாறணும்னா யோகியா மாறணும், எப்படி மாறுறது? மாற முடியல. ஆனால் சிவபெருமானுக்கு நம்மள மாறி உடம்பு இல்லை, நம்மள மாறி பொறி புலன்கள் இல்லை, நம்மள மாறி கருவிகரணங்கள் இல்லை, நம்மள மாறி பாசங்கள் இல்லை. சிவபெருமான் ஏதாவது பாசங்க ஏதாவது இருக்கா? இன்பமும் துன்பமும் இல்லாடே. அப்புறம் உள்ளாடே சொல்றீங்க, நமக்கு தான் உள்ளவன் இன்ப துன்பம் நமக்கு தான். அவனுக்கு என்னது? இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எல்லாம் ஒரு பெரிய பரம்பொருளா இருக்கிறார். நானும் இறைவன் உருவம் கொடுக்கல. உருவம் கொடுக்கறதுக்கு நான் 1 வருஷம் ஆகும் உங்களுக்கு. நான் பொருளும் சொல்லிட்டு இருக்க போறாங்க. இயல்பாகவே பாசங்களை வென்றவன், இயல்பாகவே 5 பொறிகளை வென்றவன். இதுதான் பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். அதான் சொன்ன புலன் ஈர்ப்பு விசைகளை யார் ஒருவர் கடந்தார்களோ அவர்கள் புவி ஈர்ப்பு விசையும் கடக்கலாம்னு. அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? எல்லாமே கடந்தவர். ஒருத்தர் சித்தரா மாறணும்னா கூட சிவபெருமானுடைய அருள் இல்லாம சித்தரா மாற முடியாது. எந்த சித்தருங்க சிவபெருமானை வழிபடாம சித்தரா மாறினவங்க? யாரா ஒருத்தர் காட்டுங்க பார்ப்போம். யார் சிவாய நம்ம சொல்லாம சித்தரா மாறினது? எந்த சித்தரா இருந்தாலும் அவர் சிவாய நம்ம சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாட்சரத்தின் அடிப்படையில மாத்தி போட்டணும். முதல் மாற்றம், இடை மாற்றம், கடை மாற்றம்னு இருக்கு பஞ்சாட்சரத்துல. சித்தாந்தத்துல வராது, இதுல வரும், திருமந்தத்துல வரும், என்ன பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வரும், அட்டகன்மத்துல வரும், நாளானந்தத்துல வரும். மாத்தி போடுறது நம்ம சைவ சித்தாந்தத்துல அதை பிரஸ் பண்றது இல்லை. அதை இப்படி இறைவன் 5 பொறிகளையும் புலன்களையும் கடந்தவன். ஒன்றவன் தானே, 2வன் இன்னருள், நின்றனன் 3 4 உணர்ந்தான், 5 வென்றன், 6 விருந்தனன். 6 விருந்தனன், 6 ஆதாரங்களா? அது என்ன ஆதாரம்? இப்போ இந்த பாட்டில் இருக்கு, இதுக்கு எது ஆதாரம்? மேஜைக்கு எது ஆதாரம்? தர. அப்போ ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் இருக்கு, அதானே? இப்போ நம்ம உடம்புல 6 இறைவனை உள்ளே ஆதாரமாக நிறுத்தி வைப்பதற்கு இடங்கள் 6. எது வரைக்கும்? நிறுத்தி பழகிற வரைக்கும். அது முடிஞ்சு போச்சுன்னா நிராதாரத்துக்கு ஓடி போயிடும். ஆதார யோகம் வேற, நிராதார யோகம் வேற. திருவுந்தியாரில் இருக்கு சைவ சித்தாந்தத்தில், திருவுந்தியாரில் இருக்கு, திருக்கலிட்டிருப்படியாரில் இருக்கு. இப்போ 6 ஆதாரங்கள் நம்ம எல்லாரும் சொல்றோம். எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல தெரிஞ்சாகணும் நம்ம என்கிட்ட திரும்ப முதல்ல தெரிஞ்சாகணும். இப்போ 6 ஆதாரம் எங்க இருக்கு? சும்மா சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. உடம்புல தான் இருக்கு. நாளை ஸ்கேன் பண்ணி பார்த்துருமா? பாத்துறீங்களா? அதுக்குதாங்க பயிற்சி இது. உலன் இருப்பு விசைய கடக்கணுமா? அதுக்குதாங்க இத பயிற்சிய மாறுங்க. அதாவது டேபிள்ல அல்வா இருக்கும். டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். மனசு என்ன பண்ணும், இழுக்கும். என்ன இழுக்கும், இன்னொரு மாத்திரையை கூட போட்டுக்கும் அப்படின்னு இழுக்கும்.

அந்த மனம்ங்கிறது இழுக்குது இல்லை, அதை இழுக்கிறத ஜெயிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்றுனா இழுக்கணும். அது எதெல்லாம் இழுக்குதோ அதை விட்டு வெளில வரணும். அதான் உடன் இருப்பு விசை. ஆனால் இழுக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இழுக்கும் போது முடிச்சுக்கணும், ஆஹா தப்பு அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு திருக்குறள் ஒரு பாட்டு சொல்றேன், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். ஒரு குறளுக்கு உண்மையா வாழ்ந்துட்டாவே புலன் ஈர்ப்பு விசையை கடந்து விடலாம். எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல, பார்க்கறதுக்கு சின்ன எல்கேஜி மாதிரி தெரியும், ஆனால் நூறு பிஹெச்டி இருக்குது இல்லைங்களா, நூறு பிஹெச்டி அது உள்ள இருக்கு இந்த ஒரு பாட்டில். வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க மூணாந்தரம் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு தொடக்கமாக சொல்லிடுறேன். எங்கே ஆறு ஆதாரம் இருக்குன்னா, நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணால் கிடைக்காது. இதெல்லாம் யோகிகளுடைய சிந்தையில் ஊறிய சக்கரங்கள். இது எங்கே இருக்குன்னு தெரியுமா, இருக்காவது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியுமா, பேர் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும் பேர். என்னென்ன பேர், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, பிரம்மரந்திரம் போய் இன்னும் துரியம் துரியாதீசம் இன்னும் அண்ட பெருவிலையும் போயிடுவீங்க. நேராக போய் கடவுள்கிட்ட போய் ஐக்கிய மாற வரைக்கும் பேசுவீங்க, அது சந்தேகமே இல்லை. நான் என்ன கேட்குறேன், உடம்புக்குள்ளே எங்க இருக்கு? நீங்க தான் பார்க்க முடியாதுப்பா, ஸ்கேன்ல தான் பார்க்க முடியாது, விஞ்ஞானத்தால் தான் பார்க்க முடியாது. ஞானிகள் எவ்வளவு ஞானிகள் பார்த்துருக்குறாங்க, எவ்வளவு யோகிகள் பார்த்துருக்குறாங்க, ஏன் நம்மளால பார்க்க முடியல? நாம் என்ன நினச்சிட்டா, இது எல்லாம் நமக்கு பொருந்தாது போல இருக்குன்னு நம்ம உடம்பையே நாம் இக்னோர் பண்ணிட்டோம், வேற ஒன்றுமே இல்லை. அவரவர்களுடைய எங்க இருக்கு, முதுகு தண்டுக்குள் இருக்கிறது. முதுகு தண்டுக்குள்ள தான் செக் போஸ்ட் இருக்கு, வயத்துல இல்ல. எல்லாரும் வயத்துல படம் போட்டுறாங்க, இருக்கிற படத்தை பாருங்க. நானும் எவ்வளவோ படங்கள் பார்த்திருக்கேன், யோக புத்தகங்கள் பார்த்திருக்கேன், வயத்துள்ள போட்டிருக்கு. இப்படி உட்காந்துக்கிட்டு வயத்துள்ள எங்க இருக்கு, வயத்துள்ள குடல் தான் இருக்கு. செஞ்சு பார்த்தேன், இங்க ஏறது வயத்துள்ள, வயத்துக்குள்ளதான் ஏறாது. முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டை கரண கரணையா இருக்கும். அந்த முது L4 L5 சொல்றது, கீழேந்து L1 L2 L4 L5 ஜாயின் வருது இல்லையா, அதுக்குள்ள கொக்கி கொக்கியா போட்டிருக்கோம் இல்லையா. டிஸ்கு உள்ள என்ன இருக்கும், மஜ்ஜ இருக்கும், அதுக்குள்ள உள்ள ஹோல் இருக்கும், வெரி ஹோல் தான் இருக்கும். ஆனால் அந்த ஹோலுக்கு உள்ளார நாடி இருக்கு, நாடி 72,000 நாடி இருக்கு, நரம்பு வேற நாடி வேற. அந்த 72,000 நாடி எது உள்ள இருக்கு, உடம்பு ஃபுல்லா 72 நாடி இருக்கு. அத தச நாடிகள் சொல்லுவாங்க, அத்தி அலம்புடை எல்லாம் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அந்த 72,000 நாடியில முதுகு தண்டு உள்ள தாமரை தண்டை ஒடிச்சிங்கன்னா நூலா வரும் இல்ல, அது மாதிரி நாடி கொத்து உள்ள போயிட்டு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. எலும்ப பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம், நாடிய பார்க்க முடியாது. இந்த நாடியத்தான் வர்ம மருத்துவத்தில் பயன்படுத்துறாங்க. அந்த நாடியை நம்ம சரி பண்ணிட்டோம்னா வியாதியே தெரியாது. அதுல முதுகு தண்டிலிருந்து கீழே ஆறு ஆதாரம் சொல்றோமா இல்லைங்களா, இதுல ஆறு செக் போஸ்ட் இருக்கு, ஆறு ஆதாரங்கள், ஆறு ஆதாரங்களிலும் ஆறு ஆதார சக்கரங்கள். ஆதார சக்கரங்களுக்கு ஆறு ஆதார எழுத்துக்கள், ஆறு ஆதார எழுத்துக்களிலும் ஆறு ஆதார தேவதைகள். தேவதைகள் மீன்ஸ் தெய்வங்கள். அந்த தெய்வங்களுக்கு உடை உள்ளே ஆறு ஆதாரத்தில் நிலைக்கலனாக சிவபெருமான் ஒருவனே ஆறு ஆதார தெய்வங்களாக இருக்கிறான். எங்க போனாலும் அவனை விட்டா போ, வழி இல்லை போல இருக்கு. விநாயகரை பிடிச்சாலும் அவர் வராரு, பிரம்மாவை பிடிச்சாலும் அங்கே வராரு, நல்லா பள்ளிக்கொண்ட பெருமாளை பிடிச்சாலும் வராரு. என்ன

0: இது சதாசிவனை பிடிச்சாலும் வராரு, மகேசனை பிடிச்சாலும் வராரு. இப்போ என்ன அர்த்தம்னா, ஆறு ஆதாரங்களிலும் ஆதார சக்கரங்களிலும் யோக நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதார இறைவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கிறான். பேருமாறும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது நான் மூலானந்தரம் பேசும்போது அந்த முடிச்சு அங்கே அவுத்து விடுவேன். எத்தனை ஆச்சு இப்போ? ஆறு. அப்புறம் ஏழு உம்பர் சென்றனன், ஏழு உம்பர் சென்றனன், ஆறு ஆதாரங்களை கடந்து ஆதார தெய்வங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆறு அத்வாக்கள் வழியாகவும் கடந்தவன். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, ஆறு ஆறு அத்வாக்களையும் கடந்து ஏழாவதாகிய துவாதசாந்த பெருவெளியில் இறைவன் ஏழாவதாகவும் இருக்கிறான். ஏழு உம்பர் சென்றனன். இது என்ன இங்க ஒரு இடம் சொல்றீங்களா? என்னது திறம்புவார் ஓங்குவிக்கம் சீரோன் கழிவெழுக, கைய கூப்பிடுங்களா இல்லையா? கைய கூப்பிக்கும் இங்க இல்ல, இங்க ஏன் இந்த இடம் நாலு எட்டு பன்னெண்டு, இந்த இடம், இந்த இடத்துல இறைவன் தெரிவான். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உண்டு, வட்டம் உண்டு. உடம்பினுடைய உயரம் எவ்வளவு? எட்டுஜான், எட்டுஜான் தானே? எறும்புக்கும் தன் உடம்பு எட்டுஜான் தானே? ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒன்பது ஜான். இதையும் சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்து மனிதனுக்கு மட்டும். இந்த இடத்துக்கு பேரு துவாத சார்ந்த பெருவெளி. இங்க ஒரு ஓட்டை இருக்கு, பத்தாவது ஓட்டை இங்க இருக்கு. ஊசிய ஒரு மயிரேடை காம்பு உள்ள நுழையும். இந்த வழியா தான் நீங்க சீச்சை எடுத்துக்கணும். உள்ள சாப்பிடாம பல பேர் யோகியா இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி சக்தி வருது உடம்புக்கு? பிராணா என்று சொல்லக்கூடிய சக்திய மேலேந்து இந்த தொலை வழியா தான் நீங்க உள்ள இழுக்கணும். வெளியில டிராவல் பண்ணும்ல, டிராவல் வெளில போலாம், இந்த ஓட்டை வழியா போகணும். அது ஒரு பாதை ஒன்று இருக்கு இங்க இந்த இடத்துல. இது ஏழாவது இடம். ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அடுத்தது எட்டுன்னு முடிச்சுக்கிட்டார். இறைவன் எப்படி இருக்கிறான்? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படிப்பட்ட இறைவனை நாம் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாம்ல, என்னதா ஆறு ஆதாரத்தில் உலக பார்க்க முடியல, எங்க இருக்கிறாருங்க பார்க்க முடியல, உலகா இருக்கிறான் பார்க்க முடியல, சரி பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களா இருக்கிறாங்க பார்க்க முடியல, சிவசக்தியா இருக்கிறாங்க பார்க்க முடியல, ஒரே கடவுளர் பார்க்க முடியலையே, இருக்கிற இடத்தையாவது சொல்லலாம்ல, சொல்லலாமா இல்லையா? உங்களுக்காக அதுக்கு வரி, இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்து இருந்தாலும் எட்டு இடங்களில் அவன் தெளிவாக இருக்கிறான். எட்டு இடங்கள்ல தெளிவாக இருக்கிறான். எத்தனை பேர் பஞ்சபூத ஸ்தலங்களுக்காக போயிட்டு இருக்கீங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்படி சொன்னாதான் அவங்களை கொடுக்க முடியும். தெரியுமா பஞ்சபூத ஸ்தலம் என்ன? என்ன பஞ்சபூதங்கள் தெரியும்? நிலம், நிலம்
1: திருவாரூரா காஞ்சிபுரமா?
0: இரண்டு உண்மை.
1: அது இதுவா அதுவானா ரெண்டும் பாங்க. அதே திருவாரூர் புட்டிடம் கொண்டான்னு சொல்றோம்ல, அதனால திருவாரூர் சொல்றோம். மண்ணை காஞ்சிபுரத்துல அந்த அம்பாள் வந்து மண்ணை வைத்து பூஜை செய்தார், அதனால நில தத்துவம். நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காளகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். பஞ்சபூதஸ்தலம் தெளிவா இருக்கு. பஞ்சபூதம் தெரியுது, பஞ்சபூதஸ்தலம் தெரியுது, ஆனா பஞ்சபூதங்களிலையும் இறைவன் ஒரே இறைவன் தான். எல்லாம் சிவன் கோயில் தானே, இல்லையா? வேற கோயிலா? சிவன் கோயில் தானே, அதுல மறுப்பு இல்ல. இப்ப இத மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு வருவோம். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. யார் பாட்டுங்க? இதே கான்செப்ட் மாணிக்க வாசகர் பாட்டில்தான். இந்த பாடல் இருக்கும் பொழுது அப்பருடைய தேவாரத்திலும் இருநில நாய் தீயாகி பாட்டு வரும், நிறைய இடத்துல வரும். சரி, இதே மாதிரி பாட்டு 4000 திவ்ய பிரம்மந்தத்திலையும் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான் ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். அஞ்சாச்சிங்களா? சூரியன், சந்திரன், இன்னொன்னு அவரவர்களுடைய உயிர். இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? 8 இடம் சொல்லிட்டார். சரி, இப்ப 8 இடத்துல இறைவன் இருக்கிறான். இப்ப எது ஈஸின்னு பார்க்கணும். இறைவனை பிடிக்கிறதுக்கு 8 இடத்துக்கு போகணும். இப்ப நம்ம இப்ப நிலத்துக்கு போவோமா? என்னங்க, நிலத்துக்கு போமா? எங்க போலாம்? இப்ப நிலத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க சார், நிலம் கடவுள் அல்ல, நீர் கடவுள் அல்ல, நெருப்பு கடவுள் அல்ல, நீர் காற்று கடவுள் இல்ல, ஆகாயம் கடவுள் அல்ல. ஆனால் நிலத்தில் கடவுள், நீரில் கடவுள், நெருப்பில் கடவுள், காற்றில் கடவுள். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி புண்ணு படிக்கிறீங்களே தேவாரம். அப்போ பஞ்சபூதங்களில் இறைவன் கலந்து இறைவன் இருக்கிறான். புரியுதா? இப்ப சூரியன், சந்திரன், ஆன்மா, முதல்ல 8 இடத்துல இறைவன் தெளிவாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் தெளிவாக இருந்தாலும் 8 இடங்களில் தெளிவாக இருப்பதனால் 8 இடத்துக்குள்ள ஒரு இடத்துல புடிச்சுக்கணும் அவரை. இது எது சார் ஈஸி? ரொம்ப ஈஸியானது எது? அவரை பார்க்கணும்னா 8ல எது ஒண்ணு ஈஸி? நிலத்துல போய் எந்த நில தேடி தேடி பார்த்த எங்க பிடிக்கிற பிடிக்க முடியல. தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு. அப்புறம் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ, அவ்வளோ கோயில் குளம்பெல்லாம் போய் தேவாரம் பாடி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அப்பர் என்ன பண்ணார், எங்க பிடிச்சார், கடைசியில ஈஸியா பிடிச்சிட்டார், ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டார். ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. சரி, இப்ப நிலத்துல தேடினா கிடைக்க மாட்டேங்கிறார். சரி, நிலம் நீர்ல தேடி வாப்பமா, கடலுள்ள தேடி வாப்பமா, கடலுக்குள்ள ஆத்துக்குள்ள தேடி பாப்பமா, வர கண்டுபிடிக்க முடியாது. நெருப்பு உள்ள பூந்து பாப்பமா, ஏதாவது நெருப்பு எரியும் வச்சுங்களேன், அது உள்ள இறைவனை தேடி தேடி பாப்பமா, காத்துல தேடி பாப்பமா, ஆறுல தேடுமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, சூரியன்ல கண்டுபிடிப்புமா, என்ன ஆகும், இருக்கிற இருக்கிற தகதகன்னு இருக்கு எல்லாமே. சரி, சந்திரன்ல தேடுமா, நடக்கவே முடியாது முதல்ல நீங்க. சரி, வேற எங்க கண்டுபிடிக்கலாம், இன்னொரு இடம் முக்கியமான இடம், உயிர்ல கண்டுபிடிக்கலாமா, அப்பா இது நம்மள்கிட்ட இருக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு வெளியில இருக்கு, இது ஒண்ணுதான். அப்ப இறைவன் எங்க பார்க்கலாம், வாய் இறைவன் எங்க எல்லா இடத்திலும் இருந்தாலும், எட்டு இடங்களில் தெளிவாக இருந்தாலும், இறைவனை எளிமையாக பிடிக்கக்கூடிய இடம் எது, உயிர். அப்ப இறைவனை உயிருக்குள் இறைவனை எளிமையாக பிடிச்சிடலாம். இப்படி கண்டுபிடித்து ரகசியத்தை சொன்னவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகியர்களும் அருளாளர்களும். ஆனால் உமக்கு உள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். ஞான சம்பந்தன் முதல் பாடல்லையே என் உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு உயிருக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் இருக்கேன்னு அவர் சொன்னாரா, சொல்லல, இல்ல அதான் கல்வன். நம்மள வந்து என்ன பண்ணிருவோம், விளம்பரம் அடிச்சு நோட்டீஸ் விட்டுருவோம், இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு. இப்ப எட்டு இடங்களில் இறைவன் இருக்கிறான், அதான் எட்டு. இது ஒரு கான்செப்ட் கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த ஒயர் போற இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு. ஆனா கரண்ட் இருக்குன்னு தெரியறது எங்க, எங்க லைட்ல தெரியுது, ஃபேன்ல தெரியுது, மைக்ல தெரியுது, செல்போன்ல தெரியுது இல்லையா. அப்ப என்ன தெரியுது, இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான். இந்த பாடல்ல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, இதுக்கு பேர் எண்ணல் அலங்காரம்னு பேர் தமிழ்ல, தமிழ்ல எண்ணல் அலங்காரம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இப்படி முதல் பாடல் இறைவனை குறிக்கிறது. இரண்டாவது பாடல், ரெண்டாவது பாட்டை முடிச்சிருமா, ஒரே ஒரு பாட்டு, ரெண்டாவது பாட்டை முடிச்சு, ஒரே ஒரு பாட்டு, சின்ன பாட்டு, கஷ்டப்படாத பாட்டு. போற்றி இசைத்து, இப்ப போற்றின்னு நம்ம சொல்லணும், தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா, திருமந்தத்துல போற்றின்னு தாங்க வருது. ஏன் போற்றின்னு சொன்ன, என்ன அழகா புரியுதா இல்லையா, போற்றின்னா என்ன, புகழ்ந்து பாடுதல். தேவாரம் திருவாசகம் எல்லாமே இறைவனை பற்றிய பாடல்கள், பாடம். இறைவன் எங்கே இருக்கிறானா, போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டீங்க, அந்த இரண்டு சுழியின் போட்டிருக்கா, மண் போட்டிருக்கா, மன்னன், மண்ணுதல், நிலை பெற்று இருத்தல், அரசாட்சி செய்தல். உங்க உயிரை அரசாட்சி பண்றது யாரு, உங்களை யாருங்க அரசாட்சி பண்றா, உயிரா கடவுளா, உங்களை உங்க உயிரே அர்த்தம், யார் அவரு, புனிதன். நாம எல்லாம் புனிதன் பேரு வைக்கிறது இல்ல, புனிதான்னு பேரு வைக்கிறாங்க, இறைவன் தான் புனிதன். சிவபெருமான பத்தீங்களா, ஒவ்வொரு ஒவ்வொரு வரியா பாருங்க. எல்லாம் அதுக்குதான் ரொம்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எல்லாரும் ஆர்வப்பட்டு வந்தது என்ன காரணம்னா, திருவாசகத்தை ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்டு வந்துருக்கீங்க. அப்படி வந்து கை தூக்கம் பார்ப்போம், இல்லை பொதுவா சொற்பொழிவு மாதிரி கேட்கறது வந்தீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்க, கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம், கொஞ்சமாவது படிப்போம். ரெண்டு சுழியின் போட்டா நிலை பெற்ற, மூணு சுழியின் போட்டா அது மண், மூணு சுழியின் போட்டா அது நிலம் புவின்னு சொல்றது. இன்னுயிர் மண்ணும் புனிதனை, யார் எந்த உயிரே, அவரவர்கள் உயிரில் திருமூலர் பெருமானுடைய உயிரில் அந்த புனிதனாகிய சிவபெருமானை, யார் அவர், நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. இது என்ன கஷ்டம் உங்களுக்கு, இல்ல என்ன கஷ்டம் இல்ல, எத்தனை தசைங்க இருக்கு, நாலு திசை இருக்கு, இன்னைக்கு நாலு திசைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எட்டு திசையாகும், அதுக்கப்புறம் பத்து திசையா மாறிடும், அது போக போக மாறும். இன்னைக்கு நாலு திசை, இன்னைக்கு நாலு நாலு திசை, கோண திசைன்னு பேர், கிழக்கு மேற்கு தெற்கு, எங்க நாலு தான், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. ஏதாவது புரியுதா, யாருக்கும் புரியல, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, பன்னெண்டு ராசிகள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, நான்கு திசைகளுக்குள்ளேயே 360 டிகிரியையும் அடைச்சிடலாம். அஸ்ட்ரானமி படிச்சவங்களுக்கு தெரியும், புரியுதா, நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. எல்லாம் நல்ல மாதுன்னா என்னங்க, மாதுன்னா என்னது, யாரு பராசக்தின, நல்ல மாது தானே, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது, நல்ல மாதுக்கு நாதன். நீ பராசக்தியினுடைய கணவர்னு சொல்லுமா, துணைவர்னு சொல்றதா, சிவபெருமானுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா, சூரியனும் சக்தியும் போல. இப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த ஈஸ்வரன் ஆண்பாதி பெண் பாதியாக இருக்கிறான் இல்லையா, போம்ப தெளிதுவன், உமாதேவிக்கு தலைவன், நாதன் என்று சொன்னால் தலைவன் வச்சுக்கீங்க, இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம வீட்டுக்காரருங்க கணவருங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்பவும் அது குடும்பத்தில் நம்ம பாச பிணைப்பில் இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தக்கூடாது, சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது. நல்ல மாதுக்கு நாதனை, சரி, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. கூற்றுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், யமன் அர்த்தம், கூற்றுவன். ஏன் அவனுக்கு யமன் பேர், கூற்றுவன் என் பேர் வந்துச்சு, உடம்பையும் உயிரையும் கூறு போடுறவன். இந்த மாதிரி சில நுட்பங்கள் தான் உங்களுக்கு வேணும், அப்படிதானே இதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் எந்த திசைக்கு அதிபதி, தென் திசைக்கு அதிபதி, தென் திசை. அந்த கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன், கூற்று உதைத்தான்னா அது வந்து நம்மளுடைய திருக்கடையூர்ல யமனை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லுவோம், திருக்கடையூர்ல மார்க்கண்டையருக்காக அது சரித்தான். இப்போ காலத்தை வென்றவன் சொல்லணும், அங்க
0: சிவபெருமானுக்கு எது காலம்? இப்ப நமக்கு தான் காலம். காலன் வரும் முன்னே, கண் பஞ்ச அடையும் முன்னே, குற்றால அழு முன்னே, ஊரா சுடும் முன்னே, குற்றால தானையே கூறுன்னா இப்ப நமக்கு தான் இந்த காலங்கெல்லாம் போக்குவரத்து டைம் எல்லாம் ஃபேக்டர் நமக்கு தான். சிவபெருமானுக்கே காலங்கிறதே கிடையாது. காலத்தை அவன் தான் என்ன பண்ணிருக்கான், நிர்ணயிக்கிறவன். அப்ப காலத்தை வென்றவன் யாருன்னா சிவபெருமான் தான். கூற்றுவனை உதைத்தான் அப்படின்னா தான் காலனை வென்றான். நம்முடைய காரைக்கால் அம்மையார் காலனை வென்றோம் சொன்னார்கள். அதனால அந்த காலத்தை வென்றவனாகிய சிவபெருமானை தியான பொருளாக யான் கூறுகின்றேன். தியான பொருளாக, பரம்பொருளாக மனத்துள் வைத்து போற்றினால் நாம் எல்லாம் மேல்நிலைக்கு உயரலாம். அது எப்படி நம்ம உள்ளற இறைவனை எப்படி வைக்க போகிறோம், எப்படி நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்ம போக போக நம்ம சொல்லுவோம். அதோடு இன்னைக்கு இந்த இரண்டு பாடலோடு நம்ம நிறைவு பண்ணலாம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த ரெண்டு பேருடைய கண்கள்லயும் அப்படியே தண்ணீர் தாரதாரையா வருது. பிடிச்சுக்கிட்டாங்க போக போனா மற்றவங்க எல்லாம் அடியுள்ள எத்தனை பேர் இருப்பாங்க. ஞான சம்பந்தர் திருவடி வாழ்க, நாவுக்கரசர் திருவடி வாழ்க, சைவ சமயம் மேன்மேல் சிறக்க என்றெல்லாம் வாழ்க. அப்படியாக எங்கே திருப்பூந்துருத்தி போகிறார்கள். ரொம்ப அருமை. இதெல்லாம் ஒளியும் ஒளியுமாகவே காட்டியிருக்கிறார் சத்தியம். இருவருமாக அப்பர்தாம் எங்குற்றார் இப்பொழுது என் அருள் செய்ய, செப்பரிய போல் திருநாவுக்கரசு செப்புவார் ஒப்பரிய தவம் செய்தேனாதலினால் உம்மடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்று இந்தேன் யான் என்றார். இந்த தவம்னா இது மாதிரி இருப்பதுதான் தவம் வரும். இது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என. அப்போ சிவாய நம என்ற குருமூர்த்திகளால் உபதேசம் பெறணும்னு சொன்னா நானேயோ தவம் செய்தேன் சிவாய எனப்பெற்று என்றெல்லாம். அது போல இங்கே நானேயோ தவம் செய்தேன் ஞான சம்பந்தரே அப்படியே துவிகள் தாங்குது என்றெல்லாம் சொன்னாராம். சொன்ன உடனே என்ன செய்தார், அவ்வார்த்தை கேட்டஞ்சி அவனியின் மேல் இழிந்தருளி. இந்த இழிந்தருளின்னு கேட்டா பொத்துன்னு குதித்துன்னு சொல்றது அவ்வளவு மரபல்ல, அழகல்ல, செய்யுள் அல்லவா. அதனால இழிந்தருளி என்றார் ஈக்குவல் டு குதித்தருளி என்பது பொருள். அப்படி கீழே அப்படியே பொத்து குதிச்சாராம். குதித்தா இவ்வாறு செய்தருளிற்று என்னாம் என்றிரஞ்சுதலும் அடாடாடாடாடா நீங்க எவ்வளவு பெரியவங்க எனக்கு அப்பா அப்பரே என்றெல்லாம் சொல்லியிருக்காரு. முதல் முறை சந்திப்பிலே சரிங்களா என்னன்னு சொன்னவனே அப்பா அடியேன் என்று சொன்னாங்க. எனவே வயது முதிர்ச்சியினால அப்பா என்று ஞான சம்பந்தர் தான் அப்பர் என்றே பெயர் வைத்தவர். வைத்தல பெயரால் அழைத்தவர். அது நமக்கு எல்லாரும் அப்பர் ஆகி போச்சு. அதனால் இப்படி இதுவா செய்யறதுன்னு கேட்டாராம். கேட்ட உடனே எரிஞ்சுதலும் செவ்வாறு மொழினாவர் திருஞான சம்பந்தர்க்கு எவ்வாறு செய்யத்தகுவது என்ன இப்படி அப்படின்னு கேட்டாரா. பின்ன ஞான சம்பந்தருக்கு அடியன் அப்படி வேற என்ன செய்வது, இப்படித்தானே செய்யணும் என்றார். இது ரெண்டும் அடாடாடா பரிமாறி கொள்கிற சொற்கள் அருமையான நயமுடையது. வேற என்ன சொல்ல முடியும், என்ன இப்படின்னு கேட்டார். ஏன்னா என்ன என்ன தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல. அதனால என்ன இவ்வாறு செய்தருளிற்று அப்படின்னு இவர் சொல்ல, ஞான சம்பந்தருக்கு அடி பேர் என்ன செய்வது என்று இப்படி சோழ காட்டுது. சிவஜீவே இப்படியாக இரண்டு பெருமக்களும் அப்படியே அந்த பரிமாறிக்கொள்ள சூழ்ந்து மிளைத்தருகனையும் தொண்டரலாம் அது கண்டு தாழ்ந்து நிலமுற வணங்க பார்த்தார். எனவே இவர் அவரை வணங்குறார், அவர் இவரை வணங்குறார். நாம என்ன பண்றனார், ரெண்டு பேரையும் வணங்கப்பான. எனவே அடிவர்கள் எல்லாம் இருவரையும் வணங்கினார்லாம். வணங்கி வாழ்ந்து மனக்கணிப்ப மற்றவரை வணங்க பெற்று ஆழ்ந்த பிறப்பு உய்ந்தோம் என்று அண்டமெலாம் உரார்த்தார். அடிவர்களுக்கு என்னன்னா மிகுந்த மகிழ்ச்சியப்பா, இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து சந்திப்பினால ஒரே நேரத்துல இரண்டு பெருமக்களையும் வணங்க முடியாத புண்ணியம் கிடைச்சது. நானேயோ தவம் செய்தேன் என்று இவங்க மகிழ்றாரு. யார், அடிவர்கள் எல்லாம். இவர் பெரிய வாய்ப்பு, எதிர்பாராத பெரு வாய்ப்பு. அப்படி கிடைத்த உடனே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசி பெருகார்வத்தோடு அணிந்து தழி கொள்ள. அதனால அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு போது என்னன்னா தன்னை மறந்தாலும் நடக்கிறது. இவர் அப்படியே அவர் தழுவினார், அவர் இப்படியே தழுவிக்கிறார், ஒருவருடைய தழுவி கொள்கிறார். இருவர் திருமேனியும் இந்த உருதுராக்கமும் இந்த நெஞ்சு மட்டும் படலை. ஏன் உருதுராக்கம் இருந்ததுனால, ஏன்னா உருதுராக இருந்தால மற்ற கை மற்ற இதெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் முழுதும் அப்படியே அப்படி ஆர்வத்தோடும் தடுவ இரண்டு பேரும் தழுவி கொண்டாரலாம். திருஞா திரு தமிழ் பெருக ஆர்வத்தோடு அணிந்து தழுவி கொள்ள பிள்ளையார் மறுவாறு மலரடிகள் வணங்கி உடன் வந்தணிந்தார் ஒரு வாரம் புணர்ச்சடையார் மகிழ்ந்த திருப்பூந்துருத்தி. இப்படியாக பல்லக்கு வருது. என்ன ஆயிட்டு பல்லக்கு சும்மா தான் வருது. ஏன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் அப்படி நடந்ததே போறோம். ஏன்னா திருப்பூந்துருத்தினுடைய ஊர் உள்ளே வந்துட்டாங்கல்ல அதனால. அப்படியாக திருப்பூந்துருத்தி வருகிறார்கள். நேரே சென்றுகின்ற என்ன செய்தார்கள், பெருமானை வணங்குவதற்கு முன்னே என்ன செய்கிறார்கள், அன்பர் குழாத்தொடும் செல்வார் ஆனேற்றார் மயில் கோயில் முன்பு அனித்தாக சென்று, அனித்தாக பக்கத்தில் நெருங்கி சென்று கோபுரத்தை முன்னிறஞ்சி. ஆகவே ஒரு திருக்கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது முன்னால அந்த கோபுரத்தை வணங்கி பிறகு உள்ளே போகணும். உள்ளே போகின்ற பொழுது நேர உள்ளே போகாம உள்ள அந்த பெரிய பிரகாரம் பலம் வந்துதான் போகணும். இதெல்லாம் நம்முடைய ஆர்வ நாவலர் திருக்கோவில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் எழுதியிருக்க. எங்கே இலங்கையிலிருந்து சிதம்பரம் வந்து அங்கேயே தங்கி ஆறுமுகனாவில் அப்படி இதெல்லாம் செய்யறேன். ரொம்ப அருமையான நூல் அதெல்லாம், சின்ன சின்ன நூல் அதெல்லாம் இருந்தாலும் அருமையாக அதெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன என்பதெல்லாம் எழுதியிருக்கேன். அதனால் முன்னே கோபுரத்தை வரை வணங்கி பிறகு செல்லுகின்ற பொழுது வலம் வந்து தான் உள்ளே கோயிலுக்குள்ளே போகணும், உள்ளே பெருமான்கிட்ட போகணும், வலம் வராமல் நேராக உள்ளே போகணும். ஆகிய வலம் வந்து அது எல்லா இடங்களையும் குறிப்பிக்கிறாங்க. மலரடிகள் வணங்கி ஆமா அன்பர் குழாத்தொடும் செல்வார் ஆனேற்றார் மகிழ் கோயில் முன்பு அனித்தாக சென்று கோபுரத்தை முன்னிறஞ்சி துன்பமிலா திரு தொண்டருடன் தொழுது புக்கருளி என்புருக வளங்கொண்டு வளமாக உள்ளே வந்து பணிந்து ஏத்தி இறங்கினார். பொய்யிலியாரை பணிந்து பெருமானாரை போய் வணங்கினார்லாம். போற்றியே புறத்தனைவார் வணங்கி வெளியில வந்தவங்க செய்ய சடையார் கோயில் திருவாயில் முன்னாக மையரு சீர் தொண்டர் குடாம் வந்து புடைசூட உலகு உய்ய வருவார் தங்களுடன் மகிழ்ந்தங்கு இனிதிருந்தார். இப்போ நேர் ரெண்டு பேர் உள்ளே போய் வணங்கி வணங்கிட்டு வெளியில வந்து அந்த வெளிக்கு வெளிவாயில இருந்து அப்படி கொஞ்சம் நேரம் வந்தாரலாம். யாரு நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இருக்க அறிவரெல்லாம் அப்படியே கூட இருக்காங்களாம். வாய்க்கின் தனி மன்னர் வன்புகலி வேந்தர்தமை போக்கும் வரவும் வினவ. ரொம்ப அருமை அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப பிரிந்தவர்கள் பிரிந்தவர் கூடினால் அப்படி அவர் இங்கேயும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். சொன்ன ஜன்னி பிறந்துருமா அதனால எங்கே பிறந்தவர் திருமறை காட்டில் பிரிந்த இருவரும் இந்த திருப்பூந்துருத்தியர் கூடினால் பேசவும் வேண்டும் அல்ல பேசுகிறார். இப்பதான் பேசுறாங்க. என்னன்னா உண்மையிலேயே அவருக்கு என்ன நினைப்பு இருக்கும்னு கேட்டா ஞானசம்பந்தருக்கு போகும்போது இப்படி தடுத்தாரே தான் வர்றேன் தான் வரேன் அல்லது தான் போறேன்னு சொன்னாரே அதெல்லாம் சொல்லணும் என்று யாருக்கு இப்போ விருப்பம். ஞானசம்பந்தருக்கு எங்கே பாண்டி நாடு போனது அங்கே இங்கே தங்கினது அவங்க தீ வச்சது அது அப்புறம் பாண்டியனு கொடுத்தது எல்லாம் சொன்னி. அப்பெல்லாம் தினம் தினமலர்லாம் கிடையாது. ஆமா ஒலியும் ஒலியெல்லாம் கிடையாது. என்னவே இங்கே வந்தாருவே நெருப்பு வச்சாருவேங்கிறதுலாம் எல்லாம் இதுதான் பண்றான்ல ஒருவேயும் இல்லை. ஆனால் இப்ப சொன்னாதான் தெரியும். அதனால ஞானசம்பந்தருக்கு இவரை பிரிந்ததிலிருந்து வந்த வரைக்கும் சொன்னா தேவலான் இருக்கு. நாவுக்கரசருக்கும் அது அத்தனையும் காதல கேட்டா தேவலான் இருக்கு. ஆனால் வந்தவர்கள் கோவிலை வணங்கி வளம் செய்து வெளியில் வந்த பிறகுதான் அதை பேச தொடங்கினார்களே தவிர உள்ளேயே பேசவில்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு அறவுரை, நமக்கு ஒரு அறவுரை. கோயிலுக்குள்ள போன வணங்குகின்ற பொழுது நோக்கம் அங்கே இருக்க வேண்டுமே தவிர பிற சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சொல்றோம் வச்சுங்களேன் பாண்டிச்சேரி போறோம் என்னன்னு, ஏய் நீ போய் மார்க்கெட்ல இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றோம். அவர் இதை போய் வாங்கிட்டு வர்றாரு. வந்த உடனே கோயிலுக்கு போனோம்னா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியான்னு பிரிச்சு பார்க்க கூடாது. மூடிவிட்டு கோயில் வணங்கிட்டு வெளியில வந்த பிறகுதான் ஏண்டா நான் சொன்னதெல்லாம் வாங்கினியான்னு கேட்கணும். சிவஜீவ நோக்கம் எது, கோவில் மையம் கோவில். அப்புறம் தான் இது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். இந்த உலகியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆதலால் இவருக்கும் தான் சென்று வந்ததை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, அவருக்கும் அவர் சென்று வந்ததை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆயினும் திருப்பூந்துருக்கு கோயில் உள்ளே சென்று வளமாக வந்து பெருமானை வணங்கி வெளியில் வந்து இருந்த பொழுதுதான் சொல்லுகிறார்கள். அப்ப கோயிலுக்குள்ள பேசலாமா, உலகியல் பற்றி தொடங்கலாமா? இதெல்லாம் நடந்து காட்டிய பெரியவர்கள் நம்முடைய நாவுக்கரசு ஞானசம்பந்தர். அதை அப்படியே ஒலியும் ஒலியில வைத்து காட்டி சொன்னவர் சேக்கிழா பெரும். நடந்தது 7 நூற்றாண்டு, பாடினது 12 நூற்றாண்டு, படிக்கிறது 20 நூற்றாண்டு. சிவஜீவ எப்படி போகுது பார்த்தீங்களா? காலம் சேக்கிழாருக்கும் அந்த நாயன்மாளுக்கு இருக்கிற காலம் 500 நூற்றாண்டு இடைவெளி, நமக்கு 800 நூற்றாண்டு இடைவெளி. ஆயினும் அந்த 7 நூற்றாண்டு இருந்தது அப்படியே காணுகிறோம். அதுதான் நம்ம சேக்கிழார் சேக்கிழான்னு சொல்றதுக்கு காரணம். சரிங்களா? எனவே இப்படியாக இப்படி என்ன சொல்லுகிறாரா பாருங்க. இப்பதான் உட்கார்ந்த பிறகு, வாய்க்கின் தனி மன்னர் வன்புகலி வேந்தர் தமை போக்கும் வரவும் வினவ. போக்கும் வரவு என்ன? போக்கும் வரவும் புணரு விழா புண்ணியனி. இந்த போக்குவரவுன்னு வந்த உடனே போக்குவரவு புரிய சித்தாந்த சாஸ்திரம் சிவசிவ போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமன்றி நிற்கும் என்று போய் விழுந்துட வேணாம. போக்குவரவுன்னு வந்த உடனே எங்க போனோம்? போக்குவரவு போகணும், சிவஞான போத்திலையும் போய் விழுந்து அப்புறம் இங்கே போக்கும் வரவும் புணரு விழா புண்ணியனி. அப்ப நாமெல்லாம் என்ன? போக்கும் வரவும் புணரும் உடை அஞ்ஞானி என்று தெரியும். ஆமா, நாம போவோம் வருவோம், ஒரு இடத்துல தங்குவோம் பிரிவோம். ஆனா பெருமான் யாண்டும் நீக்கமர இருப்பவர், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கின்றவர். அதனால் பெருமானே உன்னால் தோற்று உடம்பு கொடுக்கப்பட்ட உயிர்கள் போக்கும் வரவும் புணரும் உடையது. நீ போக்கும் வரவும் புணரு மிலா புண்ணியனி, காக்கும் எம் காவலனி. ஆனால் புறக்கண்ணால் காண்பரிய பேருணி. சிவபிரானம் சிவபிரானம் தான். ஆதலால் தான் இந்த போக்குவரவுங்கன்னு சொல்லும் போது இங்க போகாம இருக்கூடாதுங்கிறது. எனவே இப்ப போக்கும் வரவும் வினவுகிறாராம். யார்? நம்முடைய இது நாவுக்கரசர். எப்படி பாண்டி நாடு சென்று வந்து என்றெல்லாம் அப்படியே அது வினவுகிறாராம். அப்படி போக்கும் வரவும் பின்னர புகுந்ததெல்லாம் தூக்கின் தமிழ் விரகர் சொல்லிறந்த ஞானமறை தேக்கும் திருவாயால் தெப்பி அருள் செய்தார். அதான் ரொம்ப அருமை. இப்ப இவர் கேட்ட உடனே மீண்டும் நான் இங்கே இருந்து போனேன்னா அந்த போனா அப்புறம் வந்து அந்த கோபுரம் தோணுச்சா, அதை பார்த்தவண்ணே மங்கையர்கரசி வளவ அந்த பாட்டு பாடினா என்று இங்கே இருந்து ஆரம்பிச்சு மீண்டும் வர்றதில்லை. இவர் என்ன சொன்னார்? அந்த அவர் பாரு, அவர் கேட்டது போக்கும் வரவும் எப்படி பாண்டி பயணம் இது என்ன இல்லை, ஆமாம் பாண்டி நாட்டு செலவு எப்படி அமைந்தது என்று கேட்டார். இவர் இப்படி எல்லாம் அமைந்தது என்று சொன்னார் என்று பாருங்க. கேட்டதும் சுருக்கம், சொன்னதும் சுருக்கம். ஏன்? இவையெல்லாம் வெள்ளித்திரையில் ஆண்டு காண்டது எங்க முன்ன நம்ம பார்த்துட்டோம். எனவே நாம் இந்த மாதிரி படிக்கின்ற நாம் எல்லாம் நமக்கு தெரியுமானதுனாலே அவங்க சொல்லும் போது இவர் கேட்டார் போக்கு என்ன ஆச்சுன்னு, அவர் தாம் எல்லாம் சொன்னார். இதுதான் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். இங்க ஒரு 20 பாட்டு போட்டு நான் இங்க இருந்து போனோன்னா ஆரம்பிச்சேன்னு ஆரம்பிச்சு மீண்டும் வரதை சொன்ன அந்த 50 பாட்டு. எனவே கேட்கின்றவரும் பெரியவர், விடை தருகின்றவரும் பெரியவர். அந்த போக்கு வரவும் வினர்வை தாம் சென்றதெல்லாம் சொன்னார். இப்படி இருக்கணும்னு இப்படி இருக்கணும். ஆகவே நமக்கு எல்லாரும் தெரியும் என்ன நடந்தது என்ன தந்த கவுனியரிடம் போரேற்றை ஆடிமிசை கல் மிதப்பில் வந்தார் அடிவணங்கி வாடி திருத்தொண்டென்னும் வான்பயிர்தான் ஓங்குதற்கு சூழு பெரும் வேலியானீர் என தொடுதார். இதை நிறுத்தி படிக்கணும். அது மாதிரி இவர் போக்கு சென்றதும் வந்ததும் இதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த நேர அவர் வாயினாலேயே கேள்விப்பட்ட உடனே உடனே நாவுக்கரசர் வணங்கி ஒரு பெரிய புகழ் மாலை சூட்டுகிறார். புகழ் மாலை இல்ல என்ன புகழ் மாலை? வாழி திருத்தொண்டென்னும் வான்பயிர்தான் ஓங்குதற்கு சூழு பெரும் வேலியானி. அப்படியே ஒரு அருமையான இது நற்சான்றிதழ், சான்றிதழ் கொடுத்த மாதிரி இல்ல. ஆனா நாமெல்லாம் கொடுக்கக்கூடாது நற்சான்று கொடுக்க யோகியது இல்ல. நாவுக்கரசர் கொடுக்கலாம், ஞானசம்பந்தருக்கு ஞானசம்பந்தர் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒத்தவர். அதனால இந்த திருத்தொண்டு என்று சொல்வது என்னன்னு கேட்டா சைவமாம் சமயம் சார்ந்து வாழும் மெய்நெறி. அந்த மெய்நெறியிலே திளைப்பதற்கு ஏற்ப அந்த மூன்று பேரையும் யாரே பாண்டி மன்னனை அவ்வாறெல்லாம் ஆக்கி அதன் வாயிலாக மங்கையர்க்கரசியார் குலச்சரியாருக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி ஏற்படுமாறு செய்து நாடு முழுதும் சைவ நாடாகவே ஆக்கினார் அல்லவா. அப்படி சைவ நாடாக ஆக்கியதை கேட்ட நம்முடைய நாவுக்கரசர், திருத்தொண்டு என்னும் ஒரு திருத்தொண்டுன்னு ஒன்று இருக்குமானா, அது ஒரு பயிர் என்று வைத்துக் கொண்டா, அந்த திருத்தொண்டுங்கிற பயிர் வளர்வதற்கு நீங்க தான், தாங்கள் இருவருமே வாடி திருத்தொண்டு என்னும் வான் பயிர்தான் வளர்வதற்கு சூடு பெருவேலியானீர் என்று இருவர் காலையும் விடணும். அவருடைய திரு பெருமை தன்னுடைய பெருமையை குறைத்து அவரை பாராட்டியது யாரே, ஞானசம்பந்தர். நாம் இருவரையுமே வேலியாக அமைந்துள்ள என்று பாராட்டும். ஏன் ஏன் இவர் எவ்வாறு பாண்டி நாட்டை இருந்த சமன் சமயத்தை நீர்த்து அந்த அரசனையும் மீண்டும் கொண்டு வந்து பாண்டி நாட்டை சைவமாக ஆக்கினாரோ, அது போலத்தான் நாவுக்கரசரும் பல்லவ மன்னன் அந்த சமன் சமயத்தில் இருந்தவனை அவனு அந்த தாமே நீங்குமாறு செய்து வாதில் வென்றார். அவர் வாதில் வெல்லல், நாவுக்கரசர் வாதில் வெல்லாமலேயே ஆனா வெல்லாமல் வென்றவர். வென்று அந்த பல்லவ நாட்டை முழுதும் தமிழகத்தை முழுதும் அருமையாக மீண்டும் எதை ஆயினாரு, திருத்தொண்டென்னும் வான்பயிர்தான் வளர்வதற்கு சூடு பெரு வேலியாக இருந்தார். எனவே வடபுலத்தை திருத்தியவர் ஞானசம்பந்தர், தென்புலத்தை திருத்தியவர் யாரு, நாவுக்கரசர். எனவே இருவரும் சூடு பெரு வேலியானி என்று. ஏன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளிப்படையா சொல்றது அவ்வளவு தப்பு. இருந்தாலும் சில சமயம் சங்கடம், ரொம்ப பெரியவங்களாம் அப்படி போறாங்களேன்னு வருத்தமா இருக்குது. நீங்க ரொம்ப பெரியவங்களாம் அப்படி போயிருக்காங்க ஒரு காலத்துல, எப்படி பண்ணாங்க இப்படி சொன்ன உடனே. எனவே நாவுக்கரசருக்கும் பெரியவர் ஞானசம்பந்தர் என்றெல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. வாய் நெருப்புலதான் போகணும், வாய் நெருப்புலதான் போகணும். ஆமா, சும்மா எதையும் வந்து பேசக்கூடாது. இது ரொம்ப பெரியவங்க, சித்தாங்கெல்லாம் படித்தவங்க தான். என்ன பண்றது, இவருடைய பெருமையினாலே அவரை சொன்னார். எப்படி இந்த பாண்டி மன்னனை உருவாக்கி பாண்டி நாட்டை இந்த மாதிரி உருவ கொண்டு வந்தது ஞானசம்பந்தருக்கு உரியதோ, அது போல பல்லவ மன்னனை உருவாக்கி அவனை மீண்டும் பணியை செய்து கோயில் கட்ட செய்த பெருமை யாருக்கு உரியது, நாவுக்கரசு உரியது தானே, தெரியுதில்ல. அதனால் நாம் எப்படி வணங்குன ரெண்டு பேரையும், இரண்டு பேரையுமே வேலியாக நாம் கருதி வணங்க. இதுல கொஞ்சம் அப்படி மேல சொன்னா வாய் புழுத்துரும். சிவசிவ இதோட இருக்கணும், அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். நல்ல இடம், ஆனா கோபம் வருது. ஏன்னா அந்த மாதிரிலாம் பேசுறவங்க இருக்காங்க, ரொம்ப பெரியவங்கன்னு வேற பேரு கேட்டு கேடு ஆயா உட்காரியாங்க வேண்டிதான். வாடி திருத்தொண்டென்னும் வான் பெயதான் ஓங்குதற்கு சூடு பெரும் வேலியானீர் என்ற ஒரு அருமையான இந்த புகழுரை நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் கொடுத்தாரேனும், நாம் இருவரையுமே அமர வைத்து இந்த புகழுரைக்கு நீங்கள் இருவருமே உரியவரானவர்கள் என்று நாம் வணங்கி வாழ்வார். அப்படிப்பட்ட அருமை. இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை என்றால் நிச்சயம் சைவம் இல்லை. ஏழாம் நூற்றாண்டு நல்ல வேலையா, இங்க ஒரு சனியம் பிடிச்சது பல்லவ மன்னனுக்கு, அங்க ஒரு சனியம் பிடிச்சது பாண்டி மன்னனுக்கு, ரெண்டு பேரும் அரசன். அரசன் எப்படி குடிகள் எப்படி அப்படி ஆயிட்டது. அதனால நல்ல வேலையா இந்த புலத்துக்கு நாவுக்கரசரும் அந்த புலத்துக்கு ஞானசம்பந்தருமா சென்று வென்றதுனால மீண்டும் சைவ நெறி தெளித்தது. அதனாலதான் இப்ப இருக்கிற நிலைமை கூட தீங்கு நீங்கணும்னா நிச்சயம் இது மாதிரி ஒருத்தர் அவதாரம் பண்ணாதான் தீங்கு நீங்கும், இல்லைன்னா வேற நம்ம புலம்பல தான் புலம்பிட்டு இருக்கணும். அதுதான் வேண்டணும். ஆமா, இந்த ஜோதிடம் எல்லாம் ஒரு பாடமா வைக்க போறான்னா உடனே இப்ப அதுக்கு என்ன தெரியுமா மற்ற இதெல்லாம் என்னது, என்ன காவி உலகம், காவி என்ன காவி உலகமா என்ன இளவ பண்ணுங்க. இப்ப ஜோதிடத்தை ஒரு பாடமா வைக்கணும்னு ஏதோ சொல்லியிருக்காங்களாட்டு இருக்கு. இவனுக்கு இருக்க இந்த சுத்துவதெல்லாம் இருக்கிறத இப்படி எல்லாம் சொல்லிட்டா எல்லாம் சாமியார் உலகம் ஆயிடும், காவி உலகம் ஆயிடும் அப்படின்னு. இவனுக்கு என்ன கருதுறான்னு கேட்டா, மடையர்கள் என்ன கருதுறான்னு கேட்டா, இந்த ஜோதிடம் இந்த மாதிரி இறை வழிபாடெல்லாம் இவங்களுக்கு தான் உரியதுன்னு கருதுறான் மடையன், இவங்களுக்கு தான் உரியதுன்னு கேட்டுறான். அது நம்ம கிட்ட கொண்டாந்து தெரிகிறாங்க, மக்கு பயிரோடா நம்ம தமிழனுக்கு உரியதுரா, தமிழனுக்கு உரியதுரா, தொல்காப்பியத்தை படிச்சு தொலைங்கடா தமிழனுக்கு உரியது. நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும், தொல்காப்பியத்துல இந்த நாளோ அல்லது புல் பறவைகளோ இந்த தீச்சகனும் பார்த்தாங்கன்னா ஐயோ இப்படி ஒரு கேடு வருமே என்று சொல்லி அந்த மன்னனை வாழ்த்தினாரலாம், வாழ்த்தினார். எங்க இருக்குது, சங்க இலக்கிய தொல்காப்பியத்தில் இருக்குது. ஆகவே இந்த ஜோதிடம் பார்க்கறது போறது இத்தியாதிகள் எல்லாம் தமிழனுக்கு உரிய பழமையே தவிர இங்க இருந்து வந்ததில்லை. முட்டாளா இங்க இருந்து வந்ததில்லை, ஏன்னா அவங்களுக்கு உரியது இங்க நம்ம கிட்ட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழனுக்கு உரியதுல தொல்லாவிலும் படிச்சிய இன்னொரு புலவன் புறநானூட்ல, நாளன்று போய் புள்ளிடை தட்ப பதனன்று புக்கு திறனன்று முடியணும் வருது பெயர்னு சங்கலகத்தை படித்தொலை. தமிழருடைய வாழ்வியல் அங்க இருக்கு. ஒருத்தன் எங்க பாரிக்கிட்டயோ ஓரிக்கிட்டயோ பரிசுக்கு போனான்னா நாளன்று போய், நாளுன்னு அன்னைக்கு அஷ்டமி நவமி 60 நாளையும் மரண யோகம் இல்ல, அந்த நாள்ல போறானா, நாளன்று போய் புள்ளிடை தட்ப இவன் போகும்போதே ரெண்டு பூனை குறுக்க ஒடியாந்துட்டது. கருடன் வளம் இருந்து இடமா போனா நல்லது, இடம் இருந்து வளமா போனா கொஞ்சம் தடைதான். இடம் இருந்து வளமா போச்சு. ஆர்த்தி, உன்னிடம் பரிசு பெற வருகின்றவர்கள் மரண யோகம் முழுதிருந்து அஷ்டவினமியா இருந்து அந்த மாதிரி கரி நாளாகவும் இருந்து அந்த நாள்ல புறப்பட்டு இந்த மாதிரி பூனை குறுக்கிட கருடன் குறுக்கிட இருந்து அப்படி வந்தாலும் நீ பரிசளிப்பாய் என்று புறநானூற்ற வருது. யோஜனமெல்லாம் ஏமே வந்தான், அவன் தான் வந்தானே மக்குகளா சின்னமும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பலாப்பன சங்கலுக்கு தொழில் அதை படிச்சாதான் விளங்கும். தமிழனுடைய வாழ்வியல் என்னன்னு தெரியும், விளங்க மாட்டேங்குது உங்களுக்கு. இன்னொன்னு ஸ்தான பிரசனம் பண்றோம்ல, ஸ்தான பிரசனம் பொண்ணு மாப்பிள்ள புறப்படுறது சரியா, நாளைக்கு 5:30 புறப்படுறதுன்னு சொல்லிருந்துச்சு. 5:30 புறப்படுறதுக்கு அன்னைக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் யாராவது வந்துட்டாங்க, அல்லது வந்து இவங்க கொஞ்சம் நம்ம லேட்டா எழுந்திரிச்சிட்டோம், என்ன பாப்பா குளிக்கல மாப்பிள்ளையும் குளிச்சுட்டு இருக்கா, மணி 5:30 ஆச்சுன்னு வச்சுங்க. ஆனா 5:30 புறப்படுறதுனா என்ன பண்ணோம்னு கேட்டா, நீங்க நம்ம புறப்பட முடியலன்னா அதுக்கப்புறம் மற்ற மரணமோ மற்றதெல்லாம் வந்ததுன்னா அந்த 5:30 பொண்ணு மாப்பிள்ள பெட்டியை தூக்கி ரெண்டு வீடு தாண்டி வச்சிடறது, அதுதான் ஸ்தான பிரசனம். உண்டா இல்லையா அன்னைக்கு, தெரியுமா தெரியாத உங்களுக்கு உண்டல்ல, நம்ம பெட்டியை தூக்கி வச்சிடறது அந்த நேரத்தில் வச்சிருக்க 5:20 வச்சுட்டா அவன் அப்புறம் அவங்க 5:30 கொஞ்சம் அப்புறம் மரணத்தில் போட்ட அப்புறம் இருக்கா இல்லையா. இது தமிழனுடைய பழக்கம்னு என்னைக்கு தொழுதாபியத்தில் இருக்குது. ஆளுக்கு கொள்ளாது என்ன செய்வேன், நாளை கொண்டு இருக்கேன் கொள்ள இது கொள்ளும் நினைச்சிருவாங்க. அதுக்கு விளக்கழுதுனா ஒருத்தன் அந்த உரையும் படிக்க மாட்டான், மக்கு பேழுவா. நாட்கோள்னா என்ன அர்த்தம், நாட்கோள் கொடை நாட்கோள் கொடை நாட்கோள் ஏன் ஒரே வேணாம் வேணாம் கொண்டு பிடிக்கலடா. நான் தமிழையும் என்னுடைய பண்பாட்டையும் இவனுக்கு ஜோதிட வேணாமா. இப்ப நாட்கோள் கொடை நாட்கோள்னா என்ன அர்த்தம், தொல்லாப்பித்தில் இருக்குது கொடை நாட்கோள் வாழ் நாட்கோள் தான் இருக்கு, ஒரே வேணான்ட்டான். இது கூட மேலச்சூபுரி கல்லூரியில் பேசும்போது என்னமோ என்ன பானம் பண்ணீங்களாப்பா, எம்ஏ எத்தனை பேர் இருக்கீங்க, 40-60 பேர் இருக்கிறேன்னா கல்லூரில், தேர்ட் இயர் எத்தனை பேர் இருக்கீங்க, 100 பேர் இருக்கிறேன், 200 பேர் இப்படி தமிழ் புலவராகவும் எம்ஏவும் வரப்போறீங்களேப்பா வரப்போறீங்களே, ஒரு உரையும் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஒரே பாடமா வைக்கல, என்ன தெரிய போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டது. அது மாதிரி நாட்கொள் என்றால் என்ன, தொல்லாப்பியர் சொல் அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு உரை எழுதுனா யாரு, நச்சினார்கிணியர் தான் உரை எழுதுனார் நாட்கொழல்னா. அதுல ஒரு எழுத்து குறைந்தா கூட அந்த உரை சரி வராது, எழுத்து குறைந்தா கூட சொல்லல சரிங்களா, காதல வாங்கி போடுங்க. எம்ஏ இருந்தானே தேவலான்னு எனக்கு படுறது, மேங்கிறியே மேங்கிறியே கத்திரி ஆடு மாதிரி வாங்கடா பாடி படிங்கடாப்பான். நாளும் ஓரையும் தனக்கு ஏற்ப கொண்டு செல்வொழி, தமிழ் இதுயா, ஆமா வந்தாச்சு நின்னாச்சு நடந்தாச்சு, அது தமிழ்ல கொலை, தமிழ் கொலை அதெல்லாம். நாளும் ஓரையும் தனக்கு ஏற்ப கொண்டு செல்வொழி, அந்த காலத்தில் அரசர்கள் நாளும் தன்னுடைய நாளையும் பார்ப்பாங்களாம், ஓர லக்னம், இந்த நேரத்திலே இந்த லக்னத்திலே நாம அடுத்த நாட்டு மேல போடுறது போவோம் என்று வைத்திருந்தாங்கன்னா, அப்படி ஒரு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா தனக்கு தமக்கு ஏற்பன்னாரு, தான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தன்னுடைய அந்த நாளும் கோளுக்கு ஏற்ப நாளைக்கு நம்ம எந்த நேரத்துல நாம் படையெடுக்க வேண்டும் என்று வரையறுப்பாங்கன்னா, நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வது அவர் வரையறுத்த போது அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி, சரி 5:30 நாளைக்கு நாம போர் தொடுப்பதற்கு புறப்பட போகிறோம், ஏ சரியா 5:25 அதெல்லாம் நிக்கணும் மார்ச், அந்த 5:30 ஆகுதுன்னா உத்தரவு அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்து அந்த 5:30 முன்னால 5:15 எதிர்பாராத ஒரு வேற்று நாட்டில இருந்து ஒரு பெரிய தூதர் வந்துட்டார், எதிர்பாரான் வந்துட்டா அரசரோ புறப்பட்டு இருக்காரு எல்லாம் புறப்படுது வந்துட்டார். ஆனா வந்தவனும் முக்கியமான ஆளு, என்ன பண்றது, அப்ப அரசர் பேசிட்டு இருக்காரு, மணி என்னாச்சு, ஒலியும் ஒலி அதெல்லாம் 5:15 சார், 5:20 5:25 ஆச்சுங்க, அரசர் யாரோ தூதுவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன பண்றது. சரியப்பா அந்த 5:30 நம்முடைய கொடை நம்முடைய வாள், ஏன்னா அரசனுக்கு வேண்டியதுனா வெண்கொற்ற கொடையும் வாழும் இந்த ரெண்டையும் ஒரு 4 வீடு தாண்டி ஒண்டி வச்சிருங்கப்பா 5:30, ஏன்னா அரசன் அந்த 5:30 மேலதான் வருவாராட்டிருக்கு எட்டு வச்சிருது, அதான் நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வடி அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி, என்ன இடையூறு, இந்த மாதிரி வேற்றுநூற்ற வந்துட்டா என்ன செய்யணும், தமக்கு இன்றிமையாதனவற்றை, நச்சினார்கினி நச்சினார்கினி இல்ல விடுங்கடா காலில் லட்சம் பேர் ஆனால் நச்சானே ஆமாடா, தமக்கு இன்றிமையாதனவற்றை. அப்ப அரசனானால் அந்த நேரத்தில் எதை விடணும், கொடையையும் வாழையும், நம்ம வீட்டு பொண்ணு மாப்பிள்ளையான நகையும் பட்டு துணி வச்சிருக்கிற பொட்டி வைக்கணும், பரீட்சைக்கு போறவனா இருந்தான்னா பேனாவும் இதையும் சரியா பண்ணி அல்ல அந்த புத்தகத்தையும், ஓதுவாரா இருந்தாங்கன்னா தாளத்தையும் அந்த திருமுறையும் எடுத்து ஒரு பையில வச்சு கொண்டு எட்ட தனக்கு இன்றிமையாதனவற்று. இன்டர்வியூக்கு போறவனா இருந்தா தன்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் மற்றதையெல்லாம் பேக் எடுத்து வச்சு அடுத்த ரெண்டு அந்த தனக்கு இன்றிமையாதனவற்றை எழுதினானே அது எல்லாருக்கும் பொருந்தும். உண்மையா சொல்ல படிச்சீங்கன்னா பழைய உரையை படிச்சவன் படிச்சவன் இல்லைன்னா மக்கள் இல்லைன்னா சொல்லு எனக்கு விளக்கம் சொல்லு நான் தான் உனக்கு லட்ச ரூபா தரண்டா. இந்த நாட்குழல்ங்கிறது அவன் நச்சினானே உரை படிக்காம நீ மட்டும் சொல்லிட்டுனா 101 ரூபா என் வீட்டையே வித்தாலும் கொடுக்குறேன். சும்மா மக்கு உரை வேணாம் உரை வேணான்னு தமக்கு ஏற்ப கொண்டு செல்வுடி நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வுடி செல்வுழி உழின்னா இடம் செல்லும் இடத்துன்னு அர்த்தம். ஏடாம் வேற்றம் உருப்பு படிக்கணும் படிக்கணும் அது என்ன உழி இருக்கு என்ன நீ விழி இருக்கு உனக்கு படிய செல்வுடி அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி தனக்கு இன்றிமையாதனவற்றை. அப்போ ஓதாமூர்த்தியனா தாளமும் மற்றதும் பரீட்சைக்கு போறவன் சொன்னா பேனாவும் புஸ்தகமும் இப்படி இன்டர்வியூ போறது என்ன ஒரிஜினல் சர்டிபிகேட் மற்றதும் அரசன் என்ன அப்படி பொண்ணு மாப்பிள்ளைனா பெட்டி செட்டி எடுத்து வைக்கணும். இன்றிமையாதனவற்றை அக்காலத்தை எக்காலத்தை அந்த 5:30 மணிக்கு அத்திசை நோக்கி அது வேற அத்திசை எத்திசை கிழக்கு அவங்க போறதுன்னு சொன்னா கிழக்குமா 2 வீடு தாண்டி அவங்க மேற்குமா போறதுன்னா மேற்கு 2-3 வீடு தாண்டி வடக்க போறதுன்னா அத்திசை நோக்கி முன்னே செல்ல விடுத்தல். எதுக்கு நாட்குழல் 2 சொல்லுக்கு உரையுது. இதெல்லாம் தொழாபதியில் இருக்கேடா இதெல்லாம் எழுதுன பிச்சு உதறலாம். எனவேதான் வாழி திரு தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூடு பெருவேலியானீர் என்ற அருமையான அந்த போடுரை பாராட்டுரை நாவுக்கரசர் ஞானசம்பந்தருக்கு வணங்கியது. ஆனால் நாம் இருவருக்குமாகவே சூட்டி போயிட வேண்டிய அருமையான உரை இது என்பதை தெரிந்தோம் அல்லவா. இப்படியாக வளர்ந்துட்டு பிள்ளையார் தாம் அவர் முன்தொழுது பயரன்பின் வெள்ளை அணை வெள்ளமனைய புகழ் மானியார் மேன்மையும் பாருங்க. உடனே அவர் கேட்ட அப்புறம் ஒவ்வொன்றா கேட்டாங்க என்ன பாண்டி நாட்டு அப்புறம் இவர் சம்பந்த சொன்னாராம் குளச்சிறையின் ஒரு அமைச்சர் நல்ல அமைச்சர் என் நாவுக்கரசர் அப்படியா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சோழ நாட்டு பொண்ணும் அங்கே இருக்கிறதே வந்தார் அப்படியா எல்லாம் யாரு ஞான சம்பந்தர் திருவாக்கினாலே சொல்லப்படுகிறது சிவ சிவ யாருக்கு நாவுக்கரசருக்கு. எனவே மானியார் மேன்மையையும் கொள்ளும் பெருமை குலச்சிறையார் தொண்டினையும் உள்ள பரிசெல்லாம் முடிந்து போனதுல இருந்து இங்கே நம்ம திருமறைக்காட்டை விட்டு புறப்பட்டேனா ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆமாமா நீங்க அழுதுட்டீங்க எனக்கு ரொம்ப அழுகதான் நானும் அந்த பாண்டி நாடு போற வரைக்கும் அழுதுகிட்டே தான் போனேன் நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்களே அப்படி நான் சொல்லிட்டு போனேன் என்று அங்க புறப்பட்டதுல இருந்து மீண்டும் இந்த திருப்பூந்துருத்தி வருகின்ற வரையிலும் ஒழியாது சொன்னார். ஏன் அவ்வளவு நெருங்கிய நடு அந்த அத்தனையும் சொன்னாராம் யார்கிட்ட நாவுக்கரசர்கிட்ட. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அருமைன்னு நடந்தது நடந்த மாதிரி இருந்தது ஒழியாது அவர் சொன்ன உடனே இவரும் தென்னற்கு உயிரோடு நீரடித்து பாருங்க அப்புறம் இவர் சும்மா இருப்பார சரி அந்த பிணி வந்த உடனே தாங்கள் தான் ஆமா அடியன் தான் மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சிவசிவா சிவசிவா சிவசிவா இவர் என்ன பண்ணிருப்பாரு ரெண்டு பேரையும் ஒளியும் ஒளியில் வச்சு அதுக்கெல்லாம் நடிக்கிறது உடனே நாள் இல்ல சிவாஜி சிவாஜி எல்லாம் வேணா ஏதாவது நடிக்கலாம் அல்ல பழைய நாகையா இருந்திக்கலாம் இதெல்லாம் என்ன பண்றது இதுலதான் இருக்குது நாரியே இல்லை இது சொல்ல அப்படியே சொன்ன உடனே மந்திரம் அவரால் சொன்ன உடனே அது என்ன பண்ண சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா அரே 32 பல்லு அப்போ அப்பெல்லாம் அவங்கெல்லாம் பல்லு எல்லாம் எப்பவும் வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்றும் பல்லு போயிருக்காது எனவே 30 சிரித்து சிரித்து அப்புறம் அப்படிங்களா அப்படியா அப்படியான்னு கேட்டு கேட்டு அவர் சொல்லியிருக்காரு பா ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம். எனவே அமைச்சு சொல்லின் பெருவேந்தர் இப்படி சொல்லி நீர் அளித்து செங்க வளர்த்து அன்னமனையார்க்கும் அமைச்சர்க்கும் அன்பருளி துண்ணு நெறி வைதிகத்தின் தூ நெறியே ஆக்குதலால் மண்ணு புகழ் வாகீசர் கேட்டு மனமகிழ்ந்தார். இதெல்லாம் அப்படியே அவருக்கு சென்றதுல இருந்து மீண்டும் வந்த வரைக்கும் சொல்ல முடிதுன்னு சொன்னாலும் சொன்னு கேட்டான். உடனே சொல்லின் பெருவேந்தர் இவர் என்ன உடனே இவர் கேட்டிருக்காரு யாரு ஞானசம்பந்தர் தாங்கள் அந்த திருமறை காட்டிலிருந்து என்ன அர்த்தம் நீங்க எங்க சென்று எங்க வந்தீர்கள் அர்த்தம் திருமறை ஏன்னா முழுமையா அந்த வினாவை முடிக்காம காரணம் ரொம்ப பெரியவங்க கிட்ட ரொம்ப பேசப்படாது அதனால திருமறை காட்டிலிருந்து என்னன்னா தாங்கள் எழுந்தருளி எங்க போய் வந்தீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அல்லவா திருமறை காட்டிலிருந்து அப்படியா அரியன் இது சொல்லுது எது இங்க இருந்து திருமறை காட்டுல அவரோட பிரிந்ததுல இருந்து எங்க சென்று வந்தாராம், தொண்டை வள நாடு எய்தி அடியேன் தொண்டை நாட்டுக்கு சென்று. அப்படியா இவர் இப்ப சிரிப்பார் அல்லவா, இவர் வள நாடு மல்கு புகழ் காஞ்சி ஏகாம்பரமன்னும் செல்வர் கடல் பணிந்து காஞ்சிபுரம் சென்றேன், அங்க பெருமானை வணங்கினேன், சென்றதெல்லாம் செப்புதலும் அது அப்படித்தான் படிக்கணும், சென்றதெல்லாம் ஏன்னா தொண்டை நாட்டு தலையாத்திரை முழுவதும் சொல்லியிருக்காரு சென்றதெல்லாம் கூடாது இவர் நல்ல ஏன் இழப்பா தமிழடா நம்ம தமிழ்நாடு நம்ம வரலாறு நம்ம நாடு நம்முடைய சமயம் துடிக்க வேணா சென்றதெல்லாம் செப்புதலும் இங்கிருந்து பிரிந்து தொண்டை நாடு போய் மீண்டும் இங்க திருப்பூந்துருத்தி வந்து இந்த மடங்கட்டி தங்கன வரைக்கும் சென்றதெல்லாம் செப்புதலும் புல்கு நூல் மார்பரும் போய் போற்ற மனம் புரிந்தார். இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் விருப்பம், இவருக்கு நாவுக்கரசருக்கு நம்ம பாண்டி நாடு ஒரு தரம் போய் வந்துடணும், மங்கே இருக்கா குளச்சரியார் தொக்கனார் எல்லாம் பார்த்துட்டு வந்துடணும் நினைப்பு. இவருக்கு தொண்டை நாட்டு சொன்ன உடனே நாம திருவோத்தூர் இதெல்லாம் காஞ்சிபுரம் எல்லாம் நம்ம போயிட்டு வந்துடணும் அதை போய் திருவொற்றியூர் எல்லாம் வழிபாடு செய்து வந்துடணும். இவருக்கு துடிக்குது, இவர் சொன்னதுனால அவருக்கு துடிக்குது, அவர் சொன்னதுனால. எனவே இங்கிருந்து எப்படி பிரிகிறார்கள், ஞான சம்பந்தர் சென்று வந்த பாண்டி நாட்டிற்கு நாவுக்கரசர் செல்லுகின்றார், நாவுக்கரசர் சென்று வந்த தொண்டை நாட்டிற்கு ஞான சம்பந்தர் செல்லுகிறார். மேலே சொல்றேன் சேக்கிடா தவிர எவன் இருந்தாலும் அதெல்லாம் சரி வந்துட்டு இன்னமும் அந்த பெரிய புண்ணியமானது அப்படியே அந்த வரலாற்று கண்ணால் யானும் கண்டேன் காண இந்த அளவாது. அப்படி ரெண்டு பேருக்கு விருப்பம் வந்ததாம், விருப்பம் வந்த உடனே என்ன செய்தாரலாம், சொல்லின் பெருவேந்தர் தொண்டை வளநாட்டு மல்கு புகழ்காஞ்சி ஏகாம்பரமன்னும் செல்வர் கடல் பணிந்து சென்றதெல்லாம் செப்புதலும் புல்கு நூர் மார்பரும் போய் போற்ற மனம் புரிந்தார், அங்கனரை போற்றி எழுந்து ஆண்ட அரசு அமர்ந்த பொங்கு திருமடத்தில் புக்குனி அமர்ந்து பத்திகளா. இது வரைக்கும் எங்க பேசினது, கோயிலுக்கு வெளியில வந்து பேசினது. அப்போ இந்த திருப்பூந்துருத்தியில வரவேற்ற பொழுதிருந்து பெருமானை வணங்கி மீண்டும் கோயிலுக்கு வெளியில வர்ற வரைக்கும் உலகியல் பேச்சல்ல, திருப்பூந்துருத்தி பெருமானை பற்றிய பேச்சு. தேசில் தான் தேசில் தான் திருவாசகம் தெரியுது யாமம் இல்லையா வரமாட்டேங்குது. ஈசனே எந்தா எந்த பெருமானே என்றே பேசி பேசி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மையாண்டானீ அவா வெள்ள கல்வனேனை அப்படியெல்லாம் பெரியவர்களை ஆண்டனி இந்த அவா வெள்ள கல்வனையும் ஆண்டியப்பான மணிவாசர் பாடுகிறார். அதனால பேசில்தாம் ஈசனி எந்தா எந்த பெருமானே என்றென்றே பேசிப்பே. அதனால் அந்த கோயில் போய் வருகின்ற வரையிலும் அதுவே பேசினார்கள். அந்த வெளியில் அமர்ந்த பிறகுதான் ரெண்டு பேரும் கலந்துகிட்டாங்க, கலந்து கொண்டு இப்ப மீண்டும் எங்க வர்றாங்க, இடங்கூறி வளர்க்கிறார்னு. ஆமா இடங்கூறி வளர்க்க மீண்டும் தான் திருமடத்துக்கு வர்றாங்க. எங்க திருப்பூந்துருத்தி மடத்துல இவர் கட்டண மடத்துக்கு வர்றாங்க யாரே ஞானசம்பந்தன் அப்புறம். எனவே மடத்திற்கு வந்தார்கள் அருமை அருமை அல்லவா. அதனால் பொங்கு திருமடத்தில் புக்கு நிதமர்ந்து திங்கட்பகவனியும் சென்னியர் சேவடி கீழ் தங்கு மனத்தோடு தாழ் வரவி செல்லினால் அப்படி சில நாள் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இருந்தாங்களாம். இருந்த உடனே வாகி சமாமுனிவர் மண்ணு திரு ஆலவாய் நாகம் மறைக்கசித்த நம்பர் கடல் வணங்க போகும் பெருவிருப்பு பொங்கும் புகழியின் மேல் ஏகும் பெருங்காத பிள்ளையார் ஏற்றெடுவார். உடனே ரெண்டு மூணு நாள் அப்படி உடனே அடியேன் அப்போ மதுரை திருவாலவாய் வணங்கிட்டு வரேன்னு. ஆமா அடியேனும் தொண்டை நாடு போகணும் அப்படின்னார். சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு அப்படி புறப்படும் அப்படி ரெண்டு நாள் தங்கி இருந்த பிறகு புறப்படாங்களாம். வாகீசமா முனிவர் மண்ணு திரு ஆலவாய் நாகமரை கசித்த நம்பர் கடல் வணங்க போகும் பெருவிருப்பு பொங்க புகழியின் மேல் ஏகும் பெருங்காதல் பிள்ளையா. இவருக்கு என்னன்னு கேட்டார், இவர் நேர இப்ப எங்க போகணும், ஆனா திருக்கடவுர் வரும்போது என்ன நினைச்சாருன்னா நேர சீர்காழி போயிட்டு அப்புறம்தான் சீர்காழி போய் தங்கணும்னு நினைச்சிருக்காரு. இந்த இடையில இந்த மாதிரி திருப்பூந்துருத்தி ஞாபகம் அவருக்கு வந்த உடனே நேரம் அங்க பல்லக்கு விட்ட உடனே இவர் தொண்டை நாடு போய் சொன்னது அவர் போனது உடனே இப்ப என்ன பண்ணா நேர காடிக்கு போகணும் ரெண்டு நாள் தங்கணும். ஏன்னா அப்பா வேற தேடிட்டு வந்துட்டாங்க, அப்பா தேடிட்டு வந்தாங்களா அந்த யாத்திரில தேடிட்டு வந்தாங்களா இல்லையா. நாவு ஞான சம்பந்தர் சென்ற செலவு நயப்பில் தந்தையார் அவரை இடையில் பார்க்க வேண்டும் என்று வந்த யாத்திரை பாண்டி நாட்டு யாத்திரை தான். நம்ம அதெல்லாம் படிச்சுட்டுமே மடத்துல இருக்கும் போதுதான் தம்பி போய் ரொம்ப நாளாச்சு பாண்டி நாட்டுக்கு அப்படின்னு பார்க்க வந்தார். வந்த உடனேதான் ஆலவாய்ப்பெருமானை பார்க்க வந்து இங்க அந்த மடத்துக்கு வந்து

0: மாறுபுணர் பொன்னி இழிந்து வடகரையில் நீடு திருநைத்தானும் ஐயாறு நேர்ந்தெறிஞ்சு பாடு தமிழ் மாலைகளும் சாத்தி பரவி போய் ஆடல் ஆடல் புரிந்தார் திருப்பலனும் சென்றணிந்தார். இதுக்கெல்லாம் ஞானசம்பந்தர் வந்தாராம். செங்கன் விடையார் திருப்பலனும் சேர்ந்தெறிஞ்சி பொங்கிய காதலின் முன் போற்றும் பதிபிரவும் தங்கி போய் சண்பநகர் சார்ந்தார் தனி பொறுப்பின் மங்கை திருமுலைப்பால் உண்டரலும் வல்லலார். இவர் என்ன எல்லாம் பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் திருப்பலனும் மற்றதெல்லாம் அப்படி வணங்கி கொண்டு தென்னாட்டவன் மதசெடுத்து திருநீரே அந்நாடு போற்றுவித்தார் வந்தனையும் வார்த்தை கேட்டு என்னால் பணிவதனை ஏற்றெழுந்த மாமரையோர் முன்னாக வேதம் முழங்க எதிர்கொண்டார். சீர்காழில இருக்கிறவங்க தம்பி போய் ரொம்ப நாளாச்சு அவங்க பார்த்தே நம்ம கண்ணிலேயே நிக்குது என்று சொல்லிவிட்டு சீர்காழி பெருமக்கள் எல்லாம் வரவேற்கிறது நிக்கிறாங்களாம். சீர்காழியில நிற்க அவர்களை எதிர்கொள்ள இவரும் என்ன செய்தார் போந்தனீடு மாறையவர் எதிர்கொள புகழி காவலரும் தம் சீதமுத்தனி சிவிகை நின்றிணிந்து எதிர் செல்வர் திருத்தோணிநாதர் கோயில் முன் தோன்றிட நகை மலர் கரங்குவித்து இறங்கி போய் ஓத நீரின் மேலு ஓங்கு கோயிலின் மணி கோபுரம் சென்றுட்டார். எத்தனை ஆண்டு கழித்து போனாலும் கூட முதல்ல வழிபாடு எங்கே கோவில் வழிபாடு பிறகுதான் வீடு வீடு அது நல்ல நியதியா வச்சிருந்திருக்காங்க. எனவே கோவிலுக்கு சென்றாராம். சென்று அங்கம் மாநிலத்து எட்டுற வணங்கி எட்டு உறுப்புகளாலையும் வணங்கினது எட்டு உறுப்புகளாலும் பெருமானை வணங்கினாராம். வணங்கி புக்கு அஞ்சலி முடி ஏற பொங்கு காதலில் புடை வளம் கொண்டு முன் பணிந்து போற்றெழுது பணிந்து போற்றெடுத்து ஓதி துங்க நீள் வெறும் தோணியாம் கோயிலை அருளினால் தொழுதேறி மங்கையோடுடன் வீட்டிருந்து அருளினார் மலர்கடல் பணிவுற்றார். ரொம்ப அருமையா அங்க பார்த்தார். முற்றுமையெல்லாம் புலகங்கள் முகிழ்த்தல முகந்து கண்களி கூற பற்றும் உள்ளம் உள்ளளைத்தெழும் ஆனந்தம் பொழிதர பணிந்து ஏத்தி முற்றுமை சேர்வது எனும் திரு இயமம் உவகையால் எடுத்தோதி வெற்றியாக மீனவன் அவை எதிர்நது மிசைவருகரன் என்பார். அப்பொழுதுதான் ஒற்றுமை சேர்வது மெய்யினை என்ற பாட்டு பண ஒற்று அல்ல ஒற்று அல்ல உற்று உற்று மெய் சேர்வது உற்றுனா பொருந்தி அதனால இப்ப வரையும் சொல்லி அதன் பிறகு அங்கிருந்து பெருமானை வணங்கியவர் ஆறும் இன்னருள் பெற்று மீண்டணைபவர் அங்கையால் தொழுதேத்தி ஏரின் மல்கிய கோயில் முன் பணிந்து போந்து இறைஞ்சினர் மணிவாயில் மீண்டும் அந்த கோயிலுக்கு வெளியில வர்றதாம். தாதையாரும் அங்குடன் பணிந்து அணிந்திட அப்பாவும் வந்தவன தன்பையுள் மூதையில் திருவாயிலை தொழுது போய் போய் மலர் குழலார்கள் ஆதரித்து வாழ்த்துறை இருமருங்கு எழ அணிமருகடை சென்று காதலித்தவர் கருள் செய்து தம் திருமாளியை கடை சார்ந்தார். எல்லாரும் வரவேற்க தன்னுடைய இல்லத்திற்கு சென்றார். நரவம் மார்படில் புகழியில் நன்னிய திருஞான சம்பந்தர் விரலியாருடன் நீலகண்ட பெரும்பானர்க்கு மிக நல்கி உரை உலாம் அவர் மாளிகை செலவிடுத்து அருமை அருமை இதெல்லாம் சொல்றாரு. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பவர் அந்த திருமாளிகைக்கு அப்படி சென்ன உடனே கூடவே யார் வர்றா குடும்பத்தோடு வரவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தான். முன்னையே சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து எங்கேயாவது தலையாத்திரை போகும்போது குடும்பத்தோடு வர்றவங்களுக்குன்னா கொஞ்சம் உள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சு எடுத்து அந்த ரூமை கொடுத்துடணும். தனிக்கட்டையா வந்தா நாம வெளியில படுத்துக்கலாம் சிவ சிவ. அதனால குடும்பத்தோட வந்தவங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமா இருக்கு சரிங்களா. கொஞ்சம் வெளியில அதிகமா வராங்க சொல்லியிருக்கேன் முன்னே திருப்பனந்தாள்ல நாங்க எல்லாரும் போறோம் ஒரு முறை நாலஞ்சு முறை போயாச்சு காசிக்கு அதுல ஒரு முறை போன போது வீட்லயும் அழைச்சிட்டு போறேன். நாங்க கொஞ்சம் பின்னாலதான் வர்றோம் எல்லாரும் முன்ன போட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற எஜமான் தான் நீ வெளியில நின்னாங்க நின்னவுடனே நாங்க பின்னால வந்தேன் என்ன நடக்க முடியலையாட்டு உங்களுக்கு பெட்டி தூக்கிட்டு அப்படின்றது இல்ல சொன்ன நீங்க மேல் மாடியில அந்த ஏய் இந்த அறைக்கு இவங்களை அழைச்சி கொஞ்சம் விட்டுறா ஏன்னா குடும்பத்தோட போனதுனால கீழே அருமையா பறந்த வெளி இருக்குது அதை பொட்டி சட்டை வச்சு அப்படியே படுத்துக்கலாம் ஒன்னும் வெளியில ஒன்னும் இங்கேயும் போகாது ரொம்ப அருமை. அப்படி தனியா வருகின்றவர்களுக்கு ஒரு விதமா இருக்கலாம் கூட மனைவியோடு வந்தா அதே நம்ம தனியா போயிருந்தா வேற மாதிரி தான்.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இன்புறு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை 84வது பதிகம் 7வது பாடல் மாவை உரித்ததல். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அஞ்செழுத்தருநிலை. இதில் நீங்கள் கேட்டவிருக்கும் பாடல் ஐந்தாம் திருமுறை 60வது பதிகம் முதல் பாடல் ஏதும் ஒன்றும். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. ராகம் இந்தோளம், தாளம் ஆதி.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை நான்காவது பதிகம் ஏழாவது பாடல் ஆக்கும் அழிவும். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு அஞ்சைக்களம்

0: நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 21வது பதிகம் 5வது பாடல் சினமலி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7ஆம் திருமுறை 51வது பதிகம் 6வது பாடல் வண்ணாகம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் தலம் திருவாரூர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இன்புறு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 26 பதிகம் 6 பாடல் ஒரு கயிறு ஊசல். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 27 பதிகம் 4 பாடல் உன்னுருவில். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.